0: மாப்பிள்ள வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள்ள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயரு பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கிடைச்சிட்டு
1: இருக்கு.
0: டெங்கு
2: கொசுக்களை ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR னு டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 6 மணி. இன்றைய நாளின் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4. நானும் வெற்றி பெற வேண்டும், இது ஆசை. நான் மட்டுமே வெற்றி பெற வேண்டும், இது சுயநலம். அவன் வெற்றி பெற கூடாது, இது பொறாமை. நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் மரியம் அஸ்மா. பொறாமை என்பது மனிதனின் முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய ஒரு மோசமான குணம். பொறாமையில் 2 வகைகள் இருக்கிறதா உளவியலாளர்கள் சொல்றாங்க. அந்த 2 வகைகளையும் ஆங்கில வார்த்தையில் 2 வகைப்படுத்துறாங்க. முதல் வார்த்தை என்வி. இது 2 நபர்களுக்கு இடையேயான உறவில் ஏற்படக்கூடிய பொறாமை. ஒரு நபர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்த்து அது தாங்கிட்ட இல்லையே அப்படின்னு துயரப்படக்கூடிய குணம் தான் என்வி. அடுத்தவர்கிட்ட இருக்கக்கூடிய அது எனக்கு கிடைச்சாதான் நிம்மதி அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு எண்ணம் இந்த துயரத்துல இந்த பேராசையில ஒளிஞ்சிட்டு இருக்குது. இன்னொரு வார்த்தை ஜலசி. இது 3 நபர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். தன்னுடைய கணவர் அலுவலகத்தில் சேர்ந்து பணியாற்றக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பெண்ணிடம் வெகு நேரம் பேசிக் கொண்டிருக்கிறார். வீட்டிற்கு வந்த பிறகும் தொலைபேசியில் பேசிக் கொண்டே இருக்கிறார். இதை கவனிக்கக்கூடிய அவருடைய மனைவியின் மனதில் வருவதுதான் ஜலசி. அதாவது இந்த மாதிரியான எண்ணங்கள்ல பயம் நிறைஞ்சிட்டு இருக்கும். விலையுயர்ந்த கார் வச்சிருக்கக்கூடிய பக்கத்து வீட்டுக்காரர் மீது ஒரு நபருக்கு பொறாமை வருதுன்னு வச்சுக்கலாமே, அது நமக்கு வேணும் அப்படின்ற எண்ணம் அவருக்குள்ள வந்துடுச்சுன்னா அந்த காரை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவாரு. ஏங்கி எதிர்பார்த்து அதை வாங்கவே முடியாது அப்படின்னு புரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த கார் பக்கத்து வீட்டுக்காரருக்கும் பயம் இல்லாம போகணும் அப்படின்னு நினைப்பாரு. அதை யாராவது திருடிட்டாலோ மோதி சேதப்படுத்திட்டாலோ அவங்க மனசுக்குள்ள ரகசிய மகிழ்ச்சி உருவாகும். அப்படி எதுவுமே நடக்கலையா, இரவு நேரத்தில் அவரே போய் அதை சேதப்படுத்தி விட்டு வரக்கூடிய எண்ணம் அவருக்குள்ள உருவாயிடும். பொறாமை அப்படிப்பட்டது. உள்ள இருக்கக்கூடிய பொறாமை தூண்டி விட்டுகிட்டே இருக்கும். போ, சேதப்படுத்து, அகற்று, அழித்து விடு. அந்த தூண்டலுக்கு செவி கொடுத்து அந்த நபர் செயல்பட்ட மறுகணம் குற்றவாளியா மாறிடுறாரு. அதுக்கப்புறமா செய்த குற்றத்தின் விளைவுகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். புகழ்பெற்ற நாடக ஆசிரியர் ஷேக்ஸ்பியர் ஒத்தலோ அப்படின்ற ஒரு சோக நாடகத்தை எழுதியிருக்காரு. அந்த நாடகம் முழுவதுமே பொறாமை காட்டாற்று வெள்ளமாய் பொங்கி பெருகி அத்தனை பேரையும் அடித்து கொண்டு போவதை பார்க்க முடியும். தனக்கு கிடைக்க வேண்டும் என ஏங்கிய பதவி தனக்கு கிடைக்காமல் கேசியோ எனும் இளைஞனுக்கு கிடைத்ததால் அவனை அழிக்க நினைக்கும் இயாகோ, தனக்கு கிடைக்காத அழகிட்ட டெஸ்டிமோனா காதலித்து மணந்து கொண்ட ஒத்தல்லோவை ஒழிக்க வேண்டும் என அலையும் ரொடரிகோ. இந்த இருவருடைய பொறாமை மற்றவர்களையும் இறுதியில் அவர்களையும் அழித்து விடுவதுதான் இந்த நாடகத்துடைய மைய கருத்து. இது மற்ற இடங்கள்ல மட்டும் இல்ல, பொறாமை வீட்டுக்குள்ளும் புகுந்து வெறியாட்டம் போடக்கூடிய கொடிய விலங்கு. வளமை குன்றாமல் நமது வாழ்க்கை எப்போதும் இருக்க ஒருபோதும் பொறாமை நம்மை அண்ட விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். பொறாமை எண்ணங்கள் உருவாகிறது இயல்புதான், ஆனா அதை வளர விடாம கலைகளை அகற்றுவது போல் உடனே அகற்றிவிட வேண்டும். பிறர் உயரும் போது மனம் மகிழாமல் அவருக்கு மட்டும் ஏன் கிடைத்தது அப்படின்னு வருத்தப்படுறது பொறாமை. ஆனால் பிறருடைய வெற்றி நம்முடைய தோல்வி கிடையாது, அதை உணரணும். பொறாமப்படுறதுக்கு பதிலா அவங்களோட வெற்றியை ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு நாமளும் முயற்சி செய்யணும். பிறர் வெற்றியை பார்த்து பொறாமைப்படாதே, அந்த வெற்றி உனக்கும் ஒரு வழிகாட்டியாக இருக்கட்டும். பிறரை தாழ்த்த நினைக்கக்கூடிய மனம் பொறாமை, நம்மை உயர்த்த நினைக்கக்கூடிய மனம் முயற்சி. நம்ம கிட்ட இல்லாம இன்னொரு நபர்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களை நினைச்சிட்டே இருக்காம பிறரிடம் இல்லாமல் நம்மிடம் உள்ள நன்மைகளை நல்ல குணங்களை நினைத்து பழகணும். உனக்கும் கீழே உள்ளவர் கூடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு அப்படின்னு சொல்றாரு கவியரசர் கண்ணதாசன். காலில்லாதவரே கண்முன் நிறுத்தினால் எனக்கு காலணிகள் இல்லையே அப்படின்னு முறையிட தோன்றாது. நமக்கு கடவுள் என்ன மாதிரியான நல்ல விஷயங்களை தந்திருக்காரோ அதை நினைச்சு மகிழ்ந்து நன்றி கூறி அதனை வளர்த்து மேம்படுத்தி இறைவனுக்காகவும் பிறருக்காகவும் பயன்படுத்தி வரக்கூடிய நபர்கள் பொறாமையை மனதிற்குள் நுழைய விட மாட்டார்கள். நுழைய பார்க்கும் போதே அதனை அதட்டி விரட்டி விட வேண்டும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: வீட்டானோ காது குத்து வழக்காப்பு பிறந்த நாள்னு உங்க வீட்டு பங்கன் ஆயிருந்தாலும் சரி, கார்பரேட் ஈவெண்ட் ஆயிருந்தாலும் சரி, ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல நடத்தணுமா, அப்ப நீங்க வர வேண்டிய இடம் ராமேஸ்வரம் தி ரெசிடென்சி டவர்ஸ். ராமேஸ்வரம் தீவின் ஒரே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல். பிசினஸ் ஆர் ஃபேமிலி செலிபிரேஷன், கிராண்ட் செலிபிரேஷன்ஸ்க்காகவே இருக்க 10 முதல் 500 நபர்கள் வரை அமரக்கூடிய பிரீமியம் பேங்க்வெட் ஹால், வேர்ல்ட் கிளாஸ் டைனிங், எலகன்ட் லான்ச், சிக்னேச்சர் கேக் அண்ட் பீசா ஷாப்ஸ், ரெஃப்ரெஷிங் ஸ்விம்மிங் பூல், ஃபுல்லி எக்யூப்ட் ஃபிட்னஸ் சென்டர், ரெஜுவினேட்டிங் ஸ்பா, அட்டகாசமான அவுட்டோர் கேட்டரிங். வாழ்க்கையின் சிறந்த தருணங்களை சிறப்பாக்க தி ரெசிடென்சி டவர்ஸ் ராமேஸ்வரம். தொடர்புக்கு 7397-790-803.
1: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: ஷர்ட், பைக், கார், ஏன் போன் கவர் கூட நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்றோம். அப்போ காலமெல்லாம் நம்ம வாழ போற வீட்டோட டைல்ஸ் ஏன் கஸ்டமைஸ் பண்ண கூடாது?
3: தென் தமிழ்நாட்டிலேயே சொந்த தொழிற்சாலை வசதி கொண்ட ஒரே நிறுவனமான அனுஷ் டைல்ஸ்ல டைல்ஸ் வாங்கும் போது உங்களுக்கு பிடிச்ச போட்டோஸ் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். மேலும் 7000க்கு மேற்பட்ட டிசைன்கள், 30% ஆஃபரோட ஃப்ரீ டெலிவரியும் உண்டு.
2: அனுஷ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாள் மற்றும் தென்காசி.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
0: இன்றைய நாளின் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. இன்றைய நாளுக்கான திருக்குறள் பகுதி கூடா ஒழுக்கம், அதிகாரம் 28, குறள் எண் 271. வஞ்ச மனத்தான் படிற்றொழுக்கம், பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும். வஞ்சகம் நிறைந்த மனமுடையவன் தான் நல்லவன் போல நடித்து நடக்கும் போலி ஒழுக்கத்தை அவனுடைய உடம்பில் கலந்து நிற்கும் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் எனும் 5 பூதங்களும் கண்டு தமக்குள்ளே சிரித்து கொள்ளும். இந்த திருக்குறளுக்கு பொருத்தமான கதை ஒன்று தெரிஞ்சுக்கலாமா? ஒரு நாள் ஒரு அரண்மனையில் திருடுவதற்காக திருடன் ஒருவன் போய் நின்னானாம். அப்போ அந்த புறத்தை நெருங்கும் போது மகாராணியும் மன்னரும் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய வார்த்தைகளை கவனிக்க ஆரம்பிச்சான். அப்போ மகாராணி சொல்றாங்க, நம்ம பொண்ணு நிம்மதியா சந்தோஷமா வாழணும் அப்படின்னா ஒரு சாது ஒருத்தருக்கு தான் நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். நாளைக்கு நம்ம ஆற்றங்கரைக்கு போகலாம், அங்க இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சாதுவை நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம பொண்ணுக்கு மனம் முடித்து வைக்கலாம் அப்படின்னு பேசுறாங்க. இதை கேட்ட திருடனுடைய எண்ணம் மாறிடுச்சு. திருட வந்த நாம ஏன் கஷ்டப்படணும்? நாளைக்கு நாமளும் சாதுவை போல வேடமிட்டு இருந்தோம் அப்படின்னா இளவரசியும் நமக்கு கிடைப்பாங்க, இந்த நாட்டை ஆளக்கூடிய பெரிய பதவியும் கிடைக்கும், பொண்ணும் பொருளும் குறையில்லாத வாழ்க்கை வாழலாம் அப்படின்னு முடிவு பண்ணி மறுநாள் ஒரு சாதுவை போல துறவிய போல வேடமிட்டு ஆற்றங்கரையில் அங்க இருக்கக்கூடிய துறவிகளோட போய் சேர்ந்து உட்கார்ந்துட்டான். அந்த நேரத்துல தன்னுடைய மகளுக்கு மணமகனை தேடி மகாராணியும் மன்னரும் வந்து நிக்கிறாங்க. ஒவ்வொரு சாதுக்கள் கிட்டயா கேக்குறாங்க, யாருமே திருமண வாழ்க்கைக்கு சம்மதம் தெரிவிக்கல. ஆனா போலியா வேடம் அணிந்திருக்க கூடிய இந்த திருடன் உடனே சம்மதம் சொல்லிட்டாரு. உடனே மன்னர் அவருக்கு நன்றி சொல்லி பணிந்து வணங்கி தன்னுடைய பல்லக்கில் ஏறும்படி ரொம்ப தாழ்மையா கேட்டுக்கிட்டாரு. எழுந்து நின்ற திருடன் ஒரு கணம் யோசிக்கிறாரு. அவருடைய ஆள் மனது அவரை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு சாதுவை போல வேடமிட்டு இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா? ஒரு சாதுவை போல நடிச்சதுக்கே நாட்டுடைய மன்னர் பணிந்து குனிந்து இவ்வளவு மரியாதை கொடுக்கிறார் அப்படின்னா உண்மையிலேயே சாதுவா மாறிட்டா எப்படிப்பட்ட வாழ்க்கை கிடைக்கும், எவ்வளவு மரியாதை கிடைக்கும், எவ்வளவு மன அமைதி கிடைக்கும் அப்படின்ற எண்ணத்தோட முதல்ல தன்னுடைய தவறுகளுக்காக மன்னர் கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. நடந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு உண்மையிலே

ஒரு துறவியா சாதுவாவே மாறிட்டாரு. இந்த கதையில வரக்கூடிய கருத்தை தான் திருவள்ளுவரும், வஞ்சக மனம் உடையவரது பொய்யான ஒழுக்கத்தை அவருடைய உடம்பில் கலந்து நிற்கும் ஐந்து பூதங்களும் கண்டு தமக்குள்ளே சிரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வள்ளுவன் வழி வாழ்க்கை சிறக்கட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. இதுக்கு பின்னாடி இவ்ளோ விஷயம் இருக்குதான்னு யோசிக்க வச்ச விஷயம் தான் சிசேரியன்கிற பேரு. சரி, மற்ற அறுவை சிகிச்சைக்கெல்லாம் ஆபரேஷன், சர்ஜரி இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துறோம். ஏன் இந்த சிசேரியன்கிற வார்த்தைய மகப்பேறு அறுவை சிகிச்சைக்கு மட்டும் யூஸ் பண்றோம் அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? சரி, தெரிஞ்சுக்கலாம். சுகப்பிரசவம் நடக்க முடியாத சூழல்ல குழந்தைய வெளியெடுக்க தாயோட அடி வயிற்றுல கட் பண்ணி வெளியெடுப்பாங்க. இததான் சிசேரியன் சொல்லுவோம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே இந்த முறை இருந்தாலும் 19 நூற்றாண்டோட இறுதியில தான் மெடிக்கல் டெக்னாலஜி வளர்ந்ததுக்கு அப்புறமா தாய் சேய் ரெண்டு பேரையுமே காப்பாத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடிலாம் பெரும்பாலும் ஒருத்தரை தான் காப்பாத்த முடிஞ்சிருக்கு. உதாரணமா கிமு 8 ரோமானிய பேரரசர் தான் நூமா பாம்பிலஸ். இவர் தான் ஒரு சட்டத்தையுமே போட்டிருக்காரு. அந்த சட்டம் என்னன்னா, அந்த காலத்துல சுகப்பிரசவத்துல ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன் வரும்போது வயித்துல ஆபரேட் பண்ணி ரெண்டு பேரையுமே காப்பாத்த அவ்வளவு டெக்னாலஜி எல்லாம் கிடையாது. அப்போ தாயோ இல்ல வயித்துல இருக்கிற குழந்தையோ இறந்து போனா கூட அதை சிசேரியன் பண்ணி வெளியெடுத்து அவங்கள தனித்தனியா தான் புதைக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தையுமே கொண்டு வந்தாரு. அந்த ரோமானிய பேரரசர் கொண்டு வந்த சட்டத்தோட பேர் தான் லெக்ஸ் சிசேரா. இந்த வார்த்தை லெத்தின் மொழியில உள்ள சிடேரா அப்படின்ற வார்த்தையில இருந்து எடுக்கப்பட்டதாம். இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெட்டுன்னு அர்த்தமா. இப்படிதான் சிசேரியன்கிற வார்த்தையும் வந்திருக்கும் அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அதே சமயம் நூமா பாம்பிலஸ்க்கு அப்புறமா வந்த பேரரசர் தான் ஜூலியஸ் சீசர். இவரு தான் முதல் அறுவை

0: சிகிச்சை செஞ்சு பிறந்த குழந்தை அப்படின்னு இவருடைய பெயர்ல இருந்துதான் சிசேரியன்கிற வார்த்தை வந்திருக்கும் அப்படின்ற கதைகளை வரலாற்று ஆய்வாளர்கள் மறுக்கிறாங்க. மொத்தத்துல சிசேரியன்கிற வார்த்தை ரோமானிய பேரரசர் கொண்டு வந்த ஒரு சட்டத்தோட பெயர் தான்.
1: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: இன்றைய நாளின் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4
2: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் இஸ்மா. இன்னைக்கான கதை பகுதியில ஒரு நாட்டுப்புற கதையை தான் தெரிஞ்சுக்க போறோம். கூர்கோடியில் ஒரு மூதாட்டியும் அவருடைய வயதான கணவரும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. ரெண்டு பேருக்கு ரொம்பவே இலகிய மனம். ஒரு தேவைன்னு யாரு வந்து கேட்டாலும், ஒரு உதவின்னு யாரு வந்து நின்னாலும், அவங்களால என்ன முடியுமோ அதை நிச்சயமா செய்யக்கூடிய தம்பதியர். ஒரு நாள் காலையில இவங்க வீட்டு வாசல்ல ஒரு குருவி வந்து நின்னது. குளிரால அதோட பிஞ்சு உடல் நடுங்கிறதையும் பசியோட இருக்கிறதையும் புரிஞ்சுக்கிட்ட மூதாட்டி உள்ள போய் உணவு எடுத்துட்டு வந்து வச்சாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா குருவியோட குளிர போக்க அதை மெதுவா கையில எடுத்து மார்போட அணைச்சுக்கிட்டாங்க. குளிர் நீங்கின அந்த ஒரு சந்தோஷத்துல குருவி மரத்தோட கிளையில இருந்து ஒரு நன்றி பாடல் பாடிச்சு. மூதாட்டியும் அவருடைய கணவரும் அதை மெய் மறந்து கேட்டாங்க. நன்றி மறவாத அந்த நல்ல குருவி என்ன பண்ணுச்சு தெரியுமா? மறுநாள் காலையும் அவங்க வீட்டு வாசல்ல அந்த மரத்துல உட்காந்து இனிமையா பாட ஆரம்பிச்சது. இது தினமும் நடக்குது. சீக்கிரமா மூணு பேரும் நல்ல நண்பர்களா மாறிட்டாங்க. இவங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு வீட்டுல தன்னந்தனிமையா ஒரு பாட்டி இருந்தாங்க. இந்த பாட்டி ரொம்பவே பொறாம புடிச்ச பாட்டி. ரெண்டு பேரா இருந்தவங்க இப்ப குருவியோட சேர்த்து மூணு பேரா மாறி தினமும் பாடுறாங்க, பேசுறாங்க, சிரிக்கிறாங்க. இதெல்லாம் எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு நினைச்சாங்க அந்த பொறாமை பாட்டி. ஒரு நாள் குருவி பாடி முடிச்சதுக்கு அப்புறமா அதுக்கு உணவு கொண்டு வர்றதுக்காக மூதாட்டியும் அவங்களுடைய கணவரும் வீட்டுக்குள்ள போனதும் பொறாம பாட்டி மெதுவா ஒரு பெரிய கத்திரிக்கோளை எடுத்துட்டு வந்து மெல்ல மெல்ல அடி எடுத்து வச்சு லபக்குன்னு குருவிய புடிச்சு கத்திரிக்கோளால குருவியோட நாக்க துண்டிச்சிட்டாங்க. இனி பாடு பாப்போம் அப்படின்னு அத பார்த்து ஏளனமா பேசினாங்க. அதிர்ச்சியையும் வலியையும் தாங்க முடியாத குருவி தூரமா இருந்த தன்னோட வீட்டுக்கு பறந்து போயிடுச்சு. உணவு கொண்டு வரதுக்குள்ள குருவி ஏன் பறந்துடுச்சு அப்படின்னு புரியாம நின்னாங்க இந்த தம்பதியினர். ஒரு வாரம் ஆகியும் அந்த குருவி வராததால அவங்களே தேடி போனாங்க. குருவியோட வீட்டை ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டாங்க. தன்னோட அன்பு நண்பர்களை வரவேற்று உபசரித்த குருவி கொஞ்ச நாள் என் கூட தங்குங்கன்னு அவங்கள அங்கேயே தங்க வச்சிடுச்சு. பக்கத்து வீட்டு பாட்டி செஞ்சதையும் இப்போ குணமாயி வர்றதையும் சொல்லுச்சு. பொறாமை பாட்டியோட செயலால இந்த தம்பதியினரும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அதுக்கப்புறமா முழுசா குணமானதுக்கு அப்புறமா நீ திரும்ப எங்க வீட்டுக்கு வரணும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிட்டாங்க. இப்போ மூணு நாள் இந்த குருவியோட வீட்டுல தங்கினவங்க கிளம்ப வேண்டிய சூழல். நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொன்னதும் அந்த குருவி ரெண்டு பேரையும் ஒரு அறைக்குள்ள கூட்டிட்டு போச்சு. இரண்டு பைகளை எடுத்து காட்டியது. ஒன்னு கனமான பெரிய பை, இன்னொன்னு கனம் இல்லாத சிறிய பை. இந்த ரெண்டுல எது வேணுமோ அதை நீங்க எடுத்துக்கலாம், என்னுடைய சிறிய அன்பளிப்பு அப்படின்னு சொல்லிச்சு அந்த குருவி. மூதாட்டியும் கணவரும் கலந்து பேசினதுக்கு அப்புறமா நம்ம ரெண்டு பேர் தானே இருக்கோம், நமக்கு அதிகமான தேவையெல்லாம் இல்ல, இந்த சின்ன பையன் மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. அங்க போய் பார்த்தா அந்த சின்ன பையன் நிறைய புதையல், பொன்னும் மணியும் மரகத கற்களும் நடந்ததையெல்லாம் கவனிச்சிட்டு இருந்தாங்க பொறாமை பாட்டி. அதுக்கப்புறமா பொறாமை பாட்டி ஒரு முடிவு எடுத்தாங்க. என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம், அதுவரை இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: இருந்து சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு. அதானே, அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 மணி கரண்ட் போகுது. அதானே, அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க. அதானே,
2: அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: எப்பா நம்ம கடலோச வானொலியில காலையில வெளுப்பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: வெளுப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஒசையசன் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாலா மாலா இந்த மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரம்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன்தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாதுதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4
2: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. பொறாமை பாட்டி குருவிய காயப்படுத்தி அனுப்பிட்டாங்க. குருவிய சந்திக்க போன இந்த மூதாட்டியும் அவருடைய கணவரும் குருவி கொடுத்த சிறிய பைய வாங்கிட்டு வந்தாங்க. அதுல இருந்த புதையலை பார்த்ததும் பொறாமை பாட்டி ஒரு முடிவெடுத்தாங்க. இவங்க கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு, இனிமே இந்த தவறுகளை நான் செய்ய மாட்டேன், அந்த குருவியோட வீடு எங்க இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க, நான் போய் மன்னிப்பு கேட்க போறேன் அப்படின்னு கேட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் தான் இலகிய மனம் படைச்சவங்களாச்சே. குருவியோட வீட்டிற்கான வழியையும் சொல்லிட்டாங்க. குருவிய தேடி போனதும் குருவிக்கு பெரிய அதிர்ச்சி. இருந்தாலும் தன்னுடைய அதிர்ச்சியையும் பயத்தையும் வெளியே காட்டிக்காம உபசரிச்சது அந்த குருவி. அவங்க கிளம்பும் போதும் இரண்டு பைகளை காட்டி, சிறிய பை எடுத்துக்கலாம், பெரிய பை வேணும்னாலும் எடுத்துக்கலாம், உங்களுடைய முடிவுன்னு சொல்லுச்சு. சிறிய பையிலேயே அவ்வளோ புதையல் இருந்ததே, பெரிய பையில எவ்வளோ இருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டு தூக்க முடியாம தூக்கிட்டு வந்தாங்க இந்த பொறாமை பாட்டி. வீட்டுக்குள்ள போய் எல்லா கதவுகளையும் அடைச்சிட்டு அதுல என்ன புதையல் இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்காக பைய பிரிச்சாங்க. என்ன நடந்தது தெரியுமா? அந்த பையில இருந்து ஆயிரக்கணக்கான பூச்சிகள் கிருமிகள் எல்லாம் பறந்து வந்து இந்த பாட்டிய தாக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஓடி போய் அவசர அவசரமா கதவை திறந்தாங்க. அந்த பாட்டியையும் தூக்கிக்கிட்டு அந்த பூச்சிகள் பறந்து போயிடுச்சு. அன்னில இருந்து பொறாமை பாட்டிய காணோம். இந்த நாட்டுப்புற கதை நமக்கு சொல்ற கருத்து என்ன தெரியுமா? பொறாமைக்கு பலியாக கூடிய நபர்கள் யார் மீது பொறாமைப்பட்டு அவர்களை அழிக்க முயற்சி செய்கிறார்களோ அந்த ஒரு முயற்சியில் தங்களையே அழித்துக் கொள்கிறார்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மரியம் அஸ்மா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

வணக்கம் நேயர்களே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நிகழ்ச்சிகளை நீங்க எப்பெல்லாம் கேட்பீங்க, எதுல கேக்குறீங்க, வானொலி பெட்டி மூலமாவா இல்ல இணையதளம் மூலமாவா? கருத்துக்களை கடல் ஓசை எஃப்எம் 90.4 வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்க. கடல் ஓசையின் வானொலி சேவைய மேம்படுத்த உதவுங்க. கருத்துக்களை அனுப்ப வேண்டிய எண் 709449399. ஆப் மூலமா கேக்குறீங்கன்னா ஃபீட்பேக் பகுதியில உங்க கருத்துக்களை சொல்லுங்க. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 7 மணி. எளிய மக்களின் குரலாய், வளர்ச்சியின் வழிகாட்டியாய், இதமான இசையாய், நீதல் கரையில் பிறந்து கடல் காற்றில் மிதந்து உங்கள் ஆதரவோடு 11ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நம்ம கடல் ஒசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: இயற்கை தந்த கடலுக்குள் எல்லை கோடு வகுத்தீ

சகா மியூசிக் தமிழ் அமெரிக்காவின் மீனவர் பாட்டு வெளியிடுவதில் பெருமிதம் கொள்கிறது கடல் ஓசை எஃப்எம் 90.4 மீனவர்களுக்கான இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு சிறப்பான நல்ல நாள் வந்து தொடங்கிடுச்சு. இந்த நாள் எல்லாருக்கும் ஒரு இனிய நாளாக அமையட்டும் அப்படிங்கிற சொல்லி அப்படியே நம்ம நிகழ்ச்சி வந்து தொடங்கிடலாம். நீங்கள் இப்போ கேட்டு இணைஞ்சிருக்கிறது நம்ம பாமன் நேசக்காரங்களாக இருக்கட்டும், கடல் ஓசை எஃப்எம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ நம்ம ஊருக்குள்ளே இந்த விஷயத்தை நீங்கள் கவனிக்கிறீங்களா அப்படிங்கிறது வந்து தெரியல. எனக்கு இப்போ ரெண்டு மூணு நாளாக அந்த யோசனையாக தான் வந்து போயிட்டே இருக்குது. என்னென்னா எப்போவும் காலையில் வெள்ளனே எழுந்திரிச்சு நம்ம வந்து இப்போ இந்த ஷோ பண்ணுறக்காக வீட்டிலேருந்து வரும் இல்லையா, வீட்டிலேருந்து வண்டி எடுத்துகிட்டு வரும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒரு சில காட்டுப்பகுதிகள்லாம் தாண்டி வருவேன். அங்கே இருக்கும்போது அதிகமாக வீடுகள்லாம் இருக்காது, நிறைய அந்த காட்டுப்பகுதிகள்லாம் இருக்கும். அதெல்லாம் தாண்டி வரும்போதுன்னா அங்கே கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு வாசனை வந்து இருக்கும். அந்த வாசனையை தாண்டி முல்லைக்கு வரும்போது நம்ம ஊருக்குன்னு ஒரு அடையாளமான ஒரு வாசனை இருக்கும் இல்லையா, நம்ம காற்றுக்குன்னு ஒரு நல்ல ஒரு மனம் இருக்கும். அந்த வாசனையே காணாமல் போயிடுச்சு அப்படிங்கிறது தான் வந்து எனக்கு ஒரு கஷ்டமான ஒரு ஃபீலாக வந்துருக்கு. ஏன்னா ரோட்டுக்கு வந்தோம் அப்படின்னா என்னென்னமோ வாசனை அடிக்குது. காலையில் 6:30 என்ன வாசனை அப்படிங்கிறதா, கெட்டு போன குழம்பு வாசனை அடிக்குது, அந்த பிளாஸ்டிக் அரிச்சா ஒரு வாசனை வருமே அந்த வாசனை வருது, இன்னும் என்னென்னமோ அந்த ஈர வாசனை வருது. இந்த மண்ணுக்கான அந்த வாசனையே இல்லாமல் போயிடுச்சு. எல்லாம் நம்மளோட தப்பு தான், என்ன பண்ணுறது, என்னென்னமோ நம்ம வந்து கொட்டுறோம். ஒன்றை கூட வந்து கரெக்டாக வந்து பிரித்து கொட்டணும், பிரித்து எல்லாத்தையும் வந்து குப்பைகளை வெளியேற்றணும்னு நம்மளுக்கு முடியலை. என்னென்ன என்னையும் சேர்த்து தான், யாருக்குமே அந்த குப்பைகளை வந்து பராமரிக்க வந்து தெரியல. அதுக்கு பற்றின ஒரு விழிப்புணர்வும் இல்லாமல் இருக்கனால நம்ம ஊர் தனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதோடய வாசனையே இழந்துட்டுருக்கு அப்படிங்கிறது நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். எவ்வளோ அழகான ஒரு வாசனை நம்ம ஊருக்கு இருந்துச்சு, இப்போ அந்த வாசனைனா இல்லை, என்ன பண்ணுறது, ஊரே மாறிடுச்சு. சரி பார்ப்போம் அதெல்லாம் சரியாகும் அப்படின்னு. இப்போ தென்மேற்கு திசையிலேருந்து காற்று வீசிட்டுருக்கு. குறைந்தபட்சமாக மணிக்கு 20 கிலோமீட்டர் முதல் அதிகபட்சமாக மணிக்கு 31 கிலோமீட்டர் வரை மழைக்கான வாய்ப்பு பெரிய அளவில் வந்து கிடையாது. வெப்பநிலை அதிகபட்சமாக 31°C. இதுதான் இன்றைக்கான வானிலை நிலவரம். அடுத்ததாக பாடல் வந்துட்டு இருக்குது, தொடர்ந்து நினச்சிருங்க. இது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஓசையம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் சீனி, நான் 9 அன்றாடம் மீன் வெட்டுறேன். எனக்கு வயது வந்து அன்னைக்கு நிலையில் வந்து 8 இருக்கும். நாங்கள் பயிலங்கள் எல்லா பேரும் விளையாண்டு நிற்கிறோம். அதுவும் 64 பயில் ஒரு சாயங்காலம் 3 அளவில் இருக்கும். விளையாண்டு கிடைக்க போகும்போது ஒரு எந்த விதமான காற்று கிடையாது, அமைதியான ஒரு தோற்றமாக தெரியுது. அந்த 3 பின்னால் வந்து ஒரு டக்குனு ஒரு இருள மாதிரி வந்துச்சு. அந்த இருட்டு வந்த உடனே வா ஏதோ ஏதோ நடக்க போதுவில்லை அப்படின்னு சொல்லி பயந்து போய் நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு போயிடுவோம். வீட்டுக்கு போயிட்டு ஒரு நைட்டு தூங்கும் போது ஒரு 12 அளவு இருக்கும். 12 மேலே ஒரு காற்று வீச ஆரம்பிக்குது. வீச ஆரம்பித்தா வந்து பயங்கரமான காற்று, எந்த விதமான தாக்கு பிடிக்க முடியாத பயங்கரமான காற்று. எங்கள் வீடு அப்படியே அங்கிட்டுக்கிட்டு ஆடுது. ஆடின உடனே அப்போ வந்து அங்கே எல்லா பெருமையும் வந்து ஒழிச்சுக்கிட்டு ஆகா வீட்டில் ஆடு மேலே விழுந்துருமோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டு உட்காந்துருக்கோம். அப்போ எங்கள் மாமா உட்காந்துருக்காரு, எங்கள் அம்மா உட்காந்துருக்கு, நாங்கள் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லா பேரும் உட்காந்துருக்கோம். அப்படியே அந்த காற்று அடித்து அடியில் வந்து அப்படியே எங்கள் வீடு வந்து கீழே உட்காந்துருக்கும். உட்கார போகுது, எங்கள் மாமா இணைஞ்சார் டக்குன்னு நின்றவர் இணைஞ்சவர் அங்கே கிடந்த ஒரு சட்டத்தை தூக்கி டக்குன்னு வச்ச உடனே அந்த சட்டத்தில் வந்து அந்த வீடு உட்காந்துருச்சு. உட்காந்த உடனே அப்படியே நாங்கள் அந்த அளவுலேயே உட்காந்துருக்கோம். உள்ள போயிடலாம் எங்கள் தாய் மாமா வந்து இல்லைன்னு சொன்னான். அன்னைக்கிறாங்க உயிரோடு இல்லை. அந்த அளவில் எங்களை வந்து காப்பாற்றி விட்டவர் எங்கள் தாய் மாமா தான். காலையில் 6 ஆச்சு, வெள்ளம் ஓடி வந்து தனுஷ் கோடியே அழிஞ்சு போச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வெள்ளம் ஓடிக்கிட்டு தான் இருக்குது, உணவு இல்லை, பட்டினியாக கிடக்கணும். எந்த விதமான உணவும் கிடையாது எங்களுக்கு. நாங்கள் அமைதியாக இப்போ அங்கே பார்க்குறோம், எதுவுமே இல்லை. உட்காந்துருக்கோம், உட்காந்துருந்தோடனே அப்போ ஹெலிகாப்டர் அங்கேருந்து வருது. ஹெலிகாப்டர் வந்தவுடனே பண்ணு உப்புமா இதுகளை எங்களுக்கு மேலேருந்து போடுறாங்க. போடும்போது வானாந்தர காட்டில் போட்ட மாதிரி வந்து அந்த இடத்துல போடுறாங்க. ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் போடுறாங்க. அந்த காற்று அடித்து முடிஞ்சு 3 பின்னால் நாங்கள் பட்டினியாகவே அந்த வாழ்க்கையை வந்து நினச்சி பார்க்க போகும்போது அந்த சாப்பாடாக தந்துதான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். அதுதான் என்னுடைய நினைவில் இன்னமும் பதிஞ்சிருக்கு. 1964 நடந்த ஒரு சம்பவம் மட்டும் மனதில் பதிஞ்சிருக்கு. நன்றி, வணக்கம்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: உங்க ஸ்கின் இன்னும் க்ளோ ஆகணுமா? உங்க முடி கொட்டுற பிரச்சனைக்கு சரியான தீர்வு வேணுமா?
1: தென்னிந்தியாவில் 45 மேற்பட்ட கிளைகளுடன் மக்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமான பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் இப்ப நம்ம ராம் நாட்டுக்கு வந்தாச்சு.
0: ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், பிஆர்பி, ஜிஎஃப்சி, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ராம் நாட்லயே கிடைக்குது. திருப்பூழா சலுகையாக நீங்கள் எடுக்கும் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு 30% தள்ளுபடியுடன் ஃப்ரீ கன்சல்டேஷன். பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR பிரியாணி அப்ஸ்டேர்ஸ், பாரதி நகர் பஸ் ஸ்டாப், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட் 9150080065.
2: தெங்காசி
1: ஆடை உலகின் அரசன் ஐயு கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயு கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.
5: நேரம் சரியாக 7:21 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசை FM 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான், அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததா நம்மளுடைய தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய முக்கியமான ஒரு விளையாட்டு போட்டித் தொடர் அப்படிங்கிறது என்னென்னா முதலமைச்சர் கோப்பை அப்படிங்கிறது தான். ஒவ்வொரு வருஷமும் நடந்துட்டு தான் இருக்குது. எல்லா வருஷமும் நிறைய வீரர்கள் வீராங்கனைகள் வந்து கலந்துட்டு இருக்காங்க. நம்ம ஊரில் இருந்துமே நிறைய பேர் வந்து விளையாட போயிருக்காங்க நான் வந்து கேள்விப்பட்டேன். அதனால் இந்த மாதிரி முதல்வர் கோப்பைக்காக நீங்கள் விளையாட ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதுக்காக வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 31st வரைக்கும் அப்ளை பண்ணலாமா. தமிழ்நாடு விளையாட்டு அபிவிருத்தி ஆணையம் SDAT அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க தான் இதை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இதில் தகுதியுள்ள பங்கேற்பாளர்கள் வந்து யார் வேணால் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமாக தனித்துவமான பிரிவுகள் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி, கல்லூரி, அரசு அதிகாரிகள், மாற்றுத்திறனாளிகள், பொதுமக்கள் அப்படின்னு சொல்லிட்டு 5 வந்திருக்கு. இந்த 5 45 மேற்பட்ட விளையாட்டு பிரிவுகள் வந்து உள்ளடங்கியிருக்கு. நிறைய பேருக்கு வந்து விளையாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு தராங்க. பள்ளி பிரிவில் 6 to 12 படிக்கிற மாணவ மாணவிகள் வந்து இருக்கணும். வயது அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது ஒரு 19 உள்ளே வந்திருக்கணும். கல்லூரி மற்றும் பாலிடெக்னிக் படிக்கிறவங்க அந்த மாதிரி உள்ளவங்க அதுக்கும் இது விண்ணப்பிக்கலாம். அரசு ஊழியர்கள், பொதுமக்கள், பொதுமக்களோட வயது வரம்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த பிரிவில் நம்ம கலந்துக்க போகிறோம் அப்படின்னா 15 35 வந்து இருக்கணும்னு சொல்கிறாங்க. 35 தான் கிட்டத்தட்ட வந்து சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம மாவட்ட அளவில் வந்து விளையாடலாம், மாநில அளவில் வந்து விளையாடலாம், மாநில அளவில் அணியாக வந்து விளையாடலாம், அதுக்கு நடுவில் பிராந்திய அளவில் வந்து போட்டிகள் வந்திருக்கும். இப்படி எக்கச்சக்கமான பிரிவுகள் இருக்குது. அதுக்குள்ளே உள்ள இருக்கக்கூடிய விளையாட்டுகள் அது எக்கச்சக்கமாக வந்திருக்கு. இது எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து விண்ணப்பிக்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா சிஎம் ட்ராஃபி அப்படின்னு நீங்கள் நேரத்தில் அடித்தாவே போதும், உங்களுக்கு அதில் இருந்து எல்லாம் வந்து தகவலும் வந்துடும். அதுக்காகவே தனியாக ஒரு வெப்பேஜ் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம அதுக்குள்ளே வந்து போயிட்டு என்ன எப்படி வந்து விண்ணப்பிக்கணும், எதில் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற தகவலாம் தெரியும். இல்லை உங்களுக்கு வந்து அதில் டவுட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச நீங்கள் விளையாடுற விளையாட்டுக்கு ஒரு நிச்சயமாக ஒரு மாஸ்டர் வந்து இருப்பாங்களே, அவங்ககிட்ட நீங்கள் வந்து சொல்லிங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு விளையாட்டு மேலே ஆர்வம் இருந்துச்சுன்னா நம்ம சிஎம் ட்ராஃபிக் வந்து ட்ரை பண்ணுங்கள். செப்டம்பர் மாதத்தில் வந்து இந்த போட்டிகள் வந்து தொடங்கிருக்கு. இப்போ அடுத்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம கடல் ஓசை FM 90.4.

0: நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி 11 ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை முன்னிட்டு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு ஸ்ரீநாத் அவர்களின் வாழ்த்து.
1: கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியை ஒரு 10 வருஷமா சிறப்பா அதை நடத்திக்கிட்டு இருக்க திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதுல என்ன அப்படின்னா, ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம், இந்தியாவிலேயே ஒரே சேனல், ஒரே ஒரு எஃப்எம் ஸ்டேஷன் ஃபார் தி சொசைட்டி, ஃபார் த கம்யூனிட்டி ஆஃப் ஃபிஷர்மேன் அப்படின்னா இதுதான், மீனவர்களுக்கான ஒரே எஃப்எம் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்றதுல ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். ஐ விஷ் ஆம்ஸ்ட்ராங் அண்ட் ஹிஸ் டீம் வெரி வெரி குட் லக், பெஸ்ட் விஷஸ், காட் பிளஸ், தேங்க்யூ.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அள்ளி வரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு, வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நேரம் சரியாக 7:31 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததாக நம்மளுடைய அந்த பரமக்குடியில் சிறப்பான புத்தக திருவிழா அப்படின்றது ஒன்று நடந்துகிட்ருக்கு. 12ஆம் தேதி ஆரம்பிச்சது 20ஆம் தேதி வரைக்கும் நடந்துகிட்ருக்கு. இன்னும் 3 நாட்களில் வந்து இந்த புத்தகத்தில் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்கச்சக்கமான புத்தகங்கள் வந்துருக்கு. 100 விதமான அந்த புத்தக கடைகள் வந்து வச்சிட்ருக்காங்க. நம்ம போகலாம், புத்தகத்தை வாசிக்கலாம், புத்தகத்தை வந்து படிக்கலாம், புத்தகத்தை வாங்கிட்டு வந்து வரலாம். அது மட்டும் இல்லாமல் அங்கே உணவுகள்லாம் வந்து தனியாக உணவுகளுக்கு கடை வந்து வச்சிட்ருக்காங்க. கலை நிகழ்ச்சிகள் வந்து வச்சுருக்காங்க. உங்களுக்கு யாருக்காச்சும் புத்தகம் வாசிக்க வந்து பிடிக்கும், புத்தகம் ஏதாச்சும் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா பரமக்குடிக்கு ஒரு இடத்துக்கு வந்து போயிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான எல்லா புத்தகத்தையும் வந்து வாங்கிட்டு வரலாம். அப்படி எங்கே வந்து இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பரமக்குடியில் இருக்கக்கூடிய ஒட்டப்பாலம் அப்படின்ற இருக்க இடத்துல இருக்கக்கூடிய ராஜா மகால் வந்து நடந்துகிட்ருக்கு. 10 நாட்களாக வந்து நடந்துகிட்ருக்கு. இன்னும் 2-3 நாட்கள் வந்து இருக்கும். அதனால் உங்களுக்கு யாருக்காச்சும் தேவை, யாருக்காச்சும் புத்தகம் வாங்கணும்னு ஆசை இருக்குது, இல்லை இந்த மாதிரி புத்தக திருவிழாவுக்கு போகிறதே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக கலந்துக்குங்க. பரமக்குடியில் ராஜா மகாலில் வந்து நடந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காக போக முடியல, இல்லை நான் வெளியே யாருக்காச்சும் சொல்லி வாங்கிக்கிறேன் அப்படின்னாலும் பரமக்குடியில் இருக்கவங்களுக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு, அந்த சுற்றியுள்ள பகுதியில் இருக்கவங்களுக்கு தெரியப்படுத்தி புத்தகத்தை வாங்கியாச்சும் வச்சுங்க. சில பேருக்கு வந்து ஆசை இருக்கும் எங்கே புத்தக திருவிழா வந்து போட்டாலும் தாராளமாக வந்து போங்க. நானே வந்து போவேன், வேலை வெட்டினா இல்லாமல் இருந்துச்சுன்னா நான் வாரிலே பரமக்குடிக்கு வந்து ட்ரெயினில் பிடிச்சி போயிட்டு அங்கே ஒரு 2 புத்தகத்தை வந்து வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு ஆசைப்பட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு நேரம் இருக்குது, புத்தக வாசிக்க பிடிக்கும் அப்படின்னா இதை பயன்படுத்திக்கிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ ஒரு அருமையான ஒரு பாடல் வாகை சூடா படத்துலேருந்து வந்துட்டுருக்கு. ரஞ்சித் நேஹா பசின் அவங்க வந்து தான் அவங்க பாடியிருக்காங்க. இசை வந்து ஜிப்ரான் வந்து இசையமைச்சிருக்காங்க. அதுவும் எழுத்தாளர் யார் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பெருசாக வந்து தெரியாது, கார்த்திக் நேத்தா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கார்த்திக் நேத்தா அப்படிங்கிறது நான் இப்போ தான் ஒரு 5 வருஷமாக 6 வருஷமாக கேட்டுட்டு இருக்க ஒரு பேர். ஆனால் 2005 எழுதக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ரைட்டராக வந்திருக்காங்க, ஒரு கவிஞராக வந்திருக்காங்க. ரொம்ப அழகாக வந்து எழுதுவாங்க. இவங்களோட பாட்டு நிறைய பாட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கும். அந்த 96 படத்தில் இருக்கக்கூடிய இந்த கரை வந்த பிறகு அப்படின்ற ஒரு பாடலாம் எழுதியிருப்பாங்க. ரொம்ப அருமையான ஒரு பாடல், ஒரு பாடல் ஆசிரியர் அவர் எழுதின ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: அனைவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நேரம் சரியாக 7:43 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததான் இன்றைக்கான விலை நிலவரங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். விலை நிலவரம் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது தங்கத்தோட விலை நேற்று ஒரு கூடியிருக்கு, 350 ரூபாய் வந்து ஒரு பவுனுக்கு வந்து கூடியிருக்கு. அதேபடி அதை வச்சுட்டு நம்ம வந்து விலையை பார்க்கும்போது 18 கேரட் 1 கிராம் தங்கம் 11,675 ரூபாய்க்கும், 22 கேரட் 1 கிராம் தங்கம் 14,270 ரூபாய்க்கும், 24 கேரட் 1 கிராம் தங்கம் 14,984 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. 8 கிராம் 1 பவுன் தங்கத்தின் விலை 22 கேரட் 114,160 ரூபாய். இதுதான் இன்றைக்கான தங்க விலை. பெட்ரோல் டீசல் எந்த விலை மாற்றம் இல்லாமல் பெட்ரோல் லிட்டருக்கு 109.50 ரூபாய் இருக்கும், டீசல் லிட்டருக்கு 101.50 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. இதை தொடர்ந்து நம்ம வந்து இப்போ இந்த விலைகள்லாம் வந்து நிறைய வந்து பார்க்குறோம். காய்கறி விலைகள் வந்து போனோம், இப்போ இந்த சந்தை வந்து லஞ்ச் இல்லையா ஞாயிற்றுக்கிழமை, அதில் வந்து பார்க்கும் பொழுது காய்கறிகளோட விலைகள் வந்து உயர்றது கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து வெங்காயம் அப்படிங்கிறது வாங்க போகும்போது, வெங்காயங்கிறது வந்து ஒரு கடந்த வாரங்களில் 2-3 வாரத்துக்கு முன்னாடினா இருக்கும்போது 2 கிலோ 50 ரூபாய் அப்படின்னு வந்து வாங்கிட்டு இருந்தது, 1.5 கிலோ 50 ரூபாய் அப்படின்னு வாங்கிட்டு இருந்தது, 1 கிலோ 50 ரூபாய்க்கு வந்து கூடியிருக்கு, விலை வந்து உயர்ந்திருக்கு, இதுக்கப்புறம் உயர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த ஒரு மழையும் வெயிலும் காற்றும் மொத்தமாக வந்து கலந்து அடிச்சுக்கக்கூடிய இந்த நாளில் அது ஒரு மாதிரியான ஒரு மாற்றங்கள் வந்து இருக்கும், என்ன சூழல் இருக்குங்கிறதே நம்மளுக்கு தெரியாது. அதுதான் இங்கே இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையே. இந்த ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபரில் என்ன நடக்குங்கிறதே நம்மளால் கணிக்க முடியாது. திடீர்னு மழை வரும், திடீர்னு வெயில் அடிக்கும், இப்படின்னு சுற்றி எல்லாம் மாற்றி மாற்றி அடிச்சுட்டே இருக்கும். அதனால் அந்த காய்கறிகளோட அந்த விளைச்சல் வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ரேட்டு வந்து உயரும்னு சொல்லியிருக்காங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து பெரிய அளவுக்கு உயராமல் எல்லாம் பக்குவமாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளும் வந்து பிரச்சனை இல்லை. ஏன்னா காய்கறிகள் மட்டும்தான் கிட்டத்தட்ட நம்ம கொஞ்சம் பெருசாக ரேட் வந்து இல்லை வாங்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம ஒரு வாரத்துக்கு தேவையானது வாங்கி வச்சுட்ருக்கோம் சந்தைகளில். இதே மாதிரி இருந்தால் சந்தோஷம்தான். இப்போ அடுத்ததாக உனக்கும் எனக்கும் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியன் அவங்க குரலில் சிறப்பான ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்குது. அந்த பாடலை கேட்டு தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 8 மணி. எளிய மக்களின் குரலாய், வளர்ச்சியின் வழிகாட்டியாய், இதமான இசையாய், நீதல் கரையில் பிறந்து கடல் காற்றில் மிதந்து உங்கள் ஆதரவோடு 11ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நம்ம கடல் ஓசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அள்ளி வரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: நேரம் சரியாக 8 மணி 1 நிமிடங்கள் ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான், அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததாக விளையாட்டு தகவல்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். விளையாட்டு தகவல் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது, இந்திய கிரிக்கெட் அணி விளையாண்டுட்ருக்காங்க, அதே மாதிரி இந்திய ஹாக்கி அணி வந்து விளையாண்டுட்ருக்காங்க உலகக்கோப்பை ஹாக்கி அப்படின்ற போட்டியில். ஏற்கனவே 2 போட்டிகள் விளையாண்ட நம்ம இந்திய அணி ஒரு போட்டியில் வந்து வெற்றி பெற்றாங்க. நேற்று நடந்த போட்டியில் இந்தியா மற்றும் இங்கிலாந்து 2 அணிகள் வந்து விளையாண்டாங்க. இங்கிலாந்து அதில் வந்து ஜெயிச்சிட்டாங்க. மொத்தமாக ஒரு பிரிவில் 4 அணிகளில் ஒரு அணி 3 அணிகளோடு விளையாடணும். அதில் எந்த அணி வந்து முதல் 2 இடம் பிடிக்கிறாங்களோ அவங்க அடுத்த சுற்றுக்கு வந்து போவாங்க. நம்ம இந்தியா இப்போ ஒரு போட்டியில் ஜெயிச்சு 2வது இடத்துல இருக்காங்க. நாளைக்கு பாகிஸ்தான் அணியோடு வந்து விளையாட போகிறாங்க. அதில் ஜெயித்தாங்க அப்படின்னா அவங்க வந்து அடுத்த சுற்றுக்கு வந்து முன்னேறலாம். இந்தியா ஜெயிக்க வாழ்த்துக்கள் வந்து சொல்லிடலாம். இல்லை அவங்க தோத்துட்டாங்க அப்படின்னா அவங்களால அடுத்த சுற்றுக்கு வந்து போக முடியாது. ஹாக்கியில் ஏதாச்சும் ஒரு சாதனை பண்ணணும், ஒரு நல்ல ஒரு பரிசு வாங்கணும்னு நம்ம இந்தியா முடிஞ்சளவுக்கு போராடிட்டு தான் இருக்காங்க. கிடைச்சா நல்லது தான். சரி, இப்போ கிரிக்கெட் பக்கம் போனோம் அப்படின்னா நம்ம இந்திய அணி வந்து இலங்கையில் வந்து இருக்காங்க. இலங்கையில் வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க டெஸ்ட்டு தொடரில். இதில் முதல் டெஸ்ட் ரொம்ப அமோகமாக வந்து போயிட்டுருக்கு நம்ம இந்தியாவுக்கு. முதல்ல பேட்டிங் பண்ண இந்திய அணி 462 ரன் அடிக்க திரும்ப இலங்கை 284 ரன்களே வந்து ஆல் அவுட் வந்தாராங்க. திரும்ப 2வது இன்னிங்ஸ் வந்து விளையாட இந்தியா இன்றைக்கி வந்து ரெடியாக இருக்காங்க. இன்றைக்கி எவ்வளோ ரன் வந்து அடிக்கிறாங்களோ அந்த ரன் அடிப்படையாக வச்சு தான் இந்தியா ஜெயிக்குமா ஜெயிக்காதா அப்படிங்கிறது தெரியும். ஜெயிக்கிறதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய ரன் லீடிங்கில் வந்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ரன் அடித்தாங்க அப்படின்னா அது திருப்பி இலங்கையால் அடிக்கிறதுக்கு டைமே வந்து பத்தாது. முடிஞ்ச அளவுக்கு போட்டி தோக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒன்று ட்ராகலாம், இல்லைனா இந்தியா வந்து ஜெயிக்கிறதுக்கு மட்டும் தான் வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்திய அணிக்கு ஒரு வாழ்த்துக்களை வந்து மீண்டும் முதல்ல தெரியப்படுத்திட்டு இப்போ அடுத்த பாடல் வந்துட்டு இருக்குது. தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடலோ சேஃபம் 90.4.

0: OSIFM 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: ஐயா, என்னுடைய பேர் திரவியம்யா. அந்த பாம்பனில் வந்து இந்த பாலத்துக்கு அடியில் வந்து ஒரு மீன்களை வச்சு வெட்டிக்கிட்டு இருக்கையா. ஐயா, என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது ஒரு கஷ்டம்னா, அன்றைக்கி நான் உயிர் பழத்ததே பெரிய, நாங்கள் மொத்தத்துக்கு ஒரு ஆள் இல்லை, ஆறு பேர் கடலுக்கு போயிருந்தோம், ஆறு பேரும் உயிர் பழத்ததே பெரிய தான். ஏன்னா ஒரு நேரம் எனக்கு வயசு அப்போ ஒரு 12 வயசு இருக்கும், 12 வயசு இருக்கும், நாங்கள் கடலுக்கு போயிருந்தோம். கடலுக்கு போயிருக்க அந்த குன்னா வடைன்னு சொல்லுவாங்க, அந்த வலையும் காற்று வந்துட்டு, காற்று வந்தால் இங்கேருந்து நம்ம ஒரு 20 நாட்டிகளில் வந்து வலை விட்டுருப்பாங்க. அப்போம்லாம் அந்த காம்போஸ் வச்சுமோ, ஒரு சின்ன காம்போஸ் வச்சு தான் தொழில் பார்ப்போம். காலையில் வலை இழுத்துட்டோம், வலை இழுத்த முடிஞ்ச உடனே காற்று மழையும் பொயல் மாதிரி கிளம்பிட்டு கிளவுனா, பாயை தூக்கி பாய் மரத்தை போட்ட உடனேயே ஒரு 1/2 மணி நேரம் கூட வல்லம் வந்துகிட்டு இருக்க வல்லத்தில் வந்து பாயில் உள்ள பாய் கட்டியிருப்பாங்க பற்றியில், அந்த பூரா பாயின்னு சொல்லுவாங்க, அந்த பூரா பாயில் கட்டியிருக்க பருமல் பருமலை மூங்கில், அந்த மூங்கில் ஒடிஞ்சு வச்சு, ஒடிஞ்ச உடனே என்ன செய்கிறாங்க, அந்த பாயை கீழே இறக்கிட்டு கஷ்டப்பட்டு மழையும் காற்றும் போய்கிட்டு தான் இருக்குது, நடந்துக்கிட்டு தான் இருக்குது, விடுற மாதிரி இல்லை. அப்போ என்ன செய்கிறாங்க, மரத்துல வந்து பாய் மரத்தை எல்லாம் நல்லா கட்டி கட்டி, அந்த மரத்தை அந்த பருமலை கட்டி கட்டி மர பாய் குத்து பாய் மாதிரி அடித்து வந்துக்கிட்டு இருக்கு. அடித்து வந்து 3 நாளாக வல்லம் வருது, அந்த பாய் ஓட்டிலே வருது, வழிஞ்சிக்கிட்டே தான் போகுது. எங்கிட்டாவது ஒரு பக்கம் வழிஞ்சிட்டுனாக்கே எங்கள் உயிர், 6 பேர் உயிர் அன்றைக்கே போயிருந்துருக்குங்க. இது அன்றைக்கு தான் ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவம், நம்ம உயிர் பிழைப்போமா இல்லையா, அதுக்கு மேலே வல்லம் தாழ்ந்துருக்கும், இதுக்கு மேலே ஒன்றும் செஞ்சுருக்க முடியாது, என்னை சமைக்கவே முடியாது, வாங்க முடியாது, இருக்கிற காஞ்சியை மட்டும் வச்சு முதல் நாள் சாயந்தரம் வரை பொழுது ஒரு இரவு குடிச்சிட்டு 2 நாளாக பட்டியாக கிடக்கும், இன்னும் 2 நாள் கழிச்சிருந்தா எப்படியும் வல்லம் தாழ்ந்தும் போயிருக்கேன், வாங்குற போட்டாலும் நிற்காது, அந்த மாதிரி உள்ள இடம். ஏ வளைஞ்சு வரும்போது ஒரே ஒரு தூத்துக்குடி போட்டு வந்து அங்கேருந்து வந்தது, எங்களை பார்த்து நாங்கள் எங்கள் அந்த போட்டை பார்த்த உடனே ஒரு கையில் இருக்க துண்டை வச்சு வளைச்சு கூப்பிட்டோம், வந்துட்டாங்க. எங்கள் இருக்கிற சோதனை பார்த்து அந்த வல்லத்தை வந்து தூத்துக்குடியில் ஒன்று இழுத்து போட்டாங்க. அன்றைக்கி வந்து ஒரு அன்றைக்கு தான் என்னுடைய மறக்க முடியாத சம்பவம் நாங்கள் பார்த்தோம், இல்லாட்டா நாங்கள் அன்றைக்கே எல்லோரும் உயிரோடு இருந்திருக்க மாட்டோம். அந்த தூத்துக்குடி போட்டு எங்களை காண்டு போகிறது எங்கள் கண்ணில் படாமல் இருந்தால் அன்றைக்கி இறந்துருப்பது தான் எங்களுடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத சம்பவம். இன்னும் அந்த நினைவுகள் 12 வயசில் நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். ரொம்ப நன்றியா.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசையம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: உங்க ஸ்கின் இன்னும் க்ளோ ஆகணுமா? உங்க முடிக்கொற்ற பிரச்சனைக்கு சரியான தீர்வு வேணுமா?
1: தென்னிந்தியாவில் 45 மேற்பட்ட கிளைகளுடன் மக்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமான பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் இப்ப நம்ம ராம் நாட்டுக்கு வந்தாச்சு.
0: ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், பிஆர்பி, ஜிஎஃப்சி, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ராம் நாட்டிலேயே கிடைக்குது. திருப்பூழா சலுகையாக நீங்கள் எடுக்கும் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு 30% தள்ளுபடியுடன் ஃப்ரீ கன்சல்டேஷன். பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR Biryani upstairs, Bharathi Nagar bus stop, Ramanathapuram. For appointment 915-00-80-65.
2: கல்யாணம், காது குத்து, வழக்காப்பு, பிறந்த நாள்னு உங்க வீட்டு ஃபங்க்ஷன் ஆயிருந்தாலும் சரி, கார்பரேட் ஈவெண்ட் ஆயிருந்தாலும் சரி, 5-star ஹோட்டல்ல நடத்தணுமா, அப்ப நீங்க வர வேண்டிய இடம் ராமேஸ்வரம் தி ரெசிடென்சி டவர்ஸ். ராமேஸ்வரம் தீவின் ஒரே 5-star ஹோட்டல். பிசினஸ் ஆர் ஃபேமிலி செலிபிரேஷன், கிராண்ட் செலிபிரேஷன்ஸ்க்காகவே இருக்க 10 to 500 நபர்கள் வரை அமரக்கூடிய பிரீமியம் பேங்க்வெட் ஹால், வேர்ல்ட் கிளாஸ் டைனிங், எலகன்ட் லான்ச், சிக்னேச்சர் கேக் அண்ட் பீசா ஷாப்ஸ், ரெஃப்ரெஷிங் ஸ்விம்மிங் பூல், ஃபுல்லி எக்யூப்ட் ஃபிட்னஸ் சென்டர், ரெஜுவினேட்டிங் ஸ்பா, அட்டகாசமான அவுட்டோர் கேட்டரிங். வாழ்க்கையின் சிறந்த தருணங்களை சிறப்பாக்க தி ரெசிடென்சி டவர்ஸ் ராமேஸ்வரம். தொடர்புக்கு 7397-790-803.
3: சார், ஒன்றே லீவ் வேணும் சார்.
4: எதுக்கியா?
3: அது பாத்ரூம் வால்ல இருக்கிற கரையை தேய்க்கிறேன்னு என் கையை உடைச்சுக்கிட்டேன் சார்.
4: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்லன் வால்டைல வாங்குங்க. சால்டோ ஸ்டேனோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத், தென்காசி.
1: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
2: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு, வெளுப்புப்பாடு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
6: நேரம் சரியாக 8:19 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான், அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததா வேலைவாய்ப்பு தகவல். யார் எங்கேருந்து வேலைவாய்ப்பு வந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, எஸ்பிஐ பேங்க் வந்து வேலை வந்து விட்டுருக்காங்க. பெரிய வேலைவாய்ப்பு, நிறைய வேலைகள் வந்து இருக்குது. என்ன மாதிரி வேலை அப்படின்னு பார்த்தா, ஜூனியர் அசோசியேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, கஸ்டமர் சப்போர்ட் சேல்ஸ் இந்த மாதிரி சொல்லிட்டு வேலைகள் வந்திருக்கு. நம்மளோட தமிழ்நாட்டில் 1516 இடங்கள் இருக்குது. ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் 9124 இடங்கள் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. பாரத ஸ்டேட் பேங்க், அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து வேலைவாய்ப்பு இருந்திருக்கு. இதற்கு வந்து தேர்வு மையம் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம தமிழ்நாட்டில் 16 இடத்துல வந்து தேர்வு மையம் வந்து பிரிச்சிருக்காங்க. உங்களுக்கு யாருக்காச்சும் பேங்க்குக்கு வந்து வேலைக்கு போகணும் ஆசை இருந்துச்சுன்னா அப்படின்னு கேட்கக்கூடாது. நிறைய பேருக்கு வந்து நம்ம ஊர்லேருந்து இருக்குது. என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது, பேங்க்கே வந்து போகணும், பேங்கிங்கில் ஏதாச்சும் ஒரு வேலைக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும், பேங்கிங் செக்டர் எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு துறையாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வாரத்துக்கு ஒரு நாளாச்சும் பேங்க்குக்கு நம்ம வந்து போகிறோம், இல்லை பேங்க்கு போகிறதுக்கான ஒரு வேலை நம்மளுக்கு வந்து வந்துடுது. ஏதோ ஒரு விஷயம் நம்ம பேங்க்கை நம்மளே வந்து சார்ந்தான் இருக்கும். இப்போ பல காலமாக வந்து நம்ம பேங்க்கை சார்ந்து தான் வந்து ஒரு வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கோம். அதனால் உங்களுக்கு பேங்கிங் போகணும் ஆசை இருக்குது, இல்லை அதுக்காக படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருக்கு ஒரு பட்டப்படிப்பு வந்து படிச்சிருந்தால் போதும். வயது 28 20 28 வயதுக்குள்ளே வந்து இருக்கணுமா. 2 வகையான தேர்வுகள் வந்து இருக்கும், அந்த தேர்வுகளை எழுதி நம்ம வந்து பாஸ் ஆகலாம். விண்ணப்பிக்க இந்த மாதம் 31 வரைக்கும் டைம் வந்திருக்கு. sbi.bank.in அப்படின்ற இணைய முகவரியில் இது பற்றின தகவலை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். sbi.bank.in அப்படின்ற இணைய முகவரி. இப்போ அடுத்ததா, சங்கமம் திரைப்படத்திலேருந்து ஒரு சிறப்பான ஒரு பாடல் வந்து வந்துகிட்டே இருக்குது. சங்கர் மகாதேவன் அவங்க குரலில், ஏ ரகமான இசையில், வைரமுத்து வரிகளில் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு பாடல். பாடலை கேட்டதோட நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. நிறைய பேரோட வீடுல நிக்கும் போது ஒத்த கால நின்னோன்னு வைங்களேன், சரியான திட்டு விழுகும், கரெக்டா? ஆனா ஏன் கொக்கு, பிளமிங்கோ அதாவது நாரை மாதிரியான பறவைகள் ஒத்த கால நிக்குதுன்னு தெரியுமா? சரி, தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்குது. அதுல முதல் காரணம்னு கேட்டீங்கன்னா, கொக்கோ நாரையோ ரொம்ப நேரம் தண்ணியில நிக்கும் போது அதோட கால்கள்ல இருந்து வெப்பம் வேகமா வெளியேறும். அதனால உடல் வெப்பநிலையும் குறைஞ்சு போயிடும். இழந்த வெப்பநிலைய மறுபடியும் அதிகமாக்க அதிக அளவிலான எனர்ஜியுமே தேவை. வெப்பம் வேகமா வெளியேறத தவிர்க்க தான் ஒத்த கால நிக்குது. ரெண்டாவது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு கால நிக்கிறத தவிர்த்துட்டு ஒத்த கால நிக்கும் போது சீக்கிரமா சோர்வடைகிறது தடுக்கப்படுது. அது மட்டும் இல்லாம அதோட உடல் அமைப்பே அப்படித்தான் இருக்குதான். சொல்ல போனா ஒத்த கால நிக்கும் போதுதான் ரொம்பவே பேலன்ஸ்டா இருக்குமா. எந்த அளவுக்கு அப்படின்னா, ஒரே கால நின்னு தூங்க கூட செய்யற அளவுக்கு திறமையானது. அது மட்டும் கிடையாது, இறைய புடிச்சு சாப்பிட இதுதான் ஈஸியான வழியாவும் இருக்குதான். இனிமே கொக்கோ நாரையோ எங்கேயாவது பாக்குறீங்க அப்படின்னா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி 11ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய செயலாளர் மற்றும் ராஜ்யசபா உறுப்பினர் மாண்புமிகு கிறிஸ்டோபர் திலக் MP அவர்களின் வாழ்த்து.
1: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்களுக்கும் மீனவ சொந்தங்களுக்கும் என் அன்பிற்கினிய வணக்கம். மீனவ மக்களுக்கு தினந்தோறும் வானிலை தகவல்கள், மீன் விலை நிலவரம், வேலை வாய்ப்பு தகவல்கள், பருவநிலை மாற்றம், பாரம்பரிய அறிவு, போட்டித் தேர்வுகள் குறித்த நிகழ்ச்சிகளை வழங்கி வரும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி ஆகஸ்ட் 15 அன்று 10ஆம் ஆண்டை நிறைவு செய்வதை அறிந்தேன். பணியாற்றக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். குறிப்பாக கடல் ஓசை எஃப்எம் 90.4 நிறுவனர், அகில இந்திய மீனவர் காங்கிரசின் தலைவர் நண்பர் திரு ஆம்ஸ்ட்ராங் பெர்னாண்டோ அவர்களுக்கு மீனவ மக்களுக்காக இந்த வானொலி சேவையை கடந்த 10 ஆண்டுகளாக செய்து வருவதற்காகவும், இன்னும் பல 100 ஆண்டுகள் இந்த வானொலி சேவை தொடரவும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மாணவர்கள் சமூக ஊடகங்களை கட்டுப்பாடுடன் பயன்படுத்த வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். உட்கட்டமைப்பு பணிகளை உரிய நேரத்தில் நிறைவு செய்தல், உற்பத்தியை தொடங்குதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று மாநில அரசுகளை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தை தாவைக்க அரசு எவ்வித தடையுமின்றி முறையாக செயல்படுத்த வேண்டும் என்று BJP கேட்டுக் கொண்டுள்ளது. செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். மாணவர்கள் சமூக ஊடகங்களை கட்டுப்பாடுடன் பயன்படுத்த வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். தஞ்சாவூரில் உள்ள தனியார் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், புதுமை கண்டுபிடிப்பு, தொடர்ச்சியான திறன் மேம்பாடு ஆகியவற்றில் மாணவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தினார். போதைப்பொருள் பயன்பாட்டில் இருந்து விலகி இருக்குமாறும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துமாறும் குடியரசு துணைத் தலைவர் மாணவர்களை கேட்டுக் கொண்டார். சாத்தியமில்லாததாக தோன்றுவதை சாதிப்பதற்கான சக்தியும் உறுதியும் இளைஞர்களிடம் உள்ள இக்காலத்தில் நேரம் மிகவும் மதிப்பு மிக்கது என்று அவர் குறிப்பிட்டார். அண்மையில் இயற்றப்பட்ட பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு திருத்த மசோதா பொதுத் தேர்வு முறைகளை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது என்று அவர் கூறினார். நாட்டின் உயர்கல்வி சேர்க்கை விகிதம் தற்போது 30% உள்ள நிலையில் அதை 2035ஆம் ஆண்டுக்குள் 50% அதிகரிப்பதற்கான இலக்கு நிறைவேறும் என்று திரு CP ராதாகிருஷ்ணன் நம்பிக்கை தெரிவித்தார். உட்கட்டமைப்பு பணிகளை உரிய நேரத்தில் நிறைவு செய்தல், நில ஒதுக்கீடு, முதலீடு, உற்பத்தியை தொடங்குதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று மாநில அரசுகளை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய தொழில்துறை வழித்தட மேம்பாடு மற்றும் செயல்படுத்துதல் கூட்டத்திற்கு தலைமை வகித்து பேசிய அவர் இதனை தெரிவித்தார். உற்பத்தியை விரிவுபடுத்துதல், உலக அளவில் போட்டித்தன்மையுள்ள தொழில்துறை சூழலை வளர்த்தல் ஆகியவற்றுக்கு தொழில்துறை வழித்தடங்கள் முக்கிய தூணாக திகழ்கிறது என்று அவர் கூறினார். இந்திய குழு என்ற உணர்வுடன் தொழில்துறை வழித்தட மேம்பாட்டை முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என்று திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தை தாவேக அரசு எவ்வித தடையுமின்றி முறையாக செயல்படுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இத்திட்டத்தின் கீழ் பணிக்கு வருபவர்களுக்கான வருகை பதிவேடுகள் முறையாக பராமரிக்கப்பட வேண்டும் என்று கூறியுள்ளார். இடைத்தரகர்கள் இன்றி பணியாளர்களின் ஊதியம் நேரடியாக வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தகுதியானவர்களுக்கு இத்திட்டத்தின் பலன்கள் சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் மாநில அரசை அவர் வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசின் இந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் தமிழகம் முழுவதும் 10,185 நீர்ப்பாசன கால்வாய்கள், 809 ஏரிகள், குளங்கள் உள்ளிட்ட நீர்நிலைகளை புனரமைக்கும் பணிகள் நடைபெற இருப்பதாக வெளியாகியுள்ள தகவல் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டுள்ளார். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் மறுசீரமைப்பு பணிகள் நடைபெறுவதையொட்டி சில ரயில்களின் புறப்பாடு மற்றும் வருகையில் மாற்றங்களை செய்து தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதன்படி மன்னார்குடியிலிருந்து சென்னை எழும்பூருக்கு இயக்கப்படும் ரயில் அடுத்த மாதம் 4ஆம் தேதி முதல் அக்டோபர் 13ஆம் தேதி வரை தாம்பரம் வரை மட்டுமே இயக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. திருச்சிராப்பள்ளியிலிருந்து இயக்கப்படும் மலைக்கோட்டை அதிவிரைவு ரயில் அடுத்த மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரையும், அதன் பிறகு அடுத்த மாதம் 21ஆம் தேதி முதல் அக்டோபர் 14ஆம் தேதி வரையும் சென்னை மாம்பலம் வரை மட்டுமே இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூரிலிருந்து மன்னார்குடிக்கு இயக்கப்படும் ரயில் அடுத்த மாதம் 5ஆம் தேதி முதல் அக்டோபர் 14ஆம் தேதி வரை தாம்பரத்தில் இருந்து புறப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. சேலத்திலிருந்து சென்னை எழும்பூருக்கு இயக்கப்படும் அதிவிரைவு ரயில் அடுத்த மாதம் 12ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை மாம்பலம் வரை மட்டுமே இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டங்களின் ஒரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர பகுதிகளின் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கூறியுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரி செய்திகள். ஹோர்முஸ் நீரிணை விவகாரம் தொடர்பாக ஈரானுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டால் குண்டு வீசி தாக்குதல் நடத்தப்படும் என்று ஓமன் நாட்டை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். சோமாலியாவின் பைடோவா நகரில் ராணுவம் மேற்கொண்ட நடவடிக்கையில் 30 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். தில்லியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த கணக்கெடுப்பு பணிகள் நேற்றுடன் நிறைவடைந்தது. ஜார்க்கண்டில் மாணவர்களின் போராட்டத்தை அடுத்து 2024ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட அனைத்து போட்டித் தேர்வுகளையும் அம்மாநில அரசு ரத்து செய்துள்ளது. கேரள மாநிலம் விழிஞ்ஞம் துறைமுகத்திலிருந்து இன்று முதல் நேரடி ஏற்றுமதி இறக்குமதி சேவைகளை அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் தொடங்கி வைக்கிறார். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் அருகே இலங்கைக்கு கடத்துவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1,10,00,000 ரூபாய் மதிப்பிலான பதப்படுத்தப்பட்ட 452 கிலோ கடல் அட்டைகள் காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டது. தூத்துக்குடி மாநகராட்சி பகுதிகளில் கொசுக்கள் உருவாக காரணமாக இருக்கும் தண்ணீர் தேங்கக்கூடிய 395 கிலோ பழைய பொருட்களை மாநகராட்சி ஊழியர்கள் அகற்றினர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோயில் ஆடிப்பூர தேர் திருவிழாவின் நிறைவு நாளான நேற்று புஷ்பயாகம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் பெறப்பட்ட 917 மனுக்களை பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு சி பி ஆதித்ய செந்தில்குமார் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை, வெள்ளத்தடுப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு பணிகள் தொடர்பான ஒருங்கிணைப்புக் குழு கூட்டம் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தலைமையில் நடைபெற்றது. சென்னையிலிருந்து பஹ்ரைன் நாட்டுக்கு கடத்த முயன்ற 20,00,000 ரூபாய் மதிப்புடைய அமெரிக்க டாலர் கரன்சிகளை விமான நிலைய சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்து இது தொடர்பாக 2 பேரை கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீன் நகரில் நடைபெறவுள்ள இப்போட்டி மாலை மணி 6:30 தொடங்குகிறது. ஆடவர் பிரிவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இங்கிலாந்து 4-2 என்ற கோல் கணக்கில் இந்தியாவை வென்றது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கவிப்பிரியா செல்வம் சிம்ரன் சிங்கி இணை இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 22-20, 21-14 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் நிக்கோல் காருலா கார்மென் மரியா இணையை வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 7-6, 6-4 என்ற செட் கணக்கில் பிரேசிலின் எட்வர்டோ ரிபைரோவை வென்றார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று கஜகஸ்தானை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேப்பாக் அணி இன்று கோவை அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ஆசிய ஓபன் ஸ்பீட் ஸ்கேட்டிங் போட்டி உத்தராகண்ட் மாநிலம் டேராடூனில் நேற்று தொடங்கியது. 14 நாடுகள் பங்கேற்றுள்ள இப்போட்டியில் இந்தியாவின் சார்பில் 130 பேர் பங்கேற்றுள்ளனர். வரும் வியாழக்கிழமை வரை இப்போட்டி நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாணவர்கள் சமூக ஊடகங்களை கட்டுப்பாடுடன் பயன்படுத்த வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். உட்கட்டமைப்பு பணிகளை உரிய நேரத்தில் நிறைவு செய்தல், உற்பத்தியை தொடங்குதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று மாநில அரசுகளை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தை தாவக அரசு எவ்வித தடையுமின்றி முறையாக செயல்படுத்த வேண்டும் என்று பிஜேபி கேட்டுக் கொண்டுள்ளது. செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அள்ளுவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நேரம் சரியாக 8:42 ஆயிடுச்சு. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. இந்த நிறைவு பகுதியில் இப்போ ஊருக்குலாம் போயிட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டு சிறப்பாக என்ஜாய் பண்ணிவிட்டு நிறைய பேர் ஊர் திரும்பிட்டு இருப்பாங்க. ஊர் திரும்பின எல்லாருக்கும் வந்து வாழ்த்துக்கள். சிறப்பாக நல்லா இருந்துச்சா? என்ஜாய் பண்ணிக்கலாம். குடும்பத்தோட நல்லா வந்து சுற்றி பார்த்துருப்பீங்க. நிறைய ஊருக்கு வந்து போயிருந்தாங்க. நான் பார்க்கும் போதே நம்மளும் ஒரு சந்தோஷமாக இந்த மாதிரினா ஒரு வாரம் ட்ரிப்பு நம்ம ஃபேமிலியோட போல நல்லா இருக்குமே தான் தோணுது. ஏதாச்சும் ஒரு வருஷம் நிச்சயமாக வந்து போகணும். ஏன்னா ஒவ்வொரு ஆளும் எங்கெங்கேயோ போகிறாங்க. நல்லா கேரளா போகிறாங்க, கன்னியாகுமரி போகிறாங்க, நாகர்கோவில் போகிறாங்க, இந்த பக்கம் ஏற்காடு போகிறாங்க, ஊட்டி போகிறாங்க, எங்கெங்கேயோ வந்து போகிறாங்க. நல்லா இருக்குது. எல்லோரும் நல்லா பழையாக போயிட்டு பத்திரமாக திரும்பி வந்துட்டுருப்பீங்க. வாங்க வந்து அடுத்தடுத்து நம்ம ரெகுலரான வாழ்க்கையை வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். போயிட்டு வந்ததுக்கு சந்தோஷம், வாழ்த்துக்கள். இதோட நம்ம நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கலாம். நீங்கள் நேரம் நீந்திருந்தது நம்ம பாம்பன் நேசக்கரங்களாக இருக்கட்டும் லைன்னு கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருந்தது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ போயிட்டு மீண்டும் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். நன்றி. டாட்டா பை பாய். சி யூ மக்களே.

0: ആകാശവാണി
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காது குத்து, புப்பிடி தனீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுணும், வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 9 மணி. டேய் சாப்பிட வாடா.
2: என்னம்மா சாப்பாடு?
1: ஆமக்கறி.
2: ஐயோ ஆமக்கறியா? அதெல்லாம் பிடிக்க கூடாதுமா, கடலோசையில சொல்றாங்கல்ல, அதெல்லாம் கேட்க மாட்டியா?
1: டேய் பெரிய ஆள் மாதிரி பேசாம வேலைய பாத்துட்டு சாப்பிடுறா.
2: ஏம்மா, இந்த ஆமைய காப்பாத்திருந்தா இந்நேரம் அப்பாவுக்கு கடல் காப்பான் விருதும் 1000 ரூபாய் பணமும் கிடைச்சிருக்கும். அதை வச்சு கறி எடுத்து நல்லா சாப்பிட்டுருக்கலாம். எங்களை மாதிரி சின்ன பசங்களுக்கு கடல் வளத்தை காப்பாத்த அப்பா அம்மா தானே சொல்லி தரணும். அதை விட்டுட்டு இப்படி பண்ணா நான் மீன் பிடிக்க போகும்போது மீன் மாட்டாது, பிளாஸ்டிக்கும் சொரியும் தான் மாட்டோம். இனிமே ஆமையை பிடிக்க வேணாம்னு அப்பாட்ட சொல்லுங்க. அதை காப்பாத்தி அப்பாவுக்கு கடல் காப்பான் விருது வாங்கி கொடுத்து பெருமை சேர்க்க போறேன். இதை நீயே சாப்பிடு.
1: டேய் ராஜு போகாதடா, இனிமே வைக்க மாட்டேன்.
3: ஆமா மாதிரி அரிய வகை கடல்வாழ் உயிரினங்களை காப்பாத்துங்க. அதை வீடியோவா எடுத்து கடல் ஓசையின் வாட்ஸ்அப் எண்ணான 709-443-9999 அனுப்புங்க. கடல் காப்பான் விருது பெறுங்க, கூடவே 1000 ரூபாய் பரிசும் உண்டு. சமுத்திரம் பழகுவோம், கடல் வளம் காப்போம்.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தில்லியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த கணக்கெடுப்பு பணிகள் நேற்றுடன் நிறைவடைந்தது. ஜார்க்கண்டில் மாணவர்களின் போராட்டத்தை அடுத்து 2024 நடத்தப்பட்ட அனைத்து போட்டித் தேர்வுகளையும் அம்மாநில அரசு ரத்து செய்துள்ளது. ஒடிசாவின் வடக்கு பகுதியில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் சுமார் 800,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஹோர்முஸ் நீரிணை விவகாரம் தொடர்பாக ஈரானுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டால் குண்டுவீசி தாக்குதல் நடத்தப்படும் என்று ஓமன் நாட்டை அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கவிப்பிரியா செல்வம் சிம்ரன் சிங்கி இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தில்லியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த கணக்கெடுப்பு பணிகள் நேற்றுடன் நிறைவடைந்தது. இப்பணியின்போது சுமார் 1,45,00,000 படிவங்கள் விநியோகிக்கப்பட்டதாகவும் 13,000-க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வீடுகளுக்கு சென்று இதனை வழங்கியதாகவும் தில்லி தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். கோரிக்கைகள் மற்றும் ஆட்சேபனைகள் குறித்து வரும் 24ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 23ஆம் தேதி வரை தெரிவிக்கலாம் என்று அவர் கூறியுள்ளார். இறுதி வாக்காளர் பட்டியல் அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் தில்லி தலைமை தேர்தல் அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். போதைப் பொருட்கள் குறித்த வழக்குகளில் குற்றஞ்சாட்டப்பட்ட வெளிநாட்டவர்களுக்கு கடும் நிபந்தனையுடன் ஜாமீன் அளிக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சஞ்சய் கருள் ஆகியோர் அடங்கிய அமர்வு, ஜாமீனில் விடுவிக்கப்படும் வெளிநாட்டவர்கள் தங்களது பாஸ்போர்ட்டை சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் முன் அனுமதியின்றி இந்தியாவை விட்டு வெளியேறக்கூடாது என்றும் தெரிவித்தனர். அவ்வாறு விடுவிக்கப்பட்டவர்கள் 1 வாரத்திற்குள் வெளிநாட்டவர் பிராந்திய பதிவு அலுவலகத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்றும் கூறினர். ஜாமீன்தாரர்கள் போலியானவர்கள் என கண்டறியப்பட்டால் அவர்களை சரிபார்க்கும் பணியில் ஈடுபட்ட மத்திய மாநில அரசு அதிகாரிகள் துறை ரீதியான விசாரணைகளை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்தனர். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அரசு போட்டித் தேர்வுகளில் முறைகேடு நடைபெறுவதாக கடந்த 24 நாட்களாக மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதையடுத்து கடந்த 2024ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட அனைத்து போட்டித் தேர்வுகளையும் அம்மாநில அரசு ரத்து செய்துள்ளது. முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் தலைமையில் நேற்று மாலை நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தின்போது இம்முடிவு மேற்கொள்ளப்பட்டது. 2014ஆம் ஆண்டு முதல் நடைபெற்ற ஜார்க்கண்ட் அரசு பணியாளர் தேர்வாணையம் மற்றும் ஜார்க்கண்ட் பணியாளர் தேர்வாணையம் நடத்திய தேர்வுகள் குறித்து விரிவாக விசாரணை மேற்கொள்ளவும் அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. கேரள மாநிலம் விழிஞ்ஞம் துறைமுகத்திலிருந்து இன்று முதல் நேரடி ஏற்றுமதி இறக்குமதி சேவைகள் தொடங்குகிறது. இன்று காலை நடைபெறும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு வி டி சதீசன் இந்த சேவையை தொடங்கி வைக்கிறார். மத்திய கப்பல் போக்குவரத்து மற்றும் துறைமுகங்கள் துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் தீரஜ் சேத்திற்கு நேபாள ராணுவத்தின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளது. காட்மண்டுவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நேபாள ராணுவ தலைவர் திரு ராம்சந்திர பவுடல் இவ்விருதை வழங்கினார். நேபாளத்தில் பயணம் மேற்கொண்டு வரும் ராணுவ தலைமை தளபதி திரு தீரஜ் சேத் அந்நாட்டு ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் அசோக் ராஜ் சிக்டெலுடன் இருதரப்பு ராணுவ ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விவாதித்தார். அத்துடன் நேபாள ராணுவத்தினருக்கான உபகரணங்களையும் ஜெனரல் தீரஜ் சேத் வழங்கினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. நாட்டின் பாதுகாப்பிற்காக அர்ப்பணிப்புடன் சேவையாற்றும் SSB படையினரின் நலனில்

0: மத்திய அரசு அக்கறை கொண்டுள்ளதாக உள்துறை இணையமைச்சர் திரு பண்டி சஞ்சய்குமார் கூறியுள்ளார். ஹைதராபாத் இப்ராஹிம் பட்டினத்தில் அப்படையினருக்காக புதிதாக கட்டப்பட்டுள்ள குடியிருப்புகளை அவர் திறந்து வைத்தார். எஸ்எஸ்பி படையினருக்காக இதுவரை 10,029 குடியிருப்புகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாக திரு பண்டி சஞ்சய்குமார் தெரிவித்தார். ஹிமாச்சல் பிரதேசத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக பல்வேறு இடங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மண்டி மாவட்டத்தின் கட்டவுலா பகுதியில் அதிகபட்சமாக 7.4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கனமழை, வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு காரணமாக 87 சாலைகள் மூடப்பட்டுள்ளன. மழை தொடர்பான சம்பவங்களால் அம்மாநிலத்தில் இதுவரை 80 பேர் உயிரிழந்துள்ளனர். சுமார் 994 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் சேதமடைந்துள்ளன. இதற்கிடையே பிலாஸ்பூர், காங்கிரா, மண்டி, சிம்மாவூர் ஆகிய 4 மாவட்டங்களில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று சிம்லா வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஒடிசாவின் வடக்கு பகுதியில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் 6 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. 1,304 கிராமங்களில் வசிக்கும் சுமார் 800,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உணவு குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும் மின் சேவை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சுமார் 42,000 ஹெக்டேர் பயிர் நிலங்கள் சேதமடைந்துள்ளன. பைட்டாராணி, பிராமணி மற்றும் சலண்டி ஆறுகளின் நீர்மட்டம் அபாய கட்டத்தை தாண்டியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பட்ராக் மற்றும் ஜெய்ப்பூர் மாவட்டங்களை ஒடிசா முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி ஹெலிகாப்டர் மூலம் சென்று பார்வையிட்டார். மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து அப்போது அவர் கேட்டறிந்தார். இதனிடையே ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இன்று மிக கனமழை முதல் அதி கனமழை வரை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பீகார், சத்தீஸ்கர், மத்திய பிரதேசத்தின் கிழக்கு பகுதி, உத்தரப்பிரதேசத்தின் மேற்கு பகுதி ஆகிய இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் கூறியுள்ளது. மீனவர்கள் அரபிக்கடல் மற்றும் வங்கக்கடல் பகுதிகளுக்கு இன்று செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை விவகாரம் தொடர்பாக ஈரானுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டால் குண்டுவீசி தாக்குதல் நடத்தப்படும் என்று ஓமன் நாட்டை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். இது தொடர்பாக ஃபாக்ஸ் செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த அவர், மேற்காசியாவில் நடைபெற்று வரும் மோதலை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் ஈரானுடன் மேற்கொள்ளப்பட்ட 60 நாட்கள் ஒப்பந்தம் காலாவதியாக உள்ள நிலையில் அடுத்து மேற்கொள்ளப்பட உள்ள சூழல் குறித்து தெரிவித்தார். ஈரான் சரணடைவதற்கு கெடு எதுவும் தாம் விதிக்கவில்லை என்று அவர் கூறினார். ஈரான் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் அமெரிக்க கடற்படையினர் அந்நாட்டின் மீது தொடர்ந்து பொருளாதார ரீதியாக அழுத்தத்தை ஏற்படுத்தி வருவதாக திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கவிப்பிரியா செல்வம் சிம்ரன் சிங் இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 22-20, 21-14 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் நிக்கோல் காரோலா கார்மென் மரியா இணையை வென்றது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வின் நகரில் நடைபெறவுள்ள இப்போட்டி மாலை மணி 6:30 தொடங்குகிறது. ஆடவர் பிரிவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இங்கிலாந்து 4-2 என்ற கோல் கணக்கில் இந்தியாவை வென்றது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மேக்வின் காமத், அதர்வா ஷர்மா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 7-6 என்ற செட் கணக்கில் ஸ்பெயின் இணையை வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 7-6, 6-4 என்ற செட் கணக்கில் பிரேசிலின் எட்வர்டோ ரிபெய்ரோவை வென்றார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று கஜகஸ்தானை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ஆசிய ஓபன் ஸ்கேட்டிங் போட்டி டேராடூனில் நேற்று தொடங்கியது. 14 நாடுகளைச் சேர்ந்த 272 வீரர்கள் இதில் பங்கேற்றுள்ளனர். இந்தியாவின் சார்பில் 130 வீரர்கள் இப்போட்டியில் கலந்து கொண்டுள்ளனர். நாளை மறுநாள் வரை இப்போட்டி நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தில்லியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நேற்றுடன் நிறைவடைந்தது. ஜார்க்கண்டில் மாணவர்களின் போராட்டத்தை அடுத்து 2024 ஆண்டு நடத்தப்பட்ட அனைத்து போட்டித் தேர்வுகளையும் அம்மாநில அரசு ரத்து செய்துள்ளது. ஒடிசாவின் வடக்கு பகுதியில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் சுமார் 800,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஹோர்முஸ் நீரிணை விவகாரம் தொடர்பாக ஈரானுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டால் குண்டுவீசி தாக்குதல் நடத்தப்படும் என்று ஓமன் நாட்டை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கவிப்பிரியா செல்வம் சிம்ரன் சிங் இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. உங்க ஸ்கின் இன்னும் க்ளோ ஆகணுமா? உங்க முடிக்கொற்ற பிரச்சனைக்கு சரியான தீர்வு வேணுமா?
1: தென்னிந்தியாவில் 45-க்கும் மேற்பட்ட கிளைகளுடன் மக்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமான பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் இப்ப நம்ம ராம் நாட்டுக்கு வந்தாச்சு.
2: ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், பிஆர்பி, ஜிஎஃப்சி, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ராம் நாட்டிலேயே கிடைக்குது. திருப்பூழா சலுகையாக நீங்கள் எடுக்கும் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு 30% தள்ளுபடியுடன் ஃப்ரீ கன்சல்டேஷன்.
3: பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR Biryani Upstairs, Bharati Nagar Bus Stop, Ramanathapuram. For appointment, 915-00-80-65.
4: பாட்டி, உங்க வயசு 60-16 இல்ல, மலையில டைல்ஸ் வலிக்கிற போகுது, உள்ள வாங்க.
5: அது அனுஜோட ஆன்டி ஸ்லிப்பரி டைல் ட்ரெயின்ல கூட வழுக்காம சேஃபா இருக்கும். அனுஜ் டைல்ஸ் மால்ல டிஃபரண்ட் பிளேஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி பல ஆன்டி ஸ்லிப்பரி டைல்ஸ் இருக்கு. 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் அண்ட் தென்காசி.
1: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
7: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை எஃப்எம் 90.4.
8: எனது உயிரினின் மேலான உறவுகளுக்கு அழகான காலை வணக்கங்கள். இறைவன் சோதிப்பது எல்லாரையும் மட்டுமல்ல, ஒரு சிலரைத்தான். சாதிக்க துடிக்கும் ஒரு சிலரைத்தான் சோதிப்பார்கள். அதனால் சோதனைகளை கண்டு நம்ம சோதனைகளை எல்லாம் சாதனையாக்கி வெற்றி பெறுவோம் எனது அன்பான உறவுகளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சிகளை போயிடுவோம். உங்கள் விருப்பமானவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி விருப்ப பாடலை 7094349999 இந்த எண்களுக்கு கால் பண்ணுங்க, வாய்ஸ் நோட் அனுப்புங்க, எஸ்எம்எஸ் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி மடத்திலிருந்து கென்னடி அண்ணன் எல்லாருக்கும் காலை வணக்கம் சொல்லிட்டு முத்துகிருஷ்ணன் அவங்களுக்காண்டி ஒரு அழகான பாடல், சாந்தி நிலையம் படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. ஆசா அவங்க வந்து 11ஆம் ஆண்டு அடியெடுக்கும் கடல் ஓசைக்கு, அடியெடுத்து வைக்கும் கடல் ஓசைக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த வருஷம் ஃபுல்லாக வந்து இந்த மாதம் ஃபுல்லாக நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம் வாழ்த்துக்களை கடல் ஓசைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு ஒரு அழகான பாடல், கண்டுகொண்டேன் அந்த படத்துலையும் இருந்து ஒரு பாடலை கேட்டிருக்காங்க. இது மாதிரி நீங்களும் உங்கள் விருப்பமானவர்களுக்கு வாழ்த்துக்களோடு பாடல்களோடு வாருங்கள் கடல் ஓசை எஃப்எம் 90.4 தாங்க.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் ஆரோக்கியதாஸ். நான் பாமன் கிராமத்தை சேர்ந்தவன். எனக்கு வயசு இப்போ ஒரு 52 வயசு ஆகுது. ஒரு 7 வயசுக்கு எங்கள் போட்டு வந்து வேம்பாறு போகுது. மண்டை வந்து வேம்பாறு எங்கள் அப்பா கொண்டு போகிறாங்க. அப்போ நான் யாகப்பா ஸ்கூலில் படிச்சிருந்தவனை தான் கூட்டு போகிறேன். 2 வயசு படிச்சிருக்கோம், கூட்டு போவாங்க. வேம்பாத்து பெட்ரோல் பங்க டீசல் இதுன்னு அப்போ சாயலியில் போய் டீசல் பிடிச்சிட்டு வந்துருவான் அப்படின்னு சொல்லி நான் எங்கள் அப்பாவோட எங்கள் அப்பா வந்து குடிக்கிறனால எங்கள் அப்பாவோடய திரும்பி அப்போ வாடகை போனேன். நான் எங்கள் அப்பாவும் ரெண்டு ஏழில் பிடிச்சா போதும். அங்கேருந்து ஒரு 7 மணி தான் வந்தோம். அப்போ பாசா டீசலை வந்து எப்படினாலே பின்பக்கத்து வாசலில் அது ஓரமாக ஏற்றி வச்சுருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. ஒரு 2 சீட்டு முன்னே வந்து நான் இருந்தேன். நைட்னா எல்லா ஸ்டாப் நிப்பாட்டி இறங்கி இருக்காப்புல. அந்த வேம்பார் நெருங்கி போகும்போது எங்கள் அப்பா சவுண்ட் கொடுக்காடு ஆரோக்கியம்னு சவுண்ட் கொடுக்காது. நான் முடிச்சு என்னப்பான்னு கேட்டால் மறுபடியும் வரங்கிட்டேன். அவன் டீசல் இறக்கு இறக்குன்னு சொன்னோன்னா கேனை இறக்கி வச்சு முடியாது. பஸ்ஸை எடுத்துட்டான் இறக்கிட்டு பிள்ளைய என்னை பார்த்துக்காக ஆளக்கான் வண்டி அதனால பறந்து போய்கிட்டு இருக்கேன். வணங்கிட்டு இருக்கேன். பெத்த பிள்ளைய நைட்டில் 11-12 மணிக்கு காணும்னா தொடர் உள்ள முடியாத நேரத்தில் என்ன நடக்கும்? அதோட ஒரே அள்ளையும் கண்ணியமாக இருக்கு. அந்த நேரம் பார்த்து ஒரு கிண்டிக்காரன் வந்துக்கிட்டு பஸ்ஸில் வந்திருக்கான். ஓரமான 2 பாலுக்கு நேரம் வண்டி நேரம் நிப்பாட்டி நிற்க கையை நீட்டும் நிப்பாட்டினான். என்னன்னு கேட்டிருக்கான். குமாரன் குமாரன் கிந்திக்காரனுக்கு ஒன்றும் புரியல. அழுகிற அழுக பாட்டு ஏரியா சொன்னான். எனக்கு உறக்க வந்து சூரங்குடியை கழிச்சு ஒரு 1 கிலோமீட்டர் போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு முழிவு தட்டுது. முழிவு தட்டுன்னு அப்பான்னு சவுண்ட் எடுங்க அப்பா காணு அதோட ஒரே அழுகைன்னா கூக்குறு போட்டோன்னு இருக்கிறவங்க ஊரா வந்துக்கிட்டு எங்க வீட்டுக்கோ உங்க வீட்டுக்கோ நான் வளர்க்குறேன் நீ வளர்க்குறேன்னு சொல்றாங்க. எனக்கு என்னை சமாளப்படுத்த முடியல. தாப்பனை காணு நைட்ல அதோட அழுகிற அழுக பார்த்து கிந்திக்காரன் வண்டி வேமாட்டு சடக்கணும் பசை மறைச்சு நிப்பாட்டான். சூரங்குடி விட்டு கொஞ்சம் அவுட்டுல எங்க அப்பா அரைக்கும் அரைக்கும் கத்திட்டு ஓடிடுறேன். அதான் அப்பா பார்த்த உடனே எப்படி இருக்கேன் சந்தோஷம் அப்பா அப்பான்னு அதோட இறக்கி எங்க அப்பா வந்து டிரைவரை பேசிட்டு அப்படி பண்ண அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சூரங்குடி வேலையே சூரங்குடி வந்து தான் பஸ் ஏறணும். பஸ்ஸும் கிடைக்காது. அப்போ நாங்கள் நடந்து வந்துருக்கோம். ஏதோ அந்த ஆண்டவர் புண்ணியத்தில் என்ன பண்ணுறோம் திருவள்ளூர் பஸ் வருது. தாப்பன் மோன் சார்னு காத்துன உடனே நான் சொல்கிறேன் சூரங்குடியில் நிற்கிறேன் வாயா அப்படின்னு சொல்கிறான். நாங்கள் தாப்பன் மோன் அந்த நேரத்தில் ஓடி ஓடி வர சூரங்குடி ஸ்டாப் பக்கத்தில் நிப்பாட்டி போட்டுக்காரு. வேம்பாத்தில் எங்களை இறக்கி விட்டார் அவர். கிட்டத்தட்ட 2 நாள் எனக்கு வந்துக்கிட்டு ரொம்ப சங்கடம். 2 நாள் சாப்பிடவே முடிஞ்சிருக்கு. அதனால பிள்ளைகள வந்து தாய்மார்க வண்டியில் போகும்போது சின்ன பிள்ளைகள உங்கள் பக்கத்தில் வச்சு கவனமாக பயணம் செய்யுங்க. நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
3: இல்லை இல்லை சொல் ஒரு கணம் போதும்

0: துண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள் தங்கமான வாழ்த்து கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: இணைந்திருக்கீங்க நமது கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க. ஆடி ஃபுல்லாக வந்து நல்லா திருவிழாக்களாக கொண்டாடணும். இப்போ ஆவணியை வந்து ஒரு விநாயகருக்கான மாதம், இந்த மாதம் விநாயகர் சதுர்த்தி, ஓணம் பண்டிகை, இப்படி பல கண்ணன் பிறந்த நாள், இப்படி பல திருவிழாக்கள் வந்து இந்த மாதம் வந்துட்டுருக்கு. அது மாதிரி விசேஷங்களும் இந்த மாதத்தில் வந்து நிறையா இருக்கும், நம்மளுக்கு வாழ்த்துக்களும் நிறையா வரும். ஏன்னா இந்த ஐப்பசி, இந்த ஆவணி மற்றும் கார்த்திகை, இப்படி இந்த மாசி, சித்திரை, இப்படி பல மாதங்களில் வந்து வாழ்த்துக்கள் வரும். அது மாதிரி இங்கிலீஷ் மாதங்கள்லையும் சில மாதங்களுக்கு நிறையா வாழ்த்துக்கள் வரும். இந்த மாதம் வந்து எல்லோரும் அப்படியே ஒரு மாதம் அப்படியே மொய் செய்யாமல் ஜாலியாக இருந்திருப்பீங்க. இப்போ வந்து நிறையா விசேஷங்கள் வரும், அப்போ வந்து நம்ம அதுக்கு வந்து நம்ம பணங்களை பார்த்து மொய்களை செய்யணும். பத்திரிக்கை வந்து நிறையா வரும், நிறையா விசேஷங்களும் இருக்கும். இந்த ஆவணி வந்து இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை பிறந்திருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்கும் வந்து ஒரு தொழில்களும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கணும். ஏன்னா நம்ம ஊருக்குள்ள வந்து மீனவர் சார்ந்திருக்கிறதுனால அவங்களுக்கு பாடு வந்தால் தான் தொழில்களே வந்து எல்லாருக்குமே நல்லா வரும். ஏன்னா அவங்க மீனை பிடிக்கிறாங்க, அவங்க மீனை விற்கிறாங்க, அந்த மீனை வந்து நம்மளும் சாப்பிட்றோம். நம்மளுக்கு வந்து எல்லாருக்குமே அந்த மீனை வச்சு நிறையா வந்து வியாபாரங்கள் இருக்கும், நம்மளுக்கும் பணங்கள் பெறலும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆவணி மாதத்துக்கு ஒரு காணாப்பாடல், ஒரு அழகான காணாப்பாடல் ஒன்று வருது, கேட்டு மகிழ்ந்திருப்போம். அதுக்கு முன்னாடி ஒருத்தர் வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்காங்க, யார் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம்.
3: அன்பான எங்கள் கடலோசை பண்பலைக்கு வணக்கம். அன்பு தங்கை நிவாசனிக்கும், அன்பு தங்கை அமளி ஜெனிபர் அவர்களுக்கும் வணக்கம். அம்மா, எனக்கு இன்னைக்கு 62வது பிறந்தநாள். இன்னைக்கு எனக்கு 62வது பிறந்தநாள் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அம்மா. நன்றி அம்மா. சேலம் அமானி கொண்டலாம்பட்டி காட்டூர் கே கணேசன்.
2: காட்டூர்லேருந்து ஜே கே கணேசன் அண்ணா தான் பேசுகிறாங்க. அண்ணா, இது வந்து தங்கமான வாழ்த்து. இந்த வாழ்த்தை நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கு விருப்பமான பாடல்களையும் நீங்கள் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு அழகான பாடல் வந்து பயணங்கள் முடிவதில்லை, அந்த படத்துலேருந்து ஒரு அழகான ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. பர்கானா அவங்க வந்து கேட்டிருக்காங்க. இரண்டு பாடல்களும் வருது, தொடர்ந்து இளைஞ்சிருங்க. இது நமது கடல் ஓசை பண்பலை 90.4.
4: Rang

0: 你在那么讲地方
1: பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 வானொலி ஜாம்பவான் திரு வி ஹெச் அப்துல் ஹமீத் அவர்களின் வாழ்த்து.
2: வணக்கம் அன்புள்ளங்களே, கடலோசை பண்பலை வானொலியின் ஆரம்ப விழாவில் கலந்து கொண்ட அந்த பசுமையான நினைவுகள் இன்னும் என் நெஞ்சை விட்டு அகலவில்லை. காலம் காற்றாற்று வெள்ளம் போல் ஓடி மறைகின்றது. உலகத்திலேயே தமிழில் முதன் முதலாக மீனவர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட வானொலி என்ற பெருமையை கடலோசை பண்பலை பெற்றிருந்தாலும் கூட, இந்த மீனவ சமுதாயத்தையும் தாண்டி அனைத்து மக்களது அங்கீகாரத்தையும் அபிமானத்தையும் இந்த வானொலி பெற்றிருக்கிறது என்றால், அதற்கு காரணம் இந்த வானொலியை வழி நடத்தும் நிர்வாகிகள், அதைவிட மிக முக்கியமாக அர்ப்பண சிந்தையோடு இந்த வானொலியில் பணியாற்றும் ஒலிபரப்பாளர்கள், தொகுப்பாளர்கள் என்றே நான் நினைக்கின்றேன். என்று இணையதளத்தினூடாகவும் உலகளாவிய பல்வேறு ஊடகங்கள் மூலமாகவும் கடல் ஓசை பண்பலை வானொலியின் புகழ் பரவி வருவதை நானும் அவதானித்து வருகின்றேன். மகிழ்ச்சி. இலங்கை வானொலியில் நான் பணியாற்றிய 50 ஆண்டுகால நினைவுகளை பின்னோக்கி புரட்டினால், சுமார் 45 ஆண்டுகளுக்கு முன்பு மீனவர்களுக்காகவே ஒரு சஞ்சிகை நிகழ்ச்சியை ஓராண்டு நடத்தினேன். அதுவும் மீனவர்களை நேரில் சந்தித்து அவர்கள் மத்தியில் ஒளிப்பதிவு செய்த நிகழ்ச்சி. அதன் பெயர் மீனவ நண்பன். ஆனால் அந்த காலத்தில் கூட, எதிர்காலத்தில் மீனவர்களுக்காகவே ஒரு பண்பலை வானொலி உருவாகும் என்று நான் கனவிலும் நினைத்திருக்கவில்லை. அதனை நனவாக்கிய புரவலர் நண்பர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு நம் எல்லோரது நெஞ்சார்ந்த நன்றியும் உரித்தாக வேண்டும். கடல் ஓசை பண்பலை வானொலியின் புகழ் தேச எல்லைகள் கடந்து உலகெல்லாம் பரவ வேண்டும். அதற்கு எல்லோருக்கும் பொதுவான ஏக இறைவன் நல்லருள் புரிய வேண்டும் என பிரார்த்தனை செய்து உங்கள் அனைவரையும் நெஞ்சார வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்த்துக்கள், நன்றி.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. சரி, நம்ம ஊரான பாம்பன்ல என்ன ஃபேமஸ்னு கேட்டா மீன், கருவாடு, முக்கியமா பாம்பன் பாலம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இந்த பாம்பனுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா நம்ம ஊர்ல நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. சரி, என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். 1480 காலகட்டத்துக்கு முன்னாடிலாம் மண்டபத்துக்கும் பாம்பனுக்கும் இடையில நீர்பரப்பு எல்லாம் கிடையாது, வெறும் நிலப்பரப்பு தான் இருந்திருக்குதான். மக்கள் நேரடியா அதுல போயிட்டு வந்துட்டும் இருந்திருக்காங்க. அப்புறம் வந்த பெரும் புயல் கடல் கொந்தளிப்பால அந்த நிலப்பரப்பு உடைஞ்சு பாம்பன் கால்வாயும் உருவாச்சான். அதனாலதான் பாம்பன், ராமேஸ்வரம் எல்லாமே ஒரு தனி தீவாவே மாறிடுச்சான். இப்ப உள்ள மாதிரி 2 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள கடல்லாம் அப்ப கிடையாது, ஒரு சின்ன கால்வாய் மாதிரி தான் இருந்திருக்கு. மண்டபம் டு பாம்பனுக்கு போக்குவரத்துக்காக படகுகளை தான் பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வர்த்தக இணைப்பை விரிவுபடுத்த 1914 மண்டபத்துக்கும் பாம்பனுக்கும் இடையில ஒரு ரயில் பாலமும் கொண்டு வந்திருக்காங்க. சரி, பாம்பனுக்கு என்ன அர்த்தம் தெரிஞ்சுக்கலாமா? இதுக்கு உறுதியான வார்த்தை எதுவும் சொல்லப்படல, ஆனா இது தமிழ் வார்த்தை அப்படின்னு சொல்றாங்க. உள்ளூர் மக்கள் தான் இந்த வார்த்தையை பயன்படுத்திட்டு இருந்ததுனால இதுக்கு 2 விதமான அர்த்தங்கள் சொல்லப்படுது. இந்த தீவுல அதிகமான பாம்பு நடமாட்டம் இருந்ததுனால இந்த பெயர் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து, இந்த தீவோட அமைப்பே பாம்பு மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு இருக்கிறதுனால இந்த பெயர் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது.
1: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள் தங்கமான வாழ்த்து கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: அழகழகான பாடல்களை அள்ளி கொடுக்கும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சி தாங்க ஆரம்பிச்சுட்டு இருக்கு. அடுத்து தங்கமான ராசா இந்த படத்திலிருந்து ஒரு அழகான பாடலை கேட்டிருக்காங்க. சத்தி அவங்க கேட்டிருக்காங்க, எல்லாருக்கும் காலை வணக்கம் சொல்லிட்டு வேதாரண்யத்திலிருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து ராஜ் அவங்க வந்து கடம்பூரில் இருந்து கேட்டிருக்காங்க, எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு கடல் ஓசை பண்பலை 90.4 11 பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் நல்லவனுக்கு நல்லவன் அந்த படத்திலிருந்து ஒரு அழகான பாடலும் கேட்டிருக்காங்க. இதோட நம்ம நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. அடுத்து நீங்கள் தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் நிறையா பேடல் பாடல் கேட்டிருக்கீங்க. ஸோ அந்த பாடல் வந்து அடுத்து நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில் ஒரு அழகான தலைப்பில் அமளி அவங்க வர்றாங்க. என்ன பதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல பதிலாக, நம்ம ஊரில் வர்ற சுற்றுலா மற்றும் வாகனம் இதுகள்லாம் வந்து அங்கனங்கன்னு நின்றுக்கிறது. ஸோ இதுகளை எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு அழகான தலைப்பில் வர்றாங்க. தலைப்பை கேளுங்க, பதிலை சொல்லுங்க, பாடலை அள்ளுங்க. மீண்டும் உங்கள் அனைவரையும் அன்போடு சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நான் உங்கள் தங்கம். இணைஞ்சிருங்க, இது நமது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை பண்பலை 90.4 வரட்டா.

0: உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: SAFM 90.4
1: நேரம் இப்பொழுது காலை 10 மணி. சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலூர் SAFM 90.4.
2: நேரம் சரியாக 10 மணி 1 நிமிடத்துல நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக அடுத்த 2 மணி நேரமும் உங்ககிட்ட பேச போறது நான் உங்க அமளி ஜெனிஃபர். நம்ம ஊர்ல பொதுவாவே ஆகஸ்ட் 14 அப்படின்னு தொடங்கிட்டாலே வருஷம் கோயில்பட்டியில இருக்கிற காமநாயக்கம்பட்டி கோயிலுக்கு நம்ம மக்கள் எல்லாருமே, ராமேஸ்வரம், தங்கச்சி மடம், தூத்துக்குடி, நம்ம சுற்றுவட்டார பகுதிகளில் எல்லாருமே காமநாயக்கன்பட்டி கோயிலுக்கு திருவிழாவுக்கு போயிட்டு அப்படியே திருவிழா முடிஞ்ச கையோட ஊட்டி கொடைக்கானல் அப்படியே சுத்தி பார்த்துட்டு இருப்பீங்க, இன்னுமே சில பேர் வந்துட்டு இருப்பீங்க அப்படிங்கறத சொல்லிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சிக்குள்ளேயுமே நம்ம போகலாம். எல்லாருக்குமே அழகான செவ்வாய்க்கிழமை வணக்கத்தை சொல்லிட்டு நிகழ்ச்சிக்குள்ள போலாமா? நம்ம ஊருக்கு வெளியூர்ல இருந்து சுற்றுலா பயணிகள் வந்துட்டு போறாங்க. அது நம்ம ஊருக்கு கிடைக்கிற பெரிய பெருமை தான். நம்ம ஊர்ல நிறைய சிறப்பு வாய்ந்த இடங்களை நம்ம ஊரு அழகா இருக்கும்னு எல்லாரும் கொண்டாடுறது ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். அந்த வகையில இன்னைக்கான நிகழ்ச்சியிலையுமே நம்ம பேச போறது, நம்ம ஊருக்கு நிறைய சுற்றுலா பயணிகள் வராங்க. சுற்றுலா பயணிகள் வர்றதுனால வாகனங்களும் அதிகமா போயிருது. இந்த மாதிரி வரும்போது நம்ம ஊர்ல உள்ள நம்ம வாகன ஓட்டிகள் எந்த மாதிரி கவனமா நடந்துக்கணும், உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. அந்த வகையில் சுற்றுலா பயணிகள் வர்றது மட்டுமல்லாமல் அவங்க வர்ற காரு, பஸ்ஸு, பைக்குன்னு ரோடே நிறைஞ்சு போகிற அளவுக்கு வாகனங்களும் அதிகமாயிடுது. இதையெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப கலக்கட்டின மாதிரி இருந்தாலும் இன்னொரு பக்கம் யோசிச்சு பார்த்தா நம்ம ஊர் ரோட்டில் வண்டி ஓட்டுறது இப்போலாம் ஒரு பெரிய சவாலாகவே மாறிடுச்சு. வெளியூரில் இருந்து வர்றவங்க நம்ம ஊர் சந்துகளில் எந்த இடத்துல ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது, எங்கே திடீர்னு வாகனம் வருதுன்னு, வளைவு வருதுன்னு எதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்காம தான் ஒரு பயத்தோடையும் பதட்டத்தோடையும் வண்டியை திருப்புவாங்க. ஆனா நம்ம இருக்கமே, இது நம்ம ஊர் ரோடுப்பா, நமக்கு தெரியாதான்னு நினைச்சிட்டு ஒரு ராக்கெட் மாதிரி பறப்போம். அவங்க சின்னதா ஏதாவது தவறு பண்ணிட்டா போதும், உடனே பக்கத்துல வண்டியை கொண்டு போய் நிறுத்திட்டு சத்தம் போடுறது நம்மள பல பேருக்கு வழக்கமா போச்சு. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவங்க ஜாலியா சுத்தி பார்க்க வர்ற நம்மளோட கெஸ்ட் ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டா நம்ம தான் கொஞ்சம் இறங்கி போய் வழிவிடணும். அவங்க நம்ம ஊருக்கு வந்த சொந்தக்காரங்க அப்படின்னு நினைச்சிட்டாலே இங்க எந்த சண்டையுமே வராது, விபத்தும் நடக்காது. வண்டியை கொஞ்சம் மெதுவா பக்குவமா ஓட்டுனா நம்ம ஊருக்கு தானே பெருமை. வர்றவங்க எல்லாருமே நம்ம ஊரை பத்தி நல்லதா டூரிஸ்டுகள் பேசணும். சோ நம்ம ஊர் வாகன ஓட்டிகளாய நாம தான் கொஞ்சம் விட்டு கொடுத்து இன்னும் கொஞ்சம் பொறுப்போட வண்டியை இயக்கணும்னு சொல்லலாம். அடுத்ததா 2 பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடலோசை எஃப்எம் 90.4.

0: எளிய மக்களின் குரலாய், வளர்ச்சியின் வழிகாட்டியாய், இதமான இசையாய், நீதல் கரையில் பிறந்து கடல் காற்றில் மிதந்து உங்கள் ஆதரவோடு 11 ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்துக்கான வானொலி.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு, நம்ம ராம்நாட்டுக்கு போனிடா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் வந்தாச்சு.
1: August 15 பிரம்மாண்டமான திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா ட்ரீட்மெண்ட்ஸ்க்கும் 30% டிஸ்கவுண்ட் வித் ஃப்ரீ கன்சல்டேஷன்.
0: ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், PRP, GFC, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ராஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ்ட் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே இப்ப நம்ம ராம்நாட்டிலே கிடைக்கிறதுனால எதுக்கு வெளியூர் போகணும்?
2: போனிடா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR பிரியாணி அப்ஸ்டேர்ஸ், பாரதி நகர் பஸ் ஸ்டாப், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட் 9150800065.
3: கல்யாணம், காது குத்து, வழக்காப்பு, பிறந்த நாள், உங்க வீட்டு ஃபங்க்ஷன் ஆயிருந்தாலும் சரி, கார்பரேட் ஈவெண்ட் ஆயிருந்தாலும் சரி, 5-star ஹோட்டல்ல நடத்தணுமா, அப்ப நீங்க வர வேண்டிய இடம் ராமேஸ்வரம் தி ரெசிடென்சி டவர்ஸ். ராமேஸ்வரம் தீவின் ஒரே 5-star ஹோட்டல். பிசினஸ் ஆர் ஃபேமிலி செலிப்ரேஷன், கிராண்ட் செலிப்ரேஷன்ஸ்காகவே இருக்க 10 முதல் 500 நபர்கள் வரை அமரக்கூடிய பிரீமியம் பேங்க்வெட் ஹால், வேர்ல்ட் கிளாஸ் டைனிங், எலகன்ட் லான்ச், சிக்னேச்சர் கேக் அண்ட் பீசா ஷாப்ஸ், ரெஃப்ரெஷிங் ஸ்விம்மிங் பூல், ஃபுல்லி எக்யூப்ட் ஃபிட்னஸ் சென்டர், ரெஜுவினேட்டிங் ஸ்பா, அட்டகாசமான அவுட்டோர் கேட்டரிங். வாழ்க்கையின் சிறந்த தருணங்களை சிறப்பாக்க தி ரெசிடென்சி டவர்ஸ் ராமேஸ்வரம். தொடர்புக்கு 7397790803.
0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: நேரம் சரியாக 10:16 நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். நம்ம ஊருக்கு நிறைய சுற்றுலா பயணிகள் வராங்க. சுற்றுலா பயணிகள் அதிகமாக வர்றதுனால வாகனங்களும் அதிகமாக வருது. இந்த மாதிரி வரும்போது நம்ம ஊரில் உள்ள வாகன ஓட்டிகள் எந்த மாதிரி கவனமாக நடந்துக்கணும் அப்படிங்கிற கருத்துக்களை எங்கள் கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்க 709-443-9999. வண்டியை ஓட்டுறதுல நம்ம ஊர் பசங்க கொஞ்சம் சுறுசுறுப்பாக தான் இருப்போம். ஆனால் ஊருக்குள்ளே டூரிஸ்ட் வண்டிகள் வர ஆரம்பிச்சதுல இருந்து ரோடெல்லாம் கோலாகலமாக இருக்குது. அவங்களுக்கு நம்ம ஊர் முட்டு சந்து எதுவும் தெரியாது. அதனால் நாம் தான் ரொம்ப உஷாராகவும் பொறுமையாகவும் வண்டியை ஓட்டணும். சும்மா ஒரு ஒத்தையடி பாதையிலையோ இல்லை குறுகலான சந்துகளையோ எதிர்பாரா விதமாக ரெண்டு வண்டியும் நேருக்கு நேரம் வந்து நின்றுடுச்சுன்னா நீங்கள் தான் பின்னாடி வண்டியை எடுக்கணும்னு ரோட்டில் நின்றுக்கிட்டு சண்டை பிடிக்காமல் அதனால் நாமளே கொஞ்சம் பெருந்தன்மையாக விட்டு கொடுத்து நம்ம வண்டியை ஓரமாக எடுத்து வழிவிட்டு போகிறதுனால நம்ம ஊரோட பெருமையே இருக்குது. அது போக புது ஊருங்கிறதால சுற்றுலா பயணிகள் ஒரு சில பேர் கொஞ்சம் யோசிக்காம நடு ரோட்டில் திடீர்னு வண்டியை பிரேக் போட்டு நிப்பாட்டிடுவாங்க. அதனால அவங்க பின்னாடியே ஓட்டிக்கிட்டு போகாம கொஞ்சம் தள்ளி கேப் விட்டு வண்டியை ஓட்டினாதான் நம்ம வண்டியை பாதுகாப்பாக நிறுத்த முடியும். நைட் நேரத்தில் நம்ம ஊரில் உள்ளவங்க கண்ணு கூசுற மாதிரி ஹைப்பவர் லைட்டை போட்டுக்கிட்டு எதிர்த்தாப்பில் வர்றவங்க மேலே வெளிச்சத்தை அடிக்கக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு ரோடு புதுசு, லைட்டு வெளிச்சத்தில் கண்ணு கூசி சட்டுன்னு வண்டி நிலத்தடு மாதிரி விபரீதமாக ஏதாவது நடந்துடும். அதனால் எதுக்க வண்டி வந்தாலே லைட்டை டிம் பண்ண பழகிக்கணும். அப்புறம் இந்த ரோட்டோர கடைகளில் டீ குடிக்கவோ இல்லை சாப்பிடவோ டக்குன்னு வண்டியை நிப்பாட்டிட்டு கதவை திறக்கக்கூடாது. பின்னாடி இருந்து டூரிஸ்ட்டுகள் பைக்கு வேகமாக வரலாம். அதே மாதிரி வண்டியை எடுக்கும்போது பின்னாடி வண்டி வருதான்னு நல்லா பார்த்துட்டு மெதுவா மெயின் ரோட்டுக்கு கொண்டு வரணும், வண்டியை கொண்டு வரணும். இதை தொடர்ந்துமே நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடலோசை எஃப்எம் 90.4.

0: ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் ஆரோக்கியம் வாஸ். நான் ஒரு மீன்பிடி தொழில் சேர்ந்தவங்க. 94 என்னோடய லைஃப்பில் வந்து மறக்க முடியாத சம்பவம் நடந்துச்சு. ஆமாம், அந்த அது எப்படின்னா வெளிநாடு போனதுன்னு சொல்லி அப்போ வந்து வெளிநாடுக்கு அனுப்பி விட்டா போகுதுன்ற எல்லாருமே வந்து ஒரு அடிப்படையில் எல்லாருமே இருந்தாங்க. அங்கே உள்ள யார்ட்டுமே முன்னாடி போனவங்கள்ட்ட யார்ட்டையும் ஃபோன் பண்ணி கேட்குற கிடையாது. பணத்தை கட்டினா போதும், நம்ம வந்து வெளிநாடு போகணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டில் எல்லாமே இருந்தாங்க. அப்போ நாங்களும் அதே மாதிரி இருந்து எல்லாருமே மாதிரி நாங்களும் பணத்தை கட்டிட்டோம். இதில் என்னுடைய நண்பர் ஆம்ஸ்டாங் ஒரு ஆள், அதில் போய் இறங்கியாச்சு. கரெக்டாக மதியம் 1 மணிக்கு எங்களை ஏர்போர்ட்டில் இறக்கி விட்டாங்க, சவுதி அரேபியா ஏர்போர்ட்டில். அதுக்கப்புறம் வண்டி வந்துச்சு, வண்டி வந்து எங்களை ஏற்றுனாங்க. சிட்டிக்குலாம் போகுது வண்டி. அவர் போக போனது அவுட்ரு ஏரியா வருது. அவுட்ருனா வந்து வீடு எதுவுமே தெரியல. நிறையா பாலைவனத்தில் கொண்டு இறக்கி விட்றாங்க எங்களை கொண்டு போய். அப்போ என்னென்னுங்க எங்களுக்கு எதுவுமே குழப்பியாக இருக்குது, எங்களுக்கு என்னடா பாலைவனமாக இருக்கு நீலி. அதான் சிட்டிக்கு எங்களுக்கு 50 கிலோமீட்டர் இருக்குது, 35 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் நெருக்கி இருக்குது. கண்ணுக்கு எடுத்துக்கிறதுக்கு வீடும் கிடையாது, ரோடும் கிடையாது. ரோட்டுக்கு நடக்கிறதுனாலே 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் நடக்கணும் ரோட்டை பார்க்குறாருமே. அப்படி ஒரு இடங்களில் வந்து இறக்கி விட்றாங்க எங்களை கொண்டு போய். இறக்கி விட்டால் அங்கே வந்து பங்களாஸ்காரங்க ஒரு 4 பேர் உட்காந்துருக்காங்க, கேரளாக்காரங்க ஒரு 2 பேர் இருக்காங்க, நம்ம தமிழ்நாளுக்கு ஒரு 3 பேர் இருக்காங்க. தெரியாமல் வந்து ஒரு சம்பவம் நடந்து போச்சு. கம்பெனி வந்து ரொம்ப வந்து டிவாலான கம்பெனி, அது கம்பெனி அப்போ யாரும் விசாரிக்கலை. அதோட ஒரு வாரமாக இருக்காங்க, 2-3 நாளையில் வந்துட்டாங்க எங்களை பார்க்க வந்துட்டாங்க. டைசனும் ரபிக்கும் வந்துட்டாப்புல ஆள் எடுத்து வேலைக்கு கூப்பிட்டா போகாதீ அப்படின்னு சொல்லிட்டாப்புல எங்கள்கிட்ட. அதோட எப்படி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 11 பாஸ்போர்ட் வந்து குளிக்க எடுத்ததில் என் பாஸ்போர்ட் வந்துச்சு. அந்த இடத்துல ரியாத்துலேருந்து ஒரு 450 கிலோமீட்ரு அல்ரூபாங்கிற இடம். அந்த அல்ரூபாங்கிற இடத்துக்கு வந்து நாங்கள் போனோம். அதில் வந்து ஆம்ஸ்டாங் வரல. அப்போ நான் போய் அங்கே இடத்துல சம்பளம் தரல. அதாவது அந்த கார் கம்பெனி தான், அந்த ஒர்க் ஷாப்பில் இருக்கிற கம்பெனி, இது க்ளீன் பண்ணுற கம்பெனி, க்ளீனிங் தான் கூப்பிட்டு போனோம் எங்களை. ஒரு 8-9 மாதம் வரைக்கும் வேலை தரல. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 4-5 பேர் பிரச்சனை பண்ணிமே திருப்பி அதுக்கப்புறம் இங்கே ரியாத் வந்தோம். ரியாத் வந்து ரொம்ப சிரமம் போட்டேன். அவரை இவர் வந்து ஆம்ஸ்டாங்கில் வந்து இவர கம்பெனிக்கு வந்து டொமினஸ் பிசாங்கிற கம்பெனியில் வந்துட்டு சாப்பாடு டெலிவரி பண்ணுற கம்பெனி, அதில் சாய்ந்தார். இப்படி தனித்தனியாக எல்லோரும் அவ என்னென்ன தெரியுமா, யாராவது என்ன தெரியுமா, இப்போ

0: காட்டுக்கு வந்து காட்டுக்கு போவாங்க. மற்றபடி வந்து நம்மளுக்கு என்ன வேலை தெரியும், அந்த வேலைக்கு எல்லாரும் போய்க்கிருந்தாங்க. இப்போ நம்ம உள்ளூர்ல என்ன சொல்லுவாங்கலாம், வெளிநாடு போயிருக்காம்புல, அவருக்கு என்ன, நான் அங்கே படுற கஷ்டம் வந்து அங்கே உள்ள கேட்டாலும் தெரியும் என்ன எல்லாமே இங்கே. அப்படி அப்படி ஒரு வேதனை கஷ்டம் அங்கே இருக்குது. ஆனால் இங்கே உள்ள மக்களுக்கு யாருக்குமே தெரியாது. எங்கள் கம்மையெல்லாம் கிட்டத்தட்ட கணப்புன்னா ஒரு 1000 பேருக்கு மேலே வேலை கிடையாது. அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாருமே வந்து லாஸ்ட்டில் பிரச்சனை பண்ணி இக்காமான்னு சொல்லிட்டு அங்கே நடவாசம் இருக்குங்க. அதை வாங்கிட்டு தான் நாங்கள் வெளியே வேலை வைத்தது நாங்கள். ஆனால் தப்பிச்சு வந்ததுலாம் பெரிய உண்மையிலே எங்கள்கிட்ட வந்து பெரிய விஷயம் தான். தப்பிச்சு வந்ததுலாம் நன்றி, எப்பமுக்கு ரொம்ப நன்றி.
1: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஓசை FM 90.4
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4
2: நேரம் சரியாக 10:32 நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். நம்ம ஊருக்கு நிறைய சுற்றுலா பயணிகள் வராங்க. சுற்றுலா பயணிகள் அதிகமாக வர்றதுனால வாகனங்களும் அதிகமாக வருது. இந்த மாதிரி வரும்போது நம்ம ஊரில் உள்ள வாகன ஓட்டிகள் எந்த மாதிரி கவனமாக நடந்துக்கணும், உங்க கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. இந்த நேரத்தில் ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க, அவங்க என்ன கருத்துக்கள் சொல்றாங்க அப்படிங்கிறத கேட்கலாம். ஹலோ, வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ,
3: வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், குண்டுவால இருந்து குமாருங்க பேசுறேன்.
2: சொல்லுங்கண்ணா.
3: வணக்கம் மேடம், எப்பவும் கடலோசிக்கு வாழ்த்துக்கள்.
2: சொல்லுங்கண்ணா, சுற்றுலா பயணிகளோட வருகையினால வர்ற போக்குவரத்து நெரிசலை எப்படி நம்ம சமாளிக்கலாம்?
3: இல்ல, அந்த விதிமுறைப்படி எல்லாருமே நம்ம கடைபிடிச்சு ஒழுங்கான முறையில பின்பற்றினாலே போதும். எல்லாருக்கும் கொஞ்சம் வழிவிட்டு
2: ஓகேண்ணா. நம்ம ஊர்ல இருக்கிறவங்க எவ்வளவு கவனமா இருக்கணும் இந்த மாதிரி சுற்றுலா பயணிகளோட வண்டிகள் வரும்போது? நம்ம எந்த அளவுக்கு கவனமா இருக்கணும், நம்ம ஊர்ல உள்ளவங்க நம்ம எந்த அளவுக்கு கவனமா இருக்கணும்?
3: இல்ல, இப்போ வந்து நம்ம ஊருனாலே அதிகப்படியான வெளியூர் ஆட்கள்
2: கண்டிப்பா.
3: அதனால அவங்க வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் இறங்கி
2: என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
3: பூமாரியம்மன் கோயில் மலைக்கோட்டு உற்சவம் இந்த வருஷம் முதல் நாள்.
2: ஓகேண்ணா,
3: குந்துகால்ல பூமாரியம்மன்.
2: ஓகேண்ணா, குந்துகால்ல பூமாரியம்மன் கோயில் மொளக்கோட்டு முதல் நாளா இன்னைக்கு?
3: என்ன
2: படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
3: சாமி பாட்டு, சாமி வருது சாமி பாட்டு.
2: ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா, தேங்க்யூண்ணா. நம்ம குமார் அண்ணா தான் கால் பண்ணிருந்தாங்க. குந்துகால்ல வந்து வர்ற 25ஆம் தேதி பூமாரியம்மனோட மொளக்கட்டு திருவிழா அப்படிங்கறத நம்ம பாமனூர் மக்கள் எல்லாருக்குமே தெரிவிச்சிருக்காங்க. எல்லாருமே போய் சந்தோஷமா சாமியை கும்பிட்டுட்டு வாங்க அப்படிங்கறத சொல்லிட்டு நம்மளுமே நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நம்ம ஊரு ஆட்டோ டாக்ஸி அண்ணன்களும் கூட மத்தவங்களை சவாரி செய்யறதுக்காக நடு ரோட்ல வண்டியை திடீர்னு நிப்பாட்ட கூடாது, அது பின்னாடி வர்றவங்களுக்கு பெரிய இடையூறா இருக்கும். இதையெல்லாம் தாண்டி வண்டி எங்கேயாவது திரும்பும் போது கைகளால சைகை காட்டி சுற்றுலா பயணிகளுக்கு அன்பா வழிய சொன்னா அது அவங்களுக்கு பயம் போயிடும், நம்ம மேல ஒரு மதிப்பு மரியாதையும் வரும். நம்மள சில பேரு நம்ம ஊரு ரோடு தானே, பைக்கர் டூரிஸ்ட் வண்டிக்கு ரொம்ப பக்கத்துல ஓட்டிட்டு போவோம். அந்த மாதிரி பண்ணாம எப்பவுமே அவங்கள விட்டு கொஞ்சம் தள்ளியே வண்டியை ஓட்டிட்டு போறது ரொம்ப நல்லது. அப்புறமா பொதுவாகவே நம்மள ஒரு சில பேர் ரோட்டு கடையிலையும் மரத்தடியிலையும் வண்டியை நிப்பாட்டிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட அரட்டை அடிச்சுக்கிட்டே பாதி வழியை மறைக்காம புதுசா நம்ம ஊருக்கு வர்றவங்களுக்கு எந்த இடையூறும் கொடுக்காம நம்ம நடந்துக்கலாம் அப்படிங்கறத சொல்லிட்டு அமரன் படத்திலிருந்து கார்த்திக் நேதா அவங்களோட வரிகள்லையும், தலைவன் தலைவி படத்திலிருந்து கவிஞர் விவேக் அவங்களோட வரிகள்லையும் இரண்டு பாடல்கள் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 முனைவர் திரு கு ஞான சம்பந்தம் அவர்களின் வாழ்த்து.
1: வணக்கம். கடலோசை வானொலி வாழ்த்துக்கள். வளரட்டும் அதனுடைய சேவை. இதனுடைய சிறப்பு என்ன என்றால், இதனை தொடங்கி வைத்த அந்த பெருமக்களோடு நானும் இருந்தேன். தொடக்க விழாவிற்கு சென்றிருந்த நான் அதனுடைய வளர்ச்சி என்று பெருமிதம் அடைகின்றேன். மீனவ நண்பர்களுக்காக தொடங்கப்பட்ட ஒரு அற்புதமான சமுதாய வானொலி இந்த கடலோசை. என்னுடைய இனிய நண்பர் ஆம்ஸ்டாங் அவர்கள் தன்னுடைய பெருமுயற்சியால் இதனை ஏற்பாடு செய்திருக்கிறார். கடலுக்குள் மீன்பிடிக்க செல்கின்ற மீனவ நண்பர்களுக்கு கால சூழ்நிலை, காலத்தின் நிலை, சமுதாயத்தின் நிலை எத்தனையும் தெரிவிப்பதற்காக இந்த கடலோசி தொடங்கப்பட்டிருக்கிறது. சுற்றுப்புற சூழல், பெண்கல்வி என்று எல்லா துறைகளிலும் கையெழுத்து கொண்டு கடலோசை தன்னுடைய இனிய ஓசையால் உலகத்தை மகிழ்விக்கின்றது. கடலோசைக்கு மீண்டும் வாழ்த்துக்கள். வெள்ளி விழா காணட்டும், பொன் விழா காணட்டும், நூற்றாண்டு விழா காணட்டும். கடலோசியின் ஓசை ஒலி எங்கும் ஒலிக்கட்டும்.
2: உலகின் அரசன் ஐயு கான்டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயு கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: நேரம் சரியாக 10:46 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். நம்ம ஊருக்கு நிறைய சுற்றுலா பயணிகள் வராங்க. சுற்றுலா பயணிகள் அதிகமாக வர்றதுனால வாகனங்களும் அதிகமாக வருது. இந்த மாதிரி வரும்போது நம்ம ஊரில் உள்ள வாகன ஓட்டிகள் எந்த மாதிரி கவனமாக நடந்துக்கணும், உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. நம்ம ராமேஸ்வரத்தில் அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. நம்ம ஊருக்கு சுற்றுலா பயணிகள் ஆன்மீக பயணமாகவும் இங்குள்ள பாம்பன் பாலம், தனுஷ்கோடி கடற்கரை உள்ளிட்ட பல இடங்களை பார்க்கறதுக்கும் நாளுக்கு நாள் சுற்றுலா பயணிகள் அதிகமாக வந்துட்டே இருக்காங்கன்னே சொல்லலாம். குறிப்பாக மாசந்தோறும் அமாவாசை தினங்கள், வார இறுதி நாட்கள், அரசு விடுமுறை நாட்கள், பள்ளி விடுமுறை நாட்களில் சுற்றுலா பயணிகளின் வருகை பல மடங்கு அதிகரிக்கிறதுனால ராமேஸ்வரம், பாம்பன் பாலம், தனுஷ்கோடி, அரிச்சல்முனை, கோதண்டராமர் கோயில், அக்னித்தக்கரை, சீதா தீர்த்தம், கலாமையா நினைவிடம், திட்டக்குடி சந்திப்பு மாதிரியான பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் அதிக நேரம் ஏற்படுதுன்னு சொல்லலாம். சாதாரண நாட்களில் தினந்தோறும் காலை மாலை நேரங்களில் போக்குவரத்து நெரிசல் அதிக அளவு ஏற்படுது. ராமேஸ்வரத்துக்கு வரணும்னா பாம்பன் சாலை பாலத்திலேயே இல்ல ரயில் பாலம் வழியாவே தான் வந்தாகணும். கோயிலுக்கு நேரா வாகனங்களை போக முடியாத மாதிரி 4 வீதிகளில் வாகனங்களுக்கு தடையும் போட்டிருக்காங்க. இந்த பகுதிகளுக்கெல்லாம் போகணும்னு நினைக்கிறவங்க 2-3 கிலோமீட்டர் தூரத்துக்கு மேல சுத்தி தான் போக வேண்டிய நிலையமே இருக்குது. அது மட்டும் இல்லாம ரொம்ப குறுகிய அகலமுள்ள ரோடுகளில் 2 வண்டிகளை ஓட்டுறதால அடிக்கடி விபத்துகளும் ஏற்பட்டு வருதுன்னு சொல்லலாம். போக்குவரத்து நெரிசல் இல்லாம வண்டி ஓட்டும்போது சாலைகளில் பாதுகாப்பான முறையில் போகணும்னு நடவடிக்கை எடுக்கணும்னு தான் பெரும்பாலும் நம்ம எல்லாருமே விரும்புவோம். இதை பத்தி நம்ம நகராட்சி என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஊர்ல போக்குவரத்து நெரிசலை தடுக்க நகர்பகுதிக்குள்ளேயே வண்டிகள் வராம இருக்க தேசிய நெடுஞ்சாலையில இருக்க நம்ம கலாம் ஐயாவோட நினைவிடத்துல இருந்து தீர்க்க கடற்கரை கோயில் அப்புறம் பார்க்கிங் வசதிக்காக 6 கிலோமீட்டர் தூரத்துக்கு சுத்தி போற மாதிரி சுற்றுச்சாலை அமைச்சிட்டு வராங்க. இந்த சுற்றுப்பாதை மேல வேலை முடிஞ்சதும் ரெடியானதும் போக்குவரத்து நெரிசல் பெருமளவு குறையும்னு நம்ம நகராட்சியினருமே சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத சொல்லிட்டு நம்ம குமாரனை கேட்ட பாடலுமே அடுத்ததா வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 11:00.
2: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: நேரம் சரியாக 11:04 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடலோசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். நம்ம ஊருக்கு நிறைய சுற்றுலா பயணிகள் வராங்க. சுற்றுலா பயணிகள் அதிகமா வர்றதுனால வாகனங்களும் அதிகமா வருது. இந்த மாதிரி வரும்போது நம்ம ஊர்ல உள்ள வாகன ஓட்டிகள் எந்த மாதிரி கவனமா நடந்துக்கணும், உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. இந்த நேரத்துல ஒரு நேயர்மே இணைஞ்சிருக்காங்க, அவங்க என்ன கருத்துக்கள் தராங்க அப்படிங்கறத கேட்கலாம். ஹலோ வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: சேலம் அமானி கொள்ளாம்பட்டி காட்டூர் கேகே கணேசனம்மா.
0: சொல்லுங்க, இப்ப சுற்றுலா பயணிகள் சொல்லுங்க
1: சொல்லுங்க
0: இல்ல சொல்லுங்கண்ணா நீங்க
1: சொல்லுங்கண்ணா. அன்பு தங்க இருவருக்கும் வணக்கம்மா.
0: ஓகேண்ணா,
1: இன்னைக்கு எனக்கு 62வது பிறந்த நாள்மா.
0: ரொம்ப சந்தோஷம்னா நம்ம கணேசன் அண்ணாவுக்கு இன்னைக்கு 62வது பிறந்த நாள் வாழ்த்துக்களை எல்லாருமே மன மகிழ்ச்சியோட வாழ்த்துக்களை சொல்லுங்க அப்படிங்கறத சொல்லிட்டு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. சுற்றுலா பயணிகளோட வருகையினால வர்ற போக்குவரத்து நெரிசலை எப்படி நம்ம சமாளிக்கலாம்?
1: கண்டிப்பா, ஏன்னா அரசாங்கத்துக்கும் அந்த கடமை இருக்கு, அதே நேரத்துல நமக்கும் அந்த கடமை இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஒரு உதாரணம் சொல்லுவோம்னா, இப்ப கொடைக்கானல்
0: போறோம்னு
1: பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு விதத்துல போக்குவரத்து கொஞ்சம் நெருக்கடி வரும்.
0: அப்ப
1: ஒரு வண்டி போன பின்னாடிதான் இன்னொரு வண்டி போகணும்னு நினைக்காம நாம என்ன பண்றோம், அதை ஓவர்டேக் பண்ணுவோம்.
0: ஆமா கண்டிப்பா.
1: அப்படி ஓவர்டேக் பண்ணக்குள்ள என்ன ஆகுதுன்னா, மொத்தமாவே டிராபிக் ஜாம் ஆயிடும்.
0: கண்டிப்பா,
1: போக்குவரத்து நெரிசல் இதாயிடும். காவல்துறை எந்த அளவுக்கு ஒழுங்குபடுத்தினாலுமே நாம வந்து அதுல கொஞ்சம் பொறுமையை கையாண்டோம்னா அது அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படாது.
0: கண்டிப்பா,
1: கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் முன்ன பிரச்சனை இல்லாம நம்ம போயிடலாம்.
0: ஓகேண்ணா, நீங்க இந்த மாதிரி சவால்களை போக்குவரத்து எங்கேயாவது சுற்றுலா பயணங்கள் போகும்போது நீங்க இந்த மாதிரி சவால்களை எதிர்கொண்டிருக்கீங்களா?
1: ஆமாமா கண்டிப்பா, எங்கேயும் இல்ல, எங்க சேலம் மாவட்டத்துல ஏற்காட்டுலயும் அந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு.
0: கண்டிப்பா,
1: நாங்க ஏற்காடு மேல போயிட்டோம்.
0: ஓகேண்ணா,
1: அவசரமா கீழே வரணும். குறிப்பா சொல்ல போனா எங்க மருமகளுக்கு வந்து பிரசவம் வந்து போன் பண்றாங்க, இந்த மாதிரி வயிறு வலி பிடிச்சிட்டு கொஞ்சம் சீக்கிரம் வாங்க.
0: ஓகேண்ணா,
1: நாங்க என்ன பண்றோம்னா, சரி முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் கீழே வந்துடலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணக்குள்ள

0: உண்மையிலே பயங்கர மன உளைச்சலுக்கு
1: ஆளாயிட்டோம்.
0: திருப்பி வண்டி அந்த பக்கம் திருப்புறதுக்கு வழி இல்ல.
1: ஓகே.
0: அப்புறம் வந்து போக்குவரத்து போலீஸ் எல்லாம் வந்து அப்புறம் அந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சர் எல்லாம் வந்து எல்லாம் ஒழுங்கு பண்ணி விட்டு, அது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஒரு ஒரு கார் அவங்க வந்து கொஞ்சம் இன்னும் சொல்ல போனா நிதானம் கெட்டு குடி போதையில இருந்து அவங்க உடனே காரை கொண்டு போய் செவத்தல் அடிச்சு பின்னாடி விட்டாங்க. அதனால வந்த விளைவு அதுல நாங்க உண்மையிலேயே ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகணும். இன்னமும் இன்னமும் அதெல்லாம் நினைச்சு பாக்குறோம். ஆனா இருந்தாலும் நாங்க வந்து அந்த 3 மணி நேரத்துல மீண்டும் வந்து எங்க மருமகளை வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து பாத்துட்டோம். நெருக்கடி வரும், ஏன் இப்படி பண்ணணுங்கிற ஒரு சிந்தனை இருந்து கொஞ்சம் பொறுமையை கையாண்டோம்னா இந்த மாதிரி சம்பவம் நடக்காது.
1: கண்டிப்பாண்ணா, கண்டிப்பாண்ணா. உங்க கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி. என்ன உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்? கண்டிப்பா கொடுத்துடலாம்னா. நன்றி அண்ணா.
0: நன்றி
1: அண்ணா. நம்ம கணேசன் நான் சொன்ன மாதிரி, என்னதான் காவல்துறையினர்கள் வந்து நமக்காக பாடுபட்டாலுமே நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையா இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த விபத்துகளை தடுக்கலாம் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. அடுத்ததான் இன்னொரு நேர்மை நினைச்சிருக்காங்க. யார் எங்க இருந்து பேசுறாங்க அப்படிங்கறத கேட்கலாம். ஹலோ, வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம், நான் வசந்தி ரங்கநாதன், அரூர்ல இருந்து பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்க்கா. நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நானும் நல்லா இருக்கேங்க.
1: சொல்லுங்கக்கா, சுற்றுலா பயணிகளோட வருதினால போக்குவரத்து நெரிசல்லாம் அதிகமா இருக்கும். அந்த நேரத்துல நம்ம என்ன மாதிரி விழிப்புணர்வா இருக்கலாம், எச்சரிக்கையா இருக்கலாம்?
2: இப்போ வெளியூர்ல இருந்து வர்றவங்களுக்கு வந்து உள்ளூர்ல இருக்கக்கூடிய காலைகள் பெரும்பாலும் அதை தெரிஞ்சுக்க முடியாது. ஆனா உள்ளூர்ல இருக்கிறவங்க வந்து எல்லா பாதையுமே தந்து எந்த வழியா இருந்தாலும் அவங்க தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. இப்போ வெளியூர்ல இருந்து வரக்கூடியவங்க வந்து முக்கியமான நாட்கள்ல தான் வருவாங்க. அப்பதான் வந்து கூட்ட நெரிசல் அதிகமா இருக்கும் மெயின் ரோட்ல. அப்ப உள்ளூர் வாசிகள் என்ன பண்ணலாம், அந்த சந்தை வழியா போயிருந்தா நம்ம எந்த இடத்துக்கு போறோமோ அந்த இடத்துக்கு போய்க்கலாம், மெயின் ரோட்ல போக வேண்டாம், இன்னைக்கு கூட்டம் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பாதையை தேர்ந்தெடுத்து போனா வெளியூர்ல இருந்து வரக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் சிரமம் இல்லாம இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
1: கண்டிப்பாக. நீங்க இந்த மாதிரி சுற்றுலா பயணத்துக்கு எங்கேயாவது போய் இந்த போக்குவரத்து நெரிசல்களை சவால்கள் இருக்கா, சந்திச்ச சவால் இருக்கா?
2: சுற்றுலா போற இடத்தை விட முக்கியமா வந்து பெங்களூர் போக்குள்ளதான் இந்த மாதிரி நிறைய இந்த ஒசூர் கிட்ட பாத்தீங்கன்னாக்க எப்பவுமே அந்த மாதிரி டிராபிக் ஜாம் இருக்கும். அந்த நேரத்துல பாத்தீங்கன்னாக்க மணிக்கணக்கா வாகனங்கள் போக முடியாம ரொம்ப சிரமமா இருக்கும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க வெளியூர்காரங்க கூட சரியா, வெளிமாநிலத்திலிருந்து வரக்கூடியவங்க எல்லாருமே சரியா ரூல்ஸ ஃபாலோ பண்ணி வந்தாலுமே அந்த உள்ளூர் வாசிகள் தான் பாத்தீங்கன்னாக்க ஆப்போசிட்ல ராங்கா வருவாங்க. ஏன்னாக்க கர்நாடகால போயிட்டோம்னாக்க மத்த மாநிலத்தை விட அவங்க இது மட்டும்தான் அங்க பெருசா நினைப்பாங்க. நமக்கெல்லாம் அவ்வளவு மரியாதை இது பண்ண மாட்டாங்க. நாம சரியா போனாலும் அவங்க வந்து ராங்ல வருவாங்க, நம்மள வந்து அந்த பக்கம் போ இந்த பக்கம் போ சொல்லிட்டு நம்மளதான் இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய அந்த கர்நாடகாவில நிறைய நடக்குது.
1: கண்டிப்பாக்கா, உங்க கருத்துக்களுக்கு நன்றி. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்க்கா?
2: எனக்கு வந்து படம் அன்னை, பாடல் வந்து அழகிய மிதிலை நகரநிலை, அந்த பாட்டு கொடுத்துருங்க.
1: தேங்க்யூக்கா, தேங்க்யூக்கா,
2: ரொம்ப நன்றி.
1: ஆ, நன்றி அக்கா. நம்ம வசந்தி அக்கா சொன்ன மாதிரி நம்ம டூரிஸ்ட் பிளேஸ்களுக்கெல்லாம் போகும்போது நம்ம ஊர்க்காரங்க, அதாவது அந்தந்த ஊர்க்காரங்க குறுக்க நெடுக்க தான் வருவாங்க, அப்படியே அவங்க தப்பு பண்ணாலும் நம்மளை தான் குறை சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களோட கருத்துக்களை ரொம்ப அழகாகவே சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே வரலாம். கடற்கரை பக்கமோ இல்லை ஊரை சுற்றி பார்த்துட்டு வர்ற சுற்றுலா பயணிகள் ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக தான் வண்டி ஓட்டுவாங்க. அந்த நேரத்தில் நம்மளும் வண்டியை குறுக்க நெருக்காக ஓட்டி ஓவர்டேக் பண்ணிக்கிட்டு போனால் அசதி நேரத்தில் அவங்க நம்ம மேலே வந்து மோதவும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்க பக்கத்தில் போகும்போது நம்ம தான் வண்டியை கொஞ்சம் கவனமாக ஓட்டணும். பஸ் ஸ்டாண்டு, பக்கமோ இல்ல சாமி கும்பிடுற இடத்துலயோ கூட்டம் அதிகமா இருக்கும்போது வண்டி நகரலைனா ஏய் வண்டி ஏடுடா அப்படின்னு மரியாதை இல்லாம பேசாம அண்ணா கொஞ்சம் வண்டி எடுங்கண்ணா இல்ல நகருங்கண்ணான்னு பொறுமையா சொன்னாலே பாதி பிரச்சனையும் சண்டையும் வர வாய்ப்பே இல்லைன்னு சொல்லலாம். இந்த மாதிரி பண்ணும்போதுதான் வெளியூர் வாசிகளுக்கு உள்ளூர் வாசிகள் மேல ஒரு நல்ல மரியாதையும் மதிப்பும் வரும் அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்ததா இரண்டு பாடல்கள் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: உங்க ஸ்கின் இன்னும் க்ளோ ஆகணுமா? உங்க முடிக்கொற்ற பிரச்சனைக்கு சரியான தீர்வு வேணுமா?
1: தென்னிந்தியாவில் 45 மேற்பட்ட கிளைகளுடன் மக்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமான பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் இப்ப நம்ம ராம் நாட்டுக்கு வந்தாச்சு.
0: ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், பிஆர்பி, ஜிஎஃப்சி, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ராம் நாட்டிலே கிடைக்குது. திருப்பூரா சலுகையாக நீங்கள் எடுக்கும் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு 30% தள்ளுபடியுடன் ஃப்ரீ கன்சல்டேஷன். பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR பிரியாணி அப்ஸ்டேர்ஸ், பாரதி நகர் பஸ் ஸ்டாப், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட் 9150800065.
2: நம்ம கற்ற விட அழகா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அப்ப சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப முக்கியம் தானே? வாசப்படி இன்னோ ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி பெர்ஃபெக்டா டிசைன் பண்ணதான் அனு ஸ்டைல்ஸ் மாலின் ஸ்டெப் டைல்ஸ். 100 மேற்பட்ட டிசைன்ஸோட பிரீமியம் லுக்ல பக்கவா இருக்கும்.
3: 30% ஆஃபர்ஸ் உடன் இலவச டெலிவரியும் உண்டு. அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
4: ஆடை உலகின் அரசன் ஐயூ கான்டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஓஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், என் பேர் மாரிவேலு சின்னப்பாளம் பாமன். என்னுடைய வயசு வந்து 50. நான் வந்துக்கிட்டு மீன்பிடி தொழில் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு வயசு ஒரு 20 வயசாயிடுச்சு. நான் வெளிநாடு போகிறதுக்காக, அப்போ கனவு இளைஞர்களுக்குலாம் ஒரே கனவு வெளிநாட்டுக்கு தான் கனவு. அங்கே போனால் நல்லா கொஞ்சம் சம்பாத்தியம் இருக்குமே, நிறையா பார்க்கணும், நாடு சுற்றணும், வெளிநாட்டு போய் சம்பாதிக்கணும்னு ஒரு ஆசை. அதில் நாங்கள் வெளிநாட்டு போனேன். அப்புறம் வெளிநாடு போகவேல துபாய்க்குன்னு சொல்லி தான் ஆர்வத்தோடு போனேன். பார்த்தா இங்கே நான் துபாயை விட்டுட்டு சோமாலியாங்கிற நாடுக்கு ஏற்றிட்டாப்புல. சோமாலியா நாடா, என்னடா அது? நம்ம கேள்விப்பட்டாலே பயமாக இருக்கும் அந்த நாடு. நான் சொல்கிறது வந்து 1994 இந்த சம்பவம் நடந்தது. அரபி தான் இங்கே கண்ட்ரோல் பண்ணுறான். இங்கே சோமாலியாவுக்கு மீன்பிடி கப்பல் வந்து அங்கேருந்து மீனை பிடிச்சி துபாய்க்கு கொண்டுட்டு வரணும், அவங்களுடைய ஒப்பந்தம். அப்போ எங்களை ஃப்ளைட்டில் ஏற்றி விட்டு கப்பல் கடல் வழியாக, அங்கே தான் உங்களுக்கு கப்பல் இருக்குது, சோமாலியாவில் தான் நீங்கள் மீன் பிடிக்கன்னு கப்பல் இல்லை, பிடிச்சிக்கிட்டு இங்கேருந்து துபாய் கப்பல் வரும், அதில் போயிடுவோம்னு சொல்லிட்டு. அங்கே கடலில் போய் அங்கே போய் ஒரு 6 மாதத்துக்கு தொழில் பண்ணால் கடல் மீனை வந்துட்டு மறக்க முடியாதுன்னு சொன்னால் அங்கே தான் பார்த்துருக்கேன். இவ்வளவு வகையான மீன்களும் அங்கே தான் ஆண்டவனே படைச்சிருக்கான் அந்த மீனை புள்ள. சிலவனா வந்துக்கிட்டு இங்கேனா நம்ம வந்துட்டு கண்ணு கட்டாத தூரத்தில் தான் பார்க்கணும். அங்கே வந்துக்கிட்டு அடி கரவடியவே வந்துக்கிட்டு அப்படியே அந்த நம்ம தீவுகள்லாம் பார்க்குறோம்ல, அந்த பேச்சாலைனா அந்த கடலில் பார்க்குறோம்ல, பாய்ச்சல் போட்டு வந்துக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி மீன் வகையை வந்து பார்த்தது வந்துட்டு சோமாலியா நாட்டில் தான். என்ன வகையான மீன்கள் இருக்கு? சிங்கியில இருந்து, ரால்ல இருந்து, கணவாயில இருந்து, அனைத்து வகையான மீன்களுமே கடல்ல தண்ணியை விட மீன் தான் இங்கே அதிகமாக இருக்கு. அனைத்து வகையான மீனையும் பார்க்கலாம். அது வந்து வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத நாள். அது மீனை பார்த்தா நாங்கள் அந்த கடலில் வந்துக்கிட்டு இந்த வலையினா வச்சுட்டு இந்த சீலா வலைன்னு சொல்லி நம்ம துபாயிலாம் படுப்பாப்புல அது தெரியும். அந்த மீன் வலையை வலையை இழக்கிட்டு வலையை பார்த்தா வலை உள்ள ஓடிடுச்சு, வாங்கி ஏற்ற முடியல, அந்த அளவுக்கு மீன். நாங்கள் ஒரு 10 வலை தான் இழக்கியிருப்போம். 10 வலையில் வந்து 10 டன்னு இருக்கு. 3 பிரிவாக கொண்டுட்டு போனோம் அந்த மீனை முடிக்க முடிக்க வச்சு. ஒரு 2 வலை ஏற்ற முடியல, தராத்து தான். அதோட நாங்கள் வந்துட்டோம். நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: நேரம் சரியாக 11:24 நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடலோசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமல ஜெனிஃபர். நம்ம ஊருக்கு நிறைய சுற்றுலா பயணிகள் வராங்க. சுற்றுலா பயணிகள் அதிகமாக வர்றதுனால வாகனங்களும் அதிகமாக வருது. இந்த மாதிரி வரும்போது நம்ம ஊரில் உள்ள வாகன ஓட்டிகள் எந்த மாதிரி கவனமாக நடந்துக்கணும், உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. நம்ம ஊருக்கு வர்ற டூரிஸ்டுகள் எல்லாருமே பெரும்பாலும் கூகுள் மேப்பை பார்த்துக்கிட்டே தான் வண்டியை ஓட்டுவாங்க. அதனால அவங்க கையில் ஃபோன் இருக்கும். இதை தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்ததா ஒரு நேர்மை இணைஞ்சிருக்காங்க, அவங்க யார், எங்க இருந்து பேசுறாங்க, அவங்க கருத்துக்களை கேட்கலாம். ஹலோ அண்ணா, வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
4: வணக்கம்ப்பா, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன். நிலமா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன்ப்பா.
3: சொல்லுங்கண்ணா, சுற்றுலா பயணிகளோட வருகையினால இந்த போக்குவரத்து நெரிசலை நம்ம எப்படி சமாளிக்கலாம்?
4: கண்டிப்பாப்பா. அதாவது பீக் ஹவர்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த சமயத்துல நமக்கு காரியங்கள் அப்படிங்கறத செய்ய வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா ரொம்ப பெஸ்ட்ப்பா. வாகனங்கள்ல பீக் ஹவர்ஸ்ல எடுக்காதது அப்படிங்கறது சிறப்பான ஒரு விஷயம். அது நிச்சயமா டிராபிக் அப்படிங்கறத கம்மிப்படுத்தும். ஒன்னு. ரெண்டாவது, வாகனங்கள்ல கூட்ட நெரிசல் மிகுந்த இடங்கள்ல நம்ம கம்ஃபர்ட்டுக்காக நிறைய பேர் அங்கேயே, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கடைக்கு போறேன்னா அது வாசலையே நிறுத்துவாங்க. வேற ஒரு சில பகுதிகள் இருக்கும், அந்த இடங்கள்ல வாகனங்களே இருக்காது. சோ அங்க கொஞ்சம் நிறுத்திட்டு ஒரு 200 மீட்டர்ஸோ 300 மீட்டர்ஸோ நடைபயிற்சி மாதிரி நடையும் ஆகும். அதே மாதிரி நமக்கு வந்து வாகனங்கள்னால அந்த பெருக்கம் அப்படிங்கறதுனால நிறைய பேருக்கு அந்த டிராபிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினாலேயே பாதிப்பு அப்படிங்கறது ஒரு வராது. அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். அதே மாதிரி பொறுப்புணர்வோட ஒவ்வொருத்தருமே செயல்படணும்பா. முந்தி அடிச்சுக்கொண்டு வாகனங்களை இயக்கி அங்க ஒரு கலைபரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணுவதை விட முந்தி அடிக்காம பொறுமையாக நம்ம ஒவ்வொரு விஷயத்தையுமே கையாண்டோம் அப்படின்னா அது ஒரு மிகச்சிறந்த மாற்றத்தை கொடுக்கும். எல்லாத்தோட அந்த வாகனங்களை தேவையான சமயங்கள் மட்டும் இயக்குவது நல்லது. நம்மளால நடந்து ஒரு இடத்துக்கு போக முடியும் அப்படின்னா வாகனங்களை எடுக்காம வீட்டுல விட்டுட்டு போகிறது அதை விட ஒரு சிறந்த விஷயம். இதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும்.
3: நீங்க இந்த மாதிரி சுற்றுலா தலங்களுக்கு போய் நீங்க கூட்ட நெரிசல்ல என்ன மாதிரி இந்த மாதிரி சவால்களை எல்லாம் நீங்க சந்திச்சிருக்கீங்களா?
4: நிறைய சவால்கள். இப்ப ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கே எனக்கு இஷ்டமே இல்ல. சரி, இந்த இடத்த போய் பாக்குறோமா, இவ்வளவு நேரம் ஆகுறது, பரவாயில்ல, அதை டிராப் பண்ணிடலான்னு ஒரு சில இடங்களை நான் டிராப்பே பண்ணிட்டேன். குறிப்பிட்டு இந்த குறுகிய சாலைகளா இருக்கக்கூடிய இந்த கொடைக்கானல், இந்த ஊட்டி, அப்புறமா கன்னியாகுமரி, இங்கெல்லாம் நான் சுற்றுலா போகும்பொழுது எனக்கு மிக கசப்பான அனுபவங்கள். நீங்க சொன்ன மாதிரி வாகன நெரிசல் நல்ல உருவாகியது. அங்க ஒரு நாலு இடங்கள் பாக்கணும் அப்படின்னா ஒரு ரெண்டு இடம் தான் பார்த்தோம், மீதி ரெண்டு இடம் பரவாயில்ல வேண்டாம் அப்படின்ட்டு விட்டுட்டு வந்துட்டோம். சோ ஒரு நல்ல சான்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மிஸ் பண்ணறதுக்கே இந்த வகையான இந்த சாலை நெரிசல் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தொந்தரவா இருக்கு. ஆன் டாப் ஆஃப் இட், சில இடங்கள்ல கரெக்டான டைம்க்கு வந்து நம்ம பன்ச்சிங் பண்ணோம்ப்பா. சோ இங்க நம்ம லேட் ஆயிடுச்சு அப்படின்னா சில விஷயங்கள் அவங்க கிட்ட சொல்லி சில பெர்மிஷன் வாங்கி அதன் பிறகு போகணும். அதுக்கு எதுக்கு பரவாயில்ல அப்படின்ட்டு டிராப் பண்றக்குரிய அளவுக்கே சில இடங்கள் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆகுது. அது உணர்வு பூர்வமாக அந்த லோக்கல் பீப்புள் அப்படிங்கிறவங்க புரிந்து கொண்டு சில விஷயங்கள் செய்தாங்கன்னா சுற்றுலா பயணிகளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கும் இல்லையா?
3: கண்டிப்பா. உங்களோட தகவலுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
4: எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல், யாரடி நீ மோகினி, இது திரைப்படத்தின் பெயர். இதுல இருந்து வெண்மேகம் பெண்ணாக உருவானதோ, தனுஷ் மற்றும் நயன்தாரா அவர்களுடைய நடிப்பும் பாட்டின்படி இசை மற்றும் காட்சி அமைப்பும் ரொம்ப அற்புதமா இருக்கும். அந்த பாடல ஒளிபரப்புறீங்களா?
3: கண்டிப்பா ஒளிபரப்படும்னா. தேங்க்யூண்ணா.
4: தேங்க்யூப்பா, மிக்க மகிழ்ச்சி. அருமையான தலைப்பு, வாழ்த்துக்கள்.
3: தேங்க்யூண்ணா. தேங்க்யூண்ணா. நம்ம சந்திரசேகர் அண்ணாவுமே அவங்களோட கருத்துக்களை ரொம்ப தெளிவாகவே நமக்கு புரியிற மாதிரி சொன்னாங்க. நம்ம ஊருக்கு வர்ற டூரிஸ்டுகள் எல்லாருமே பெரும்பாலும் கூகுள் மேப்பை பார்த்துக்கிட்டே தான் வண்டியை ஓட்டுவாங்க. அதனால் அவங்க கையில் ஃபோன் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கே அவங்களோட கண்ணும் அப்பப்போ மேப் மேலே தான் இருக்கும். அதனால் ஒரு சில பேர்கிட்ட அவங்களோட கவனம் முழுக்க ரோட்டில் இருக்காதுன்னு சொல்லலாம். இதை நம்ம தான் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்க திடீர்னு வழி தெரியாமல் பாதியில் நிப்பாட்டுறதுக்கோ நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊரில் இருக்கிற பல பெரிய ஹோட்டல்கள், லாட்ஜுகள், பார்க்கிங் மாதிரி ஏரியாக்களில் பக்கத்தில் வெளிநாடு இல்லை வெளி மாநிலங்களோட வண்டிகள் வந்து ரொம்ப கூட்டமா நிக்கும். அங்கிருந்து திடீர்னு சுற்றுலா பயணியோ கார் கதவுகளை திறக்க கூட வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த பக்கம் போகும்போது வண்டியோட வேகமா போகாம, வேகத்தை குறைச்சிக்கிட்டு ஹாரனும் அடிக்காம மெதுவா எந்த பயமும் இல்லாம தாண்டி போகலாம். எப்போதுமே சுற்றுலா தலங்களுக்கு போகும்போது அந்தந்த ஊர்களோட ஞாபகார்த்தமாக பொருட்களை வாங்குறது ரொம்ப வழக்கம்னே சொல்லலாம். அதுவும் நம்ம ஊருக்கு வரும்போது சொல்லவே வேணாம், எல்லாமே ஸ்பெஷல் தான். சங்கு, சோவி, மீன், கருவாடு, ஏன் நம்ம கடல் உணவுகள் எல்லாமே ஸ்பெஷல் தான். அப்போது இந்த நேரத்துலையும் டூரிஸ்டுகள் வண்டிகளை ரோட்டோரத்தில் பாதியில் நிப்பாட்டிட்டு ஆசைப்பட்டு வாங்க இறங்குவாங்க. அந்த நேரத்தில் அவங்க பின்னாடியே நம்ம வண்டியை விட்டுட்டு போய் அவங்க மேலே மோதிடாமல் கொஞ்சம் பொறுமையாகவும் பெருந்தன்மையாகவும் நடந்துக்கிட்டு கடந்து போனால் சில விபரீதங்களை தடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததாக வசந்தியக்கா கேட்ட பாடலுமே வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: 11ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலிக்கு இந்தியாவின் முன்னாள் நிதி மற்றும் உள்துறை அமைச்சர் திரு ப. சிதம்பரம் அவர்களின் வாழ்த்து.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடலோசை எஃப்எம் 90.4. இந்தியாவிலேயே முதல் முறையாக மீனவர்களுக்காக பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையால் தொடங்கப்பட்ட கடலோசை எஃப்எம் 90.4 ராமநாதபுரம் மாவட்ட மக்களுக்காக பாம்பனிலிருந்து தனது சேவையை ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறது. 2016ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதியன்று தமது ஒளிபரப்பை தொடங்கிய நாள் முதல் இன்று வரை கடல் வாழ் நண்பர்களுக்கு உற்ற தோழனாயிருந்து இனிய இசையை தருவதோடு அனைத்து சமுதாய மக்களுக்கும், குறிப்பாக அப்பகுதியில் வசிக்கும் மீனவ மக்களுக்கும் தங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு ஒரு கருவியாக இந்த ஒளிபரப்பு பயன்படுகிறது. கடல் ஓசை எஃப்எம் 90.4 பணியாளர்களுக்கும் கடல் ஓசையின் நேயர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: நேரம் சரியாக 11:40 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். நம்ம ஊருக்கு நிறைய சுற்றுலா பயணிகள் வராங்க. சுற்றுலா பயணிகள் அதிகமா வர்றதுனால வாகனங்களும் அதிகமா வருது. இந்த மாதிரி வரும்போது நம்ம ஊர்ல உள்ள வாகன ஓட்டிகள் எந்த மாதிரி கவனமா நடந்துக்கணும், உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. நம்ம ஊர் மாதிரி ஆன்மீக புகழ் பெற்ற இடத்துக்கு நாளுக்கு நாள் சுற்றுலா பயணிகள் அதிகமாக வர்றது நம்ம ஊர் பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய பலமாக இருக்குதுன்னு சொல்லலாம். சின்ன தள்ளுவண்டி வியாபாரத்தில் தொடங்கி கைவினைப் பொருட்களை விற்பனை செய்பவர்கள், ஆட்டோ டாக்ஸி டிரைவர்கள், லாட்ஜு, பெரிய ஹோட்டல்கள் நடத்துகிறவங்க வரைக்கும் எல்லாருக்குமே நல்ல வருமானம் கிடைச்சிட்டு நம்மளோட வாழ்க்கை தரமும் பொருளாதாரமும் ரொம்பவே உயருது. இந்த வேலையை நம்பி இருக்கிற எத்தனையோ குடும்பங்களோட வாழ்க்கை தரம் உயர இந்த சுற்றுலா பயணிகளோட வருகை தான் முக்கிய காரணமா இருக்கு. ஆனா அதே சமயத்துல இந்த அளவுக்கு பொருளாதாரத்தை அள்ளித்தர்ற கூட்டத்தாலதான் அமாவாசை நாட்கள், வார இறுதி நாட்கள், விடுமுறை நாட்கள்ல சுற்றுலா பயணிகளின் வருகையினால எல்லா இடங்கள்லயும் கடுமையான போக்குவரத்து நெரிசலும் ஏற்படுதுன்னு சொல்லலாம். இதை உள்ளூர் மக்களாகிய நம்ம தான் பொறுமையாவும் கவனமாகவும் இருந்து கண்ட்ரோல் பண்ணி சமாளிக்கணும். சுருக்கமாக சொன்னால் சுற்றுலா பயணிகளால் கிடைக்கிற பொருளாதார லாபமும் வளர்ச்சியும் நம்மளுக்கும் நம்ம ஊருக்கும் எவ்வளவு அவசியமோ அதே மாதிரி அவங்களால வர்ற டிராஃபிக் சிக்கல்களை உள்ளூர்வாசிகளான நம்ம பொறுமையோடையும் கவனத்தோடையும் கையாண்டு சரி பண்ணுறது நம்ம ஊரோட அமைதிக்கும் பெருமைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததா 2 பாடல்கள் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: நேரம் சரியாக 11:47 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஊசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். நம்ம ஊருக்கு நிறைய சுற்றுலா பயணிகள் வராங்க. சுற்றுலா பயணிகள் அதிகமாக வர்றதுனால வாகனங்களும் அதிகமாக வருது. இந்த மாதிரி வரும்போது நம்ம ஊரில் உள்ள வாகன ஓட்டிகள் எந்த மாதிரி கவனமாக நடந்துக்கணும், இதை பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசிட்டே இருக்கோம். அந்த வகையில் நம்ம ஊருக்கு சுற்றுலா பயணிகள் வர்றதுனால பொருளாதாரம் உயர்றதை பற்றியும், டிராஃபிக்கில் உள்ளூர் மக்கள் எப்படி உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஆனால் இதையெல்லாம் தாண்டி நம்ம ஊரோட பாரம்பரியமும் ஆன்மீக சூழலும் பாதிக்கப்படாமல் இருக்க நம்ம இளைஞர்களும் பொதுமக்களும் ஒரு குழுவாக மாறி இருந்து செயல்பட வேண்டியது இப்போதைய காலத்தில் ரொம்ப அவசியம்னு சொல்லலாம். ஒரு சில சுற்றுலா பயணிகள் நம்ம ஊருக்கு வந்துட்டு போகும்போது பிளாஸ்டிக் குப்பைகளையும் பாட்டில்களையும் ரோட்டோரங்கள்லையும் கடற்கரையிலையும் வீசி எறிஞ்சிட்டு போகிறதால நம்ம ஊரோட இயற்கையான அழகு, கடற்கரை சுத்தமும் மொத்தமாக கெட்டு போகுதுன்னு சொல்லலாம். இதை நம்மளும் நமது வாகனங்களில் போகும்போது சுத்தமாக வச்சுக்க வேண்டியது நம்ம கடமை. இந்த டிராஃபிக் நெரிசலையும் பொருளாதார ஏற்றத்தையும் சமன் பண்ணுறதுக்கு நம்ம ஊர் ஆட்டோ டிரைவர்களும் சிறு வியாபாரிகளும் சுற்றுலா பயணிகள்கிட்ட ரொம்ப அன்பாவும் கனிவாவும் நடந்துக்கிறதோட அவங்களுக்கு முறையான வழிகாட்டுதலையும் கொடுக்கலாம். வார இறுதி நாட்கள் நம்மளோட அவசியமான அவசர பயணங்களை தவிர்த்துட்டு இருசக்கர வாகனங்களையோ இல்லை நடந்தே கூட போனால் நம்ம ஊருக்குள்ளே இருக்கிற டிராஃபிக் அழுத்தத்தை கணிசமாக குறைக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்றைக்கான நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. நாளைய நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்கள் அமளி ஜெனிஃபர் அப்படிங்கிறது சொல்லிட்டு அடுத்ததாக 2 பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது நண்பகல் 12 மணி. எளிய மக்களின் குரலாய், வளர்ச்சியின் வழிகாட்டியாய், இதமான இசையாய், நீதல் கரையில் பிறந்து கடல் காற்றில் மிதந்து உங்கள் ஆதரவோடு 11ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

வாழ்ற இந்த வாழ்க்கை வந்து எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டாயமா கிடையாதுங்க. ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா வாழ்ந்தா இவங்கள மாதிரிதான்ப்பா வாழணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்களோட வாழ்க்கை வந்து மலர் பாதை மாதிரி இருக்கும். ஆனா ஒரு சிலருக்குலாம் என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு சொல்ற அளவுக்கு கரடு முரடான மலைப்பாதையா இருக்கும். இதுலயும் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா அவங்க வாழ்ற வாழ்க்கை வந்து இந்த சிகரம் அளவுக்கு ரொம்ப சவாலாவே இருக்கும் தாங்க சொல்லணும். அப்படி தன்னோட வாழ்க்கையில தன்னோட பெற்றோரை இழந்து வறுமையில வாழ்ந்து தற்கொலைக்கு முயற்சி பண்ணி விரக்தியோட உச்சத்துக்கே போய் இப்போ உலகத்தோட மிக உயரமான சிகரமான அதாவது ஐரோப்பாவோட உயரமான சிகரமும் இந்தியாவோட ஆபத்தான சிகரமான எல்ஃப்ரஸ் சிகரத்தை அடைஞ்சு அதுல நம்ம தேசிய கொடியை நட்டு தமிழ் மண்ணுக்கே பெருமை தேடி தந்த ஒரு பெண் பத்தி தாங்க இன்னைக்கான நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க இருக்கோம். தெரிஞ்சுக்கலாமா? நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேதல் பெண்ணை நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மதி. புதுச்சேரி மாநிலம் கூனிச்சம்பட்டி கிராமத்தை சேர்ந்தவங்க தாங்க திவ்யா. 7 வயசுலயே தன்னோட தாயை இழந்தவங்க அவங்க தாத்தா பாட்டியோட அரவணைப்புலதான் வாழ்ந்திருக்காங்க. ரொம்ப வறுமையில இருந்தாலுமே இவங்க தாத்தாவும் பாட்டியும் தான் நிலத்தை குத்தகைக்கு எடுத்து அதுல விவசாயம் பண்ணிதான் இவங்களை படிக்கவும் வச்சிருக்காங்க. பாலிடெக்னிக் முடிச்சுட்டு இன்டர்ன்ஷிப்காக பூனேக்கு போன அப்புறம்தான் இவங்களுக்கு வந்து மலை அதாவது சிகரங்களை ஏறணும் அப்படின்னு இவங்களுக்கு ஆசை வந்திருக்கு. சோ அந்த நேரத்துல இவங்களோட தாத்தாவும் இறந்து போகவும் கடன் வாங்கி ஆரம்பிச்ச மாட்டு பண்ணையில ஏற்பட்ட நஷ்டம் அப்புறம் கூட இருந்தவங்க ஏமாத்தினதுன்னு அடுத்தடுத்த சோதனைகள் வரவும் விரக்தியோட எல்லைக்கே போய் தற்கொலைக்கு முயற்சி பண்ணி 21 நாள் தீவிர சிகிச்சை பிரிவுல அனுமதிக்கப்பட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து வெளியே வந்து அவங்களோட பயணத்தை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி திவ்யா ஆரம்பிச்ச இந்த பயணத்துல முதல்ல அவங்க அடியெடுத்து வச்சது எங்கன்னு கேட்டீங்கன்னா இமயமலையோட கேர்கந்தா சிகரத்துல தாங்க. சோ மலை ஏறதுக்கான நுணுக்கங்களை கத்துக்க இவங்க தேசிய மலையேற்றம் அப்புறம் அது கூட தொடர்புடைய விளையாட்டு நிறுவனத்துல சேர்ந்து இப்ப ராணுவத்துல உள்ளவங்க எல்லாம் பயிற்சி எடுப்பாங்கல்ல, சோ அந்த அளவுக்கு கடினமான பயிற்சிகளும் எடுத்து தன்னோட பயிற்சி படிப்பையும் முடிச்சதுக்கு அப்புறமா பனிப்பாறைகளும் ஏற ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா ஐரோப்பாவோட மிக உயரமான சிகரமான எல்ஃப்ரஸ், இது வந்து ரஷ்யாவில் இருக்கிற காக்கசஸ் மலைத்தொடரில் 5642 மீட்டர் உயரத்துல இருக்குங்க. இந்த சிகரத்தை தொட்ட முதல் பெண்ணுங்கிற பெருமையை திவ்யா பெற்றிருக்காங்க. அது போலவே கார்கில்ல இருக்கிற 7070 மீட்டர் உயரம் இருக்கிற குன் அப்புறமா நுண் அந்த மலைகளில் ஏறின முதல் தமிழ் பெண்ணுமே திவ்யா தாங்க. அது மட்டும் இல்லங்க, சமீபத்துல இந்திய நேபாள எல்லையில இருக்கிற காப்ரிட்டோம் மலையில 20,000 அடி உயரம் வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்திருக்காங்க. இவ்வளோ சிகரத்தை ஏறுற திவ்யாவோட லட்சியம் என்னன்னா ரொம்பவும் ஆபத்தான சிகரமான அன்னபூர்ணா சிகரத்துல ஏறணும். அதே மாதிரி இமயமலை தொடர்கள்ல வந்து இன்னும் ஏறப்படாமல் இருக்கிற நூற்றுக்கணக்கான மலைகளை ஏறி அந்த மலைகளுக்கெல்லாம் தமிழ் பேரை வைக்கணும். அதே மாதிரி திவ்யா மாதிரியே எந்த ஒரு பின்னணியும் இல்லாத கிராமத்து பெண்களை மலையற்ற வீராங்கனைகளா மாத்தி அவங்கள சாதனை படைக்க வைக்கணும் அப்படிங்கறதாங்க. சோ திவ்யாவோட இந்த லட்சிய பயணம் அப்புறமா அவங்களோட ஆசையும் நிறைவேறணும்னு கடலோசை எஃப்எம் 90.4 சார்பா நம்மளுடைய வாழ்த்துக்களையுமே தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடலோசை எஃப்எம் 90.4.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: ஐயா வணக்கம். என் பேர் ரவிதா, வயசு 68. நான் பாம்பன் பதினஞ்சு பாம்பளை செட்டில் 40 வருஷம் ஆச்சு. நாங்கள் அப்போ பாய் வீட்டில் பள்ளிவட்டம் கடலுக்கு போகும்போது மழையும் காற்று பொய்யல், கடல்லாம் குந்தளிக்கும் தெற்கு சைடு, மலையோட தெற்கு சைடு தான் போவோம். கடல் குந்தளிக்கும், அது அந்த அந்த மழையும் காற்றுக்கும் இடியும் ஒரு வளத்தில் விழுந்துட்டு, அது எங்கள் மதினி வளத்தில் எங்கள் மச்சான் மேலே தான் அந்த இடியும் விழுந்தது. 6-7 நாள் சென்று தான் அவங்களும் கரையை வந்தாங்க, இடி விழுந்து. இது வருஷம் வந்து எனக்கு வயசு வந்து ஒரு 18-19 வயசு இருக்கும். புயலில் வந்து 7 நாள் எங்களுக்கு எந்த ஒரு திசையுமே தெரியல. 7 நாளுமே கடலில் வந்து அந்த மழை தண்ணியை தான் குடிச்சிக்கிட்டே கிடந்த, மழை பெஞ்சு அந்த கடல் தண்ணியை தான் குடிச்சிக்கிட்டு இருந்தேன். எங்கிட்டு போடுறதுலுமே எங்களுக்கு 7 நாள் தெரியல. அப்போ நைட்டில் அப்போ கால் லைட்லாம் கிடையாதுல, சின்ன காண்டா லைட்டு பொறுத்து காண்டா பொறுத்துவோம். இந்த காற்று கூட கொஞ்சம்னா அது எரியாது, மூந்துடும். எங்களோட தெரிஞ்சவங்கெல்லாம் நிறைய பேர் பாய் அடித்து ஓடி சுலோனுக்கு போனவங்க போய் அட்ரஸ்லாம் இல்லை, இதுவரை அவங்க என்ன ஆனாலுமே தெரில. நாங்கள் எங்கேயுமே அப்படி பாய் அடிக்கலை, கடல்லையே தான் கிடந்தோம் 7 நாள். எங்களை யாரும் தேடி வரலாம் கொள்ளலை. 7 நாள் சென்னை நாங்களாம் பாய் அடித்து 7 நாளாச்சு பசி தாகம் போல சித்துக்கிட்டு போகும்போல எல்லாருமே அப்படி ஐயா பாய் அடித்து ஓடணும், பாய் அடித்து ஓடினாயா 7 நாள் சென்று ஒரு கரையை வல்லம் போகுது, அது எந்த கரையும் தெரியலையா. வேளாங்கண்ணியில் கடலில் குளிச்சு கிடந்த அளவுக்கு குளத்தில் ஏறி பாயை இறக்கி எங்கள் எல்லாத்தையும் தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு வேளாங்கண்ணில் எங்களை குளுக்கோஸ் பாட்டில் எல்லாம் போட்டு 2-3-4 நாள் சென்று எங்களை வளத்தில் ஏற்றி எங்களை நீங்கள் எந்த ஊருக்கு போகணுமோ அந்த ஊருக்கு எங்களை அனுப்பி வச்சாங்க. 7 நாள் அண்ணன் தண்ணி இல்லாமல் சோறு கஞ்சி இல்லாமல் தான் கிடந்தோம் கடலில். வேளாங்கண்ணியில் பிடிக்காம அவங்க எங்களை உடனே கவர்மெண்ட் கொண்டு போயிட்டாங்க. அவங்கள இறக்கி அவங்களே பாய் வரும்பலை பாய் மரத்தை சாச்சி பாய் கொடுத்தாங்க. எல்லாம் கடலில் வேளாங்கண்ணியில் சாமி கும்பிட வந்தவங்க வெளியேறி எங்களை கொண்டு போனாங்க. இதெல்லாம் சரியான சரித்திரம். நன்றியா.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

நீங்கள் இணைஞ்சிருக்கீங்க நெய்தல் பிணை நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மதி. அல்ல அல்ல குறையாத அக்ஷய பாத்திரம் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, ஒரு சில வந்து இந்த பழைய கதைகள்ல ஒண்ணு சொல்லுவாங்க. அதாவது ஒரு யாசகருக்கு கிடைக்கப்பட்ட வரத்தினால அவர் வச்சிருந்த பாத்திரத்துல என்ன கேட்டாலுமே கிடைக்கும், என்னைக்குமே அது குறையாதுன்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு இதோட அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம நல்ல நாள்ல செய்யற நல்ல செயல்களும் தர்மங்களும் தான் நமக்கு நல்ல பலன்களை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நான் இப்ப சொல்ல போறது அந்த அக்ஷய பாத்திரத்தை பத்தி இல்லங்க, ஒரு தொழில் பத்தி தான். சோ பாத்திரத்துக்கும் தொழிலுக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ராமேஸ்வரத்துக்கு போயிருந்தேங்க. போற வழியில டீ குடிக்கிறதுக்காக ஒரு கடைக்கு போயிருந்தேன். அப்போதான் அந்த கடையில ஒரு உணவுப் பொருளை மட்டுமே மக்கள் வந்து அதிகமா வாங்கி சாப்பிட்டு இருந்தாங்க. அது என்ன உணவுப் பொருள்னு கேட்டீங்கன்னா, நம்ம பகுதிகளிலேயே அதிகமா விரும்பி சாப்பிடுற அந்த முக்குழி பணியாரம் தாங்க. நம்ம வீட்டுல நம்ம என்ன பண்ணுவோம், மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 9 குழி இல்லைன்னா 11 குழி இருக்கிற முக்குழி பணியாரம் சட்டியில நம்ம பணியாரம் சுடுறத பாத்திருப்போம். ஆனா அந்த கடையில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50-60 குழிகள் இருக்கிற மாதிரி இருந்துச்சுங்க. சோ கடைனா பொதுவாவே பெருசா தானே இருக்கும், இதுல ஆச்சரியப்பட என்ன இருக்குன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஆச்சரியம் சட்டில இல்லங்க, மக்கள் எந்த அளவுக்கு அதை விரும்பி வாங்கி சாப்பிடுறாங்க அப்படிங்கறதுதான். சரி, அதை பத்தியே ஏன் நம்மளோட நிகழ்ச்சியில சொல்லக்கூடாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சோ அதுக்காக தான் இன்னைக்கான நெய்தற்ப நிகழ்ச்சியில முக்குழி பணியாரம் செஞ்சு அதை எப்படி விற்பனை பண்ணலாம் அப்படிங்கறத சொல்ல இருக்கேன். நம்ம பகுதிகளிலுமே நிறைய பெண்களுக்கு வந்து இந்த முக்குழி பணியாரம் செய்ய தெரியும். இருந்தாலுமே இதையெல்லாமா தொழிலா செய்வாங்க அப்படின்னு யோசிச்சுதான் செய்யறது கிடையாது. சொல்ல போனா முக்குழி பணியாரம் சுடுறது வந்து ஒரு சின்ன வேலை தாங்க. நம்மளுக்கு ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை லாபம் தரும் ஒரு தொழிலா கூட பண்ண முடியும். சரி, முக்குழி பணியாரம் எப்படி செய்யலாம்னு தெரிஞ்சுக்கலாம். முக்குழி பணியாரம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னலாம் பாத்தீங்கன்னா, பச்சரிசி 1 கப் எடுத்துக்கணுங்க, புளுங்கல் அரிசி 1/2 கப், உளுந்து 1/4 கப், வெந்தயம் 1 டீஸ்பூன். சோ இந்த நாளையுமே ஒரு 8-10 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு, அது நல்லா ஊறினதுக்கு அப்புறமா இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சிட்டு, அதாவது ரொம்ப நைஸா அரைக்க கூடாது, இட்லி மாவுக்கு கொஞ்சம் குறகுறப்பா அரைப்போம்ல, சோ அதே மாதிரி அரைச்சி எடுத்து அதை புளிக்க வச்சிட வேண்டியதாங்க. இந்த முக்குழி கூட நம்ம டேஸ்டுக்காக என்ன பண்ண போறோம்னா, ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் காஞ்சதும் அதில் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, பெரிய வெங்காயம் இருக்குல்ல அதை ஒன்று எடுத்து அதை பொடி பொடியாக நறுக்கி அதையும் சட்டியில் போட்டு கொஞ்சமாக வதக்கிட்டு, உப்பும் போட்டு வதக்கிட்டு, வெங்காயம் கண்ணாடி மாதிரி வரும்ல, ஸோ அந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு, இப்போ இதில் 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லித்தலையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, ஒரு 2 கேரட்டையும் தோல் நிக்கி அதையும் நல்லா சீவி, இது கூட நல்லா கொஞ்சம் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இதை ஆற வச்சிட வேண்டியதாங்க. இது ஆறினதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே மாவு கலந்து வச்சிருக்கோம்ல, ஸோ அது கூட இதை மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு, அதுக்கப்புறமா நம்ம முக்குழி சட்டியில் நம்ம நல்லெண்ணெயோ இல்லைன்னா தேங்காய் எண்ணெயோ ஊற்றி நம்ம வந்து முக்குழி பணியாரத்தை சுற்றி எடுக்க வேண்டியதாங்க. இந்த முக்குழி பணியாரத்தை நம்ம வெறுமனே சாப்பிட்றத விட இதுக்கு சட்னி செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ வாங்கி சாப்பிட்றவங்களுமே அதை தான் விரும்புவாங்க. ஸோ அது எப்படி ரெடி பண்ணலான்னா, ஒரு பாதி முடி தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துட்டு, அது கூட சின்ன துண்டு இஞ்சி, ஒரு வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் பொட்டுக்கடலை, சின்ன எலுமிச்சம்பழம் சைஸுக்கு கொஞ்சம் புளியும் சேர்த்து, கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துட்டு, அதுக்கப்புறமா நம்ம இன்னொரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி, அது காஞ்சதும் கொஞ்சம் கடுகும் வத்தலும் போட்டு தாளித்து நம்ம அரைச்சி வச்ச சட்னியில் ஊற்றிட வேண்டியதாங்க. ஸோ இப்படி இந்த பணியாரத்துக்கு நம்ம சட்னி செஞ்சு சாப்பிடும்போது, அதுவும் சாயங்கால நேரங்களில் சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஸோ இதை வந்து நம்ம சுற்றுலா பயணிகள் எங்கெல்லாம் அதிகமாக வருவாங்களோ அந்த பகுதிகளில் நம்ம இதை ஒரு தொழிலாக பண்ணலாம். இல்லைன்னா இட்லி கடை வச்சு நடத்துவாங்கல்ல, அவங்க காலையில் இட்லி கடை வச்சுட்டு சாயங்கால நேரங்களில் இந்த முக்குழி பணியாரம் செஞ்சு கூட நம்ம விற்பனை பண்ணி லாபம் பார்க்கலாங்க. ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா எந்த ஒரு தொழிலையும் செஞ்சு நம்ம லாபம் பார்க்க முடியும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை FM 90.4.

0: நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி 11 ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை முன்னிட்டு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு ஸ்ரீநாத் அவர்களின் வாழ்த்து.
1: கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியை ஒரு 10 வருஷமா சிறப்பா அதை நடத்திக்கிட்டு இருக்க திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதுல என்ன அப்படின்னா, ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம், இந்தியாவிலேயே ஒரே சேனல், ஒரே ஒரு எஃப்எம் ஸ்டேஷன் ஃபார் த சொசைட்டி, ஃபார் த கம்யூனிட்டி ஆஃப் ஃபிஷர்மென் அப்படின்னா இதுதான். மீனவர்களுக்கான ஒரே எஃப்எம் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்றதுல ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். ஐ விஷ் ஆம்ஸ்ட்ராங் அண்ட் இஸ் டீம் வெரி வெரி குட் லக், பெஸ்ட் விஷஸ், காட் பிளஸ், தேங்க்யூ.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான். வெளியே மிருகம் உள்ளே கடவுள் விளங்க முடியா கவிதை நான். மிருகம் கொன்று மிருகம் கொன்று கடவுள் வளர்க்க பார்க்கின்றேன். ஆனால் கடவுள் கொன்று உணவாய் தின்று மிருகம் மட்டும்

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: கம்ப்யூட்டர் சாம்பிராணின்னு சொல்றோம். கம்ப்யூட்டருக்கும் சாம்பிராணிக்கும் என்ன சம்பந்தம்? இந்த சாம்பிராணி போடுறதுனால என்ன பயன்லாம் இருக்கு தெரிஞ்சுக்கலாமா? பொதுவாகவே சாம்பிராணிய கோவில்களில் வீடுகளில் பெண்கள் தலைமுடியை காய வைக்க, இன்னும் சில நாடுகளில் மருத்துவ குணங்களுக்காக கூட யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஆனால் சாதாரணமாக நினைக்கக்கூடிய சாம்பிராணி போடுறதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் காரணம் கூட இருக்குதான். சாம்பிராணியோட மூலப்பொருள் தான் பென்சாயி ரெசின். இந்த வகை பொருளுக்கு காத்துல உள்ள பூஞ்சை நுண்ணுயிரிகளை கட்டுப்படுத்துற திறன் இருக்குதான். இதனாலதான் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்துக்கிற இடங்கள்ல காத்துல பூஞ்சை பரவுறதை கட்டுப்படுத்த இயற்கை ஒரு ஏர் பியூரிஃபயரா இன்னும் வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம கொசு பூச்சி வர்றத கூட இந்த சாம்பிராணிகள் தவிர்க்குமா? சரி, ஏன் இந்த சாம்பிராணிகள் பெரும்பாலும் கம்ப்யூட்டர் சாம்பிராணி அப்படின்னு சொல்லப்படுதுன்னு தெரியுமா? இந்த சாம்பிராணிகளோட பேரே முதல்ல கம்ப்ரஸ்டு சாம்பிராணி தான். இந்த சாம்பிராணி இருந்த காலகட்டத்துல அப்போதான் கம்ப்யூட்டர் அறிமுகமாயி ரொம்பவே பிரபலம் அடைஞ்சிட்டு இருந்திருக்கு. கடைசியில கம்ப்ரஸ்டு சாம்பிராணி தான் கம்ப்யூட்டர் சாம்பிராணியாவே மாறி இருக்குது.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க நெய்தல் பண்ணை நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மதி. 30 வயசு தாண்டின பெண்களோட முகத்தை நம்ம பார்த்தோம்னா அவங்களோட நெத்தியில இல்லனா கண்ணோட ஓரத்துல அப்புறமா வாய் அதை சுத்தி இருக்கிற பகுதிகள் எல்லாம் சின்ன சின்னதா ஒரு கோடு வர ஆரம்பிக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம முகத்துல சுருக்கம் அப்புறமா சருமம் வறண்டு போற மாதிரியான பிரச்சனைகளுமே வரும். ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா கொலாஜன் அப்புறமா எலாஸ்டின் அப்படின்னு சொல்லப்படுற ஹார்மோனோட குறைபாடு தாங்க. ஸோ இது கூடவே கண்ணோ அப்புறமா கண்ணுக்கு கீழே இருக்கிற கொழுப்பு குறையறதால முகம் வந்து நல்லா மெலிஞ்சு போய் சோர்வாகவும் இருக்கும். ஸோ இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா முகப்பருக்கள் அதிகமாக வரும், அதே மாதிரி முடி வளர்ச்சி பிரச்சனையுமே இருக்கும். சரி, அதுக்கு என்ன பார்லர் போய் ஃபேஷியல் பண்ணணும்னு சொல்ல போறீங்க, இல்லை வீட்டிலருந்தே ஏதாவது முகத்துக்கு பூசிக்கணும் தானே சொல்ல போறீங்க அப்படின்னு நீங்க நினைச்சா அதுதாங்க இல்லை. நம்மளோட முகம் எந்த வயசுலயுமே பொலிவா பளபளப்பா இருக்கணும்னு தான் வாலிப பெண்களும் சரி வயசான பெண்களுமே நினைப்பாங்க. ஆனா அதுக்கு நம்ம வெளியிருந்து மட்டும் நம்ம பொலிவு கொடுக்கறத விட நம்ம உடலுக்குள்ளேயே தேவையான ஊட்டச்சத்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட முகத்தை நம்ம பொலிவா வச்சுக்க முடியும். அப்படி என்ன சாப்பிட்டா இல்ல இல்ல என்ன குடிச்சா நம்ம முகத்தோட அழகும் பளபளப்பும் அப்படியே இருக்குன்னு கேட்டீங்கன்னா அது வேற ஒண்ணு இல்லங்க, ஒரு 3 ஜூஸ் தான். அது என்ன ஜூஸ் தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க போறோம், தெரிஞ்சுக்கலாமா? இதுல முதல் ஜூஸ் என்னன்னா நம்ம ABC ஜூஸ் கேள்விப்பட்டிருப்போம், அதை பார்த்துருப்போம், ஒரு சில பேர் அதை குடிச்சிருப்போம். அதாங்க ஆப்பிள் பீட்ரூட் கேரட்னு சொல்லுவாங்கல்ல அதுதான். ஆனா நான் இப்ப சொல்ல போறது பீட்ரூட் பாதாம் கோகோனட் ஜூஸ். ஸோ இந்த ஜூஸ்ல பாத்தீங்கன்னா போலேட் பொட்டாசியம் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதால இது நம்மளோட சருமத்துல இருக்கிற கொலாஜன் அளவை கூட்டி ரத்த ஓட்டத்தை அதிகரிச்சு நம்மளோட ஸ்கின்னை ரொம்ப பளபளப்பா வச்சுக்கும். ரெண்டாவதா நெல்லிக்காய் ஜூஸ். ஸோ இந்த நெல்லிக்காய் கூட நம்ம வந்து கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம அரைச்சி குடிக்கும் போது இந்த நெல்லிக்காய் கருவேப்பிலை ஜூஸ்ல விட்டமின் ஏஇ அப்புறம் கே அப்புறம் விட்டமின் சி இருக்கிறதால நம்ம சருமத்தோட வயசை குறைச்சி முகத்துல வர்ற கரும்புள்ளி, ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா முகத்துல ஒரு மாதிரி அந்த கண்ணம் பகுதியெல்லாம் ஒரு மாதிரி கருப்பு திட்டு மாதிரி இருக்கும், ஸோ அதெல்லாம் வராம இது தடுக்கும். மூணாவது பாத்தீங்கன்னா வெள்ளிக்காய். நம்ம எல்லாருக்குமே தெரியும் வெள்ளிக்காயில நிறைய நீர்ச்சத்து இருக்குன்னு, அது குடிச்சா நம்மளோட உடம்புக்கு எவ்வளவு நல்லதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதாங்க மூணாவது ஜூஸ். ஸோ இது கூட நம்ம புதினாவும் சேர்ந்து நம்ம ஜூஸா எடுக்கும் போது நம்மளோட சருமத்துக்கு தேவையான விட்டமின் சி விட்டமின் கே அப்புறம் பொட்டாசியம் முக்கியமா இதுல சிலிக்கா இருக்கிறதால நம்மளோட தளர்ந்த செல்கள், ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இந்த ஸ்கின் வந்து கொஞ்சம் தளர்ந்து லூஸ் கொடுத்துருக்கும்ல, ஸோ அது எல்லாத்தையுமே இது சரி பண்ணும். ஸோ நம்ம முகத்துல இருக்கிற வீக்கத்தையுமே இது சரி பண்ணுங்க. முக்கியமா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க, இதுல தண்ணி சத்து அதிகமா இருக்கிறதால நம்ம இதை குடிக்கும் போது ஒரு நாள் ஃபுல்லாவே நம்மளோட முகத்தையும் பொலிவா வச்சுக்கும். அப்புறம் என்ன, ரொம்ப அழகா இருக்கணும், என்னோட முகம் பளபளப்பா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற பெண்கள் இன்னில இருந்தே இந்த ஜூஸை ரெகுலரா நம்மளோட உணவுல எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுமே 30 வயசு ஆனதுக்கு அப்புறம் நம்மளுடைய சருமம் அழகாவும் பளபளப்பாவும் நம்ம பாதுகாத்துக்கலாம், பராமரிச்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடலோசை FM 90.

0: வேளா வேளா, இங்க கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோச எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதுல காத்து எவ்வளவு போட்டிருக்குன்னு படிச்சு சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்ல இருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காத்து வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா நாளைக்கு?
0: காத்து வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆபீஸ்ல டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான் காத்து கொஞ்சம் புயலாத்தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதா, ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே?
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தால?
1: மேற்கு பக்கம்.
0: வலது கை?
1: தெற்கு பக்கம்.
0: இடது கை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலது கையில அடிக்குதா, இடது கையில அடிக்குதா, இல்ல கண்ணத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கண்ணத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம் தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலயும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி, அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது. அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐஸ் வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பஸ வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோச எஃப்எம் ஓட வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4. நமது முன்னேற்றத்திற்கு

0: கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை பழம் வாங்கிட்டு வர சொன்னாரு?
1: ரெண்டு.
0: மொபைலா மொபைலா? இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
1: ரெண்டு.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
1: ஹலோ, இப்ப எதுக்கு ரெண்டுன்னு பதில் வர்ற மாதிரி கேள்வி கேக்குறீங்க?
2: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு பட பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: நெய்தல் பெண்ணே நம்ம கடலோசை FM 90.4.

இணைஞ்சிருக்கீங்க நெய்தல் பணி நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நாம் மதி. இருக்கிற பழைய பாம்பன் தூக்குப்பாலம் வந்து கிட்டத்தட்ட 110 வருஷத்துக்கு மேல ஆகிடுச்சுங்க. ஆனாலுமே அதை இன்னும் கொஞ்ச நாள்ல அது இருந்த இடம் தெரியாம பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லோமே நம்மளே அறியாமலே நம்ம கண்ணீர் சிந்துறோம். ஆனா நம்ம கூடவே இருக்கிற நம்மளோட பெற்றோருக்கு வயசானதுக்கு அப்புறமா அவங்க நம்மள நம்மளோட சின்ன வயசுல இருந்து எப்படி பாத்துக்கிட்டாங்க அப்படிங்கறத யோசிக்காமலேயே நிறைய வீடுகள்ல எல்லாம் வயது முதிர்ந்த பெரியவங்களை மதிக்கிறதும் கிடையாது, இல்ல அவங்கள வீட்டை விட்டு வெளியே அனுப்புறது

வீட்டில் வேலைக்கு போகிற பெற்றோருக்கு வந்து நம்ம குழந்தை பாதுகாப்பாக வீட்டில் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நிம்மதியுமே இருக்கும். ஸோ இப்போ இருக்கிற வாலிபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மன அழுத்தம் இருக்குது அப்படின்னா உடனே தாத்தா பாட்டி கிட்ட தான் பேசுவாங்க. ஸோ அவங்களோட வார்த்தைகள் தான் அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல வழிகாட்டுதலையும் மனதைரியத்தையுமே கொடுக்குதுன்னே சொல்லலாங்க. முக்கியமான ஒன்று என்னென்னா, நம்ம தலைமுறையில் நடக்கிற ஒரு சில விஷயங்களை மற்ற தலைமுறைக்கு கொண்டு செல்றதுல வீட்டில் இருக்கிற பெரியவங்களோட பங்கு முக்கியமான ஒன்று தாங்க சொல்லணும். தாத்தா பாட்டியோட அரவணைப்பில் வளர்ற குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப தைரியமாக இருப்பாங்கன்னே சொல்லலாங்க. ஸோ இப்படி பெரியவங்க வீட்டில் இருக்கிறது பெரியவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு மன மகிழ்ச்சியான ஒன்று தாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் இருக்கிற பெரியவங்களை அவங்களோட கடைசி காலம் வர அவரவர் வீட்டில் வச்சு அவங்களோட கடைசி காலத்தை மகிழ்ச்சியானதாக இருக்க நம்மளும் வழி செய்யலாமே. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் பேசலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நாமதி. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை FM 90.4.

0: ஆலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது பிற்பகல் 1 மணி. எளிய மக்களின் குரலாய், வளர்ச்சியின் வழிகாட்டியாய், இதமான இசையாய், நீதல் கரையில் பிறந்து கடல் காற்றில் மிதந்து உங்கள் ஆதரவோடு 11ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி. இன்று உயிரிலே கலந்தது மற்றும் கண்ணெதிரே தோன்றினால் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் வெல்கம். இப்ப கருவாட்டு வியாபாரம் பாக்குறேன். சின்ன வயசுல 10 வயசுல சவுக்க காட்டுல குடை வச்சு தண்ணி வச்சு ஊத்துனேன். அதுக்கு முன்னால கல்யாணம் முடிஞ்சு முடிஞ்சு கழிச்சமுக்கு போனேன். அது எவ்வளவு? 100 கல்லு 100 ரூபா. அந்த அதெல்லாம் அள்ளி சமைப்போம், இந்நேரமா சமைப்போம். 12 மணி 1 மணிக்கு தான் எங்களை விடுவாங்க. அது மணி 4 மணிக்கு சேர்ப்போம். 100 கல் சமைக்க முடியாது எங்களுக்கு. நாலு 60 கல் 70 கல் தான் சமைப்பேன். சவுக்க காடு போவேன். சவுக்க காடு போவேன்னா 1 கட்டு 40 ரூபா. அதை விட்டு சாப்பிட்டோம், அதை விட்டு தின்னோம். விறகு ஒடிப்போம். விறகு ஒடிச்சு அடுக்கி கிடுக்கி தூக்கிட்டு வந்து ஒரு இடத்துல குத்து வச்சு கஞ்சி தண்ணியை குடிப்போம். 80 ரூபா 100 ரூபாய் கூட விற்க முடியாது. 80 ரூபா நாங்கள் அதுக்காக 30 ரூபா 40 ரூபாய்க்கு சாப்பிட்ருவோம். சாயா குடிப்போம், செய்ய வெடிப்போம், வாங்கிட்டு போவோம். கிடக்கிற காசு 50 ரூபாய் 40 ரூபாய் மிஞ்சுனா அம்மா மாட்டை கொண்டு கொடுத்துருவோம். எங்களுக்கு ஆடி மாத்தைக்கு பாவாடை சட்டை எடுத்துவாங்க. அதெல்லாம் ஒரு கதை. ஒரு அம்மா மரத்தை சாக்கிறோம்னு மேலே விழுந்து செத்து போச்சு. அந்த அம்மா பெரிய வயசு, என்னோட மூத்த குளத்தா இருப்பாது. அப்படியே மரம் விழுந்து செத்து அங்கே தோலில் போட்டு கம்பு ஓட்டு தூக்கிட்டு வந்தோம். தொத்தி ஓட்டு தூக்கிட்டு வருவாங்க. அப்படி 10 பேர் சேர்ந்து தூக்கணும். தூக்கி தூக்கி வந்து அதுக்கு முடிஞ்சு கோயில், நம்ம சஞ்சயபுர கோயில் இருக்குல்லையே பழைய கோயில், அதை தூக்கி கொண்டு வச்சுட்டு என் காலுக்களை கூப்பிட விட்டு வேறு வண்டியில் ஏற்றிட்டு போய் இங்கேருந்து போகும்போது தான் செத்துட்டாது. அப்படி ஒரு விபத்து எங்களுக்குலாம். அந்த விபத்து நடக்கும், எல்லாத்துக்குமே நடக்கும். எனக்கு ஒரு விபத்து நடந்துச்சுன்னா சவுக்க கம்பு இப்படி இழுத்து அடிக்கும்போது இப்படி எடுத்து மூக்கு வலிக்கும். அப்படி ஒரு கதையெல்லாம் நடந்து நாங்கள் வாழ்க்கை தந்துக்கிட்டு இருக்கோம். எந்த வாழ்க்கையை நடத்த, எந்த வாழ்க்கையை சொல்ல. இப்போ ஒரு 10 வருஷம் போய் சவுக்க கடலாம் போய் போக முடியாது. மாதிரி கால் வழியெல்லாம் அந்த கீழெல்லாம் விழுந்து, அந்த கால் தள்ள இடத்துல கீழெல்லாம் விழுந்து வந்து அதெல்லாம் சொல்லக்கூடியது. கரையும் நன்றி, ஐயா நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
1: ஆதியிலே அஞ்சலி தேவியடா,
2: பிளாக் அண்ட் ஒயிட்.
1: மிடில்லே சரோஜா தேவியடா,
2: கேவா கலர்.
1: அட் பிரசன்ட்லே நம்ம சிம்ரானடா,
2: ஈஸ்டர்ன் கலர்ரா.
1: சிம்ரானி நம்ம பையன், ஏப்பா
3: ஏப்பா
1: ஏலப்பா
3: ஏலப்பா
1: வந்தாச்சுப்பா,
3: எங்கப்பா
1: இங்கப்ப.

0: நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி 11 ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய செயலாளர் மற்றும் ராஜ்யசபா உறுப்பினர் மாண்புமிகு கிறிஸ்டோபர் திலக் எம்பி அவர்களின் வாழ்த்து.
1: கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்களுக்கும் மீனவ சொந்தங்களுக்கும் என் அன்பிற்கினிய வணக்கம். மீனவ மக்களுக்கு தினந்தோறும் வானிலை தகவல்கள், மீன் விலை நிலவரம், வேலைவாய்ப்பு தகவல்கள், பருவநிலை மாற்றம், பாரம்பரிய அறிவு, போட்டித் தேர்வுகள் குறித்த நிகழ்ச்சிகளை வழங்கி வரும் கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி ஆகஸ்ட் 15 அன்று 10 ஆண்டை நிறைவு செய்வதை அறிந்தேன். பணியாற்றக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். குறிப்பாக கடலோசை எஃப்எம் 90.4 நிறுவனர் அகில இந்திய மீனவர் காங்கிரசின் தலைவர் அன்பு நண்பர் திரு ஆம்ஸ்ட்ராங் பெர்னாண்டோ அவர்களுக்கு மீனவ மக்களுக்காக இந்த வானொலி சேவையை கடந்த 10 ஆண்டுகளாக செய்து வருவதற்காகவும் இன்னும் பல 100 ஆண்டுகள் இந்த வானொலி சேவை தொடரவும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் எந்திரிச்சிங்களா?
1: வாசம் தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது?
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உம்புக்கு வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் வெளியே விட போறேன்.
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட வம்புழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்குள்ள டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணணுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை, ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
1: அன்பு ரமி ரசிகர்களுக்கு காந்தனின் வணக்கம். ஒரு சிறிய விடயம், புயல் அடித்த தேசத்துக்கு பின்பு நான் காந்தனின் காத்தியை 27 என்னும் ஒரு இசை தொகுப்பை வளைத்திருக்கிறேன். இன்னும் 3 வாரங்களில் உங்கள் கரங்களில் அது வந்து சேரும். அது வேகம் கொண்ட சினிமா காலத்தில் இதில் போட்டியிட்டு ஜெயிப்பேன். நன்றி காந்தன்.

0: கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: இன்று உயிரிலே கலந்தது மற்றும் கண்ணெதிரே தோன்றினால் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று உயிரிலே கலந்தது மற்றும் கண்ணெதிரே தோன்றினால் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 2 மணி. எளிய மக்களின் குரலாய், வளர்ச்சியின் வழிகாட்டியாய், இதமான இசையாய், நீதல் கரையில் பிறந்து கடல் காற்றில் மிதந்து உங்கள் ஆதரவோடு 11ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நம்ம கடல் ஓசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

என் கல்லறையில் அவள் இரக்கமில்லாதவள் என்று, படுக்கை என் கல்லறையில் இவன் பைத்தியக்காரன் என்று. கண்கள் தீட்டும் காதல் என்பது அது கண்ணில் நீரை வரவழைப்பது, பெண்கள் காட்டும் அன்பு என்பது நம்மை பித்தனாக்கி அலைய வைப்பது. யாரு

0: கோஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், என்னோட பேர் பனு. எனக்கு வந்து வயசு வந்து 28 ஆகுது. நான் இங்கே மாமல்ல தான் இருக்கேன். என்னோட லைஃப்பில் வந்து ரொம்பவும் மறக்க முடியாத தருணம் அப்படின்னு சொன்னால் என்னோட வளகாப்பு, இன்னொன்று வந்து எனக்கு டெலிவரி நடந்தது. அதான் என்னோட மறக்க முடியாத தருணம். ஏன்னா கரெக்டாக வந்து எனக்கு 4 மந்த்ஸ் நடந்துட்டு இருக்கும்போதே எங்கள் வீட்டுக்காரவ வந்து ஃபாரின் போயிட்டாங்க. எனக்கு கரெக்டாக 7 மந்த் நடக்கும்போது வளகாப்புக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது, ஏன்னா நான் வந்து எங்கள் மாமனார் வீட்டில் யார்கிட்டையும் நான் பேசிக்கிற மாட்டேன், எனக்கு எந்த சப்போர்ட்டுமே கிடையாது. என்னோடய எங்கள் அம்மா அப்பா வீட்டு சப்போர்ட் மட்டும் தான் இருந்துச்சு. எனக்கு வளகா போடுறதுக்கு எங்களோட ரிலேட்டிவ்ஸில் வந்து சொல்கிறதுக்கு வந்து எனக்கு அப்போ யாரையுமே தெரியாது. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் ஃபாரின் போனதுக்கப்புறம் அவங்கள்ட்ட ஒன்று ஒன்றா கேட்டு 7 மாதம் குழந்தை வயிற்றில் இருக்கும்போதே என்னோடய வளகாப்புக்கு நான் போய் தங்கச்சி மடத்தில் உள்ள ரிலேட்டிவ்ஸ் இங்கே எல்லாத்துலேயுமே நானே போய் சொல்லி என்னோடய வளகாப்பு வந்து நானே நடத்தினேன். அது வந்து என்னோடய லைஃப்பில் வந்து மறக்கவே முடியாது. அதுக்கப்புறம் எனக்கு 9 மந்த்ஸில் வந்து டெலிவரிக்கு நாங்கள் ஹாஸ்பிட்டல் வயிறுவலிச்சு போயிட்டோம். போனால் எங்கள் வீட்டுக்காரவங்க கடல் மேலே இருக்காங்க, எங்கள் ஃபாரினில் கடல் மேலே இருக்காங்க, டவர் கிடைக்கல அவங்களுக்கு, வயிறுவலிச்சு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் மட்டும் தான் போட்டேன். அதுக்கப்புறம் டவர் கிடச்சி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணால் நாங்கள் நைட்டு ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகிட்டோம். அட்மிட் ஆனதுக்கப்புறம் மார்னிங் வந்து ஒரு 8:33 தான் என் மகன் பிறந்தான். அது வந்து என்னால் எங்கள் வீட்டுக்காரவங்கள்ட வந்து நேராக சொல்ல முடியாத சூழ்நிலை. ஒன்று இன்னொன்று வந்து குழந்தை எங்கள் வீட்டுக்காரவங்க கையில் வாங்க முடியாத சூழ்நிலையாகவும் அமைஞ்சு போச்சு. அதாவது என்ன சொல்கிறது, நம்ம கல்யாணம் முடிஞ்ச பெண்களுக்கு வந்து ஒரு முக்கியமான தருணமே வீட்டுக்காரவங்க தான் குழந்தைய வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்போம். ஆனால் எனக்கு வந்து வளகாப்பு நேரத்துலேயும் அவங்க இல்லை, டெலிவரி டைம்லேயும் கூட இல்லை. எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கு வந்து குழந்தை பிறந்ததே வந்து நாங்கள் வந்து ஃபோனில் தான் எங்கள் அத்தை வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சி விட்டு அப்போ தான் அவங்களுக்கு வந்து மகன் பிறந்ததே நாங்கள் வந்து சொன்னோம். அதெல்லாம் வந்து என்னோடய லைஃப்பில் வந்து மறக்க முடியாது. இன்னொன்று வந்து அவங்க வந்து என் மகனுக்கு 8 மாதம் ஆனதுக்கப்புறம் தான் வந்து அவங்க வந்து குழந்தைய வந்து கையில் வாங்கி தூக்குனாங்க. அப்போ அவங்ககிட்ட குழந்தைய கொடுக்கும்போது எனக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அப்போ கொடுக்க முடியாத குழந்தைய வந்து இப்போ கொடுக்குறேன், ஏதோ உங்கள் மகன் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அது வந்து என்னோடய லைஃப்பில் வந்து எப்போவுமே மறக்கவே முடியாது. நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அறிவோம் 1000, இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
0: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திரு கோபிநாத் அவர்களின் பேச்சு. இது உரை வீச்சு என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
4: ஆழ்மனது தான் உங்களுடைய பர்சனல் செக்ரட்டரி, அதுக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும். இட் யூ கிவ் யூ இண்டிகேஷன்ஸ். சின்ன வயசுல பிள்ளைகள்கிட்ட ஆழ்மனது சொல்றதை கேட்க பழகுங்க. ஆனா நம்ம பிரச்சனை என்னது, நம்ம ஆழ்மனதாவது அதாவது உடுறா, நான் சொல்றதை கேளு, அதிகாரம் தான் பெருசு நினைக்கிறீர்கள். ஆழ்மனதான் ரொம்ப எம்பத்தட்டிக்கா இருக்கு. என்னை காப்பாற்றினா அதோடைய முதல் வேலை, என்னை சரி பண்ணுறது தான் என்னுடைய முதல் வேலை. உடம்பினுடைய பாகங்கள் அந்த உடம்பை முதல்ல காப்பாற்ற ட்ரை பண்ணு தெரியுமா? இந்தியன்ஸ்லாம் சீக்கிரமாக ஒபீஸ் ஆவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு தெரியுமா? இந்தியாவிலிருந்து சில குறிப்பிட்ட திசை நோக்கி இருக்கக்கூடிய பல நாடுகளைச் சேர்ந்தவர்கள் சீக்கிரமே உடம்பு குண்டு ஆயிடுவாங்க, ஒபீஸ் ஆவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, அந்த பகுதிகள் எல்லாம் பல நூறாண்டுகளுக்கு முன்பு பெரும் பஞ்சபூமியாக இருந்த பகுதிகள். அந்த காலகட்டத்தில் மனிதனுக்கு என்றைக்கு உணவு கிடைக்கிறதோ அன்றைக்கு தான் சாப்பிடுவான், செத்து போயிடுவான். ஒரு நாள் சாப்பிடுவான், ரெண்டாம் நாள் எக்கச்சக்கமாக சாப்பிடுவான், கிடச்சிச்சின்னு எக்கச்சக்கமாக சாப்பிட்டு வயிற்றை ஃபில் பண்ணி பார்ப்பான், 10 நாள் சாப்பிடாம கிடப்பான். அப்படியான ஒரு தொடர்ச்சி நீண்ட நெடுங்காலம் இருந்த பகுதிகள்லாம் உண்டு. அங்கே இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் இன்னமும் கூட அந்த பாடியோட மெட்டபாலிசம் டிசைன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 8 இட்லி சாப்பிட்டு ஏந்திரமா பசிக்குது, அது நீங்கள் சாப்பிட்டு 5 இட்லியே முதல்ல ஃபேட் ஆகிடும். ஏன்னா இந்த கிறுக்கு பையன் நாளைக்கு சாப்பிடுவோம்னா சாப்பிட்றதாலும் தெரியாது, இந்த உடம்பை காப்பாற்றணும். அதனால் நாளைக்கு சாப்பிடாட்டி உசுரோடு இருக்கிறதுக்காக அது சக்தியாக அதை மாற்றி வைத்துக்கொள்ளும். இத்தனை நூறாண்டுகள் கடந்தும் கூட இன்னமும் மூளை நம்பவில்லை நம்மை, நாம் 3 வேளையும் சரியாக சாப்பிடுவோம். இப்போ 7 வேளை சாப்பிட்றது தனி, நைட்டு 11 மணிக்கு சாப்பிட்றோம், நடுவில் 12 மணிக்கு சாப்பிட்றோம், காலையில் 3 மணிக்கெலாம் மெட்ராஸில் பிரியாணி விற்கிறாங்க, கூட்டம் கூட்டமாக எக்கச்சக்கமான பேர் போய் சாப்பிட்றோம். காலையில் ஷூட்டிங் முடிச்சு 5 மணிக்கு வெளியில் வந்தாலும் 10 வருஷத்துக்கு மேலே டீ குடிக்க கடை இருக்காது. எப்படா கடை தரோம் பையன், டீ கடை வாசலாம் உட்காந்துருப்போம். இப்போ ஷூட்டிங் முடிச்சுட்டு 3 மணிக்கு போகிறாங்க சாப்பிட்றதுக்கு பிரியாணி சாப்பிடும். அப்போ கூட இந்த உடம்பு நம்பலை, இந்த மூளை இன்னும் நம்பலை, இப்போ 3 வேளை ஒழுங்காக சாப்பிடுக்கிறோம்னு அந்த உடம்பை காப்பாற்ற அது போராடிக்கிட்டே இருக்கு. அது அதுக்கு நம்பிக்கை வர வரைக்கும் அது போராடும். உங்கள் மூளையும் உங்கள் மனசும் உங்கள் உள்ளுணர்வும் உங்களை காப்பாற்ற போராடிக்கொண்டே இருக்கும். அதனால சொல்றேன், மனதின் குரலை கேளுங்கள். அது தவறு என்று சொன்னால் அதை கேளுங்கள், அது ஒரு அலாரம் அடிக்கும். இது தப்பு வேணான்னு சொல்லும். சாப்பிட்டுட்டு இருக்க போதும்னு சொல்லும், இன்னைக்கு நைட்டு புரோட்டா வேண்டாம்னு சொல்லும், இவன் கூட சேராதன்னு சொல்லும், இவன் கூட சேருன்னு சொல்லும், இதை படின்னு சொல்லும், இதை படிக்காதுன்னு சொல்லும். கடைசியா ஒரு முறை மட்டும் நான் செஞ்சுக்கிறேன், உங்க மனசோட நீங்க சண்டை போடுறப்ப சனியை முடிச்சவனே வேணாண்டா, இது கடைசி முறை நீ 100 தடவை சொல்லிட்டா கடைசி முறைன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது, இதுல இருந்து வெளியில போனது சொல்லும். உன் அறிவுக்கும் புத்திக்கும் ஒத்துக்கொள்ளாத இடத்தில் ஒரு நிமிடமும் நீ தங்காதுன்றது உங்களுக்கு அறிவுறுத்தும். மனதின் குரலை கேட்க பழகுங்கள், உங்கள் மனதை விட சிறந்த ஆலோசனை உங்களுக்கு யாராலும் தர முடியாது.
2: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: ஷர்ட், பைக், கார், ஏன் போன் கவர் கூட நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்றோம். அப்போ காலம் எல்லாம் நம்ம வாழ போற வீட்டோட டைல்ஸ் ஏன் கஸ்டமைஸ் பண்ண கூடாது?
1: தென்தமிழ்நாட்டிலே சொந்த தொழிற்சாலை வசதி கொண்ட ஒரே நிறுவனமான அனுஷ்டைல்ஸ்ல டைல்ஸ் வாங்கும் போது உங்களுக்கு பிடிச்ச போட்டோஸ் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். மேலும் 7000 மேற்பட்ட டிசைன்கள் 30% ஆஃபரோட ஃப்ரீ டெலிவரி உண்டு.
0: அனுஷ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாள் மற்றும் தென்காசி.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

பாதிக்கும் உன் இளமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும் உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும் உன் இளமை கொஞ்சம்

நானும் சேர்ந்திருந்தோம் நிலவுவானு போல, நான் நிலவு போல தேர்ந்து வந்தேன் நீ வள.

0: அவன் சொன்னது இதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது.
1: பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 வானொலி ஜாம்பவான் திரு பிஹெச் அப்துல் ஹமீத் அவர்களின் வாழ்த்து.
2: வணக்கம் அன்புள்ளங்களே, கடலோசை பண்பலை வானொலியின் ஆரம்ப விழாவில் கலந்து கொண்ட அந்த பசுமையான நினைவுகள் இன்னும் என் நெஞ்சை விட்டு அகலவில்லை. காலம் காற்றாற்று வெள்ளம் போல் ஓடி மறைகின்றது. உலகத்திலேயே தமிழில் முதன் முதலாக மீனவர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட வானொலி என்ற பெருமையை கடலோசை பண்பலை பெற்றிருந்தாலும் கூட, இந்த மீனவ சமுதாயத்தையும் தாண்டி அனைத்து மக்களது அங்கீகாரத்தையும் அபிமானத்தையும் இந்த வானொலி பெற்றிருக்கிறது என்றால், அதற்கு காரணம் இந்த வானொலியை வழி நடத்தும் நிர்வாகிகள், அதைவிட மிக முக்கியமாக அர்ப்பண சிந்தையோடு இந்த வானொலியில் பணியாற்றும் ஒலிபரப்பாளர்கள், தொகுப்பாளர்கள் என்றே நான் நினைக்கின்றேன். இன்று இணையதளத்தினூடாகவும் உலகளாவிய பல்வேறு ஊடகங்கள் மூலமாகவும் கடல் ஓசை பண்பலை வானொலியின் புகழ் பரவி வருவதை நானும் அவதானித்து வருகின்றேன். மகிழ்ச்சி. இலங்கை வானொலியில் நான் பணியாற்றிய 50 ஆண்டுகால நினைவுகளை பின்னோக்கி புரட்டினால், சுமார் 45 ஆண்டுகளுக்கு முன்பு மீனவர்களுக்காகவே ஒரு சஞ்சிகை நிகழ்ச்சியை ஓராண்டு நடத்தினேன். அதுவும் மீனவர்களை நேரில் சந்தித்து அவர்கள் மத்தியில் ஒளிப்பதிவு செய்த நிகழ்ச்சி. அதன் பெயர் மீனவ நண்பன். ஆனால் அந்த காலத்தில் கூட, எதிர்காலத்தில் மீனவர்களுக்காகவே ஒரு பண்பலை வானொலி உருவாகும் என்று நான் கனவிலும் நினைத்திருக்கவில்லை. அதனை நனவாக்கிய புரவலர் நண்பர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு நம் எல்லோரது நெஞ்சார்ந்த நன்றியும் உரித்தாக வேண்டும். கடல் ஓசை பண்பலை வானொலியின் புகழ் தேச எல்லைகள் கடந்து உலகெல்லாம் பரவ வேண்டும். அதற்கு எல்லோருக்கும் பொதுவான ஏக இறைவன் நல்லருள் புரிய வேண்டும் என பிரார்த்தனை செய்து உங்கள் அனைவரையும் நெஞ்சார வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்த்துக்கள், நன்றி.
3: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: பனைமரத்துல இருந்து கிழங்கு, பனங்காய், பதனி, நுங்குன்னு ஏகப்பட்ட சாப்பிடுற பொருட்கள் கிடைச்சாலும் நிறைய பேருக்கு பிடிக்கிறதுன்னு பார்த்தா அது கருப்பட்டி தான். கருப்பட்டியை யூஸ் பண்ணி கருப்பட்டி காப்பி, கருப்பட்டி அல்வா, கருப்பட்டி பொங்கல்னு வகை வகையா செஞ்சு சாப்பிடுறோம். ஆனா அந்த கருப்பட்டி போலியா இல்லையான்னு எப்படி பார்த்து வாங்கணும்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரிஜினல் கருப்பட்டி நல்லா டார்க் ப்ரௌன் கலர்ல கொஞ்சம் கரடு முரடாதான் இருக்கும். அதே கலப்படம் செய்யப்பட்ட கருப்பட்டி அப்படின்னா பாக்குறதுக்கே நல்லா பளபளப்பான வகையில இருக்குமா. ரெண்டாவதா, கலப்படம் செய்யப்பட்ட கருப்பட்டி ரொம்ப ஹார்டா இருக்கும். இதே ஒரிஜினல் கருப்பட்டி கொஞ்சம் டைட்டா அழுத்தி புடிச்சா கூட உடஞ்சு விழுந்துரும். மூணாவது, அதோட சுவை. கலப்படம் செஞ்ச கருப்பட்டிய வாயில போட்ட உடனே அது அடிக்கிற மாதிரி வெறும் இனிப்பு மட்டும்தான் இருக்குமா. இதே ஒரிஜினல் கருப்பட்டி மிதமான இனிப்போட லைட்டா உப்பு சுவையும் சேர்ந்து வருமா. அதே சமயம் கொஞ்ச நேரம் வெளியே வச்சா கூட காத்துல பட்டு பிசு பிசுன்னு இருக்கும். இதெல்லாம் தான் கலப்படம் இல்லாத கருப்பட்டிய வாங்குறதுக்கான வழிகள்.
3: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: அறிவோம் 1000, இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
7: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திரு கோபிநாத் அவர்களின் பேச்சு. இது உரை வீச்சு என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
8: மனதின் குரலை கேட்க பழகுங்கள். உங்கள் மனதை விட சிறந்த ஆலோசனை உங்களுக்கு யாராலும் தர முடியாது. மற்றவெல்லாம் உங்ககிட்ட கேட்டு உங்ககிட்ட சொல்றவன் தான் இல்லையா? அது மட்டும்தான், உங்களை புரிஞ்சு உங்ககிட்ட பேசுறாள். அந்த அலாரம் அடிக்கிறதுக்கு ஒரு காலகட்டம், ஒரு கட்டத்துக்கு மேல அதுவும் கடுப்பாய். என்ன அடி அடிச்சாலையும் கேட்க மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் அதை சொல்றது நிறுத்திடும். அதை சொல்றது நிறுத்தின பிறகு ஊர்ல எவன் சொன்னாலும் கேட்கறதுக்கான மைண்டே இருக்காது. ஆள் மனதின் குரலை கேட்க தயாரில்லாதவர் எவர் குரலையும் கேட்க தயாராக இருக்கவே மாட்டார். ஆள் மனதின் குரலை கேட்பதற்கு ரெடியாக இருங்கள். உங்கள் மனதையும் மூளையும் பத்திரப்படுத்தக்கூடிய வேலையை அது சரியாக செய்து கொண்டே இருக்கிறது. தட் கால் த கட் ஃபீலிங் ரெஸ்பெக்ட் தட் உள்ளுணர்வு உங்களுக்கு கொண்டு சொல்லுகிற போது அதை செய்யுங்கள். கவனமாக இருங்கள், அதை மதியுங்கள். யாராரோ சொல்வதை கேட்பதை விட, 100 புத்தகங்கள் சொல்வதை கேட்பதை விட முதல் முக்கியமானது உங்களுடைய ஆழ்மனது சொல்வதை கேட்பதற்கான தயாரிப்பை நீங்கள் வைத்துக் கொள்வது. அது பெரும்பாலும் உங்களுடைய வழக்கமான சிற்றின்பங்களுக்கு எதிராகத்தான் பேசும். உங்களுடைய சிற்றின்பங்களுக்கு எதிராகத்தான் உங்களுடைய ஆள் மனது பேசணும். ஆள் மனதுக்கு உங்களை நல்லா வச்சுக்கணும் மட்டும்தான் ஆசையாக இருக்கும். உங்களுடைய சிற்றின்பங்களுக்கு எதிராக பேசிக்கொண்டே இருக்கும். அந்த உரையாடலை நிகழ்த்தி கொண்டே இருங்க. பெரிய அறிஞர்கள் எல்லாம் பேசுகிற போது சொல்லுகிறார்கள், நீங்கள் மற்றவர்களோடு பேசுவதை விட உங்களோடு சற்று நேரம் பேசுங்கள். இந்த போர் அடிச்சு உட்கார வைங்க அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் கூட தான், நீங்க தனியாக உட்காந்துருக்க சின்ன குழந்தைகள் ஞாபகம் இருக்கா, அவங்க அவங்கள்ட்டே பேசிப்பாங்க, கவனிச்சிருக்கீங்களா? அவங்க அவங்ககிட்டே பேசிட்டு இருப்பாங்க. குழந்தைகள் கனவிலே பேசுவார்கள். தேவதைகள் அவர்களோடு வந்து பேசுவதாகவும் நம்பிக்கை உண்டு. மனிதர்களோடு மட்டுமே பேசுவதல்ல உரையாடல். மனிதன் தன்னோடு பேசுவது பெரு உரையாடல், தன் ஆள் மனதோடு பேசுவது ஒரு உரையாடல். பார்க்கறதுக்கு கொஞ்சம் பைத்திய மாதிரி எது தெரிஞ்சாலும் கூட பரவாயில்ல, தனி ரூம்ல உட்காந்துக்கிட்டாலும் நீங்க ஆள் மனதோட பேச பழையுங்க. வைரமுத்து ஒரு கவிதையில சொல்லுவார், அவர் என்ன பண்ணுவாரு, அந்த ஊர்ல இயற்கையை ரசிப்பதற்கு ஒரு பையன் வந்திருப்பான், அவன் இயற்கை அழகு அப்படி எல்லாம் பேசிட்டு இருப்பான். அவன் ஊருக்குள்ள எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருப்பான், ஒரு பைத்தியகர பையன் போயிட்டு மலைமுகத்தை உட்காந்துட்டு நிலா பாக்குறேங்கிறான், ஏதோ சாரல் மழை என்று அதை பற்றி கவிதை எழுதிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அவனை பத்தி எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப இந்த பையன் ஒருத்தர் சொல்லுவாரு, அந்த வந்த பையன் அவன் ஒரு வார்த்தை சொல்லுவான், ஊருக்குள் ஒரு பைத்தியம் வந்திருப்பதாக நிறைய பைத்தியங்கள் பேசிக்கொண்டன அப்படின்னு. என்ன புரியாத வரைக்கும் அவன் பைத்தியம், அவனை புரியாத வரைக்கும் நாம் பைத்தியம். இங்க எவன் பைத்தியம்னு கண்டுபிடிக்கிறதுல வேலை. உங்கள் ஆள் மனதோடு உரையாட நீங்கள் தரியாக இருந்தால் எந்த பைத்தியமும் நம்மை அண்டாது. ஆள் மனதோடு பேச பழகுங்கள். சின்ன பசங்களுக்கு அது கஷ்டம், அது அவங்களே பேசுவாங்க, விட்டுருங்க. பெரிய ஆளுங்க தான் ஆள் மனதோட பேசும்.
1: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அடி நாக்கு, என் மூக்கு, என் கண்ணு, என் பல்லு, என் ரத

0: அக்கா, நம்ம பிரியா அக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசகரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: அறிவோம் 1000, இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திரு கோபிநாத் அவர்களின் பேச்சு. இது உரை வீச்சு என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
6: ஆழ்மனதோட பேசுறா, நீங்க வந்தவனே அவட்ட எப்படி வம்புழுக்கணும், ஆழ்மனதுகிட்ட பேசி ஐடியா கேட்கப்படா, சரியா? இன்னைக்கு செத்தாந்தா சேகர், இவனை உள்ள வந்தவனே சிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி 15 வருஷத்துக்கு முன்னால் நடந்த பஞ்சாயத்தெல்லாம் இழுத்தாந்து இன்னைக்கு எப்படி பேசுறதுன்னு ஆழ்மனதுகிட்ட எல்லாம் பேசப்படாது. ஆழ்மனது அமைக்கபிளா போன்னு சொல்லும், மனிதனுடைய பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ள பழகுன்னு சொல்லும். அடுத்தவனை எந்த இடத்துல மன்னிக்க வேண்டுமோ, எந்த அளவுக்கு விட்டுக் கொடுக்க வேண்டுமோ, அந்த அளவுக்கு விட்டுக் கொடு என்று பேசும். அது உங்களுக்காக நிற்கும், அதோடு நீங்கள் நில்லுங்கள். நீங்கள் யாருடைய நேரத்தை செலவிடுகிறீர்கள் என்பது ரொம்ப முக்கியமான. இதுக்கு முன்னதாக சொன்ன அத்தனை இதோடு தொடர்புடைய, வாட் கைண்ட் ஆஃப் பியர் தட் யூ பீப்பிள் பில் தட் மேட்டர்ஸ். யார் மாதிரியான மனுஷங்களோட நீங்கள் செலவிடுறீங்க? சில பேர்லாம் நமக்கு ஃபோன் பண்ணுவாங்க, கரெக்டாக கவனிச்சிருக்கீங்களா? ஒன்றும் இல்லை மாப்பிள, சும்மா இருக்கேன்னு ஃபோன் பண்ணேன், அவன் ஃபோனை எடுக்காது. உங்கள் நேரத்தை மதிப்பிட தெரியாத ஒரு மனிதரோடு நீங்கள் சேருவது அபத்தத்தின் உச்சா. உங்களை வேல்யூ பண்ணாதவன் உங்க நேரத்தையும் வேல்யூ பண்ண மாட்டான். நான் சும்மா இருக்கையில ஃபோன் பண்ணி எடுக்கிறதுக்கு நீங்க யாரு? உங்களோடு உரையாட வேண்டும் என்று எண்ணம், நேத்தே பேச நினைச்ச ஏதோ உங்க நினப்பா இருந்துச்சு பேசுறவன் பேசுங்க. நான் சும்மா ஃப்ரீயா இருக்கப்ப ஃபோன் பண்ண அந்த பழக்கத்தை நீங்க ஆரம்பிச்சீங்க, உங்களுக்கு டெய்லி 100 கால் வரும். டெலிகாலர்லாம் ஃபோன் பண்ணி சும்மா போர் அடிச்சு உங்கள்கிட்ட பேசுனேன் அப்படிம்பாங்க. உங்கள் நேரத்தை மதிக்காதவர் உங்களை மதிக்காதவர் என்று உங்களுக்கு தெரிய வேண்டும். அல்லது நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலை மீது அவருக்கு அபிமானம் இல்லை என்று உங்களுக்கு தெரிய வேண்டும். நான் வரும்போது கவனிச்சுட்டு வந்தேன், டிரைவர் எனக்கு 3 ஃபோன் வந்துச்சு. 3 ஃபோன்லேயே அவர் சொல்கிறார், வண்டி ஓட்டிகிட்டு அப்புறம் பேசுங்க. நான் கவனிச்சுட்டே இருந்தேன், யாராவது அதே ஆள் திரும்ப ஃபோன் பண்ணாங்கன்னா அது யாருன்னு கேட்போம் அப்படின்னு. நல்ல வேலையாக திரும்ப யாரும் அதே ஆள் ஃபோன் பண்ணல. சில பேர்லாம் கவனிச்சிருக்கீங்களா இல்லையா, நீங்கள் ஒரு வேலையாக இருப்பதாக சொன்ன போதும் கூட அவர் திரும்பவும் உங்களுக்கு தொலைபேசியில் அழைப்பார். என்ன பண்ணா, என்ன மச்சான் வேலை முடியா, சும்மா ஃப்ரீயாக இருந்தால் தான் உங்களுக்கு கூப்பிட்டேன் பாரு. அவர் ஃப்ரீயாக இருக்கப்ப பொழுதுபோக்குறதுக்கான ஒரு கருவி. உங்களை வேலிடேட் பண்ணுற ஆட்களோடு இருங்க, ஏன்னா அவர்கள் ஏற்படுத்தப்படுற வைப்பு தான் ரொம்ப முக்கியமானது. சரியான மனிதர்களோடு பிள்ளைகளை சேர விடுங்கள், நீங்களும் சேருங்க. ஒத்த மனதுடையவர்கள் தான் சேர்ந்திருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஒரு டீம்ங்கிறது ஒரு குட் காம்பினேஷன், அதில் ஒரு டெபிள் சர்டிஃபிகேட் இருப்பார். நீங்கள் எவ்வளவு உயர்வான இடத்தில் இருந்தாலும் தவறுந்து சொல்கிற துணிச்சலோடு ஒரு நபர் உங்களோடு இருந்தே ஆக வேண்டும். உங்களை எப்போதும் முசுப்பேற்றி கொண்டு நீங்கள் செய்வது தான் சரி என்று சொல்லக்கூடிய ஆட்களோடு தான் பழக வேண்டும் என்று நமக்கு தோன்றினாலும் கூட, தவறை தவறென்றும் சரியை சரி என்றும் சொல்கிற சரியான நபர் ஒருவர் உங்களோடு இருந்தால் போதுமானது. உங்களை உசுப்பேற்றி விடுகிற ஒருவரும் உங்களுக்கு தேவையில்லை, அவன் தான் நல்ல நண்பனும் கூட. அவர்கள் தரக்கூடிய விஷயங்கள் அந்த மாதிரியான சர்க்கிள் இருக்கலாம், அந்த சர்க்கிள் பேசுகிற விஷயங்கள் தான் அவன் மனசில் ஏறப்படும். அவர்கள் இலக்கியம் பேசினால் உங்கள் மண்டையில் இலக்கியம் ஏறும், அரசியல் பேசினால் அரசியல் ஏறும், காசி பேசினால் காசி தான் ஏறும், கண்டத கடிதம் பேசினா அதுதான் மனசுல ஏறும். மைண்ட் செட் ஆகுறதுங்கிறது சரியான நபர்களோடு சேர்ப்பதா.
7: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போனை சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏய் பிரியா, இங்க போட வேணாம், இங்க வா.
0: ஏய் சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கனோட வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படினா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனதும் யூஸ் பண்ணு, இல்லனா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிளை யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏய் இதுல என்ன இருக்கு
2: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிளை யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ, இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

ஆஹா, குலுக்கி மினுக்கிக்கிட்டு குடங்களையும் தூக்கிக்கிட்டு தழுக்கு நடை போட்டுக்கிட்டு ஜாடையிலே பார்த்துக்கிட்டு குளத்தங்கரை ஓரத்திலே அடங்கப்பா கணேசா, மயக்கம் வரும் நேரத்திலே கூட்டமா வந்திருக்கும் இவங்க நோட்ட

0: பாட்டி வாய் நீங்கதா நீங்கதா நில்லுங்கடி.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு கோபிநாத் அவர்களின் பேச்சு. இது உரை வீச்சு என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
3: உங்களுக்கு சம்பந்தப்பட்டவர்களே சில பேர் இருக்கலாம். ஒரு கேரக்டர் இருப்பார், அவரை பார்த்தாலே ஒரு மாதிரி நல்லா இருக்கும். உங்க குடும்பத்தில் கூட ஒருத்தர் இருப்பார், உங்க நண்பர்ல கூட ஒருத்தர் இருப்பார். அப்படி இல்லைன்னு நினைக்காதீங்க, நீங்க போய் கவனிங்க. ஒருவேளை நீங்களே கூட அதுவாக இருக்கலாம். அவர் உங்களோட பெரிதாக பேச வேண்டிய அவசியம் இல்லை, உங்களோட உரையாட வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு அறிவுரைகள் சொல்ல வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. ஆனால் அவர் உங்களோடு இருந்தாலே மகிழ்ச்சியாக இருக்கும். இவங்கெல்லாம் தான் எனர்ஜி கிவர்ஸ்னு பேர், நமக்கு சக்தியை தரக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட மனிதர்களோடு சேர்ந்து கொள்ளுங்கள். அவர்களிடம் நீங்கள் பணிந்து போவதில் எந்த தவறும் கிடையாது. நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மனிதர்கள் நீங்கள் பக்கத்தில் இருந்தாலே நீங்கள் நன்றாக இருக்க முடியும். மாறாக எப்பொழுதும் தவறான விஷயங்களை பேசி உங்கள் மூளையை குழப்பி கொண்டே இருக்கக்கூடிய மனிதர்கள் உங்களுடைய ப்ராசஸிங் லிமிட்ஸை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள்ட்ட நீங்கள் கவனமாக இருங்க. அவங்களால் எந்த ஆதாயம் உங்களுக்கு கிடைத்தாலும் பரவாயில்லை, அவர்கள் வந்து நீங்கள் வெளியே வருவது தான் புத்திசாலித்தல். செட் அ ப்ராப்பர் பியர் குரூப், உங்களை சுவாரஸ்யப்படுத்தக்கூடிய, உங்களை என்டர்டைன் பண்ணக்கூடிய க்ரௌடோட மட்டும் தான் நீங்க இருக்கணும். நீங்க நினைச்சிக்கனா உங்களுக்கு தேவையான தகவல் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. போர் அடிச்சால் அவர் பேசுகிற விஷயத்தில் அற்புதமான விஷயங்கள் இருக்குன்னா அவரோடு பேச பழகுங்க. அதுதான் அறிவு. எது புரியுதோ அதை மட்டும் புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் அறிவு இல்லை. எது புரியலையோ அதை நோக்கி நகர்வது தான் அறிவு. புரிந்ததை ஏற்றுக்கொள்வது அறிவு இல்லை. தெரிந்ததிலிருந்து தெரியாது கிட்டு செல்வது ஞானம். தெரிந்ததிலிருந்து தெரியாது கிட்டு செல்வது ஞானம். தெரிந்ததே இது வந்து தெரியாமல் இருக்கிற போது தெரிந்ததிலிருந்து தெரியாதை தெரிந்து கொள்வது எப்படி அப்படின்னு ஈரோடு தமிழன்பன் சொல்வார். தெரிந்ததிலிருந்து தெரியாது கிட்டு சொல்லுவதுதான் ஞானம். தெரிஞ்ச விஷயத்தையே திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு நான் அறிவாளி இனி அறிவாளி மாற்றி மாற்றி ஒருத்தனை புகழ்ந்துக்கிட்டு என்ன புண்ணியம் இருக்குது. கோ டு த பிளேசஸ், உங்களை விட உயர்வான தகுதி கொண்டவர்களோடு பழகுங்கள். உயர்வான தகுதி தான் கல்வியில, எம்பத்தியில, குணத்தில், பண்புல. அவர்களோடு பழகுவதற்கு முயற்சிங்கள். அவர்கள் ஆட்டத்தில் உங்களை சேர்த்துக்கலாம், கூட போய் நில்லுங்க. கூட இருந்த கோபால மாதிரி கூட இருங்க, கூட இருந்த குமார மாதிரி கூட இருங்க. ஒரு நாள் நீங்களே குமார் ஆயிருவீங்க. கூட இருந்த குமாரா இருந்தவங்களாம் குமார் ஆகிருவாங்க இல்லையா. அவங்க உங்க ப்ராசஸையும் தாட்ஸையும் மாற்றுவாங்க. ஒரு விஷயத்தை இத்தனை கோணத்தில் சிந்திக்க முடியும் என்ற தகவல்களை அவர்களிடம் தான் நீங்கள் பெற முடியும். அவர்களோடு நீங்கள் பழகுவது, அப்படிப்பட்ட நபர்களோடு நட்பு பாராட்டுவது, அவங்களுடைய லிஸ்ட்ல நீங்க இருக்கிறது, அவங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க இருக்கிறது, நாலு புத்தகம் படித்ததுக்கு சமமான ஒரு விஷயம். காலை எழுந்தவுடன் அவர் உங்களுடைய தொலைபேசியில் பேசுகிற போது நேற்று ஒரு புத்தகம் படித்தன, அந்த புத்தகத்தில் இப்படி ஒரு விஷயம் இருந்து பேச ஆரம்பிப்பார். இன்னொரு நண்பர், உங்களுக்கு தெரியுமா இந்த விஷயம் அப்படின்னு காலையிலே நம்ம தலையில குப்பை எழுதி ஒருத்தர் போடுவார். உங்கள் குப்பை தொட்டி குப்பை கவுத்து வைங்கள், அதில் ஏற்கனவே 1000 குப்பை இருக்கு. ஊராமட்டு விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு என் குப்பையில இடம் இல்லை, என் பிரச்சனையே அவ்வளவு இருக்குது. நல்ல விஷயங்களை சேகரிப்பதற்கு தேவைப்படக்கூடிய மனிதர்களோடு எப்போது நான் பழக ஆரம்பிக்கிறோமோ வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்காக நல்லதாக மாறிடும். When you are with the right people, you will be in the right spot. If you are the wrong people, you will lead to the wrong place. That's it. Be with the right people, go with the right people, lead with the right people. The next important thing, யாரை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக உங்கள் வாழ்க்கை அடமான வைக்காது. இது ஒரு பெரிய பிரச்சனை. Especially after the social media era, we just wanted to impress people, we don't want to live on our own. நமக்கு பிடித்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ விரும்புவதை விட அடுத்தவர்களை இம்ப்ரெஸ் பண்ணுற ஒரு வாழ்க்கையை வாழ்றது தான் பெரிய பேர்னு. ஊர் மெச்ச வாழணும்னா நினைக்காத, நம்ம சந்தோஷம் தான் முக்கியம்னு பெரியவங்களாம் ஒரு காலத்தில் சொன்னாங்க. இப்போ எல்லாரும் சொல்ல வேண்டியது, அதை சொல்ல வேண்டிய இடத்துல கூடிய பெரியவங்களே அந்த இடத்துல இருக்காங்க தான் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை.
1: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: மனிதன் நினைப்பதுண்டு.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 3 மணி. எளிய மக்களின் குரலாய், வளர்ச்சியின் வழிகாட்டியாய், இதமான இசையாய், நீதல் கரையில் பிறந்து கடல் காற்றில் மிதந்து உங்கள் ஆதரவோடு 11ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு கோபிநாத் அவர்களின் பேச்சு. இது உரை வீச்சு என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
3: யாரையாவது இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நீங்க வாழ ஆரம்பிச்சீங்கன்னா கடைசி வரைக்கும் அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்க செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒண்ணு உங்களால செய்யவே முடியாது. இந்த வாழ்க்கை நான் வாழ்றதுக்காக வந்ததுதான். யாரையோ இம்ப்ரெஸ் பண்றதுக்காக என் வாழ்க்கையை நடமான வைக்க முடியாது. கடைசியில் நீங்க அவங்க அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணி என்ன பண்ண போறீங்க? உன்னை தோக்கடிச்சிட்டேன்பா நீங்க ஒரு டயலாக் பேச முடியும். இல்ல மிஞ்சி போன சரிப்பா போப்பான தாள் சொல்ல போறாரு. இதுக்கு எதுக்கு வேண்டாம் இருப்பா பிள்ளைய போய் காண்டாம இருக்கணும் பேர் வச்ச கதையா 10 வருஷம் அந்த ஆள் இம்ப்ரெஸ் பண்றதுக்கு மேல பாத்துட்டு இருக்கணும். அதுவும் பிடிச்சவங்களை இம்ப்ரெஸ் பண்றது கூட நம்ம கவலைப்படுறது கிடையாது. பிடிக்காதவங்க இம்ப்ரெஸ் பண்றதுக்கு தான் அவளை ட்ரை பண்ணும். நம்ம குடும்பத்தில் ஒரு சித்தப்பாவோ மாமாவோ இல்ல பக்கத்து வீட்டுக்காரோ யாரோ பணக்காரோ ஒருத்தர் நம்மளை அவமானப்படுத்திருப்பாரு, அந்த ஆள் இம்ப்ரெஸ் பண்ணி அசத்தி காட்டுறோம் பாருங்க. இதான் உங்க வாழ்க்கையில நோக்கம். அப்படியா தம்பி, வெரி குட் இருந்தாலும் போயிட்டே இருப்பான். எதுக்காக நம்ம திட்டம்னே தெரியாம இருந்தாலும் போயிட்டு பாரு. இதுக்காக நீங்க போராடிட்டு இருக்கீங்க. When you try to impress someone else that you will not live your own life and it is not at all necessary. இந்த பேச்சை கூட நான் உங்களை இம்ப்ரெஸ் பண்ண பேசலாம் ட்ரை பண்ணவே இல்லை. என் மனசில் பட்டது உங்கள்கிட்ட பேசணும், அவ்வளோ மட்டும்தான். இம்ப்ரெஸ் ஆனால் ஆயிக்கங்க, ஆவாட்டி போக, அது பிரச்சனை கிடையாது. த பர்பஸ் வில் நாட் கெட் சால்வ் இன் யுவர் ட்ரைங் டு இம்ப்ரெஸ் பீப்புள். அது ஒரு காலகட்டம். இம்ப்ரெஸ் யுவர் செல்ஃப். ஆஹா, என்னடா கலகிட்டேன். இந்த பேச்சு முடிஞ்சு நான் காரில் போகிறப்ப என் மனைவி கிட்ட போனை போட்டு நல்லா பேசிட்டேன் நான் சொல்லிட்டேனா, இந்த பேச்சு நல்ல பேச்சு அவ்வளவுதான், வேற வேலிடேஷனே எனக்கு வேண்டியது கிடையாது. என் மனசுக்கு வந்து தெரியும், ஓ நல்லா இருந்துச்சு எப்படி இருந்துச்சு, இதெல்லாம் அடிப்படையில் தெரிஞ்சுக்கிறது. ஆனால் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு பேச்சை நான் பேச ஆரம்பிச்சுன்னா உங்கள்கிட்ட பேச வேண்டிய விஷயம் விலங்கிட்டு போயிடும். உங்களுக்கு என்னெல்லாம் சொன்னால் கைத்தட்டுவீங்களோ அதை மட்டும் நான் பேசிக்கிட்டே இருப்பேன். உங்களை கைத்தட்ட வைக்கிறது எனக்கு வேலை இல்லை. நீங்கள் கைத்தட்டாட்டி உள் மனசுக்குள்ள என்ன திட்டினாலும் உங்கள்கிட்ட உண்மையை சொல்றது மட்டும்தான் வேலை. இந்த இடம் என்பது நீங்கள் எனக்கு கொடுத்த இடம். இந்த இடத்தில் நின்று கொண்டு உங்கள் கைத்தட்டலை பெறுவதை விட நீங்கள் கொடுத்த இடத்திற்கு விசுவாசமாக நிற்க வேண்டும். அப்படிதான் நம்ம பேச்சு கொஞ்சம் அப்படிதான் கேட்கும்போது சலத்தில் எரிச்சலாம் வரும். ஏன் இப்படி திட்டா நம்மள அப்படிலாம் தோணும். அப்போ தப்பா தோணும். வீட்டுக்கு போய் மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்த்து யோசிக்கிறப்ப தம்பி சரியாத்தான் சொன்னான்னு தோணும். அப்போ தோணா போதும், இப்போ தோணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. நிறைய விஷயங்கள்லாம் சொல்றதுனால எனக்கு பின்னால் ஒளிவட்டம் இருக்கு, நான் பெரிய அறிவாளி அப்படிலாம் இல்லை. இந்த தவறுகள் எல்லாத்தையும் முன்னாலே செஞ்சு அனுபவசாலின்னு வேணா நம்ம வச்சுக்கலாம். ரைட்டா, நிறைய விஷயங்களை சொல்வதற்கான விஷயங்கள் தகவல்களை தெரிந்து கொண்டு மட்டும் இல்லை, நான் செஞ்சது நீ செய்யாது அப்படிங்கிற இடத்துல தான். த வெரி பர்பஸ் ஆஃப் லைஃப் இஸ் லிவிங். வாழ்வதலின் அடிப்படை நோக்கம் என்பது வாழ்வது மட்டும்தான். மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு என்ன உண்டோ அதை செய்யுங்கள். உங்களுக்கு பிடித்த விஷயத்தை செய்து நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதுதான் வாழ்வின் அர்த்தமே ஒழிய, யாரோ ஒருவர் உங்களை பார்த்து பெருமைப்பட வேண்டும் பொறாமைப்பட வேண்டும் என்பதற்காக உங்கள் வாழ்க்கையை அடமானம் வைப்பது அபத்தத்தின் உச்சம். அது உங்களையும் தொந்தரவு பண்ணும், உங்கள் குடும்பத்தையும் தொந்தரவு பண்ணும். கடைசி வரைக்கும் யாருமே நிம்மதியா இல்லாமல் கடைசியில் கையில் ஒரு பட்டம் இருக்கு, நான் இதை செஞ்சேன் போனேன் வந்து அவ்வளோ மட்டும்தான் இருக்கு. அடுத்தது, உங்கள் சொந்த எண்ணங்களைப் போல உங்களை யாராலும் தொந்தரவு செய்ய முடியாது. பி கிளியர் அபவுட் யுவர் தாட்ஸ். அவன் சொல்லிட்டான் இவன் சொல்லிட்டான் நம்ம வருத்தப்படுறதை விட நம்ம எண்ணங்கள் நம்மளை துன்புறுத்துறது இருக்குல்ல, அதை விட காம்ப்ளிகேட்டட் உலகத்தில் கிடையாது. ஏன்னா அடுத்தவுடைய விஷயத்தை நம்ம பெருசாக கண்டுக்க மாட்டோம். யாரோ ஒருத்தர் இப்படி சொல்லிவிட்டாரு அப்படின்னு நமக்கு சில பேர் மேலே கோவம்லாம் இருந்தாலும் கூட நம்முடைய எண்ணங்கள் நம்மளை போட்டு விதைக்கிற வதை இருக்குல்ல, அதான் முக்கியம். அது உங்களை பயமுறுத்தும், கவலைப்பட வைக்கும். இப்போலாம் அந்த சோசியல் மீடியாலாம் சில நேரத்தில் பார்த்துருக்கேன், செம ஃபன்னாக அதை போடுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், நானே ஓவராக யோசி நானே என்னை போட்டு வருத்திப்பேன். அந்த வேலை மட்டும் தான் நான் பார்த்துட்டுருப்பேன். இந்த ஓவர் திங்கிங்லாம் நிறுத்துங்க. உலகம் ஒன்று தலையில் குப்பரை போட்டலாம் யாரையெல்லாம் புரட்டிடாது. அவ்வளோ மோசமாக யாருக்கு எதுவும் நடந்துடாது. வாழ்க்கை மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா உங்களுக்கு வாழ்க்கை முழுக்க நெகட்டிவான சிந்தனைகள் எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும். தேவையில்லாமல் கவலைப்படுவது நிறுத்திவிட்டு வந்தால் கவலை வந்தால் சரி செய்வது எப்படி என்று யோசிங்க.
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: என்ன ராணி, நேத்துல இருந்து ஜிம் போறியாமே?
1: பின்ன பாத்ரூம் டைல இருக்கிற உப்பு கரைய தேய்க்க தெம்பு வேண்டாமா?
2: அட, இன்னும் உப்பு கரைய தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்லன் வால்டைல வாங்குங்க. சால்ட்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை ராம்நாத் தெங்காசி.
3: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் டயசு, ஊர் பாம்பன், வயசு 56. இப்போ விசாகப்பட்டினத்தில் மீன்பிடி கப்பல், 1990 மீன்பிடி கப்பல் வேலை வந்தான். அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம ஊரில் வந்து கடலுக்கு தான், கடலுக்கு போயிருக்கான், எல்லாம் வல்லத்துக்கு போயிருக்கான். அதே போல் விசாகப்பட்டினமும் மீன்பிடி தொழிலுக்காக நாங்கள் அதே மாதிரி தான் மீன்பிடி தொழில்னா. அங்கே என்னென்னா நிறைய மாற்றங்கள், இங்கே வந்து நம்ம போட்டில் 1 மடி இழுப்போம், அதே போல் 1 தடவையில் 4 மடி இழுக்கும் கப்பல். மீன் சொல்ல போனால் டெஸ்ட் இன்னொன்று ட்ரெயில் நெட் அப்படின்ட்டு, அது ஒன்று, அதை அஞ்சு, அதை சேர்த்து 5 மடின்னு சொல்லலாம். ஒரே டைமில் 4 மடியும் உள்ள வரும், வெளியே போகும், அந்த மாதிரி பாடுவாங்க. 4 மடியும் ஒரே ட்ராவலிங், அதுக்கு வந்து 4 ட்ராவலிங். அது உண்மையிலே புது விதமாக இருந்துச்சு. அங்கே உள்ள சூழ்நிலைகள், அங்கே வெளியே விசாகப்பட்டினத்தில் அங்கே உள்ள அட்மாஸ்பியர், நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், மாடல், எப்படின்னா மாடல் ஃபிஷிங் கடலுக்கு போய்ட்டு இங்கே இருந்து போனால், இப்போ கடலுக்கு போனால் கரெக்டாக 45 நாள், குறைஞ்சது 50 நாள் கழிச்சு தான் கரைக்கு வருவோம். அதுவே பெரிய அனுபவம் தான். அங்கே உள்ள கடலுடைய அதே வந்து மாற்றம் ரொம்ப வேறு மாதிரி இருக்கும். நீவேட அதாவது கரண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அவ்வளவு வேகமாக போகும். அதே மாதிரி தொழில், ஒரு திடீர்னு புயல்லாம் வந்தால் உடனே வாணி கொடுத்தா ஓடுவோம். ஒரு நேரம் மடி வச்சுருப்போம், ஒரு நாள் கூட தொழில் பண்ணிக்க மாட்டோம், 3 நாள் கரையில் ஒன்று போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வாணி முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப போவோம். சாப்பாடெலாம் பார்த்திங்கன்னா உலகத்தில் எங்கேனாலும் அப்படி சாப்பிட முடியாது. அந்த மாதிரி ஒரு வகையான சாப்பாடு கொடுப்பாங்க கப்பலில் மீன். ஆனால் நமக்கு சாப்பிட்றக்கான டைம் இருக்காது. ஒரு நாள் காலையில் இட்லி சப்பாத்தி, ஒரு நாளைக்கு பூரி, ஒரு நாளைக்கு தோசை, ஒரு நாளைக்கு பொரோட்டா அப்படி கொடுப்பாங்க. அங்கே அதாவது 10 மணிக்கு ஜூஸு, 12 மணிக்கு சாப்பாடு, 5 மணிக்கு டீ, 6 மணிக்கு போஸ்ட்டு, 8 மணிக்கு சாப்பாடு. ஒரு மீன்பிடி தொழிலில் அது இருக்கிறதுல ரொம்ப மிக ஒரு ஆச்சரியப்படக்கூடிய வசதி. என்ன ஒரே ஒரு சூழ்நிலை அங்கே எப்படி இருக்குன்னா, குளிக்கிறது குறைவாக இருக்குது. 2 நாளைக்கு ஒரே 3 நாள் தான் குளிக்கணும். 15 நாளைக்கு ஒரே பெட்ஷீட் மாற்றுவோம். 15 நாளைக்கு ஒரு பெட்டில் அவ்வளோ நீட்டாகும். கப்பலை உள்ளக்கு வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். சமைக்கிறது தனி ஆள் இருப்பாங்க, நம்ம வேலை மீன்பிடிக்கு அந்த சம்மந்தப்பட்ட வேலைகளை அதை பார்க்குறது. ஆனால் ரொம்ப கஷ்டமான வேலை, ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை. சீசன் டைம்லலாம் பார்த்திங்களா, 20 நாள் நனைஞ்சிக்கிட்டே இருப்போம். ஆச்சரியமான தொழில், ரொம்ப ஒரு அனுபவமான, நம்ம மீன்பிடிக்காரங்களுக்கு பிடிச்சமான தொழில், ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அது ரொம்ப மிகையான ஒரு தொழிலான விசாகப்பட்டினம். நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அறிவோம் 1000, இது இணைய நேரம். நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
0: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திரு கோபிநாத் அவர்களின் பேச்சு. இது உரை வீச்சு என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
4: உங்கள் எண்ணங்கள் தான் உங்களுடைய மிகப்பெரிய சிக்கல். சந்தோஷமா இருக்க முடியும் நினைச்சா நீங்க சந்தோஷமா இருக்கலாம், கவலையாதான் இருக்க முடியும் நீங்க நினைச்சீங்கன்னா கவலையாதா இருப்போம். ஏன்னே தெரியல ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, உங்கள் எண்ணங்கள் சரியாக இல்லை. அதனாலதான் சொன்னேன், வாட் யூ கன்சியூம் இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட். நீங்க தேவையில்லாத விஷயங்களை மண்டைக்குள்ள ஏத்திக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கலாம், அந்த மைண்ட் ஒன்று ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு அவுட்புட் தந்துகிட்டே இருக்கு. அதனால சொல்றேன், வாட் யூ கன்சியூம் இஸ் இம்பார்ட்டன்ட். வயிற்றுக்கு ஒரு உணவை சாப்பிடுற போது ஒரு சின்ன கான்சியஸ்னஸ் நமக்கு இருக்கு. நைட்டு அதிகமான எண்ண பலகாரம் சாப்பிடக்கூடாது, காலைல நெஞ்சு கரிச்சல் வரும், ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கா. ஒரு குறிப்பிட்ட வயது பிறகு நைட்டு கடினமான உணவுகளை சாப்பிடக்கூடாது, காலையில பாத்ரூம் போறப்ப கஷ்டமா இருக்கணும், ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கா. ரோட்ல போறப்ப ஒரு சின்னதா கான்சியஸ்னஸ் இருக்கா. நடு ரோட்ல போகக்கூடாதுப்பா, ஆப்போசிட்ல போகக்கூடாதுப்பா, ஒன் வேல போகக்கூடாதுப்பா, ஹெல்மெட் போட்டுட்டு போன ஒரு கான்சியஸ் இருக்கா. ஆனால் நீங்கள் பார்க்கிற, கேட்கிற, படிக்கிற விஷயங்கள் பற்றி உங்களுக்கு என்ன கான்சியஸ் இருக்குது, எனக்கு என்ன கான்சியஸ்னஸ் இருக்குது. சும்மா ஃபோன் எடுத்துகிட்டு இப்படி ஓட்டுறோம், அப்படி போகுது, எதோ போகுது. ஒரு டான்ஸ் போகுது, ஒருத்தன் மாடியிலேருந்து குதிக்கிறான், ஒருத்தன் கத்தியை விட்டு கொள்றான், ஒரு காக்கா வந்து உட்காந்துருக்குது, ஒருத்தன் சும்மாவே செத்தனே உட்காந்துருக்கான். பிரெயின் எல்லாத்தையும் எடுத்துக்கும். ஏன்னா பிரெயின் என்ன நினைக்கும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் பார்க்குற எல்லாமே ஏதோ தேவை நிமித்தம் அதை பார்க்குறீர்கள். கொச்ச கொச்ச கொச்ச கொச்ச கொச்ச கொச்சனு உள்ள அப்படி கிட்டியா போக மாதிரி இருக்கும். மண்டை யோசிச்சு பாருங்கள், ஒரு கிளாரிட்டியோட இருக்கக்கூடிய தாட்டில் இருக்கக்கூடிய இப்போ நம்ம சிந்தனை எப்படி இருக்குது, எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன்ஸ் உள்ளே இருக்குது, எதுக்குமே அர்த்தம் இல்லை. இம்ப்ராசஸ், ப்ராசஸே பண்ண முடியாது, சம்மந்தம் இல்லாத கண்டென்ட், அர்த்தமே இல்லாமல் இருக்கும். எல்லாம் மண்டையில் போய் உட்காரும், நம்ம நினச்சிருக்கோம் சும்மா டைம் பாஸ் பார்த்துட்டு கூட கிடையாது. அது உங்கள் சிந்தனையை மாற்றக்கூடிய வல்லமை கொண்டது. நீங்கள் பார்க்கக்கூடிய கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், சும்மா ஜாலியாக சாப்பிட்டேலாம் சாப்பிட முடியாதுல, வயிறு கோளாறு பண்ணிடும்ல. அப்போ சும்மா ஜாலியாக பார்க்குறேன்னு சம்மந்தம் இல்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்க, சம்மந்தம் இல்லாத விஷயத்தை படிச்சிங்க, சம்மந்தம் இல்லாத விஷயத்தை கேட்டிங்க, சம்மந்தம் இல்லாத ஆளுங்க சொல்கிறதெல்லாம் உள்ள வாங்கிக்கிட்டீங்க, மண்டை அதை ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்கும். வென் இட் வாஸ் பிஸி வித் ப்ராசஸிங் அன்னெசரி திங்ஸ், ஹவ் தட் யுவர் பிரெயின் வில் ப்ராசஸ் அன்னெசரி திங்ஸ். சரியான விஷயத்தை எப்படி ப்ராசஸ் பண்ணும், ஒரு கம்ப்யூட்டரில் 500 GB இருக்குது அப்படின்னா, சீக்வலனுக்குன்னு இவ்வளோ ஜிபி ஒதுக்குறானுங்க. கம்ப்யூட்டர் ஃபைல்ஸ் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு இடத்த விட்டு வைக்கிறோம்ல, அப்போ தான் கம்ப்யூட்டர் வேகமாக வேலை பார்க்கும். மண்டை முழுக்க தகவலாக இருக்குது, அது என்னென்ன மண்டைக்கே தெரியலைன்னா அது தேவையான விஷயத்தை எப்படி ப்ராசஸ் பண்ணும். ஸோ இம்பார்ட்டன்ட் திங் இஸ் உங்கள் சொந்த எண்ணங்கள் சரியாக இருக்க வேண்டுமென்றால் நீங்கள் மனதுக்குள் அனுப்பக்கூடிய விஷயங்கள் மூளைக்கு அனுப்பக்கூடிய செய்திகள் மிக சரியானதாக இருக்க வேண்டும். அதில் கவனமாக இருங்க. அதான் சொல்லுவாங்க, தேவையில்லாத பார்க்காத, கண்டதை பார்க்காத, கேட்காதெல்லாம் சொல்கிறதுக்கான ரீசன் என்னன்னா அவை உங்கள் எண்ணங்களையும் தாட் ப்ராசஸையும் மாற்றும். கிளாரிட்டி ஆஃப் தாட் இல்லாமல் போகும். கிளாரிட்டி ஆஃப் தாட் இல்லாதப்போ குழப்பம் வரும். குழப்பம் வரப்போ என்னமோ போல இருக்கும், என்னமோ போல இருந்தால் என்னதுக்கு இப்படி இருக்குன்னு தோணும், ஏதாவது நடக்கும்போன்னு பயமா இருக்கும், நாளை காலையில் உசோட இருப்போமான் இருக்கும், நல்லா இருக்க உடம்புல ஏதாவது நோய் வந்துச்சான்னு தோணுது, எல்லாமே அன்னசஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் மூளையில் நீங்கள் லோட் பண்ணுறப்ப அது ப்ராசஸ் பண்ணி டயர்டாக ரொம்ப வரதுனால இருக்கு. கீப் த பிரெயின் ஓப்பன், சந்தோஷம் வச்சிருங்க, தேவையான இன்புட் மட்டும் கொடுங்க. இந்த உலகத்தில் நம்ம தேவையான விஷயத்தை தெரிஞ்சு வச்சுருக்கோம்னா தேவையில்லாத விஷயத்தை தெரியாமல் வச்சுக்கணும், தப்பு கிடையாது. எதுக்கு அவ்வளோ இன்ஃபர்மேஷன் நமக்கு? ஒய் டு வி லோட் அப் வித் அன்னசஸரி இன்ஃபர்மேஷன்? லோட் வித் ரைட் ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன் தட் வில் அஃபெக்ட் யுவர் சிஸ்டம், தட் வில் அஃபெக்ட் யுவர் ப்ராசஸ், தட் வில் அஃபெக்ட் யுவர் தாட் ப்ராசஸ். உங்கள் தாட் ப்ராசஸ் அது சப்போர்ட் பண்ணும். அப்போ உங்கள் எண்ண அலைகள் சரியாக இருக்க வேண்டும் என்றால், உங்களுக்கு அது நம்பிக்கை தரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்றால், சரியான விஷயத்தை கன்சியூம் பண்ணுங்கள். வயிற்றுக்கு செல்லும் உணவை பற்றி நமக்கு இருக்கக்கூடிய கான்சியஸ்னஸ், மூளைக்கு மனசுக்கும் சொல்லும் செய்திகளை பற்றியும் கான்சியஸ்னஸோடு இருங்க. உங்களை பற்றி அதிகம் பேசிக்கொண்டிருக்காதீங்க. இது எதன் குறியீடு? அப்படி யாராவது இருக்கீங்கன்னா நமக்கே தெரியும், என்ன நம்மளை பற்றி கொஞ்சம் ஓவராக தற்பரமாக பேசிக்கிட்டு இருக்கமே இப்போ அப்படின்னு சொல்லணும். அல்லது மனைவி சொல்லுவாங்க, அல்லது கணவரே கூட சொல்லுவார், பிள்ளைகளே சொல்லுவாங்க, அப்பா நீங்கள் எப்போ உங்களை பற்றி சொல்லிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க.
2: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 முனைவர் திரு கு ஞான சம்பந்தம் அவர்களின் வாழ்த்து.
2: வணக்கம். கடலோசை வானொலி வாழ்த்துக்கள். வளரட்டும் அதனுடைய சேவை. இதனுடைய சிறப்பு என்ன என்றால், இதனை தொடங்கி வைத்த அந்த பெருமக்களோடு நானும் இருந்தேன். தொடக்க விழாவிற்கு சென்றிருந்த நான் அதனுடைய வளர்ச்சி கண்டு பெருமிதம் அடைகின்றேன். மீனவ நண்பர்களுக்காக தொடங்கப்பட்ட ஒரு அற்புதமான சமுதாய வானொலி இந்த கடலோசை. என்னுடைய இனிய நண்பர் ஆம்ஸ்டாங் அவர்கள் தன்னுடைய பெருமுயற்சியால் இதனை ஏற்பாடு செய்திருக்கிறார். கடலுக்குள் மீன்பிடிக்க செல்கின்ற மீனவ நண்பர்களுக்கு கால சூழ்நிலை, காலத்தின் நிலை, சமுதாயத்தின் நிலை எத்தனையும் தெரிவிப்பதற்காக இந்த கடலோசை தொடங்கப்பட்டிருக்கிறது. சுற்றுப்புற சூழல், பெண்கல்வி என்று எல்லா துறைகளிலும் கையில் எடுத்துக்கொண்டு கடலோசை தன்னுடைய இனிய ஓசையால் உலகத்தை மகிழ்விக்கின்றது. கடலோசைக்கு மீண்டும் வாழ்த்துக்கள். வெள்ளி விழா காணட்டும், பொன் விழா காணட்டும், நூற்றாண்டு விழா காணட்டும். கடலோசியின் ஓசை ஒலி எங்கும் ஒலிக்கட்டும்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

குடும்ப வாழ்க்கை புரியவில்லையே, கூட்டு வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை புரியவில்லையே, நான் கொண்டு வந்த பெண் மனதில்

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோ யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
2: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
3: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமை துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
6: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு கோபிநாத் அவர்களின் பேச்சு. இது உரை வீச்சு என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
7: ஒரு கட்டத்தில் அப்பாக்களுக்கு என்னன்னா, பிள்ளைகளுக்கு நான் வளர்ந்து வந்த விதத்தை பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும் என்ற ஆர்வத்தில் தன்னை பற்றியே பெருமையாக பேச ஆரம்பிச்சுறாங்க. காலையில் பார்க்கல போனோம்னா ஒரு அஞ்சு அங்கிள் சேர்ந்து வாக் பண்ணிட்டு இருப்பாங்க. 45 வயசில் இவர் இவரை பற்றி புகழ்ந்துட்டு இருப்பாரு, அவர் அவரை பற்றி புகழ்ந்துட்டு இருப்பார், அப்புறம் அவர் அவரை பற்றி புகழ்ந்துட்டு இருப்பார், அப்புறமா ஆப்போசிட்டாக இவர் இவரை புகழ்வார், இவர் அவரை புகழ்வார். எப்போது நீங்கள் உங்களை பற்றி அதிகம் பேசி உங்களை பற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, நீங்கள் நம்பிக்கை குறைந்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். When you feel insecure, you people talk more about you. உங்களை பத்தி அதிகமா எப்ப பேச ஆரம்பிங்க? நான் என்ன செஞ்சு தெரியுமா, எனக்கு என்ன திறமை தெரியுமா, எவ்வளவு விசால் தெரியுமா, எப்ப பேசுவீங்கன்னா, நீங்க இன்செக்யூரிட்டியில இருக்கப்பதான். நீங்க யாராவது பாத்திரீங்களா, மிகப்பெரிய அறிஞர்கள் தன்னை பத்தி எல்லாம் பேசவே மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் தன்னை பத்தி தன்னுடைய படைப்பு பேசும், தன்னை பற்றி தன்னுடைய கண்டுபிடிப்பு பேசும் என்று அவர்களுக்கு தெரியும். எந்த ஸ்ட்ரிக்ட் டீச்சராது, நான் ஸ்ட்ரிக்டான டீச்சர் உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா? சொல்லவே மாட்டாங்க. அவங்க அவங்க வந்து நின்னா கிரவுண்ட்ல நிக்கலாம் தெரிச்சு ஓடுவாங்கல, அதுல தெரியும் அவங்க ஸ்ட்ரிக்டான டீச்சரா இல்லையாது. அவங்க சொல்லிட்டே இருக்க நான் ஸ்ட்ரிக்ட் டீச்சர் சொல்லவே மாட்டாங்க. அவங்க மாறா, நான் அன்பான டீச்சர், பசங்க தான் என்ன ஸ்ட்ரிக்ட் நினைக்கிறாங்க அப்படிமாங்க. அது உங்க கேரக்டர்லயோ உங்க குணத்திலையோ நீங்க செய்யக்கூடிய செயல்ல வெளிப்படும். சோ கவனமாக இருங்கள். உங்களை பற்றி நீங்கள் புகழ்ச்சி அதிகமாக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நீங்க நம்பிக்கை எழுந்து கொண்டிருப்பதாக அர்த்தம். ரெண்டாவது, நீங்கள் உங்களை பற்றி மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிற போது அடுத்தவர்கள் பேசுவதை காது கொடுத்து கேட்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு எல்லாம் போயிடும். எதன் மீது ஒரு எதிர்ப்பு மனநிலை வரும்? இந்த புத்தகத்துல என்ன பெருசா இருக்கு, எனக்கு தெரியாதா, என்னையா பெருசா பேசுற, இதுனே பெரிய விஷயம், இதுனா இதெல்லாம் சொல்றதுக்கான காரணம்னா என்னை விட உயர்ந்தது எதுவும் இல்லை என்ற நம்பிக்கை நமக்கு வந்து விடுகிற போது இந்த உலகத்தில் நம்மை தாண்டிய பல விஷயங்களை நம்மால் தெரிந்து கொள்ள முடியாமல் போய்விடும். இதை பாக்குற பசங்களும் அது மாதிரி ஆவாங்க. அதுதான் எனக்கு பயம். நீங்க 50 வயசுக்கு மேல பெருமை பேசிட்டு போறதுனால பெருசா அட்ட வந்துட போறதா இல்ல. உங்களுக்கு ஒரு பாதிப்பு இருக்கலாம், உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு பாதிப்பு இல்லை. ஆனால் தன்னை பற்றிய பெருமை பேசக்கூடிய வீடுகளில் வளரக்கூடிய பிள்ளைகளும் சிறுவயதிலே அந்த பழக்கத்திற்கு ஆளானார்கள் என்றால் அடுத்தவர்களை வந்து கற்றுக்கொள்ள வேண்டிய அற்புதமான பல விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியாமல் போவதற்கான நெருக்கடிகள் ஏற்படும். டோன்ட் டாக் அபவுட் டூ மச். உங்களை பற்றி அதிகம் பேசாதீர்கள், உங்கள் செயல் பேசட்டும். நீங்கள் அமைதியாக இருந்து கேட்க கேட்க கேட்கத்தான் உங்கள் செயலில் வேகம் பிறக்கும். இல்லை என்றால் உங்களுடைய தற்பெருமையில் மட்டும்தான் வேகம் பிறக்கும். அடுத்தது யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாத்தையும் கிரிஞ்சுன்னு ஒதுக்காது. இவ எல்லாமே கிரிஞ்சாயிடுச்சு. நல்லா இருக்கேன்னு கேட்கறது கூட கிரிஞ்சியா? நீ நல்லா இருக்கேன்னு கடை நல்லா இருப்பான், நம்பி கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துருப்பா, ஏன் நான் போனா தான் தாலி கட்டுவாங்களா, என்னடா இந்த படத்தை பார்த்தாலும் அழுகுறீங்க, என்னடா இதுக்கெல்லாம் அழுகுது, எல்லாம் கிரிஞ்சு. ஆக்சுவலா இது ஒரு மன நெருக்கடி. ஏன்னா அவங்களுக்கு இமோஷனை எதிர்கொள்ள தெரியல, அது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இந்த ஜென்ரேஷன் ஒரு அழுகை எதிர்கொள்ள தெரியவில்லை. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை அப்படின்னா 7வது படிக்கிற மகள் போய் அம்மாவை வந்து சமாதானப்படுத்திடுவா சின்ன வயசுல. நீங்களே இதுல ஒரு ஆளா இருந்திருக்கலாம். இன்னைக்கு அம்மா அழுது கொண்டு இருக்கிற போது என்ன செய்வது என்று பிள்ளைக்கு தெரியாமல் தடுமாறும், இல்லாட்டி அப்பாட்ட சண்டை போறான், அவ்வளவுதான் முடியுது. உணர்வுகளை கையாளுவது எப்படி என்று சிறுபிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். அவர்கள் கிரிஞ்சு என்று சொன்னாலும் பரவாயில்லை, ஏன்னா உணர்வுகளை எதிர்கொள்ள முடியாமல் தவிக்கக்கூடிய இந்த சின்ன தலைமுறை பிள்ளைகள் இருக்காங்க. ரொம்ப பிராக்டிகலா இருக்கணும், பிராக்டிகலா இருக்கணும் சொல்லி கொடுத்ததுனால இமோஷன்ஸ் ஹேண்டில் பண்ண தெரியல. வீட்டுக்கு வந்த ஒருத்தர் வாங்கன்னு சொன்னா அவர் இன்னமும் சந்தோஷப்படுவாருங்கிற இமோஷன் தெரிஞ்சா தானே வாங்கன்னு சொல்லணும்னு தோணும். அவர் தான் வந்துட்டாரு, அப்புறம் நான் வான்னு சொல்லணும் அப்படின்னு கேட்கறது இருக்கல. நல்லா இருக்கீங்களான்னு கேளுன்னு வீட்டில் சொல்றப்ப நான் ஏன் நல்லா இருக்கீங்களான்னு கேட்கணும். கஷ்டத்தில் இருக்கிறவண்டம் நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்கிற வார்த்தை எவ்வளவு பலமானது என்று கஷ்டத்தில் இருக்கவன் கேட்டது தான் தெரியும். நல்லா இருக்கீங்களாங்கிறது ஒரு வார்த்தை இல்லை, அது ஒரு நம்பிக்கை. நானும் உனக்காக இருக்கிறேன் என்று சொல்லுகிற நம்பிக்கையை தருகிறது இந்த வாழ்க்கை. அதெல்லாத்தையும் நீங்க சிஸ்டமைஸ் பண்ணாதீங்க. வீட்டுக்கு ஒருத்தவங்க தான் வாங்கன்னு கூப்பிடுறது ஒரு முறை, எல்லாத்தையும் முறையாக்குனா எல்லாம் கிரிஞ்சாயிரு. கல்யாணத்துக்கு போகிறது ஒரு முறை, அப்போது கிரிஞ்சு தான். வாழ்த்து சொல்றது ஒரு முறை, கிரிஞ்சு தான்.
3: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: எப்பா என்ன வெயில், 5 நிமிஷம் வெளியே போயிட்டு வர முடியல. இப்படியே போச்சுன்னா நாம இந்த பூமியில வாழ முடியுமா என்ன?
1: முடியாதுப்பா, என்னால முடியாது.
0: இதுக்கெல்லாம் காரணம் இந்த பருவநிலை மாற்றம் தான்.
1: ஆமா, எங்க பார்த்தாலும் எல்லாரும் பருவநிலை மாற்றம் பத்தி தான் பேசுறாங்க. இந்த பருவநிலை மாற்றம்னா என்ன, எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா?
0: சொல்றேன் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பருவநிலை மாற்றம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க கேப்போம்.
1: வெயில் காலத்துல வெயில் அடிக்காம மழை பெய்யும், மழை காலத்துல வெயில் அடிக்கும், அதானே?
0: எல்லாருமே பொத்தாம் பொதுவா இப்படிதான் நினைக்கிறாங்க. நமக்கு கோடை காலம் மார்ச் ஏப்ரல் மே, மழைக்காலம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர், குளிர்காலம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி. இதுதானே நம்ம படிச்சது. ஏன், நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் இப்ப என்ன சொல்றாங்க, அவங்க காலத்துல எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி அந்தந்த சீசன்ல அது அது நடக்கும்னு. ஆனா இந்த காலத்துல எல்லாமே மாறிட்டுன்னு புலம்புறாங்க. அதாவது கடந்த 30 வருஷத்துல வெயில் காலம், மழைக்காலம், பனிக்காலம் இந்த சீசன்ல மாற்றம் வந்திருக்குல்ல, அதுதான் பருவநிலை மாற்றம். தினசரி நடக்கிற மாற்றங்களை வானிலை மாற்றம்னு சொல்லுவாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. இந்த பருவநிலை மாற்றத்தினால எல்லாமே அளவுக்கு அதிகமா தான் நடக்கும்.
1: எப்படி, புரியலையே.
0: அளவுக்கு அதிகமானா வெயில் அடிக்கும் போது இப்ப நமக்கு அடிக்கல அந்த மாதிரி அளவுக்கு அதிகமா வெயில் அடிக்கும், அளவுக்கு அதிகமா மழை பெய்யும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட துபாயில 1 வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சு தீர்த்துச்சு. மறக்குமா நெஞ்சம், அதிகமான பனி, இப்படி எல்லாமே அதிகமா தான் நடக்கும். இனிமே பேச்சே கிடையாது, வீச்சுதான். இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பருவநிலை மாற்றம்னா என்னன்னு.
1: புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு.
2: வருங்காலங்களில் இந்த பூமியில் நடக்க போகும் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாக இருக்க போவது பருவநிலை மாற்றம் தான் என்பதை புரிந்து கொள்வோம், விழித்துக் கொள்வோம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசையம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் 1000, இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திரு கோபிநாத் அவர்களின் பேச்சு. இது உரை வீச்சு என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
3: பசங்களுக்கு இமோஷன்ஸ் ஹேண்டில் பண்ண தெரியல, அதனால தான் உரையாடல்கள் குறையுது. சொந்தக்காரங்க வந்தா 2 நிமிஷத்துக்கு உட்காந்துருக்க மாட்டேங்கிறாங்க, ரூமுக்கு போயிடறாங்க, ஏன்னா உரையாட முடியல. ஒரு உரையாடலை தொடக்குவது எப்படின்னு தெரியல, உறவாடுவது எப்படி என்று தெரியல. இப்படி தான் போன பிள்ளைகள் நாளைக்கு தனித்தனி தீவுகளாக மாறுவார்கள். டோன்ட் கன்சிடர் எவ்ரிதிங் இஸ் கிரின்ஜ், எல்லாத்தையும் கிரின்ஜாக்காதீங்க. இமோஷன்ஸ் மேட்டர்ஸ், எம்பத்தி மேட்டர்ஸ். ஒரு பஸ் பின்னாலே ஓடி போய் தேர்வு எழுதுறதுக்கு தடுமாறின ஒரு பொண்ணு கண்டக்டரையும் டிரைவரையும் சஸ்பெண்ட் பண்றாங்க. அந்த பொண்ணு அந்த ஷோல வந்து சொன்னச்சு, அவங்களை சஸ்பெண்ட் பண்ணது எனக்கு வருத்தம், அவங்களை பண்ணிருக்க கூடாது. ஏன், அவங்க வீட்டுல என்ன மாதிரி படிக்கிற ஒரு புள்ள இருக்குமே சார், பாவோன்னு. தனக்கு நேர்ந்த சிக்கல் எதிரிக்கும் நேரக்கூடாது என்ற ஒரு இமோஷன் தான் அதை தூக்கி நிறுத்து. இதெல்லாத்தையும் கிரிஞ்சின் ஆக்கிட்டீங்கன்னா பூரா பில் கிரிஞ்சாயிருவீங்க. ஒன்னா நீ நான் சொன்னேன், ஐ அபிஷியலி டிக்ளேர் கிரிஞ்சி இஸ் பியூட்டிஃபுல், கிரிஞ்சி இஸ் பியூட்டிஃபுல். அந்த இமோஷன்ஸை சொல்லுங்க. பிள்ளைங்கள்ட்ட இமோஷனா பேசுறதே குறைஞ்சு போச்சு. பிள்ளைங்களோட உணர்வு ஏற்பட்டு பேசுங்க. உங்க இமோஷன் வழியா நீங்க அவங்களை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுங்க, அதனால தான் கிரிஞ்சு கருப்பா வரணும். இமோஷன் வழியா கட்டுப்படுத்த முயற்சி பண்ணாதீங்க, அதிகாரம் அல்லது உணர்வுகளை வெளிப்படுத்தும் வழியாக அதிகாரம் செய்யாது. அழுது சாதிக்க முயற்சி பண்ணுகிற போது அழுதா கிரிஞ்சுடுவாங்க. சிரிச்சு நீங்க நலம் விசாரித்து காரியம் சாதிக்க முயற்சி அதை கிரிஞ்சிடுவான். அந்த ஜென்ரேஷன் ரொம்ப பிரில்லியண்டா இருக்கான். ஆனா அவங்களுக்கு எம்பத்தி இமோஷன்ஸ் வேணும்னா நீங்க கட்டாயம் அதை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதை கவனமா இருங்க, ரொம்ப முக்கியமானது. இருக்கிறது என்பதற்காக செலவு செய்யாதீர்கள், இருக்கிறது என்பதற்காக செலவு செய்யாதீர்கள், கிடைக்கிறது என்பதற்காக கடன் வாங்காதீர்கள். பெரியவங்க எல்லாருக்கும் வேண்டுகோள் தான், இருக்குதுங்கிறதுக்காக செலவு செய்யாதீங்க, கிடைக்குதுங்கிறதுக்காக கடன் வாங்காதீங்க. தேவையினா செலவு செய்யுங்க, அவசியம்னா மட்டும் கடன் வாங்குங்க. ஏன்னா இருக்கிறது இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்குமா நமக்கு தெரியாது. சேமிப்புன்ற மிக முக்கியமான பழக்கம் இருக்குது. போன்ல எல்லாம் கூப்பிட்டு கேட்கறாங்க, யாருனே தெரியல. டெய்லி 2 போன் வருது, கடன் வேணுமா கடன் வேணுமா கடன் வேணுமா கடன் வேணுமா. ஒரு காலத்தில் கடன் வாங்குறதா கஷ்டம், இன்னைக்கு ஈஸியே கடன் வாங்குறது தான். ஏன்னா கட்ட முடியாது, அவங்களுக்கு தெரியும் நமக்கு தெரியும். So this is the last important point I just wanted to share with people. First endu poma point number 1, confidence comes from preparation. ungal tayarippil irundhal ungalkana nambikai pirakkirathu. pillaigalai vaalkai ketrabadiyaga tayarikka seiyungal. irandavathu, konjam bore adithalum paravaayilla, oru vishayathai thirumba thirumba seivadharkana arivaiyum pakkavathaiyum pillaigalukku solli kodungal. moondavathu, இலக்கை நோக்கி ஓடுகிற போது மானை போல இருங்கள், சிறுத்தையை போல இருக்காதீர்கள். 4வது, உள்ளுணர்வு சொல்வதை கேளுங்கள், ஆழ்மனதின் குரல் உங்களை எப்பொழுதும் காப்பாற்றும். 5வது, நீங்கள் யாருடைய நேரத்தை செலவிடுகிறீர்கள் என்பது முக்கியம், உங்க பேர் குறித்து உங்களுடைய ஃபியூச்சரை டிசைட் பண்ணும். 6வது, யாரையோ இம்ப்ரெஸ் செய்வதற்காக முயற்சி பண்ணாதீர்கள், உங்கள் சொந்த வாழ்க்கையை வாழுங்கள். 7வது, உங்கள் சொந்த எண்ணங்கள் தான் உங்களை தொந்தரவு பண்ணும், அதை சரியான ப்ராசஸ் பண்ணி தேவையான விஷயத்தை மட்டும் மூளைக்கு மனசுக்கு அனுப்புங்க. 8வது, உங்களை பற்றி அதிகம் பேசிக் கொண்டிருக்காதீர்கள், காரணம் அது நீங்கள் நம்பிக்கையின்மையோடு இருக்கிறீர்கள் என்பதற்கான குறியீடு. அடுத்தது, எல்லாவற்றையும் கிரிஞ்ச் என்று நினைக்காதீர்கள், இமோஷன்ஸ் ஹேண்டில் பண்ணுறது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். 10வது, கடைசியாக நான் சொன்னது, இருக்கிறது என்பதற்காக செலவு செய்யாதீர்கள், கிடைக்கிறது என்பதற்காக கடன் வாங்காதீர்கள். சந்திர காற்றிலும் ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளினும் சாதனை பேசட்டும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.
2: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சி இனிதே நிறைவடைந்தது. மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.

வணக்கம் நேயர்களே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நிகழ்ச்சிகளை நீங்க எப்பெல்லாம் கேப்பீங்க, எதுல கேக்குறீங்க, வானொலி பெட்டி மூலமாவா இல்ல இணையதளம் மூலமாவா? கருத்துக்களை கடல் ஓசை எஃப்எம் 90.4 வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்க. கடல் ஓசையின் வானொலி சேவைய மேம்படுத்த உதவுங்க. கருத்துக்களை அனுப்ப வேண்டிய எண் 709449399. ஆப் மூலமா கேக்குறீங்கன்னா ஃபீட்பேக் பகுதியில உங்க கருத்துக்களை சொல்லுங்க. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 4 மணி.
2: எளிய மக்களின் குரலாய், வளர்ச்சியின் வழிகாட்டியாய், இதமான இசையாய், நீதல் கரையில் பிறந்து கடல் காற்றில் மிதந்து உங்கள் ஆதரவோடு 11ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: FM 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், நான் பாமன் சின்னப்பாளம். என் பேர் முரியேசன். இந்த மாதிரி வந்து கடத்தொழில வந்து நாங்கள் பட்ட அனுபவத்தை சொல்றேன். இந்த பகுதியில் நாங்கள் வந்து கடலுக்கு போகும்போது புயல், காத்துகள், உரங்கள் இந்த மாதிரி நாங்கள் ரொம்ப அவதிப்பட்டிருக்கோம். போவையில் வந்து இங்கேருந்து சந்தோஷமாக தான் தொழிலுக்கு போகிறோம். அங்கே தொழில் முடிஞ்சு வரையில் வந்து வேதனையாக தான் வரோம். ஒரு 2 மாதத்துக்கு இடையில் நாங்கள் வடக்க தொழிலுக்கு ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்போ இயற்கையான காற்று வந்து புயல் கூறு ஆயிடுச்சு. பக்கத்தில் இருக்கிற கரை தெரியலை, பக்கத்தில் இருக்கிற கரை தெரியல. 2 மணி நேரமும் வந்து நாங்கள் வந்து அந்த போட்டுக்குள்ளே வந்து இருக்க முடியாது, பைப்பு படகு இருக்க முடியாது. இன்ஜினே சால்வ் பண்ணி போட்டுட்டு தான் அந்த மாதிரி மாற்றி ஏன்னா மலைகளில் வந்து கண்ணு முழிக்க முடியல. மலைக்கு கண்ணு முழிக்க முடியல, அதாடி பார் வந்துருமோ இல்லை கரை வந்துருமோ அந்த மாதிரி பயந்துக்கிட்டு தான் வந்து மாற்றி இன்ஜினை பிடிச்சிக்கிட்டு அந்த மலையில் நனைஞ்சிக்கிட்டு தான் இருந்தோம். முழு மலை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைமை கடல் மேலே வந்து அன்னைக்கு ஒரு அபயமான ஒரு அது ஒரு சம்பவம். ஆமாம், அன்னைக்குன்னு ஒரு போட்டும் தாண்டிருச்சு அந்த காற்று மலைக்கு. அன்னைக்குன்னு ஒரு போட்டும் தாண்டிருச்சு அது. அந்த மலை வெறிச்ச உடனே தான் பார்க்குறோம் அத்தாடி நம்மளுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அன்னைக்கு இழுத்துட்டு வந்திருக்கேன் கட்டி. ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் நாங்கள் ரொம்ப அவதிப்பட்டு தான் நாங்கள் கரையை வந்தோம். அந்த மாதிரி இயற்கை எங்களுக்கு மீனவர்களுக்கு வந்து துன்பமாகவே இருக்குது. காரணம் என்ன, இயற்கையிலும் காற்று கடலோட சூழ்நிலைமைகளும் எங்களுக்கு மாறி வர்றதுனால நாங்கள் மீனவர்கள் கஷ்டப்படுறோம். இப்போதைக்கு வந்து எங்களோட வாழ்வாதாரமும் இதுகளும் வந்து கேள்விக்குறியாக தான் இருக்குது. நன்றி, வணக்கம்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: சார், ஒன்றே லீவ் வேணும் சார்.
2: எதுக்கியா?
1: அது பாத்ரூம் வால்ல இருக்கிற கரையை தேய்க்கிறேன்னு என் கையை உடைச்சுக்கிட்டேன் சார்.
2: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் அப்ளைன் வால்டையில வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை ராம்நாத் தெங்காசி.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

0: 11ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலிக்கு இந்தியாவின் முன்னாள் நிதி மற்றும் உள்துறை அமைச்சர் திரு ப. சிதம்பரம் அவர்களின் வாழ்த்து.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடலோசை எஃப்எம் 90.4. இந்தியாவிலேயே முதல் முறையாக மீனவர்களுக்காக பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையால் தொடங்கப்பட்ட கடலோசை எஃப்எம் 90.4 ராமநாதபுரம் மாவட்ட மக்களுக்காக பாம்பனிலிருந்து தனது சேவையை ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறது. 2016 பிப்ரவரி மாதம் 4 அன்று தனது ஒளிபரப்பை தொடங்கிய நாள் முதல் இன்று வரை கடல் வாழ் நண்பர்களுக்கு உற்ற தோழனாயிருந்து இனிய இசையை தருவதோடு அனைத்து சமுதாய மக்களுக்கும், குறிப்பாக அப்பகுதியில் வசிக்கும் மீனவ மக்களுக்கும் தங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு ஒரு கருவியாக இந்த ஒலிபரப்பு பயன்படுகிறது. கடலோசை எஃப்எம் 90.4 பணியாளர்களுக்கும் கடல் ஓசையின் நேயர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் சரி, வீட்டில் பெற்றோர்களும் சரி, ஒரு சில நேரங்களில் சொல்றது என்னன்னா, யாரு தான் இந்த ஹோம்ஒர்க்லாம் கண்டுபிடிச்சாங்களோ அப்படின்ற ஒரு கருத்து தான். அவர் யாரு, எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? ஹோம்ஒர்க்ன்றது வீட்டில் போய் செய்யறதுக்காக மட்டும் இல்லாம, படிக்கிற குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலயே நேர மேலாண்மை வரணும், கண்டுபிடிச்சு தெரிஞ்சுக்கணும், பொறுப்பு வரணும், பெற்றோர்களுமே குழந்தையோட கல்வியில பங்கு பெறணும்ன்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம். பண்டைய காலத்திலேயே வீட்டு பாடம் இருந்ததுக்கு ஆதாரங்கள் கூட இருக்கிறதா ஆய்வாளர்களுமே சொல்றாங்க. உறுதியா இவர் தான் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்றது கஷ்டமான விஷயமா இருந்தாலும், 19 நூற்றாண்டோட தொடக்கத்துல கல்வி கூடங்கள் உலகம் ஃபுல்லா பரவிட்டு இருந்த காலத்துல ஹோம்ஒர்க் அதுல ஒரு அங்கமா இருந்ததுக்கான காரணம் இத்தாலிய ஆசிரியர் ராபர்டோ நோவல்ஸா இருக்கலாம், இல்ல அமெரிக்க கல்வியலாளரான ஹொரேஸ் மானா இருக்கலாம் அப்படின்னு கூட சொல்லப்படுது. தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான

0: SAFM 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி. எளிய மக்களின் குரலாய், வளர்ச்சியின் வழிகாட்டியாய், இதமான இசையாய், நீதல் கரையில் பிறந்து கடல் காற்றில் மிதந்து உங்கள் ஆதரவோடு 11ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நம்ம கடல் ஓசையெஃப்எம் 90.4. நமது முன்னேற்றத்துக்கான வானொலி. கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க நம்ம கடல் ஓசையெஃப்எம் 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாமநேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேச போறது நான் கார்த்திகா மற்றும்
3: நான் ஜான் ஹோரே.
2: அடுத்ததா ஒரு விளையாட்டு தகவல் ஒன்றுமே சொல்லுவோம்ல, அதையுமே தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப், அதாவது நேற்றுலேருந்து வந்து அந்த போட்டி நடக்குதுல்ல, அதில் வந்து இளம் வீரரான இந்த ஆயுஷ் ஷெட்டி, அவங்க உலகத்தில் உள்ள நம்பர் 1 வீரரான ஷியூகியை அவங்கள வந்து வீழ்த்தி ரொம்ப பெரிய அதிர்ச்சியவே ஏற்படுத்தியிருக்காங்க. இதை தாண்டி வந்து PV சிந்து அவங்களுமே கலந்துக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுமே முதல் சுற்றுலேயே வந்து ஈஸியாக வின் பண்ணி அடுத்த சுற்றுக்குமே முன்னேறி இருக்காங்களாம். சரி, இதை தொடர்ந்து அடுத்த பகுதியில் நம்ம வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கோ.

0: அதாவது நாளைக்கு இதில் என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கும். சரி ஜான்கோரே, இப்போ இன்னைக்கு நம்ம ஒரு கேமுமே விளையாட போகிறோம்ல?
1: ஆமாக்கா. அதாவது ஒரு தலைப்பு ஒன்று சொல்லுவோம். அதாவது ஃபஸ்ட்டு தலைப்பு என்ன அப்படின்னா கிரிக்கெட் பிளேயர்ஸ் அவங்களுடைய நேம்லாம் சொல்லணும். இப்போது நேருக்கும் எனக்கும் ஒரு போட்டி மாதிரி, அதாவது நேர் ஒரு பேர் சொல்லணும், நான் ஒரு பேர் சொல்லுவேன், இப்படி மாற்றி மாற்றி போகும். எனக்கு தெரியல அப்படின்னா நான் அவுட்டு, அதுவே நேர்த்தலைனா அவங்க அவுட்டு.
0: சரி ஓகே. அதாவது நாங்கள் ஒரு தலைப்பு சொல்லுவோம், அதாவது நம்ம ஜான்ஹோரே தம்பி சொன்ன மாதிரி கிரிக்கெட் பிளேயர்ஸ், அதை வந்து நீங்களும் நாங்களும் மாற்றி மாற்றி சொல்லணும். நீங்களும் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்கள் 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களையும் சொல்லலாம். இந்த கிரிக்கெட் பிளேயர்ஸ் வந்து முடிஞ்சிச்சுன்னா அடுத்து வந்து பழங்கள், காய்கறிகள் இந்த மாதிரி ஒவ்வொன்றா வேற வேற டாபிக் கொடுத்து அதிலேருந்து மாற்றி மாற்றி சொல்கிற மாதிரி. சரி, அடுத்ததா பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், என்னுடைய பெயர் வினி. நாங்கள் வந்து சின்னாளாக இருக்கும்போது 5 வரைக்கும் ஒரு முஸ்லீம் ஸ்கூலில் தான் படித்தோம். அதோட எங்கள் அண்ணன் ஒரு ஆள் கொண்டுட்டு போய் தூத்துக்குடி மாவட்டத்தில் அலாசியஸ்ன்னு ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்த்தாப்புல 86-87 அந்த வருஷம் அங்கே கொண்டுக்கிட்டு போய் எங்களை 2ஆம் கிளாஸில் தான் சேர்த்தாப்புல. அப்போ அந்த பிள்ளைகளுக்கு ஈக்குவலாக என்னால் படிக்க முடியாது, எழுதவும் தெரியாது. அதிலே இருந்து வளர்ந்து வந்து ஒரு 9th வரை அங்கே தான் படித்தேன். அப்படியே பிள்ளைகளோட நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது இருக்கிறது அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அங்கே போய் தான் ஒரு சிஸ்டர் மூலியமாக தான் எனக்கு வந்து எழுத்துக்கள்லாம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அந்த சிஸ்டர் என்னை என்ன செய்வாங்கன்னா, ஸ்கூல் விட்ட உடனே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. கூட்டிக்கிட்டு போய் ஒரு அறையில் வச்சு இந்த கையை வந்து அப்படியே உரசித்தான் ஆனாவனா இதுகள்லாம் சொல்லி கொடுப்பாப்புல. அவங்கள்ட்ட இருந்து தான் நான் எழுத்து கற்றுக்கிட்டேன். எழுத்து கற்றுக்கிட்டதுக்கு பின்னால 5ஆம் கிளாஸில் இருந்து நல்லா வாசிக்க ஆரம்பித்தேன். ஸ்கூல்லையே வந்து பைபிள் வாசிக்கணும்னு சொன்னால் என்னை தான் கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பிள்ளைகளோட சேர்ந்து இருக்க பழக 9th வரை படித்தேன், இருந்தேன். அது மறக்க முடியாத ஒரு வாழ்க்கை. 4 மணிக்கு எழுப்பிடுவாங்க குளிக்கிறதுக்கு, ஓடி ஒளியுவோம், ஓடி ஒளிஞ்சு ஒரு இடத்துல போய் படுத்துக்கிடுவோம். 5 மணிக்கெலாம் கோயிலுக்குள்ளே போயிடணும், கோயிலுக்குள்ளே போய் லைனில் உட்காந்துருக்கணும். தூங்குனா சிஸ்டர் அப்பவுமே வந்து மண்டையிலே அடிப்பாப்புல. அதையெல்லாம் நினச்சி பார்க்கும்போது அந்த வாழ்க்கை நம்மளுக்கு இன்றைக்கி கிடைக்காதுங்கிறது ஒரு ஏக்கங்கள் இருக்குது. திருவிழா காலங்கள்லாம் வந்துட்டுன்னு சொன்னால் அப்படி போவோம் மாதா கோயிலுக்கு. 10 நாளும் பூசை இருக்கும், 10 நாள் சிஸ்டர் கண்ணை தப்பி ஓடியே போயிடுவோம் ஹார்பார்க் ஓடிடுவோம். அங்கேருந்து ஓடி வந்து அடி வாங்குவோம். அதுகளையெல்லாம் மறக்க முடியாது. இந்த கையை நீட்டி நீட்டி முட்டு போட்டு அடிப்பாப்புல, அப்படிலாம் அடி வாங்கின காலங்கள்லாம் உண்டு. இன்றைக்கே அந்த கொடி ஏற்றின உடனே அந்த நினைவுகள் எங்களுக்கு ஓடும். மாதா கோயிலில் கொடி ஏற்றினா நம்ம இங்கேருந்து அங்கே ஓடுவோம், அங்கேருந்து இங்கே ஓடுவோம், கடலுக்குள்ளே குதிப்போம், நேருஜி பூங்காவுக்கு போவோம், எல்லா பூங்காவுக்குமே போவோம். அங்கே கடந்து ஒளிஞ்சு கிடந்துட்டு பையன் வீட்டுக்கு வருவோம், ஹாஸ்டலுக்கு வருவோம். அதிலெல்லாம் சிஸ்டர்கிட்ட வந்து ரொம்ப அடி வாங்கியிருக்கோம். நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: உங்க ஸ்கின் இன்னும் க்ளோ ஆகணுமா? உங்க முடிக்கொற்ற பிரச்சனைக்கு சரியான தீர்வு வேணுமா?
1: தென்னிந்தியாவில் 45 மேற்பட்ட கிளைகளுடன் மக்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமான பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் இப்ப நம்ம ராம் நாட்டுக்கு வந்தாச்சு.
0: ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், பிஆர்பி, ஜிஎஃப்சி, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ராம் நாட்டிலே கிடைக்குது. திறப்பு விழா சலுகையாக நீங்கள் எடுக்கும் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு 30% தள்ளுபடியுடன் ஃப்ரீ கன்சல்டேஷன்.
2: பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR பிரியாணி அப்ஸ்டேர்ஸ், பாரதி நகர் பஸ் ஸ்டாப், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட் 9150080065.
3: கல்யாணம், காது குத்து, வழக்காப்பு, பிறந்த நாள், உங்க வீட்டு ஃபங்க்ஷனா இருந்தாலும் சரி, கார்ப்பரேட் ஈவெண்டா இருந்தாலும் சரி, 5-star ஹோட்டல்ல நடத்தணுமா? அப்ப நீங்க வர வேண்டிய இடம் ராமேஸ்வரம் தி ரெசிடென்சி டவர்ஸ். ராமேஸ்வரம் தீவின் ஒரே 5-star ஹோட்டல். பிசினஸ் ஆர் ஃபேமிலி செலிபிரேஷன், கிராண்ட் செலிபிரேஷன்ஸ்காகவே இருக்க 10-500 நபர்கள் வரை அமரக்கூடிய பிரீமியம் பேங்க்வெட் ஹால், வேர்ல்ட் கிளாஸ் டைனிங், எலகன்ட் லான்ச், சிக்னேச்சர் கேக் அண்ட் பீசா ஷாப்ஸ், ரெஃப்ரெஷிங் ஸ்விம்மிங் பூல், ஃபுல்லி எக்யூப்ட் ஃபிட்னஸ் சென்டர், ரெஜுவினேட்டிங் ஸ்பா, அட்டகாசமான அவுட்டோர் கேட்டரிங், வாழ்க்கையின் சிறந்த தருணங்களை சிறப்பாக்க தி ரெசிடென்சி டவர்ஸ் ராமேஸ்வரம். தொடர்புக்கு 7397790803.
1: ஆடை உலகின் அரசன் ஐயூ கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூ கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
6: கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாட நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா, மற்றும்
7: நான் ஜான் ஹோரேப்.
6: சரி, அடுத்ததாக வந்துட்டு நம்ம ஒரு கேள்வியுமே கேட்டிருந்தோம், அதாவது கிரிக்கெட் பிளேயர்ஸ் அவங்கள வந்து மாறி மாதிரி சொல்ல மாறி மாறி நாங்களும் நீங்களும் சொல்லணும். ஆனால் யாருமே பண்ணலையே ஜான் ஹோரேப்.
7: ஓகே, அப்போ நம்மளே அதை விளையாண்டுலாமா?
6: சரி ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம விளையாண்டு காமிப்போம், அடுத்ததாக வேறு டாபிக்கு யாராவது வருவாங்க. சரி, நான் ஸ்டார்ட் பண்ணவா? நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களா?
7: நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க.
6: ரோஹித் சர்மா,
7: சுப்மன் கில்,
6: விராட் கோலி,
7: ஜெய்ஷால்,
6: ரவீந்திர ஜடேஜா,
7: டிம் டேவிட்,
6: ரிஷப் பந்த்,
7: அக்ஷர் பட்டேல்,
6: கே எல் ராகுலா,
7: வேற பிரின்ஸ் யாதவ்,
6: சூரியகுமார் யாதவ்,
7: கார்பின் பாச்,
6: சிராஜ்,
7: ஃபின் ஆலன்,
6: கார்த்திக் பாண்டியா,
7: குருணல் பாண்டியா,
6: சச்சின் டெண்டுல்கர்,
7: வேறு யார் சொல்கிறது, அஜின்கே ரஹானே.
6: சரி ஓகே, ரொம்ப போய்கிட்டே இருக்கே.
7: ஓகேக்கா, நீங்களும் ஜெயிச்சிட்டீங்க, நானும் ஜெயிச்சிட்டேன்.
6: சரி ஓகே, இந்த மாதிரி தான் விளையாடணும். அடுத்து தான் வந்துட்டு நேயர்களுக்கான வேறு தலைப்பு கொடுத்துடலாமா?
7: அந்த தலைப்பு நானே
6: சொல்லிடுறது
7: ரொம்ப ஈஸியாக, பழங்கள், அதை வச்சுக்கலாம்க்கா.
6: சரி ஓகே, ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் நம்ம ஜான் ஹோரேப் தம்பி வந்து சொல்லியிருக்காங்க. நீங்களும் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்கள், 709-4-3-9-9-9 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட நாங்களும் விளையாட ரெடியாக இருக்கோம். அடுத்ததான் நம்ம ஜான் ஹோரேப் தம்பியுமே வந்துட்டு ஒரு புக்கை ரீட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களே.
7: ஓகேக்கா, இந்த புக்கோட பேர் என்ன அப்படின்னா, ரகசிய தோட்டம். இது யார் எழுதுனா அப்படின்னா, ஃப்ரான்சிஸ் ஹட்சன் பவர்னட் எழுதுனாங்க. அதுக்கப்புறம் இதை தமிழ் மொழியில் மொழிபெயர்ப்பிச்சவங்க யார் அப்படின்னா, சுகுமாரன் அவங்க தான் மொழிபெயர்ப்பிச்சாங்க. 10வது தலைப்பு, மாய மந்திரம். காலின் அறையில் டாக்டர் காத்திருந்தார். அதிக நேரம் வெளியே இருக்க வேண்டாம் என்று காலினிடம் கூறினார். எனக்கு களைப்பாகவே இல்லை, வெளியே இருப்பதுதான் நன்றாக இருக்கிறது. காலை முழுவதும் உள்ளே இருக்கிறேன், இரவு மட்டும்தான் வெளியே போகிறேன். என்னை ஏன் தடுக்கிறீர்கள்? என்னை தடுக்க வேண்டாம் என்று டாக்டரிடம் கடுமையாக கூறினான் காலின். டாக்டர் சோகமாக போனதும் காலினை கடிந்து கொண்டாள் மேரி. டாக்டரிடம் ஏன் அவ்வாறு நடந்து கொண்டாய் என்று கேட்டபோது, இப்போது நான் நடக்கிறேன், என்னால் ஓட முடிகிறது, நான் நோயாளி அல்ல, அவர் எனக்கு தேவைப்படவில்லை என்று கூறினான். 10 வருடங்களாக உனக்கு அவர்தான் வைத்தியம் பார்க்கிறார் என்றான் காலின். இனிமேல் அவ்வாறு நடந்து கொள்ள மாட்டேன் என்றான் என்று கூறிய காலின், இன்று சொந்த காலில் நிற்கிறேன். நான் தோட்டத்திற்கு போவதை யாரும் தடுக்க முடியாது. அங்கே ஒரு மாய மந்திரம் இருக்கிறது. அங்கேதான் நான் நடக்க செய்கிறேன் என்றான். ஆமாம், தோட்டத்திலே மாய மந்திரம்தான் இருக்கிறது. மண்ணிலிருந்து பசுமையான இலைகளுடன் செடிகள் முளைக்கின்றன. எத்தனை விதமான நிறங்கள் பூக்கள் பூக்கின்றன என்று உனக்கு தெரியுமா என்று கேட்டான். டிக்கனும் மேரியும் போட்ட விதைகள் தேவதைகளாக முளைத்திருந்தன என்று நினைத்திருந்தான் காலின். தினமும் காலினை சக்கர நாற்காலியில் வைத்து மேரியும் டிக்கனும் அழைத்து சென்றனர். ஒரு நாள் மேரி காலினிடம் கூறினாள், முதல் நாளுக்கு பிறகு இதுவரை நீ நடக்கவில்லை. நல்லது, தோட்டத்தில் நடக்கிற மாய மந்திரம் என்னிடம் உள்ளது என்றான். காலின் எழுந்து நின்றான். மேரியும் டிக்கனும் பின்னால் வந்தனர். நரிக்குட்டி, காகம், அணில்குட்டிகள், ஆட்டுக்குட்டிகள் ஆகியவை அவன் பின்னால் அணிவகுத்தன. காலி நடக்கும்போது சில நேரம் மட்டும் தடுமாறினான். அதுக்கப்புறம் ஒரு மணி நேரத்துக்கு பிறகு அவன் தூங்கிட்டான்.
6: சரி, ஓகே, இதை வந்து அடுத்த பகுதியில் நம்ம வந்து கண்டினியூ பண்ணுவோம். அதாவது ரீட் பண்ணுறதை வந்து கண்டினியூ பண்ணிக்கிறோம். அடுத்ததான் நானுமே ஒரு ஊட்டச்சத்து தகவல் சொல்லுவேன்ல, அதையுமே தெரிஞ்சுக்குவோம். நம்ம எல்லாருக்குமே வந்து சின்ன நெல்லிக்காய்னா ரொம்ப பிடிக்கும். சரி, உங்களுக்கு வந்து பெரிய நெல்லிக்காய் பிடிக்குமா சின்ன நெல்லிக்காய் பிடிக்குமா?
7: சின்ன நெல்லிக்காய் எனக்கு சும்மா சாப்பிட பிடிக்காது, உப்பு மிளகாய்.
6: ஆமாம், எல்லாருக்குமே அதான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் பெரிய நெல்லிக்காயை மட்டும் நம்ம வந்து சாப்பிடவே மாட்டோம்.
7: ஏன்னா ரொம்ப ரொம்ப துவக்கும்.
6: ஆமாம், ஏன்னா அது வந்து ஒரு மாதிரி லைட்டாக துவக்கிற மாதிரியும் இருக்கும், கசக்கிற மாதிரியும் இருக்கும், புளிக்கிற மாதிரியும் இருக்கும். என்ன டேஸ்ட்னே சொல்ல முடியாது. அதனால வந்து அதை நம்ம விரும்பி சாப்பிட மாட்டோம். ஆனால் பெரிய நெல்லிக்காய் வந்து நிறைய பயன்களை தருது. இதில் வந்து வைட்டமின் சி, அப்புறம் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்கள்லாம் நிறைஞ்சிருக்கு. இதில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது, உடல் எடையை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு உதவுது. அதே மாதிரி இது சாப்பிட்றதுனால அந்த முடி உதிர்வெல்லாம் தடுத்து வளர்ச்சிக்குமே, முடி வளர்ச்சிக்குமே உதவுது. புற்றுநோய் ஏற்படுறத வந்து தடுக்குது. அப்புறம் வந்து முகப்பொலிவுக்குமே ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது. தினமுமே காலையில் வந்து நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சு வந்துட்டோம்னா அல்சர் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் குணமாகுமா. அப்புறம் வந்து கண் பிரச்சனைக்குமே ரொம்ப ஒரு நல்ல தீர்வா சொல்யூஷனா இருக்கும். அதாவது கண்ணில் இருந்து அந்த நீர் சுரக்கிறது, எரிச்சல், கண் சிவக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து தடுக்குது. ஹீமோக்ளோபின் லெவலை வந்து அதிகரிக்க, அப்புறம் வந்து இரத்த சோகைக்கு வந்து நெல்லிக்காய் வந்து ஒரு நல்ல மருந்து. நெல்லிக்காயை நல்லா கழுவி வந்து அப்படியே சாப்பிடலாம். அதை தவிர்த்து ஊறுகாய் போட்டு அந்த சாப்பாட்டுக்கு தொட்டுமே நம்ம சாப்பிட்டுக்கலாம். நெல்லிக்காயை சாப்பிட்ட அப்புறம் தண்ணி குடித்தா ஒரு மாதிரி ஜில்லுன்னு இருக்கும், தெரியுமா ஜான்ஹோரே? நீங்கள் பெரிய நெல்லிக்காய்லாம் சாப்பிட்டு குடிச்சிருக்கீங்களா?
7: குடிச்சிருக்கேன், ஒரு தடவை குடிச்சிருக்கேன். நான் சில்லுன்னா இருக்கும்.
6: அதே மாதிரி தண்ணியிலலாம் அந்த வெட்டி போட்டு பாட்டிலில் ஸ்கூலுக்கெலாம் கொண்டு போகமே, அப்படிலாம் கொண்டு போயிருக்கீங்களா?
7: முன்னாடி தான் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன்.
6: சரி, ஓகே, அந்த மாதிரி கொண்டு போனால் அது வந்து உடம்புக்கு வந்து நல்ல குளிர்ச்சி, ஹீட்டாக இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்பவே நல்ல குளிர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அடுத்து தான் இன்றைக்கி வந்து நம்ம நிகழ்ச்சியில் ஒரு கேமுமே விளாண்டுட்டுருக்கோம். அதாவது நாங்கள் ஒரு தலைப்பு சொல்லுவோம், அந்த தலைப்பில் அதாவது பழங்கள்னு சொன்னோம்னா பழங்கள் வந்து நாங்களும் நீங்களும் மாற்றி மாற்றி சொல்லணும். அடுத்ததாக பழங்கள் அப்படின்னு ஒரு தலைப்புமே கொடுத்துருக்கோம். நீங்களும் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்கள். 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களையும் சொல்லலாம். அடுத்ததாக பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி 11 ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை முன்னிட்டு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு ஸ்ரீநாத் அவர்களின் வாழ்த்து.
1: கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியை ஒரு 10 வருஷமா சிறப்பா அதை நடத்திக்கிட்டு இருக்க திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதுல என்ன அப்படின்னா, ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம், இந்தியாவிலேயே ஒரே சேனல், ஒரே ஒரு எஃப்எம் ஸ்டேஷன் ஃபார் தி சொசைட்டி, ஃபார் த கம்யூனிட்டி ஆஃப் ஃபிஷர்மேன் அப்படின்னா இதுதான். மீனவர்களுக்கான ஒரே எஃப்எம் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்றதுல ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். ஐ விஷ் ஆம்ஸ்ட்ராங் அண்ட் ஹிஸ் டீம் வெரி வெரி குட் லக், பெஸ்ட் விஷஸ், காட் பிளஸ், தேங்க்யூ.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: இணைஞ்சிருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. இப்போ நேரம் சரியாக 5:39 ஆயிடுச்சு. கடலோடு விளையாட நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா, மற்றும்
3: நான் ஜான் ஹோரே.
2: அடுத்ததான் வந்து ஒரு கேமுமே விளையாண்டுட்ருக்கோம். அதாவது நாங்கள் ஒரு தலைப்பு சொல்லுவோம், அந்த தலைப்பில் நீங்களும் நாங்களே மாற்றி சொல்லணும். உங்களுக்கான தலைப்புமே சொல்லிடணும். பழங்கள், பழங்கள் அதாவது பழம்லாம் இருக்கும்ல, அதை வந்து நீங்களும் நாங்களும் மாற்றி மாற்றி சொல்லணும். அடுத்ததான் நம்ம ஜான்ஹோரி தம்பியுமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க புக்கை வாசிக்க.
3: ஓகேக்கா. சிறிது நேரம் காலின் ஓய்வெடுத்தான். ஒரு விஷயத்தை நீங்கள் ரகசியமாக வைத்து கொள்ள வேண்டும். நான் நடப்பதை யாரிடம் சொல்ல வேண்டாம். நான் ஓடவும் விரும்புகிறேன். என்னுடைய அப்பா வீட்டுக்கு வரும்போது ஆச்சரியப்பட வேண்டும், என்னை பார்த்து பெருமைப்பட வேண்டும் என்றான் காலின். காலின் விளையாடுவதால் நடப்பதாலும் நிறைய சாப்பிட்டான். நர்ஸ் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டாள். தன்னுடைய ரகசியம் நர்ஸால் அப்பாவுக்கு தெரிந்துவிடுமோ என்று காலின் பயந்தான். நீ நன்றாக சாப்பிடுகிறாய், உனக்கு எந்த நோயும் இல்லை என்றாள் நர்ஸ். உனக்கு நிறைய சாப்பிடுகிற புது வியாதி வந்திருக்கிறது என்றாள் நர்ஸ். உனக்குள் சிரிப்புடேன். அப்படியா, நான் டாக்டரிடம் சொல்கிறேன் என்றாள் நர்ஸ். டாக்டரிடம் காலினிடம் நிறைய கேள்வி கேட்டார். காலின் மாற்றமும் தோற்றமும் அவருக்கு பெரிய ஆச்சரியத்தை தந்தது. தோட்டத்துக்கு போவது உனக்கு மாற்றத்தை தருகிறதா என்று கேட்டார். ஆமாம், தருகிறது. எந்த தோட்டத்திற்கு போகிறாய்? அதை நான் யாரிடமும் சொல்ல மாட்டேன். நல்லது, வெளியே போய் துன்பத்தை ஏற்படுத்தி கொள்ளாதே. நீ நிறையா சாப்பிடுவதற்காக நர்ஸ் சொன்னாள். நீ நன்றாக இருக்கிறாய், உன் அப்பா கேட்டால் சந்தோஷப்படுவார் என்றார் டாக்டர். என் அப்பாவுக்கு சொல்ல வேண்டாம் என்று கத்தினான் காலின். அப்பாவை ஆச்சரியப்படுத்த வேண்டும் என்பது அவனுடைய திட்டம். டாக்டரால் கெட்டு போய்விடுமோ என்று பயந்தான். அதனால் இப்படி சொன்னான். நான் மீண்டும் மோசமாகாமல் அப்பா ஏமாற்றமடைவார் என்றான். கவலைப்படாதே தம்பி, அப்பாவுக்கு தெரிவிக்க மாட்டேன் என்றார் டாக்டர். காலின் மேரியும் நோய் வந்தது.
2: சரி, ஓகே, இதை வந்து அடுத்த பகுதியில் வந்து என்ன வாசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த கண்டினியூ பண்ணுவோம். அடுத்ததான் நானுமே வந்து ஒரு தகவல் சொல்லுவேன்ல, அதையுமே தெரிஞ்சுப்போம். வீட்டுக்கு வெளியே வந்து பந்து விளாட்றது, ஓடி விளாட்றதுன்னு எல்லாமே வந்து நமக்கு சந்தோஷத்தை தரும். ஆனால் ரோடு ஓரத்தில் வந்து விளாட்றப்ப நம்ம ரொம்பவே கொஞ்சம் கவனம் குறைஞ்சாலுமே வாகனங்கள் வந்து வரும் போகும், அதனால் ரொம்ப ஆபத்துலாம் ஏற்படலாம். சரி, நீங்களாம் அந்த மாதிரி விளாடுவீங்களா?
3: விளாடுவோம்க்கா.
2: ரோட் ஓரத்துலலாம் ஆனால் விளாடக்கூடாதுல்ல?
3: முன்னாடி விளாடுவோம், இப்போ நாங்கள் விளாடுறதில்ல.
2: குழந்தைங்க வந்து இந்த ரோட்டு ஓரத்தில் வாகனம் போகிற இடத்துலலாம் விளாடக்கூடாது. ஏன்னா பந்து, கிரிக்கெட்டு, பேட்டு இந்த மாதிரிலாம் விளையாட்டு பொருட்களை வச்சு ரோட்டில் விளாட்றத வந்து தவிர்க்கணும். விளையாடிக்கிட்டு இருக்கிறப்ப வந்து பந்து திடீர்னு ரோட்டில் விழுந்துருச்சுன்னா அதை எடுக்க வந்து உடனே ரோட்டுக்கு ஓடக்கூடாது. பக்கத்தில் வந்து ஃப்ரெண்ட்ஸோட வந்து ரோட்கிட்ட விளாட்றேன்னு ஒருத்தவங்க வந்து தள்ளுற வேலைலாம் இந்த இதெல்லாம் நம்ம வச்சுக்கவே கூடாது. விளாட்றதுக்கு பூங்கா, விளையாட்டு மைதானம்னு பாதுகாப்பான இடங்கள்லாம் விளாட்றது ரொம்ப வந்து நல்லது. குழந்தைங்க வந்து ரோட்கிட்ட விளையாடும் போதுமே பெற்றோர்களுமே கவனமா இருக்கணும். குறிப்பா சின்ன குழந்தைங்க வந்து பெரியவங்களோட கண்காணிப்புல இருக்கிறது வந்து ரொம்பவே முக்கியம். அதுவும் சின்ன குழந்தைங்களா ரோட்கிட்ட அனுப்பவே கூடாது, ஏன்னா எந்த நேரத்துல என்ன நடக்கும்னே தெரியாது. அதனால ரோட்கிட்ட விளையாண்டாலுமே ரொம்பவே கவனமா இருக்கணும். ஏன்னா சில பேர் வீடுலாம் ரோடு ஓரத்துல தான் இருக்கும், அந்த மாதிரி அங்கெல்லாம் குழந்தைங்க இருந்தா அவங்களுமே ரொம்ப பாதுகாப்பாவே இருக்கணும். சரி, அடுத்ததான் நம்ம கேமையுமே சொல்லிருங்க ஜான்ஹோரே.
3: ஓகேக்கா. அதாவது நாங்கள் ஒரு தலைப்பு சொல்லுவோம், அதிலிருந்து நேயர்களும் நாங்களும் மாற்றி சொல்லணும். இப்போது தலைப்பு என்ன அப்படின்னா பழங்கள்.
2: நீங்களும் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்க 709-4-3-9-9-9 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களையும் சொல்லலாம். அடுத்ததாக பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.

0: இணைஞ்சிருக்கீங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா மற்றும்
1: நான் ஜான் ஹோரே.
0: சரி, அடுத்ததான் வந்து நீங்களுமே ஒரு புக் ரீட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கல்ல.
1: ஓகேக்கா. குறைக்கு டிக்கன் ரகசிய தோட்டத்தை உருளைக்கிழங்குகளை வறுத்து கொடுத்தான். காலின் சரியாக சாப்பிடவில்லை என்று வருத்தப்பட்ட நர்ஸ் டாக்டரை அழைத்தார். டாக்டரும் அவனை 2 வாரங்களாக பார்க்கவில்லை. காலின் எலும்பும் தோலுமாக இருப்பான் என்று நினைத்தனர். காலின் புது ரோஜாவாக இருப்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். டாக்டர் போகும்போது மிஸ்ஸஸ் மேட்லாக்கிடம் இதை பற்றி பேசினார். உணவு இல்லாமல் எப்படி இப்படி என்று ரொம்ப சந்தேகப்பட்டார். எல்லாம் அந்த பெண் மேரியால் தான். வரும்போது துரும்பாக வந்தான், சிரித்தான், அவர்களுக்கு குணமாகி விட்டான் என்றார் மேட்லாக். அப்படியா, அப்போது நாமும் சிரிப்போம் என்றான் டாக்டர். 11வது தலைப்பு திரை. ராபினும் இன்னும் கொஞ்சம் பொறிக்கவில்லை. முட்டைகள் தான் கூட்டில் இருந்தன. மேரி, காலின், டிக்கன் ஆகிய மூவரும் கூடு உள்ள மரத்தின் அருகே வரும்போது ராபின் மயந்து டிக்கனை பற்றி ராபினுக்கு பயமில்லை. ராபினை போல்தான் டிக்கனும். ஆனால் காலின் அதனால் ராபின் காலினை கவனிக்க ஆரம்பித்தது. தோட்டத்திற்கு வரும்போது காலின் சக்கர நாற்காலியில் வந்து ராபினுக்கு திகிலை ஏற்படுத்தியது. மேலும் காலின் நடக்க ஆரம்பித்த வித்தியாசமான பட்டது. முதலில் மற்றவர்கள் துணையோடு நடந்தான். தனியாகவே நடந்தபோது கொஞ்ச தூரம் நின்று பிறகு நடந்தான். அது ராபினுக்கு பூனை பதுங்கி பாய்வது போல் இருந்தது. முதலில் பறக்க கற்றுக்கொள்ளும் போது தன் செய்தியை போல் காலின் செய்கிறான் என்று ராபின் நினைத்தது. என்றாலும் நடப்பதுதான் பிறகு நிற்கிறான் என்றும் அவர்கள் நினைத்தார்கள். அவர்கள் உடற்பயிற்சி செய்வதை கவனித்த போது ராபினுக்கு மேலும் குழப்பம் ஏற்பட்டது. கிராமத்தில் ஒரு மல்யுத்த வீரனுடன் டிக்கன் உடற்பயிற்சி கற்றுக்கொண்டிருந்தான். அதை அவன் காலினுக்கு சொல்லி கொடுத்தான். மேரியும் செய்தாள். கையை உயர்த்தி மடக்கி காற்றில் குத்துவது போல் அவர்கள் செய்வதை ராபின் பார்த்தது மிரண்டு விட்டது. ஆனால் அந்த உடற்பயிற்சி முட்டைகளுக்கு எந்த ஆபத்தையும் வர இயலவில்லை.
0: சரி, ஓகே. இதை தொடர்ந்து வந்து அடுத்ததாக நாளைக்கு இதை வந்து அவங்க ரீட் பண்ண வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. அடுத்ததாக நானுமே ஒரு கோர்ஸ் பற்றி சொல்லுவேன்ல, அதையுமே நம்ம தெரிஞ்சுக்குவோம். இன்றைக்கி வந்து நான் தோட்டக்கலை அறிவியல் அந்த படிப்பு பற்றி தான் சொல்ல போகிறேன். இதை வந்து ஆங்கிலத்தில் வந்து ஹார்ட்டிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹார்ட்டிகல்ச்சர்னா பழங்கள், காய்கறிகள், பூக்கள், அலங்கார செடிகள், மருத்துவ தாவரங்கள், அப்புறம் வந்து சில மசாலா பயிர்களை அறிவியல் வந்து வளர்க்கிறது அப்புறம் பராமரிக்கிறது அந்த அதை பற்றின படிப்பு தான். வெறும் செடி வளர்க்குறது மட்டும் வந்து ஹார்ட்டிகல்ச்சர் கிடையாது. எந்த மண்ணில் வந்து எந்த பயிர் நல்லா வளருது, எவ்வளோ தண்ணி தேவை, எந்த உரத்தை வந்து எப்போது பயன்படுத்தணும், இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து இதில் கற்று தருவாங்க. உதாரணமாக மாம்பழம், வாழைப்பழம், கொய்யாப்பழம், இந்த மாதிரி பழங்களை எப்படி சிறப்பாக வளர்க்குறது, தக்காளி, மிளகா மாதிரி காய்கறிகளை எப்படி பயிரிடுறது, பூச்செடிகளை வந்து எப்படி பராமரிக்கிறதுன்னு இந்த மாதிரி தான் கற்று தராங்க. இதை தாண்டி வந்து கிரீன் ஹவுஸ், நர்சரி, ட்ரிப் இரிகேஷன், இந்த மாதிரி நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி குறைஞ்ச இடத்துலையும் சிறந்த முறையிலையுமே தாவரங்களை வளர்க்குறது பற்றியுமே தெரிஞ்சுப்பாங்க. பயிரை வளர்த்து வந்து அறுவடை செய்கிறதோட இதோட வேலை வந்து முடிஞ்சிடாது. பழம் அப்புறம் காய்கறிலாம் சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கிற அந்த சேமிப்பு, தரம் பிடிக்கிறது, பேக்கிங்கு, அப்புறம் வந்து சந்தைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரெடி பண்ணுறதுன்னு எல்லாத்தையுமே தெரிஞ்சுப்பாங்க. ஹார்ட்டிகல்ச்சர் படித்தவங்க வந்து தோட்டக்கலை அலுவலர், தோட்டக்கலை நிபுணர், தாவர ஆராய்ச்சியாளர், விவசாய ஆலோசகர், பண்ணை மேலாளர்னு நிறைய பணிகளை வந்து செய்யலாம். பொதுவாக இது வந்து படிக்க பயாலஜி இல்லைனா அக்ரிகல்ச்சர் சம்மந்தமாக வந்து குரூப் எடுத்திருக்கணும். ஆனால் இந்த படிப்புகளுக்கான தகுதி வந்து கல்லூரி அப்புறம் பல்கலைக்கழகத்தை பொறுத்து தான் மாறும். சரி, அடுத்ததான் வந்து பாடலுமே வருது. நம்ம ஜான்கோரே தம்பியுமே வீட்டுக்கு போகிற டைமுமே ஆயிடுச்சே.
1: பாய் பாய்க்கா.
0: பாய் பாய். அடுத்ததாக பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 6 மணி. எளிய மக்களின் குரலாய், வளர்ச்சியின் வழிகாட்டியாய், இதமான இசையாய், நீதல் கரையில் பிறந்து கடல் காற்றில் மிதந்து உங்கள் ஆதரவோடு 11ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 17 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 41 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

கதையோட விளையாடு. இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.

0: கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா மற்றும்
1: ஜாபீர்.
0: அடுத்ததான் நம்ம ஜாபீர் தம்பியுமே வந்து, சரி இன்னைக்கு என்ன கேம்னு உங்களுக்கு தெரியுமா?
1: என்னன்னு தெரியலையா?
0: சரி ஓகே. அதாவது இன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு தலைப்பு சொல்லுவோம், அந்த தலைப்பில் உள்ள பெயர்கள் அதாவது பழங்கள்னு சொன்னால் அந்த பழங்களை வந்து நம்ம ரெண்டு பேரும் மாறி மாறி சொல்லணும். இதுதான் நம்ம இன்றைக்கி நேயர்களோடு விளையாடுறோம். அதாவது பழங்கள்னு ஒரு தலைப்புமே கொடுத்துருந்தோம், நீங்களும் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்கள் 7094-4399-999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களையும் சொல்லலாம். சரி, நம்ம ஜாபீர் தம்பி வந்து வாசிக்க ஆரம்பிக்கிறீங்களா?
1: ஆ ஓகேக்கா. பாணியின் உலகில் சிறார் நாவல் உதயசங்கர் அவங்களால இயக்கப்பட்டுச்சு. நம்ம போன தடவை பார்த்ததில் மண்ணுன்னு சொன்னால் உயிர் சத்து உள்ள மண், நாங்கள் மண்ணை சாப்பிட்டு வெளியேற்றுற மண் விவசாயிக்கு ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரியான ஒரு கவிதையும் சொல்லியிருப்பா. அதாவது அந்த மண்புழு ஆணி அதன் அருகில் குனிந்து மண்ணை திங்கிறது ஒரு வேலையா என்று கேட்டாள். அதற்கு வயதான சொன்னிச்சான், ஆமாண்டா செல்லும், மண்ணை தின்னு தான் எங்கள் வயிற்று ரொம்ப வயிறு ரொம்பது. நாங்கள் சாப்பிட்ற மண்ணில் இருக்கிற சில சத்துக்கள் எங்களுடைய குடலில் வந்து உறிஞ்சிரும், பிறகு எங்களுடைய வயிற்றில் சுரக்கிற நீரோடு சேர்ந்து மென்மையாக்கி மண்ணை வெளியே தள்ளுவோம் என்று சொன்னிச்சான் அந்த வயிற்றான். இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படின்றத தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.
0: சரி ஓகே. அடுத்ததான் நானுமே வந்து ஒரு கேம் பற்றி சொல்லுவேன்ல, அதையுமே தெரிஞ்சுக்கும். சாக் ரேஸ் அந்த கேம் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா?
1: சாக் ரேஸா? அதாவது அந்த சாக்கில் காலை விட்டு இப்படி நடக்கிறது?
0: ஆமாம் ஆமாம். சாக்கு பையன் வந்து பயன்படுத்தி விளாடுற ஒரு வேடிக்கையான ஓட்டப்பந்தயம் தான். இதில் கலந்துக்கிற ஒவ்வொரு பிளேயர்ஸ்க்குமே ஒரு பெரிய சாக்கு பை வந்து கொடுப்பாங்க. பிளேயர்ஸ் அதில் வந்து ரெண்டு காலையுமே வச்சு அந்த சாக்கை கையால் பிடிச்சி நிற்கணும். விளையாட்டு ஸ்டார்ட் ஆன உடனே ஓட முடியாது, ஏன்னா சாக்கு பைக்குள்ளே தான் நம்ம கால் இருக்கிறனால குதிச்சு குதிச்சு வந்து முன்னோக்கி போகணும். அதுவும் ஸ்பீடாகவும் நம்மளால் குதிக்க முடியாது. ஒரு ஃபினிஷ் லைன் போட்டிருப்பாங்க, யார் வந்து குதிச்சு குதிச்சு அந்த ஃபஸ்ட்டு அந்த ஃபினிஷ் லைனை வந்து தொடுறாங்க அவங்க தான் இந்த கேமோட வின்னர். உதாரணமா இப்ப 4 இல்லனா 5 பேர் ஒரு வரிசையில நிக்கறாங்கன்னு வெச்சுக்கலாம். எல்லாருக்குமே வந்து சாக்கு பை கொடுப்பாங்க. ஸ்டார்ட் ஆன உடனே ஒரே நேரத்துல வந்து குதிக்க ஆரம்பிக்கணும். ஒருத்தங்க வந்து வேகமா முன்னாடி போவாங்க, இன்னொருத்தங்க வந்து கொஞ்சம் பின்னாடி வருவாங்க. சில நேரத்தில் வந்து முன்னால் போகிறவங்க வந்து தடுமாறி நிற்கலாம். அதனால கடைசி நொடி வர வெற்றியாளர் யாருன்னே நமக்கு வந்து தெல்ல தெளிவாக சொல்ல முடியாது. அதுவுமே எங்கள் ஸ்கூல்லலாம் நான் படித்தப்பா இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் டேலலாம் நடந்திருக்கு. சாதாரணமாக ஓடுனா எல்லாராலையுமே ஓட முடியும், ஆனால் சாக்குக்குள்ளே நின்றுட்டு வந்து ஓட முடியாது. அப்படியும் ஓடி குதித்து விளையாடுற ஒரு விளையாட்டு தான் சாக் ரேஸ். சரி ஓகே. அடுத்ததான் நம்ம கேமுமே சொல்லிட்டோம், நீங்களும் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்கள் 7094-4399-999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களையும் சொல்லலாம். அடுத்ததாக பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: உங்க ஸ்கின் இன்னும் க்ளோ ஆகணுமா? உங்க முடிக்கொற்ற பிரச்சனைக்கு சரியான தீர்வு வேணுமா?
1: தென்னிந்தியாவில் 45 மேற்பட்ட கிளைகளுடன் மக்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமான பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் இப்ப நம்ம ராம் நாட்டுக்கு வந்தாச்சு.
0: ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், பிஆர்பி, ஜிஎஃப்சி, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ராம் நாட்டிலேயே கிடைக்குது. திருப்பூழா சலுகையாக நீங்கள் எடுக்கும் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு 30% தள்ளுபடியுடன் ஃப்ரீ கன்சல்டேஷன். பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR பிரியாணி அப்ஸ்டேர்ஸ், பாரதி நகர் பஸ் ஸ்டாப், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட் 9150080065.
1: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என்னுடைய பெயர் மரிய லிண்டன். நான் வந்து பாமன் காமராஜனுடைய சார்ந்தவன். எங்களுடைய வரலாறு வந்து அந்தனியா ஸ்கூலில் தொடங்கி யாப்பா ஸ்கூலில் தொடங்கி வேர்கோடு பள்ளியில் வந்து 12 முடிஞ்சு. அதுக்கப்புறம் வந்து காலேஜ் வந்து படிக்கிறதுக்கு வசதி இல்லாமல் ஒரு வருடம் மீன் பிடிக்க பாமனில் போனேன். பாமனில் போனதும் ஒரு தான், நல்ல வேலை வாக்கு தெரிஞ்சால் தான் பாமன்லேயுமே ஏற்றுவாங்க. ஏன்னா காற்றுக்கடல் உரமான ஒரு பகுதி இது. முதல் நாள் கனகாக்க வந்து ஒரு 17-18 வயசில் போனேன். 12 முடிச்சுட்டு போனது வந்து இங்கே கொஞ்சம் தூரம் வந்து உடம்பு தாங்கும் கொஞ்சம். அதுக்கப்புறம் கடலுக்குள்ளே போக போக அலை வர்றது, அந்த காட்டின் வரம், அந்த வல்ல போட்டில் வர ஸ்மெல், இன்ஜின் ஸ்மெல்லு, டீசல் ஸ்மெல்லு வந்து உங்களை குடலை பிரட்டி அதை சொல்ல வாயால் வார்த்தையை சொல்ல முடியாது, அவ்வளோ வாந்தி வரும். குடல் பித்தம் கித்தம் ரத்தம் வரக்கூட வாய்ப்பு இருக்குது. வரும்போது டெட் பாடி தான் இறங்குவீங்க. வாந்தி வர்றது வந்து நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையே வந்து அது என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு இதாக இருக்கும். அதை வந்து தொடர்ந்து ஒரு மாதம் 2 சில பேருக்கு 6 கூட வரும். அதெல்லாம் கற்றுக்கிட்டா தான் நம்ம மீன் பிடிக்கவே முதல்ல பழக முடியும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வேலை மற்ற விஷயங்களை கற்றுக்கிற முடியும். இது எல்லாம் போக இன்ஜின் சவுண்டு டப்ப டப்புன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும். வலை விட்டு குழப்பம், 4 வலையை வாங்கணும். அது வாங்கிட்டு அந்த இன்ஜின் சவுண்ட்லேயே அங்கே இப்போ தூங்கிக்கிட்டு வருவோம். போயிட்டு வந்தப்போ இங்கே ஒரு சம்பளம் என்னென்னா முறுக்கு மாலை, இந்த காசு மாலை இதெல்லாம் போட்டு வரவேற்று நல்லா சமையல் பண்ணி வச்சுருப்பாங்க. கறி கறி எடுத்து வச்சுருப்பாங்க. அது இந்த முதல் நாள் கடலுக்கு போயிட்டு இருந்தால் மட்டும் அந்த நிகழ்வு நடக்கும். இப்போலாம் அந்த மாதிரி இருக்கான்னு தெரியலை. எங்கள் 90 கிட்ஸ் காலத்தில் அதெல்லாம் இருந்துச்சு. அதோட முடிஞ்சு 90 கிட்ஸோட கற்றுக்கிட்டு நாங்கள் பாம்பனில் மீன் பிடிக்க போன டயத்தில் கடலில் ஒரு சில இழப்புகள் வரதான் செய்யும். வீட்டுகளில் பயந்தாங்க. காலேஜ் போனோம், கல்லூரிக்கு கஷ்டத்தில் கஷ்டம் படித்தோம். இப்போ தாவரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
3: கடலோடு விளையாட, இது உங்க களம். இறங்கி விளையாடுங்க. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நேயர்கள் இணைந்திருப்பது பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறம்
5: அகில்
4: நம்ம கூட வந்து போன வாரம் பேசினவங்க தான் அடுத்ததான் நம்ம கூட ஒரு புக்கை வந்து ரீட் பண்ணுறதுக்காண்டி இருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம கூட பேச ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
6: வணக்கம் பா, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கற்படியில் இருந்து சந்திரசேகர். நலமா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கோம்னா, நீங்க எப்படி இருக்கீங்க?
6: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். எப்படி போயிட்டு இருக்கு பா இந்த மாலை பொழுது?
4: ரொம்பவே ஜாலியா போகுதுண்ணா. ஆனா
6: ரொம்ப சந்தோஷம். கிளைமேட் எல்லாம் எப்படி இருக்கு நம்ம ஊர்ல?
4: எப்பயுமே போலதான்ண்ணா,
6: பயங்கர வெயில் தான். அப்படியா?
4: ஆமாண்ணா.
6: சரிப்பா,
4: நீங்க தானா முத காலர். இன்னைக்கு என்னண்ணா கேம் ரொம்ப கஷ்டமா இருக்கோ?
6: அதாவது
4: பழங்கள் பெயர் மாத்தி மாத்தி நம்ம ரெண்டு பேரும் சொல்லணும்னா.
6: சொல்லலாமா?
4: சொல்லலாம்னா.
6: ஆரஞ்சு பழம்.
4: ஆரஞ்சு பழமா? ஆப்பிள்.
6: பேரிச்சம்பழம்.
4: பேரிச்சம்பழம். வாழைப்பழம்.
6: சீதாப்பழம்.
4: மாம்பழம். மாம்பழம்.
6: பலாப்பழம்.
4: பலாப்பழம். திராட்சை.
6: கிவி.
4: கொய்யாப்பழம்.
6: நாகப்பழம்.
4: என்ன என்ன பழம்னா?
6: நாகப்பழம்.
4: மாதுளை.
6: ஓகே. சப்போட்டா பழம்.
4: தர்பூசணி.
6: திராட்சை பழம்.
4: பப்பாளி.
6: ஆனா
4: திராட்சை நான் சொல்லிட்டேனா?
6: சொல்லிட்டியா?
4: சரிண்ணா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்னா?
6: எனக்கு ஜெயம் இது திரைப்படுத்திருப்பே அதுல இருந்து ரொம்ப அருமையான ஒரு பாடல். திருவிழான்னு வந்தா இவ கோயில் வர மாட்டா, ஹரிச்சந்தர போல இவ பொய் பேச மாட்டா. அந்த பாடியப்பா
4: கண்டிப்பா கொடுத்துடுறோம்னா.
6: ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இந்த டே வந்து உங்களுக்கும் சூப்பர் ஃபேன்டஸ்டிக் தேவா முதற்கு நான் மேட்டம்.
4: ரொம்ப நன்றிண்ணா.
6: தேங்க்யூ சோ மச் பா. மீண்டும் சந்திப்போம். பாய்
4: பாய்ண்ணா. நம்ம சந்திரசேகர் அண்ணா வந்து ரொம்பவே நல்லா விளையாண்டுருக்காங்க. அடுத்ததா ஆகில், நீங்க வந்து என்ன புக் ரீட் பண்ண போறீங்க?
5: குட்டி கடல் கண்ணி.
4: குட்டி கடல் கண்ணி, அதை எழுதினவங்க
5: தமிழ்ச்செல்வன்.
4: அதை வந்து அவங்க தமிழ்ல மொழி பெயர்த்தவங்க. அதை எழுதினவங்க பேரு சரி ஓகே வாசிக்க ஆரம்பிங்க.
5: கடலுக்கடியில் தரையில் வேறும் மணல்தான் இருக்கும் என்று நினைத்துவிடத்திற்கள் இல்லை இல்லை மிக அழகான மரங்களும் தாவரங்களும் அங்கு வளர்கின்றன. அவை எளிதில்
4: பாசிங்க
5: சைந்தாட கூடியவாக இருக்கும்.
4: சரி ஓகே, அதுக்கடுத்து நம்ம கூட பேச இன்னொரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
7: நாங்களும்
4: கஷ்டமா இருக்கு போல, அதான் யாருமே வரலன்னு நினைச்சோம். ஆமாக்கா,
7: சொல்லாத பல பேர் அம்மா சொல்றேன்.
4: ஓ நீங்க சொல்றீங்களாக்கா, இல்ல நம்ம காய்கறி பேர் வச்சுக்கலாமேக்கா. சரி நீங்களே ஸ்டார்ட் பண்ணிருங்கக்கா.
7: காய்கறியா?
4: ம், ஆமாக்கா.
7: கத்திரிக்காய்.
4: கத்திரிக்காயா? கேரட்.
7: முட்டைகோஸ்.
4: வெங்காயம்.
7: பீன்ஸ்.
4: என்னதுக்கா?
7: பீன்ஸ். பீன்ஸ்.
4: சரிக்கா. தக்காளி. உருளைக்கிழங்கு.
7: மாங்காய்.
4: காலிஃப்ளவர்.
7: பச்சைக்காய்.
4: பீட்ரூட்.
7: ஒரு நாள் பூரா சொல்லலாம், சொல்லுவோம்.
4: சரி ஓகேக்கா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்க்கா?
7: என்னதுக்கா?
4: உங்களோட வேலைய ஒதுக்கி எங்களுக்கு கால் பண்ணதுக்கு நன்றிக்கா. சரி ஓகே, நம்ம தமிழரசி அக்காவுமே வந்துட்டு சொன்ன அதாவது காய்கறி பெயர்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம், அதனால அவங்க வந்துட்டு போதும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே இந்த கேமோட வின்னர் ஆயிட்டோம். சரி அடுத்ததா, நீங்களுமே வாசிச்சுக்கிட்டு இருந்தீங்களே அகில்.
5: ஆமாக்கா. இதை பற்றி அடுத்த
4: பகுதியில் தெரிஞ்சுப்போம். சரி ஓகே, இதை வந்து அடுத்த பகுதியில் நம்ம வந்து தெரிஞ்சுக்குவோம். அடுத்து தான் நானுமே ஒரு தகவல் சொல்லுவேன்ல, அதை பற்றியுமே தெரிஞ்சுக்குவோம். நம்மளோட சமூகத்தில் வந்து பல நல்ல பாரம்பரியங்களும் கலாச்சார பழக்க வழக்கங்களும் இருக்குது. அதை மதிக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஆனால் ஒரு பழக்கம் வந்து பல வருஷமாக மாறாமல் நடைமுறையிலேயே இருக்குன்றதுக்காக அது ஒரு குழந்தைக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குதுனாலும் தொடர்ந்து அதை செய்யணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஒரு பாரம்பரிய நடைமுறையில் குழந்தையோட உடல் நலம், பாதுகாப்பு, கல்வி, வளர்ச்சி இல்லைன்னா மரியாதையை பாதிக்கிற வகையில் இருந்தால் அந்த குழந்தைய வந்து அதுலேருந்து பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம். உதாரணமாக குழந்தையோட கல்வியை நிறுத்துகிற பழக்கம், குழந்தைய ஆபத்தான சூழ்நிலையில் ஈடுபடுத்துகிற நடைமுறை இல்லைனா குழந்தையோட வயசுக்கு பொருந்தாத அந்த பொறுப்புகளில் கட்டாயப்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து குழந்தைகளோட நலனை பாதிக்கும். இந்த உரிமையோட நோக்கம் வந்து கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் மறுக்கிறது இல்லை, குழந்தைகளுக்கு தீங்கு ஏற்படுத்தக்கூடிய நடைமுறைகளை தவிர்க்கிறதுக்கு மட்டும்தான். குழந்தையோட நலனுக்கு எதிரான எந்த நடைமுறையிலையுமே குழந்தைய வந்து கட்டாயப்படுத்தக்கூடாது. குழந்தையோட வயசு, பாதுகாப்பு, அப்புறம் எதிர்காலத்தை வந்து நினைவில் வச்சு தான் முடிவுகள் வந்து எடுக்கப்படும். ஒரு சமூகத்தோட பாரம்பரியம் அடுத்த தலைமுறைக்கும் போகணுன்னா அது குழந்தையோட பாதுகாப்பையும் மரியாதையுமே பாதுகாப்பாததான் இருக்கணும். சரி அடுத்ததான் நம்ம சந்திரசேகரன்னா கேட்ட பாடலுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசே எஃப்எம் 90.4.
8: ஏண்டா அழுகிற?
1: அவளை காணுமேடா.
8: டே, உனக்கே டூ மச்சா இல்ல, ஃபீல் பண்ண வேண்டிய நானே சும்மா இருக்கேன்.
1: சைக்கிள் நின்னாலும் சக்கரம் சுத்துறது இல்லையா, அந்த மாதிரி உனக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கு இல்லையாடா.

0: நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி 11 ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய செயலாளர் மற்றும் ராஜ்யசபா உறுப்பினர் மாண்புமிகு கிறிஸ்டோபர் திலக் எம்பி அவர்களின் வாழ்த்து.
1: கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்களுக்கும் மீனவ சொந்தங்களுக்கும் என் அன்பிற்கினிய வணக்கம். மீனவ மக்களுக்கு தினந்தோறும் வானிலை தகவல்கள், மீன் விலை நிலவரம், வேலைவாய்ப்பு தகவல்கள், பருவநிலை மாற்றம், பாரம்பரிய அறிவு, போட்டித் தேர்வுகள் குறித்த நிகழ்ச்சிகளை வழங்கி வரும் கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி ஆகஸ்ட் 15 அன்று 10 ஆண்டை நிறைவு செய்வதை அறிந்தேன். பணியாற்றக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். குறிப்பாக கடலோசை எஃப்எம் 90.4 நிறுவனர் அகில இந்திய மீனவர் காங்கிரசின் தலைவர் நண்பர் திரு ஆம்ஸ்ட்ராங் பெர்னாண்டோ அவர்களுக்கு மீனவ மக்களுக்காக இந்த வானொலி சேவையை கடந்த 10 ஆண்டுகளாக செய்து வருவதற்காகவும் இன்னும் பல 100 ஆண்டுகள் இந்த வானொலி சேவை தொடரவும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: இருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாட நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா மற்றும்
3: அகில்.
2: அடுத்ததா நம்ம கூட பேச ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
4: ஹலோ.
2: வணக்கம் கா. உங்க பேர் அப்புறம்?
4: வணக்கம் கா.
2: உங்க பேர் அப்புறம் எங்க இருந்து கா பேசுறீங்க?
4: தேவதர்ஷினி பா, நான் தங்கச்சி மடத்துல இருந்து பேசுறேன்.
2: சொல்லுங்க கா, நல்லா இருக்கீங்களா கா? நாங்க வந்து ஒரு தலைப்பு சொல்லுவோம், அதாவது பழங்கள்னு சொன்னோம்னா பழங்கள் வந்து நம்ம ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சொல்லணும்க்கா. சரி, நீங்க கேட்கலன்னு சொல்றீங்க, அதனால உங்களுக்கு பழங்களே கொடுத்துறோம்க்கா.
4: மாம்பழம்,
2: கொய்யாப்பழம், தர்பூசணி, பப்பாளி
4: பழம்.
2: ஆமாக்கா.
4: என்ன
2: பாடல் வேணும்?
4: மோனிகா சாங் போறீங்களா? எங்க பாப்பாக்கு பிடிக்கும்.
2: சரி ஓகேக்கா, கண்டிப்பா கொடுத்துறோம்க்கா. எங்களோட நிகழ்ச்சியில நீங்களும் கலந்துகிட்டதுக்கு நன்றிக்கா. நம்ம தேவதர்ஷினி அக்காவுமே நல்லா விளையாண்டுட்டாங்க. அடுத்துதான் நீங்க வந்து ஒரு புக்கு ரீட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களே.
3: ஆமாக்கா, அந்த புக்கில் எனக்கு புரிஞ்சதை சொல்றேங்கக்கா.
2: சரி, அதுக்கு முன்னாடி நம்ம கூட பேச இன்னொரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
5: ஹலோ அக்கா.
2: வணக்கம்.
5: வணக்கம் அக்கா.
2: உங்க பேர் அப்புறம் எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க, உங்க பேரே சொல்லலீங்க. சரி, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?
5: நான் சும்மா எஃப்எம் கேட்டிட்டு இருந்தேன்க்கா, அதோட தான் ஃபோன் அடிச்சேன்.
2: எத்தனாவது படிக்கிறீங்க? எத்தனாவது படிக்கிறீங்க?
5: 5th ஸ்டாண்டர்ட்.
2: 5th ஸ்டாண்டரா? சரி ஓகே. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு கேம் விளையாண்டுட்டு இருக்கோமே, கேட்டிங்களா நீங்க?
5: கேட்டேங்க்கா.
2: சரி ஓகே. உங்களுக்கு வந்து காய்கறிகள் பேர் மாறி மாறி சொல்லுவோமா?
5: காலிஃபிளவர்.
2: ஓ, நீங்க காலிஃபிளவர் சொல்லிட்டீங்க தானே?
5: ஆமாக்கா.
2: அதனால நான் விட்டு நீங்க வந்து வின் பண்ணிட்டீங்க இந்த கேம்ல. சரி ஓகே, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
5: எனக்கு வந்து நீலோத்தி பாடல்.
2: சரி, கண்டிப்பா கொடுத்துடலாம். இன்னைக்கு வந்து எங்களோட நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி.
5: சரிக்கா.
2: நம்ம பியோ அவங்க வந்து என்னையவே தோக்கடிச்சு வின் பண்ணிட்டாங்க. சரி, இப்போ நீங்க வந்து அந்த கதையை சொல்லுங்க.
3: அந்த கரையிலிருந்து
2: சொல்லுங்க.
3: அந்த கரையிலிருந்து தூரமாக தான் இந்த கடல்லாம் இருக்கு. இந்த கடலை பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை பச்சைன்னு நல்லா அழகா இருந்திருக்கு. இந்த கடலுக்குள்ள வந்து இந்த கல், இந்த செடி, இதெல்லாம் தவிர்த்து நிறைய உயிரினங்களும் இருக்கு. அந்த உயிரினங்கள்ல ஒன்று தான் இந்த கடல் கனி. இந்த கடல் கனியை பார்த்தீங்கன்னா இந்த கடல் கனி ஆழத்துல இருக்கும். இது பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பாதி பேருக்கு தெரியாமல் இருக்கும். அது அதுதான் நான் சொல்கிறேன். அது வந்து ஆழத்துல இருக்கும். இது இதுக்கப்புறம் நம்ம அடுத்த இந்த கடல்கண்ணி வந்து ஆழத்தில் இருக்கிறது இந்த ஊர் மக்களுக்கெல்லாம் தெரியாது. அப்புறமா அந்த கடல்கண்ணி ஒரு கப்பல் போனதுனால கொஞ்சம் ரேட்டாக வந்து அந்த கப்பலுக்கு பின்னாடியே போயிருந்துருக்கு. அந்த கப்பலில் இருக்க மக்களும் அந்த கடல்கண்ணியை பார்த்துருக்காங்க. அந்த கடல்கண்ணி பார்த்தோன்னா அந்த ஒரு அந்த ஊரில் ஒரு ராஜாவோட மகன் இருந்திருக்காங்க. அந்த மகன்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க இந்த கடல் கண்ணிலாம் இருக்கு இந்த கடலுக்குள்ள. இந்த கடற்கண்ணி நம்ம டான்ஸ் ப்ராடிக்ட்ஸுக்கு கூப்பிடலாமா அப்படி கூப்பிட்டோம்.
2: அதுக்கப்புறம்
3: அடுத்த பகுதியில் இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
2: சரி ஓகே, அடுத்ததான் நம்ம வந்து நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்துட்டோம். அதனால் வந்துட்டு அடுத்ததான் நம்ம வானிலை தகவலையுமே தெரிஞ்சுக்குவோம். இன்னைக்கு வந்து காற்றோட வேகம் 17 கிலோமீட்டரில் இருந்து 41 கிலோமீட்டர் வரை தெற்கு திசையில் வீசுமா. இன்றைக்கி வந்து மழைக்கான வாய்ப்புமே இல்லை. இது வந்துட்டு மண்டபம்லேருந்து ராமேஸ்வரம் வரை யார் யாரெலாம் இருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த தகவல் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து இன்றைக்கான நிகழ்ச்சியில் உங்கள்கிட்டருந்து விடைபெறுறது நான் கார்த்திகா மற்றும்
3: ஜாபீர்
2: மற்றும்
3: அகில்.
2: இணைஞ்சிருக்கீங்க இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 7 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 17 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 41 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: எளிய மக்களின் குரலாய், வளர்ச்சியின் வழிகாட்டியாய், இதமான இசையாய், நீதல் கரையில் பிறந்து கடல் காற்றில் மிதந்து உங்கள் ஆதரவோடு 11ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நம்ம கடல் ஓசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை FM சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. வலையை இறக்கி வச்சுட்டு வேலை பார்த்ததையும் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் மனசை ரிலாக்ஸ் பண்றதுக்காக இந்த நேரத்துல உங்களுக்கு துணையா கொஞ்சம் சுவாரஸ்யமான தகவலும் நல்ல பாடல்களும் எடுத்துக்கிட்டு உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். இந்த நேரத்தை நம்ம சேர்ந்து ரசிக்கலாம். பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில் அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட பேச போறது நான் இனிதா பிரகாசி. நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பயணம் வந்து ராமேஸ்வரத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கடலோர கிராமத்துக்கு போறோம். அந்த ஊரோட பெயர் ஓலைக்குடா. ஓலைக்குடான்னு சொன்ன உடனே ஏதோ ஒரு பசுமையான கிராமம் அப்படின்னு மனசுக்குள்ள வந்திருக்கும். ஒரு காலத்துல இந்த இடத்துக்கு ஓலைக்குடான்னு ஏன் பேர் வச்சாங்க அப்படின்னா, அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இந்த ஓலைக்குடா பகுதிகளில் பனை மரங்களும் தென்னை மரங்களும் அதிகமா இருந்துச்சான். இதனால பனை ஓலைகள் ஈஸியா கிடைச்சிச்சு. இப்ப மாதிரி சிமெண்ட் வீடுகள்லாம் அப்ப இல்ல. மீனவர்கள் அவங்களோட வீடுகளை அந்த ஓலைகளை வச்சுதான் மேய்ஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதனாலதான் இந்த இடம் மக்கள் வாழ்றதுக்கு ஒரு முக்கிய இடமா ஓலைகள் வச்சு குடிசைகளை அமைச்சுக்கிட்டாங்க. அதே சமயத்துல இந்த ஊரோட பகுதி பாத்தீங்கன்னா வளைஞ்சு இருக்குமா. இதனால இந்த பகுதி மக்கள் பேச்சு வழக்குல குடான்னு சொல்லுவாங்க. உதாரணமா, ஒரு கடற்கரை நேரா இல்லாம அரைவட்டம் மாதிரி வளைஞ்சு இருந்தா மீனவர்கள் இப்படி குடான்னு தான் சொல்லுவாங்களாம். ஓலைகள் பிளஸ் குடா, அதாவது இரண்டையும் சேர்த்து ஓலை குடா அப்படின்னு பேர் வச்சாங்க அங்க உள்ள மீனவர்கள். ஓலை குடால காலையில சூரியன் உதிக்கிற அழகும் சாயங்காலம் கடல்ல இருந்து படகுகள் வரிசையா கரை திரும்புற காட்சி அழகா இருக்கும். ஒவ்வொரு படகும் ஒரு குடும்பத்தோட நம்பிக்கையை சுமந்துகிட்டு தான் கரைக்கு வரும். ஓலை குடால இருக்கிற பெரும்பாலான மக்கள் வந்து கடலையே நம்பி வாழ்ற மீனவ மக்கள். அலை எவ்வளவு மாறினாலும் காத்து வேகமா வீசினாலும் அவங்களோட உழைப்பு மட்டும் விடாம இன்னுமே பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. டெய்லி கடலுக்கு போற தைரியமான மனிதர்கள் அங்க இருக்காங்க. ஓலைக்குடா அப்படின்றது கிராமம் மட்டும் இல்ல, கடலோட சேர்ந்து வாழ கத்து கொடுக்கிற ஒரு வாழ்க்கை பள்ளி அப்படின்னு கூட சொல்லலாம். உழைப்பு, ஒற்றுமை, தன்னம்பிக்கை, இயற்கை மேல மரியாதை, இதெல்லாமே இந்த ஊரோட அடையாளமா இருக்கு. முக்கியமா இங்க கணவாய் தூண்டி போட்டு மீன் பிடிப்பாங்க. இங்க பவள பாறைகள் அதிகமா இருக்கிறதால கூட வச்சு மீன் பிடிக்கிற முறை, ஓலைக்குடா பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா பாசி எடுக்கிறது, வலை வேலை பாக்குறது, சிப்பி சங்கு சேகரிக்கிற வேலைகள், இதெல்லாமே முக்கிய தொழிலா பாக்குறாங்க. குடும்பமா ஓலைக்குடா கிராமத்துல மீனவர்கள் மீன்பிடி தொழில் செஞ்சுட்டு வர்றாங்க. அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: உங்க ஸ்கின் இன்னும் க்ளோ ஆகணுமா? உங்க முடி கொட்டுற பிரச்சனைக்கு சரியான தீர்வு வேணுமா?
1: தென்னிந்தியாவில் 45 மேற்பட்ட கிளைகளுடன் மக்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமான பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் இப்ப நம்ம ராம் நாட்டுக்கு வந்தாச்சு.
0: ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், பிஆர்பி, ஜிஎஃப்சி, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ராம் நாட்டிலேயே கிடைக்குது. திருப்பூழா சலுகையாக நீங்கள் எடுக்கும் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு 30% தள்ளுபடியுடன் ஃப்ரீ கன்சல்டேஷன். பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR பிரியாணி அப்ஸ்டேர்ஸ், பாரதி நகர் பஸ் ஸ்டாப், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட் 9150800065.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் சகாயமாரி. எனக்கு இப்போ 49 வயசாச்சு. எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷம் கழிச்சு என் மக பிறந்து 10 நாள் இருக்கும். எங்கள் எல்லாம் கடலுக்கு கிளம்பிச்சு. கடலுக்கு கிளம்பியில் போயிட்டு 3 நாள் கழிச்சு 2 நாள் கழிச்சு தான் வருவாது. அப்போ அங்கே வலை புட்டு பிடிச்சி தான் வர முடியும். போனவெல்லாம் வரல. 1 நாள் போயிடுச்சு, 2 நாள் போயிடுச்சு, 3 நாள் ஆயிடுச்சு. என் தம்பி அதில் போனான். என் குழந்த 2 பேர், என் தம்பி 1 ஆள், இவங்க 1 ஆள், 4 பேர். அவனால சின்ன சின்ன பிள்ளைய தான். தண்ணியில் விழுந்தா கூட நீஞ்சி போக முடியுமா முடியாதுங்கிற ஒரு கண்டிஷனாக அவனுக்கு கிடையாது. அப்போ இவங்க உதவியில் தான் அவனுக்கு இருக்கானுங்க. அப்போ இவங்களை தேடுறது தான் அவனால் பார்க்க முடியும். அதுக்கு பின்னாடி 2வது நாள் நாங்கள் தேட ஆரம்பிச்சிட்டோம். 3வது நாள் எங்கள் அண்ணன் எல்லாம், 2 அண்ணன் போச்சு. அது பின்னாடி 2 போட்டோ அனுப்புனாங்க. போட்டோக்கிறவங்களுக்கும் தெரியல. அப்படின்னா ராமேஸ்வரம் எங்கள் மாமா வீட்டுக்கு, அந்த மாமா வீட்டிலேருந்து 1 போட்டோ அனுப்புனாங்க. எங்கடா போச்சு போட்டு தக்காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. தீவுக்குள்ளே இருந்தால் தெரியாதுல்ல, வெளியே கடல் பகுதியாக கிடந்தால் தெரியும், தீவுக்குள்ளே இருக்கும்போது தெரியாது நம்மளுக்கு. அதுக்கு பின்னாடி அவங்களா தான் பாதி தூரம் ஓடி வந்து கொடி நட்டியிருக்காங்க. அந்த அவங்க சோழங்கிறவங்க உதவி பண்ணி பாதித்தூர் ஓடி கொடி நட்டி தான் அப்புறம் வளர்ந்த கிடக்குன்னு சொல்லி தெரிஞ்சு 3 நாள் கழிச்சு, 4வது நாள் ஆயிட்டு, 4வது நாள் தான் கரையை கொண்டாங்க வளர்த்தேன். கச்சதிகளை ஒதுங்கிட்டு வெள்ளம் போட்டுட்டு தூங்கும் போதே வெள்ளம் தாழ்ந்துட்டு டீசல் கேன் மட்டும் மிதப்பாக கிடந்துருக்கு. இப்போ சாப்பாடு கொண்டு இருக்காது, எதுவுமே இருக்காது. அங்கே போய் பழங்காய் எடுத்து சுட்டு சாப்பிட்ருக்காங்க. அங்கே உள்ள படையில் உள்ள பணம் எங்காது. அதுக்கு பின்னாடி தான் எங்களுக்கு தெரியும் எங்கே இருந்து ஏதிருந்தேன்னு கேட்டோம். எப்படி நாங்கள் அங்கே போய் கிடந்துட்டோம். எங்களை ஸ்லோன்கிறதும் பார்த்துக்கிட்டாங்க, நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எங்களுக்கு சாப்பாடு

0: கொடுத்தாது, பண்ணு கொண்டு கொடுத்தாது, டீ போடு சாமான் கொண்டு கொடுத்தாது. நான் எங்களை எதுவும் செய்யலாம் பார்த்துக்கிட்டாங்க. அப்போ இப்படி கெழுடியாலாம் இருக்காது, ஒருத்தர் ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிறவா கடன் மேலே. பார்த்து நீங்கள் கரையை போயிருங்க, உங்களுக்கு நாங்கள் உதவி பண்ண முடிச்சுட்டு வளத்தை கிளப்பி தண்ணி ஊற்றி விட்டு அவள் வளத்தை விளங்க எடுத்து விட்டு டீசில் ஊற்றி அனுப்பிவிட்டுருந்தாங்க. அவனெல்லாம் வரையில் வந்து இந்த சாப்பிடாமல் கடந்ததுக்கும் அப்போ அப்படி எப்படி இருந்திருக்கும், ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு. இவர ஒரு சூழ்நிலையில் கடன் மேலேயாடா நம்ம வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லி. நன்றி.
1: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நண்பர்களே, கடலுக்குள்ள ஒரு புலி இருக்குதுன்னு சொன்னா நம்புவீங்களா? புலி மாதிரி வரிலாம் கிடையாது, ஆனா வேட்டையாடுற வேகம் அப்படி. அதுதான் சீலா மீன். சின்ன மீனுங்க எல்லாம் இத பார்த்தாலே எங்களுக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இல்ல அண்ணே அப்படின்னு எஸ்கேப் ஆயிடுமா. கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் இனிதா பிரகாசி. சீலா மீனுக்கு ஒரு பெருமை என்ன தெரியுமா? மார்க்கெட்டுக்கு வந்ததும் இதுக்கு விஐபி ட்ரீட்மெண்ட். ஆமாங்க, சீலா மீன் இருக்கான்னுதான் முதல்ல கேப்பாங்க. ஏன்னா முள்ளு இல்ல, சத ஜாஸ்தி, டேஸ்ட் அல்டிமேட். இதனால வீட்டுல சின்ன குழந்தைங்க முதல் தாத்தா வரைக்கும் எல்லாருக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு மீன் அப்படின்னா இந்த சீலா மீன் தான். இங்கிலீஷ்ல ஷர்ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது புரோட்டீன் சத்து அதிகமா இருக்குது. தசைகள் வளர்றதும், தசைகள் வளரவும், உடல் வலிமையா இருக்கவும் உதவுது. விட்டமின் டி, விட்டமின் B12 அதிகமா இருக்கும். நம்ம ஊர்ல சில பேர் ஜிம்முக்கு போய் சிக்ஸ் பேக் வச்சிருப்பாங்க. ஆனா உடம்புக்கு நல்ல புரதம் வேணும்னா சீலா மீன் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். சீலா மீனை சாப்பிட்டா டேஸ்டும் கிடைக்கும், சத்தும் கிடைக்கும். கடல்ல இதை பிடிக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல. ஏன்னா இது சாதாரண மீன் இல்ல, கடல்ல ஒரு ஹீரோ ஸ்டைல் காட்டுற வேட்டைக்காரன். அதனால நண்பர்களே, சீலா மீன் வெறும் மீன் இல்ல, கடலோட ஸ்போர்ட்ஸ் கார். தண்ணிக்குள்ள பறக்கிற வேகம், தட்டுல வந்தா மறக்க முடியாத டேஸ்ட். இதோட வேகத்தை பார்த்தா கடல்ல வேற மீனோட ரேஸ் வச்சாலும் முதல் பரிசு இதுக்கு தான். வேகத்துல ஹீரோ, சுவையில சூப்பர் ஸ்டார், அதுதான் நம்ம சீலா மீன். குறிப்பா சீலா மீன் பெரிய அளவுல வளரக்கூடிய மீன் அப்படின்றதுனால கர்ப்பிணி பெண்கள் அப்புறம் சின்ன குழந்தைங்களுக்கு அதிக அளவுல அடிக்கடி சாப்பிடுறதுக்கு முன்னாடி மருத்துவர்களை அணுகணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 வானொலி ஜாம்பவான் திரு பிஹெச் அப்துல் ஹமீது அவர்களின் வாழ்த்து.
1: வணக்கம் அன்புள்ளங்களே, கடலோசை பண்பலை வானொலியின் ஆரம்ப விழாவில் கலந்து கொண்ட அந்த பசுமையான நினைவுகள் இன்னும் என் நெஞ்சை விட்டு அகலவில்லை. காலம் காற்றாற்று வெள்ளம் போல் ஓடி மறைகின்றது. உலகத்திலேயே தமிழில் முதன் முதலாக மீனவர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட வானொலி என்ற பெருமையை கடலோசை பண்பலை பெற்றிருந்தாலும் கூட, இந்த மீனவ சமுதாயத்தையும் தாண்டி அனைத்து மக்களது அங்கீகாரத்தையும் அபிமானத்தையும் இந்த வானொலி பெற்றிருக்கிறது என்றால், அதற்கு காரணம் இந்த வானொலியை வழி நடத்தும் நிர்வாகிகள், அதைவிட மிக முக்கியமாக அர்ப்பண சிந்தையோடு இந்த வானொலியில் பணியாற்றும் ஒலிபரப்பாளர்கள், தொகுப்பாளர்கள் என்றே நான் நினைக்கின்றேன். இன்று இணையதளத்தினூடாகவும் உலகளாவிய பல்வேறு ஊடகங்கள் மூலமாகவும் கடல் ஓசை பண்பலை வானொலியின் புகழ் பரவி வருவதை நானும் அவதானித்து வருகின்றேன். மகிழ்ச்சி. இலங்கை வானொலியில் நான் பணியாற்றிய 50 ஆண்டுகால நினைவுகளை பின்னோக்கி புரட்டினால், சுமார் 45 ஆண்டுகளுக்கு முன்பு மீனவர்களுக்காகவே ஒரு சஞ்சிகை நிகழ்ச்சியை ஓராண்டு நடத்தினேன். அதுவும் மீனவர்களை நேரில் சந்தித்து அவர்கள் மத்தியில் ஒலிப்பதிவு செய்த நிகழ்ச்சி. அதன் பெயர் மீனவ நண்பன். ஆனால் அந்த காலத்தில் கூட, எதிர்காலத்தில் மீனவர்களுக்காகவே ஒரு பண்பலை வானொலி உருவாகும் என்று நான் கனவிலும் நினைத்திருக்கவில்லை. அதனை நனவாக்கிய புரவலர் நண்பர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு நம் எல்லோரது நெஞ்சார்ந்த நன்றியும் உரித்தாக வேண்டும். கடல் ஓசை பண்பலை வானொலியின் புகழ் தேச எல்லைகள் கடந்து உலகெல்லாம் பரவ வேண்டும். அதற்கு எல்லோருக்கும் பொதுவான ஏக இறைவன் நல்லருள் புரிய வேண்டும் என பிரார்த்தனை செய்து உங்கள் அனைவரையும் நெஞ்சார வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்த்துக்கள், நன்றி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்போ ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம், அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்பிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்பிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலேன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனாலதான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தையே நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
5: நாம எல்லாரும் நினைச்சிருப்போம்,
2: மீன் பிடிக்கணும்னா வலை வீசணும், தூண்டில் போடணும். ஆனா நம்ம மீனவர்களோ, இதெல்லாம் பழைய கதைப்பா, மீனே அதுவா வந்து மாட்டிக்கிறோம்னு ஒரு புத்திசாலித்தனமான ஐடியாவை பல தலைமுறைக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுதான் பொறி வச்சு மீன் பிடிக்கிறது. கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை FM 90.4 சமுத்திர பழகு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் இனிதா பிரகாசி. இந்த பொறி வச்சு மீன் பிடிக்கிறது இப்போ கூடு வச்சு மீன் பிடிக்கிறது மாதிரி தான். முன்னாடி உள்ள காலத்துல பொறி வச்சு மீன் பிடிக்கிறது அப்படின்னா எலிப்பொறி வச்சு எலி பிடிக்கிறதுன்னு தான் நான் ஃபர்ஸ்ட் நினைச்சேன். மக்களே, நம்ம முன்னோர்கள் பொறி வச்சு மீன் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்குமே தெளிவாச்சு. பொறி அப்படின்னா பெரும்பாலும் மூங்கில், அப்புறம் நாணல், பிரம்பு, இது மாதிரியான இயற்கையா கிடைக்கிற பொருட்களை வச்சு தான் தயாரிப்பாங்களாம். நம்ம ராமேஸ்வரம் தீவு பகுதியில வந்து நாட்டு கருவ மரம் அதிகமா இருக்கும், அதுல இருக்கிற குச்சிகளை வச்சு பொறி செய்வாங்க. இந்த பொறி வச்சு மீன் பிடிக்க மத்த இடங்கள்ல மூங்கில், நாணல், பிரம்பு இதுலதான் வந்து பெரும்பாலும் பொறி செய்வாங்க. இது செய்ய வந்து பெரிய கருவிகள்லாம் எதுவும் தேவையில்லை, அனுபவம் இருந்தாலே கிராமத்து மீனவர்கள் ஈஸியா செஞ்சிருவாங்க. நாட்டு உடை குச்சி இருக்குதுல, அத வந்து பாத்தீங்கன்னா ஆக்கை அப்படின்னு சொல்லுவாங்க ராமேஸ்வரம் மீனவர்கள். இந்த ஆக்கை குச்சிய வந்து மெல்லிசா செதுக்கி பிளந்து வச்சுப்பாங்க. இந்த பட்டைய வந்து பாத்தீங்கன்னா கடல் தண்ணியில 10 நாள் ஊற வச்சிருப்பாங்க. ஏன் அப்படி ஊற வச்சிருக்காங்க அப்படின்னா பாசி பிடிக்காம கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரப்பர் மாதிரி வளைஞ்சு கொடுக்கறதுக்காண்டி இதை வந்து கடல் தண்ணியில ஊற வச்சுப்பாங்களாம். வட்டமா கூம்பு வடிவத்திலையும் நீளமாவும் பின்னி கூட மாதிரி ஒரு ஷேப்புக்கு கொண்டுட்டு வருவாங்க. பொதுவா இது வட்டமா நீளமா இருக்குமா, இதத்தான் பொறி அப்படின்னு சொல்லுவாங்க மீனவர்கள். இந்த பொறியோட முக்கியமான பகுதி என்னன்னா அதோட வாய், அதாவது வாசல். வெளியே இருந்து பார்க்கும் போது இது அகலமா இருக்கும், ஆனா உள்ள போக போக கூம்பு, அதாவது கோன் மாதிரி குறுகிக்கிட்டே போகும். இந்த நுழைவு வாயில் ஏன் முக்கியம்னா மீன்கள் வந்து பொறியோட அகலமான வழியா ஈஸியா உள்ள வருமா, ஆனா திரும்பி வர்றப்போ குறுகிய வழியில மீன்கள் வந்து கண்டுபிடிக்க முடியாது அப்படின்றதுனால இப்படிதான் இந்த பொறியை ரெடி பண்ணுவாங்களாம். மீன் பிடிபட்டுச்சுன்னா அந்த மீன் அந்த பொறிக்குள்ளேயே சுத்திக்கிட்டே இருக்கும். அப்புறம் பொறியோட ரெண்டு முனைகளையும் ஸ்ட்ராங்கா கட்டி வச்சுக்குவாங்க. சில பொறிகள்ல ஒரு சின்ன திறப்பு இருக்கும், அதோட வழியா மாட்டி இருக்கிற மீன்களை எடுப்பாங்க. ஒரு சில நேரங்கள்ல பொறி உள்ள கொஞ்சம் எறையும் வைப்பாங்க. என்னென்ன எறை அப்படின்னா புழு, ரால் துண்டுகள், இல்லைனா மீனுக்கு விருப்பமான சாப்பாடுகள், பொருட்கள், இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு வாசனைக்காக வச்சுப்பாங்க. அப்பதான் மற்ற மீன்களும் இதை சாப்பிடுறதுக்கு வந்து மாட்டிக்கிறோம் அப்படின்றதுக்காண்டி. இப்ப உள்ள மீனவர்கள் கூடு பயன்படுத்துறாங்க இல்லையா, அதே மாதிரிதான் கூட்டுக்கு முன்னாடி பொறி அப்படின்னு ஒன்னதான் பயன்படுத்தினாங்க மீன் பிடிக்கிறதுக்கு மீனவர்கள். அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் இனிதா பிரகாசி. இப்போ நம்ம பேச போற ஹீரோ யாரு தெரியுமா? தவளை. என்ன எப்பயுமே மீனை பத்தி தானே பேசுவோம், இப்ப என்ன தவளைய பத்தி பேசுறோம்னு நினைக்கிறீங்களா? சரிதான் சொல்றேன் மக்களே, இது தவளை மீன். பேரே சிரிப்பா இருக்குல்ல. அப்போ இத பாக்க எப்படி இருக்கும்னா, கடல்ல வாழ்ற ஒரு வித்தியாசமான மீன்கள்ல ஒண்ணு. இத பாக்கும் போது மீனா இல்ல கடல் பாசியான்னு எல்லாருக்கும் டவுட் வரும். இத frog fish அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இது கேமோஃப்ளக், அதாவது உருவ மறைப்பு அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த தன்மை இதுக்கு இருக்குதான். அதனாலதான் இத கடலோட சைலண்ட் வில்லன் கூட சொல்லலாம். இதோட உடம்புல நிறைய முடிச்சு முடிச்சா கல் மாதிரி இருக்குமா, அதனால இத பார்த்தா கடலுக்குள்ள இருக்கிற கல்லா இல்ல மீனான்னு பல மீன்கள் குழம்பிரும். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் தெரியுமா, இந்த தவளை மீன் நடக்கிற மாதிரியே கடலுக்கடியில மெதுவா நகரும். இந்த தவளை மீனுக்கு ஒரு செம டேலண்ட் இருக்கு. இத பார்த்தா ஆடாம அசையாம அப்படியே இருக்குமா. அப்படிதான் இந்த தவளை மீனை சாப்பிட வர்ற எதிரி மீன்கள் அடையாளம் பார்க்க முடியாம ஏமாந்துருமா. எப்படி வேட்டையாடும்னா, இது ஒரு சோம்பேறி வேட்டைக்காரன் அப்படின்னு சொல்றாங்க மீனவர்கள். மத்த மீன்கள் மாதிரி இறைய துரத்தி பிடிக்காது. இதோட தலையில ஒரு தூண்டில் மாதிரி கொக்கி இருக்கும். அந்த உறுப்பை அசைச்சா சின்ன புழு அசைகிற மாதிரி இருக்குமா. அத பார்த்த சின்ன சின்ன மீன்கள் பக்கத்துல இறைன்னு நினைச்சு வருமா. அந்த சமயம் பார்த்து வாய திறந்துக்குறும் இந்த தவளை மீன். மீன் வாய திறக்கிற நேரம் சின்ன சின்ன மீன்கள் வாய்க்குள்ள போய் மாட்டிக்கிறோம். இது தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிற மாதிரி வேட்டையாடும் அப்படின்னு சொல்றாங்க மீனவர்கள். இதுக்கு ஏன் தவளை மீன் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இதோட அமைப்பும் பெரிய வாயும் கடலுக்கடியில நடக்கிற மாதிரி நகரவும் செய்யுது. தவளைய நினைவுபடுத்துறதுனால இதோட பேர் இப்படி தவளை மீன் அப்படின்னு வந்துச்சா. இது எங்க வாழுது அப்படின்னா, பவளப்பாறைகள் நிறைஞ்ச இடங்கள்ல அதிகமா இருக்குமா. குறிப்பா அந்தமான் நிக்கோபார் தீவுகள்ல அதிகமா காணப்படுமா. நம்ம ராமேஸ்வரத்திலயும் பவளப்பாறை அதிகமா தானே இருக்கு, அப்ப இங்கேயே இருக்கணுமே அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஆமா மக்களே, நம்ம ராமேஸ்வரத்துல இந்த மீன் மிகவும் அரிதானது. நம்மள ஒரு சில மீனவர்கள் இந்த மீனை நம்ம பார்த்திருப்போம். சுத்தி இருக்கிற சூழலுக்கு ஏத்த மாதிரி அதோட நிறத்தையும் மாத்திக்கிருமா. அதாவது மஞ்சள் நிறமா இருக்கிறது திடீர்னு பழுப்பு நிறமா மாறிடுமா. பழுப்பு நிறம் மட்டும் கிடையாது, சிவப்பு, பச்சை, கருப்பு இந்த மாதிரி பல நிறங்கள்ல இருக்கும். இது கடல் உயிரினங்கள்ல ரொம்ப ஆச்சரியமான அப்புறம் தனித்துவமான மீனாவும் இருக்குதுங்க. அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 8:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 17 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 41 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: எளிய மக்களின் குரலாய், வளர்ச்சியின் வழிகாட்டியாய், இதமான இசையாய், நீலக் கரையில் பிறந்து கடல் காற்றில் மிதந்து உங்கள் ஆதரவோடு 11ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், என்னோட பேர் ஸ்வீட்சன். இப்போ ஐடியில் விளாக்குறேன். எனக்கு வந்து ஸ்கூல் படிக்கும்போது கல் போனோம் தான் ஒரு ஆர்வம் இருந்துச்சு. சரி, நம்ம படித்து என்னத்த பண்ண போகிறோம், கல் போனோமா ஏதாவது சம்பாதிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டில் இருந்தேன். கடலுக்குலாம் போகாத, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் அதே கேட்கல. ஒரு நாள் கல்லுக்கு போவேன், ஸ்கூலுக்கு போவேன், ஸ்கூலுக்கு என் தோணா மட்டும் தான் போவேன். அந்த மாதிரி நான் கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கும்போது அட ஒரு முத நாள் கடலுக்கு போகிறேன், எங்கள் தாத்தா ஓட்டலாம் போகிறேன். வருஷம் வந்து 2018. என் மாமா தான் போட்டோ டிரைவரு, என்னை அதிகமாக வேலையை பார்க்க விட மாட்டாங்க போட்டில். மோஸ்ட்லி எனக்கு தோணா மட்டும் தான் இருந்துச்சு போவேன். அந்த மாதிரி போட்டில் போகும்போது அந்த போட் ரன்னிங்கில் இருக்கும்ல, ரன்னிங்கில் இருக்கும்போது எனக்கு எதுவுமே தெரியாது. இந்த மோஷன் சீக்வன்ஸ்னு சொல்லுவாங்களே, அந்த வாமிட் சீக்வன்ஸ் அந்த மாதிரி இருக்கும்ல, அதான் மோஷன் சீக்வன்ஸ் சொல்லுவாங்க. போட்டில் போயிட்டு இருக்கும்போது ரன்னிங்கில் இருக்கும்போது எனக்கு எதுவுமே தெரியல. போட்டில் ஆஃப் பண்ணிட்டு தான் வலை இழக்குவாங்க. மடி இழக்கும்போது எனக்கு ஒரு மாதிரியா, அந்த அலைக்கு இப்படி போட்டு இப்படி தூக்கி போடுமா, தூக்கி போடும்போது எனக்கு ஒரு மாதிரியா குடலில் போட்டுட்டு முறுக்கிற மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சாப்பிட்டது உடனே வாந்தி எடுத்துட்டேன். வாந்தி எடுத்து அதோடு நிற்குமான்னு பார்த்தா அங்கே காலையில் ஒரு 11 மணிக்கு வாந்தி எடுத்திருக்கேன். அடுத்த நாள் காலையில் 3 மணி போகிற வரைக்கும் வாந்தி எடுத்துகிட்டே தான் இருக்கேன். வாந்தியே வரல, உள்ளேருந்து வாந்தியே வரல. இந்த பித்தை வாந்தி சொல்லுவாங்க இல்லைமா, பச்சை கலரில் போதுமா, அந்த மாதிரிலாம் வாந்தி எடுத்து அப்படி கடந்தேன். அதோட இடையில இருந்துச்சு வேலையும் பார்த்தேன். நான் உள்ள ஒரு கருப்பு கையில் ஒரு கைலி கட்டியிருந்தேன். கைலியை கட்டிட்டு வீலர்ஸ் சொல்லுவோம்ல, டிரைவர் உட்காந்துருப்பாங்களே, அதுக்குள்ளே போய் படுத்த வந்தான். அடுத்த நாள் காலையில் எந்திரிச்ச வந்தான், வாந்தி எடுக்க அதுக்குள்ளே போய் படுக்க, வாந்தி எடுக்க அதுக்குள்ளே போய் படுக்கஞ்சு கிடந்தேன். உள்ளுங்க சாப்பிடவே இல்லை நீ ஃபுல்லாக. சாப்பிட்டா வாந்தி வந்துடுவான், வாந்தி வந்துடுவான் சொல்லிட்டே இருந்தாங்க. நீ சாப்பிட்றா, சாப்பிட்டுனா வாந்தி வராது அப்படின்னு சொன்னாங்க. நான் சாப்பிடவே இல்லை, வாந்தி வந்துடுவோம் வாந்தி வந்துடுவான்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிடாமலே எடுத்து படுத்துட்டேன். அடுத்த நாள் காலையில் போக என் மாமா போய் என் தாத்தாட்ட சொன்னேன், ஃபுல்லாக வாந்திப்பா அப்படின்னு சொல்லிட்டு என் தாத்தா சொல்லிட்டு இருக்கோம். என் தாத்தா கூட்டிகிட்டு போய் இந்த அவுச்சம் முட்டை இருக்குல்ல, அவுச்சம் முட்டையை உப்பு குளிச்சு கொடுப்பேன். மொதல் நாள் கல்லு போயிட்டு வந்தவளுக்கு முட்டை ஜூஸ்லாம் குடிச்சதுக்கப்புறம் தான் கொஞ்சம் இதாகும் அப்படின்னு சொன்னேன். எனக்கு ஆனால் கரையை வந்தப்பெல்லாம் எதுவுமே தெரியல, அவ்வளோவுக்கு பெருசாக இல்லை. கடல் மலை இருக்கும்போது அப்படி இருந்துச்சு. அப்படியே போக போக ஒரு 2-3 கடல், 4-5 கடலுக்கு போனேன். போக வாந்தி எடுத்துக்கிட்டே தான் இருந்தேன், கண்ணு வாந்தி எடுத்தேன். அப்புறம் போக போக தான் பழகிச்சு. அப்புறம் எனக்கு கடல் ஒத்துக்கலை, அதோட படிக்க ஆரம்பிச்சிட்டேன். காலேஜ் போய் படித்து இப்போ ஐடியில் விளாக்குறேன்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நண்பர்களே, எனக்கு எதுவும் ஆகாதுன்னு நினைக்கிறது நல்ல தன்னம்பிக்கை தான். ஆனா ஏதாவது நடந்தா என் குடும்பம் பாதுகாப்பா இருக்கணும்னு யோசிக்கிறது தான் புத்திசாலித்தனம். நம்ம பைக்ல போறப்ப ஹெல்மெட் போடுறோம், ஏன் விபத்து நடக்கணும்னு இல்ல, நடந்தா நம்மளை காப்பாத்தணும் தான். அதே மாதிரி காப்பீடு திட்டமும் ஒரு பாதுகாப்பு குடை மாதிரி. அத பத்தின தகவல்களை இன்னுமே தெரிஞ்சுக்கலாம். கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா பிரகாசி. ஒரு சில நபர்களுக்கான காப்பீடு திட்ட உதவி இல்லாமலே போயிருது. முக்கியமா சாலை விபத்துல இருந்தா மீனவர்கள் நலவாரியத்தோட விதிப்படி குடும்பத்துல உள்ளவங்களுக்கு விபத்து மரண நிவாரண தொகை கொடுக்கணும் அப்படின்றது ஒரு சட்டமாவே இருக்கு. உதாரணமா எனக்கு தெரிஞ்சவங்க நாகப்பட்டினத்தை சேர்ந்தவங்க, அவங்க ஒரு மீனவர், அவரு மீன் வியாபாரம் செய்யறவங்க. வியாபாரம் முடிச்சிட்டு திரும்பி வரும்போது ரோடு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அவரு நலவாரிய உறுப்பினரா இருந்ததால, அதாவது சொசைட்டில அவங்க மனைவி பிள்ளைகள் நிவாரண உதவிக்காக விண்ணப்பிச்சாங்க. காப்பீடு திட்ட உதவியில, அதாவது இறந்த மீனவர் காப்பீடு நிவாரணத்துல இருந்தாலும் இழப்பீடு கிடைக்கும். காப்பீடு தொகையும் அரசின் நிவாரண தொகையும் இரண்டுமே கிடைக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. உதாரணமா ஒரு மீனவர் விபத்துல உயிரிழந்தா அவங்களுக்கு காப்பீடு தொகை கிடைக்கணும், விபத்துல மரண உதவி தொகையும் கிடைக்கும். அதுவும் பைக்ல இல்ல ஏதாவது வாகனத்துல காப்பீடு இருந்துச்சுன்னா அது மூலியமாவும் தொகை கிடைக்கும். இது எல்லாத்தையும் குடும்ப உறுப்பினர்கள், அதாவது வாரிசுகள் உதவி தொகையை வாங்கிக்கலாம். இறந்தவங்க குடும்பத்துல உள்ளவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, இறப்பு சான்றிதழ் வாங்கி வச்சுக்கணும், மீனவர் அடையாள அட்டை, நலவாரிய உறுப்பினர் விவரங்கள் வச்சுக்கணும், மீன்வளத்துறை இல்ல மீனவர் நலவாரிய அலுவலகத்துல விண்ணப்பிக்கணும். ஒரு முக்கியமான விஷயம், உதவி தொகையோட அளவும் தகுதியும் விதிகளும் காலத்துக்கு காலம் மாறும், அரசோட உத்தரவுப்படி மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: உங்க ஸ்கின் இன்னும் க்ளோ ஆகணுமா? உங்க முடிக்கொற்ற பிரச்சனைக்கு சரியான தீர்வு வேணுமா?
1: தென்னிந்தியாவில் 45 மேற்பட்ட கிளைகளுடன் மக்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமான பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் இப்ப நம்ம ராம் நாட்டுக்கு வந்தாச்சு.
0: ஹேர் டிரான்ஸ்பிளான், பிஆர்பி, ஜிஎஃப்சி, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ராம் நாட்டிலேயே கிடைக்குது. திருப்பூழா சலுகையாக நீங்கள் எடுக்கும் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு 30% தள்ளுபடியுடன் ஃப்ரீ கன்சல்டேஷன். பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR பிரியாணி அப்ஸ்டேர்ஸ், பாரதி நகர் பஸ் ஸ்டாப், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட் 9150080065.
2: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்ட போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் 0 இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி 0 ஆகும்? கேட்டா சொல்றான், அண்ணா எல்லாம் மேல இருக்கிறனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர்.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 முனைவர் திரு கு ஞான சம்பந்தம் அவர்களின் வாழ்த்து.
1: வணக்கம். கடலோசை வானொலி வாழ்த்துக்கள். வளரட்டும் அதனுடைய சேவை. இதனுடைய சிறப்பு என்ன என்றால், இதனை தொடங்கி வைத்த அந்த பெருமக்களோடு நானும் இருந்தேன், தொடக்க விழாவிற்கு சென்றிருந்தனால் அதனுடைய வளர்ச்சி என்று பெருமிதம் அடைகின்றேன். மீனவ நண்பர்களுக்காக தொடங்கப்பட்ட ஒரு அற்புதமான சமுதாய வானொலி இந்த கடலோசை. என்னுடைய இனிய நண்பர் ஆம்ஸ்டாங் அவர்கள் தன்னுடைய பெருமுயற்சியால் இதனை ஏற்பாடு செய்திருக்கிறார். கடலுக்குள் மீன்பிடிக்க செல்கின்ற மீனவ நண்பர்களுக்கு கால சூழ்நிலை, காலத்தின் நிலை, சமுதாயத்தின் நிலை எத்தனையும் தெரிவிப்பதற்காக இந்த கடலோசை தொடங்கப்பட்டிருக்கிறது. சுற்றுப்புற சூழல், பெண் கல்வி என்று எல்லா துறைகளிலும் கையிலெடுத்துக் கொண்டு கடலோசை தன்னுடைய இனிய ஓசையால் உலகத்தை மகிழ்விக்கின்றது. கடலோசைக்கு மீண்டும் வாழ்த்துக்கள். வெள்ளி விழா காணட்டும், பொன் விழா காணட்டும், நூற்றாண்டு விழா காணட்டும், கடலோசையின் ஓசை ஒலி எங்கும் ஒலிக்கட்டும்.
2: தெரிஞ்சுக்கலாமா நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4? கடலுக்குள்ள இருக்கிற பல வகையான ஜீவராசிகள்ல ரொம்ப ஸ்டைலிஷ் ஆனதும் கொஞ்சம் வித்தியாசமானது யாருன்னு கேட்டா அது கடல் குதிரை தாங்க. குதிரை மாதிரியான முகம், குரங்கு மாதிரியான வால் வச்சிருக்கிற ஒரு மீன் இனம் தான் கடல் குதிரை. இது 6 சென்டிமீட்டர்ல இருந்து 17 சென்டிமீட்டர் வரை வளரக்கூடியதான். 140 கிராம் எடை மட்டும்தான் இருக்கிற கடல் குதிரை சுமார் 40 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடியே உருவானதான். இதோட ஆயுட்காலம்னு பார்த்தோம்னா வெறும் 5 ஆண்டுகள் தான். ஆனா 360 டிகிரி கோணத்துல எல்லா திசையிலுமே பார்க்க கூடிய ஒரு சூப்பர் பவரையுமே கடல் குதிரை வச்சிருக்குது. இதோட வால் தான் இது இறைய தேடவும் சரி, சண்டை போடவும் சரி யூஸ் ஆகிற ஒரு பெரிய ஆயுதம் கூட சொல்லலாம். கடல் குதிரைகள் கடலுக்கு அடியில உள்ள கடற்பாசி அப்படின்ற செடி இருக்கிற இடத்துலதான் அதிகமா இருக்குமா. இந்த தாவரத்துலதான் தன்னோட வாலை சுத்தி தலைகீழ தொங்கவும் செய்யுமா. நண்டுக்கு பிடிச்ச உணவா கடல் குதிரை இருக்கிறதுனால அதுல இருந்து தப்பிக்க கடற்பாசி செடியோட அடி போய் ஒளிஞ்சுக்கிறோமா. நிலத்துல குதிரைகள் ஓடிட்டு இருக்குது. கடலுக்கு அடியில தன்னோட உயிரை காப்பாத்திக்கணும்னு நிறைய கடல் குதிரைகள் ஒளிஞ்சிட்டு இருக்குதுன்னு கூட சொல்லலாம். தெரிஞ்சுக்கலாமா நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: இப்போ நம்ம சமையல் பயணம் நேராக கேரளாவுக்கு போகுது. ஆனால் பஸ் வேணா, டிக்கெட் வேணா, ஒரு வாழை இலையும் 4 துண்டு மீனும் இருந்தா போதும். கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில இன்னைக்கான நெய்தல் மனம் பகுதியில சுவை பத்தி சொல்ல போறது நான் உங்கள் இனிதா பிரகாசி. வாழை இலை மீன் பொழிச்சதுன்னு ஒரு டிஷ் இருக்கு. பெயரை கேட்டாலே கொஞ்சம் சீரியஸா இருக்கும், ஆனா சாப்பிட்டா 100 பீஸ் கிடைக்குமான்னு கேட்க வைக்கும். அந்த டிஷ்ல என்ன ஸ்பெஷல் தெரியுமா? ஃபர்ஸ்ட் மீனை பொடுசு பொடுசா துண்டு போட்டு பெரிய மீன் துண்டுகளை எடுத்துக்கணும். இதுல சீலா மீன், வெள மீன், சூர மீன் இப்படி ஏதாச்சும் மீன் இருந்தா போதும், ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ நம்ம சீலா மீன் எடுத்துக்கலாம். நல்லா சுத்தம் பண்ணி நம்ம மீனை பொறிக்க மசாலா தடவுவோம். அதே மாதிரி தடவி எண்ணெயில பொறிச்சு எடுக்கணும் மீனை. எண்ணெய்னா தேங்காய் எண்ணெய் இல்லங்க. சோ தேங்காய் எண்ணெய் வேணாம் அப்படின்னா பாம் ஆயில்ல பொறிச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, கருவேப்பிலை எல்லாத்தையும் தேங்காய் எண்ணெயில வதக்கி தேங்காய் பால் ஊத்தி மசாலாவோட சேர்க்கணும். வாழை இலைய தீயில வாட்டி அதுல கொஞ்சம் மசாலா, மீன் பொரிச்சது, மறுபடி மசாலா வச்சு மடக்கி கட்டணும். இப்படி கட்டி வச்ச வாழை இலைய தோசை கல்ல வச்சு நல்ல வேக வைக்கணும். அடடா, அந்த வாழை இலைய திறக்கிறப்போ வர்ற வாசனை இருக்கே, அது பக்கத்து வீட்டுக்காரவங்களையே என்ன சமையல்னு எட்டி பார்க்க வைக்குங்க. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வாழை இலையில சாப்பிட்டா டேஸ்ட் ரெட்டிப்பு அப்படின்னு. வாழை இலையில வேக வச்ச மீனுக்கு வாசனையும் டேஸ்ட் பல மடங்கு கூடுங்க. அதனாலதான் கேரளா போற நிறைய பேரு மீன் பொழிச்சது சாப்பிடாம திரும்ப கூடாதுன்னு சொல்லுவாங்க. சரி மக்களே, இதுக்காக கேரளா போகணும் அப்படின்னு இல்ல, போகும்போது சாப்பிட்டுக்கலாம். விடுங்க, அடுத்த தடவை சீலா மீன் வீட்டுல வாங்கினீங்கன்னா ஒரே மாதிரி பொரியல் மட்டும் இல்ல, அந்த வாழை இலை மீன் பொழிச்சதையும் ட்ரை பண்ணி பாருங்க. சாப்பிடுறவங்களை உங்களை பார்த்து செஃப் 200 பீஸ் கிடைக்குமான்னு கேக்குறது நிச்சயம். அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என் கைகளே சிந்தித்தேன் செந்தோர இதழ்களை சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை
1: சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: கேட்டுட்டு இருக்கீங்க. கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திர பழக நிகழ்ச்சியில் தொடர்ந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா பிரகாசி. கடல்ல நடக்கிற காலநிலை மாற்றங்கள் அப்படின்னா நம்ம ஊர்ல மீனவர்கள் அடிக்கடி சொல்றது என்ன தெரியுமா? முன்னாடி இருந்த மாதிரி கடல் இப்ப இல்லப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா காலநிலை மாற்றம். காலநிலை மாற்றம் வந்தாலே கடலோட வெப்பநிலையும் நீரோட்டம் அப்புறம் அலைகள் மழை புயல் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டே இருக்கும். முக்கியமா கடல் நீர் சூடாகிறது. முன்னாடி எல்லாம் கடல் நீர் ஒரு குறிப்பிட்ட அளவு குளிர்ச்சியா இருக்குமா, இப்ப பூமியோட வெப்பநிலை அதிகரிக்கிறதால கடல் நீரும் சூடாகுது. உதாரணத்துக்கு ராமேஸ்வரத்துல ஒரு மீனவர் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட இடத்துல வலை போட்டா நிறைய மீன்கள் கிடைக்கும். ஆனா இப்போ அதே இடத்துல மீன் கம்மியா இருக்கு. ஏனா இந்த மீன் குளிர்ச்சியான தண்ணியை தேடி வர்ற பக்கம் போயிருது. மீனும் பாவம்ல, எவ்வளவு நேரம் வெயில்லயே இருக்கும். நாமளும் இடமாறுற மாதிரிதான் மீனும் இடமாறுது. சீலா மீன், சுறா மீன், சில மீன்கள் எல்லாம் முன்னாடியே கிடைச்ச இடத்துல இப்போ கம்மியா கிடைக்கலாம். இதனால மீனவர்கள் இன்னுமே தூரமா கடலுக்குள்ள போக வேண்டி இருக்கு. இந்த கடல் நீர் சூடாகிறதால பவளப்பாறைகளும் சூடாகுது. பவளப்பாறைகள் கடலுக்குள்ள பல உயிரினங்களுக்கு வீடு அப்படின்னு சொல்லலாம். இந்த கடல் நீர் அதிகமா சூடாகும் போது புயல்களுக்கு அதிக சக்தி கிடைக்குமா? உதாரணமா வருஷத்துக்கு ஒரு புயல் தான் வரும், அதுவும் இந்த பருவநிலை மாற்றத்தால. ஆனா இப்போ அடிக்கடி புயல் வர்றத பார்க்க முடியுது. எப்படின்னா மீனவர்கள் கடலுக்கு போக முடியல, காத்து படகுகள் சேதமடையும், இதனால வருமானமும் பாதிக்கப்படலாம். கடல் மட்டும் மெதுவா உயருது. பூமியோட குளிர்பகுதிகளில் இருக்கிற பனிப்பாறைகள் உருகி கடலுக்கு வருது. அதனால மீனவரோட வாழ்க்கையில தாக்குற காலநிலை மாற்றத்தால அதிகமா பாதிக்கப்பட்டவர்கள்ல மீனவர்களும் ஒருத்தவங்க தான். ராமேஸ்வரம், பாம்பன், மண்டபம் கடலை நம்பி வாழ்ற மக்கள் அதிகமா இருக்காங்க. இந்த காலநிலை மாற்றம் மீனவர்களுடைய வாழ்க்கைய நிறைய பாதிக்கும். அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மாப்பிள, வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம
1: கிடைச்சிட்டு இருக்கு.
2: டெங்கு கொசுக்களை ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4 கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா பிரகாசி. சரி நண்பர்களே, இன்னைக்கு நம்ம கடலோட பயணம் இங்க முடிவுக்கு வருது. ஓலைக்குடா கிராமத்தோட அழகையும் அங்க வாழ்ற மீனவர்களோட வாழ்க்கையையும் பார்த்தோம். சீலா மீன் எவ்வளவு சுவையான மீனோ, அதுல செய்யற வாழை இலை பொழிச்சதும் கேரளா ஸ்பெஷல் சாப்பாடு நம்ம நாக்குல தண்ணி ஊற வச்சிருச்சுங்க. அதோட தவளை மீன் பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம். பேரு கேட்க சிரிப்பா இருந்தாலும் அது கடலோட ஒரு வித்தியாசமான உயிர்னு புரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி நம்ம முன்னோர்கள் புத்திசாலித்தனமா பொறி வச்சு மீன் பிடிச்ச முறைகளையும் நினைவு கூர்ந்தோம். தொழில்நுட்பம் வளர்ந்தாலும் அந்த பழைய அனுபவத்துக்கு இன்னும் மதிப்பு குறையல. அதுக்கப்புறம் காலநிலை மாற்றம் கடலை எப்படி பாதிக்குது, மழை மாறுது, காத்து மாறுது, மீனோட வரத்தும் மாறுது, அதனால மீனவர்களோட வாழ்க்கையும் எவ்வளவு சவாலா இருக்கு அப்படின்றதையும் பேசினோம். ஒரு முக்கியமான விஷயம், மீனவர்களுக்காக அரசு கொடுக்கிற விபத்து காப்பீடு தொகை மாதிரி திட்டங்கள் இருக்குது. ஆனா இந்த திட்டங்கள் உண்மையிலேயே எல்லாருக்கும் சரியான நேரத்துல கிடைக்கணும், கடலுக்கு போற ஒவ்வொரு மீனவர்களும் பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கிட்டோம். நண்பர்களே, இன்னும் சுவாரஸ்யமான பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் அலை போல உற்சாகமா இருங்க, கடல் போல மனசையும் விசாலமா வைங்க, சந்தோஷமா இருங்க. உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் இனிதா பிரகாசி. அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: SAFM 90.4.
1: நேரம் இப்பொழுது இரவு 9 மணி. எளிய மக்களின் குரலாய், வளர்ச்சியின் வழிகாட்டியாய், இதமான இசையாய், நீதல் கரையில் பிறந்து கடல் காற்றில் மிதந்து உங்கள் ஆதரவோடு 11ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நம்ம கடல் ஒசையம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 17 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 41 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: ஓடியாடி களைச்சு ஆஸ்வாசமா உட்கார்ந்திருக்கிற அன்பான நேயர் உள்ளங்களே, உங்க எல்லாருக்கும் சுல்தானாவின் இதமான இரவு வணக்கம். 9 to 10 மணி வரைக்கும் அடுத்து நம்ம கேட்க இருக்கிற கதை பேரு பரிமளா ராஜேந்திரன் எழுதின வாழ்க்கை அழகானது. கதை கேட்கறதுக்கு அன்பான நேயர்கள் இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியின் அலை பாயுதே நிகழ்ச்சி. வாங்க கதை கேட்கலாம்.

காலை நேர பரபரப்பு வித்யாவை ரொம்ப டென்ஷன் ஆக்குச்சு. அவங்க கால சக்கரத்தை கட்டிக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடி ஆடி வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. பிரபு, ரதி, இன்னும் நீங்க ரெண்டு பேரும் குளிக்கலையா? ஸ்கூல் பஸ் வர்றதுக்கு இன்னும் ஒரு மணி நேரம் தான் இருக்கு. அதுக்குள்ள நீங்க கிளம்பி யூனிஃபார்ம் மாட்டி சாப்பிட்டுட்டு கிளம்பணும். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? தினமும் இப்படியே இருக்க முடியுமா? வெள்ளனமே எந்திரிச்சு ஸ்கூலுக்கு கிளம்புனாதான் என்ன? கிளம்புறோம்மா, ரொம்ப டயர்டா இருக்குமா. என்ன டயர்டா இருக்கு? நேத்து ராத்திரி ஹோம்ஒர்க் பண்ணாம அப்படியே நோட்புக் திறந்து வச்சுட்டு உட்கார்ந்திருக்க. கேட்டா காலையில பண்றேன்னு சொல்ற. நீ இப்படி இருக்கன்னா உன் அண்ணன் உனக்கும் மேல இருக்கான். ஸ்கூல் முடிச்சு வர்றதோட சரி, பேக தூக்கி அப்படியே டேபிள்ல வச்சிடறான். அதை திறந்து புக் எடுத்து படிப்போமேன்னு தோணுதா அவனுக்கு? அப்படின்னு கிச்சன்ல பரபரப்பா சமைச்சுக்கிட்டே வித்யா ரொம்ப டென்ஷனா பேசிட்டு இருந்தாங்க. என்ன வித்யா, மதியானம் லஞ்ச் ரெடி பண்ணிட்டியா? இன்னும் என்னென்ன வேலை உனக்கு பாக்கி இருக்கு? ஆமாங்க, உங்க பங்குக்கு நீங்களும் வந்து கேளுங்க. எனக்கு இருக்கிற டென்ஷனுக்கு பத்திக்கிட்டு வருது. கொஞ்ச நேரம் அப்படியே உட்கார முடியுதா? என் நிலைமை யாருக்கு தான் புரிய போகுது? காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு காலையில டிஃபன் ரெடி பண்ணி மதியான சமையல முடிச்சு நான் குளிச்சு சாமி கும்பிட்டுட்டு பசங்களை ஸ்கூலுக்கு கிளப்பி அனுப்புறதுக்குள்ள போதும் போதும் ஆயிருது. ஒவ்வொரு நாள் பொழுதும் ஒவ்வொரு யுகமா இருக்கு. கூட மாட எனக்கு உதவி செய்யறதுக்கு யாராச்சும் இந்த வீட்டுல இருக்கீங்களா? என்ன பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? வித்யா டென்ஷன் ஆகாத, என்ன பண்றது, இதெல்லாம் பெரிய

பண்ற வேலை தானே, என்னால முடிஞ்ச உதவியே நான் பண்றேன். ஏதாச்சும் ஹெல்ப்னா கேளு. சின்ன பிள்ளைங்கள்ட்ட போய் வேலை பாருன்னு சொல்ல முடியுமா? கொஞ்சமாச்சும் புரிஞ்சு பேசு வித்யா. நல்லா சொல்வீங்க, செஞ்சு பார்த்தாதான் எல்லா வேலையோட கஷ்டமும் தெரியும். எந்த ஒரு வேலையா இருந்தாலும் அந்த வேலை பாக்குறதோட கஷ்டம் புரியும். வீட்டு வேலை பண்ணி பாருங்க, இப்படி கூலா பேச உங்களுக்கு தோணாது. சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்? காஃபி வேணா போட்டு தரவா? போடுங்க, நான் போய் பிரபுவை எழுப்புறேன். இன்னும் பெட்டை விட்ட எந்திரிக்கல, படுத்தே கிடக்கா. சரிம்மா, நீ போ அப்படின்னு குமார் சொல்ல வேகமா வித்யா அவங்க பையனை எழுப்புறதுக்காக ரூமுக்கும் போயிட்டாங்க. ஒரு வழியா பிரபுவை எழுப்பி அவனை குளிப்பாட்டி ஸ்கூலுக்கு அனுப்பி அவங்க பொண்ணையும் ஸ்கூலுக்கு அனுப்பி எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்பாடான்னு உட்கார்ந்தா மணி சரியா காலையில பத்தாச்சு. அதுக்கப்புறம் கதையில என்ன ஆயிருக்கும்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: ஸ்கின் இன்னும் க்ளோ ஆகணுமா? உங்க முடிக்கொற்ற பிரச்சனைக்கு சரியான தீர்வு வேணுமா?
1: தென்னிந்தியாவில் 45 மேற்பட்ட கிளைகளுடன் மக்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமான பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் இப்ப நம்ம ராம் நாட்டுக்கு வந்தாச்சு.
0: ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், பிஆர்பி, ஜிஎஃப்சி, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ராம் நாட்டிலே கிடைக்குது. திருப்பூரா சலுகையாக நீங்கள் எடுக்கும் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு 30% தள்ளுபடியுடன் ஃப்ரீ கன்சல்டேஷன்.
2: பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR பிரியாணி அப்ஸ்டேர்ஸ், பாரதி நகர் பஸ் ஸ்டாப், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட் 9150800065.
3: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, உயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே. இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ, அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
4: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
5: என் பேர் லட்சுமி பிரபா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோலத்தூர்க்கா பக்கத்துல இருக்க வடக்கமணி கிராமத்தை வச்சுக்கிறோம். இப்போ 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கியிருக்கோம். 23,400 வாங்கணும். டோர் உதவி அப்படின்னு ரொம்ப சௌகரியமாகவும் இருக்கு. எங்களுக்கு அவங்களும் நன்றி. எங்களுக்கு இல்லை வேலை வெள்ள வச்சு அறுவடை பண்ண முடியாம.
6: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
7: இந்திய கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
6: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்கள் அழைக்கவும்.
3: பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
1: ஆடை உலகின் அரசன் ஐயூ கான்டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூ கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
8: பாட்டி, உங்க வயசு 60, 16 இல்ல, மலையில டைல்ஸ் வலிக்கிட போகுது, உள்ள வாங்க.
9: அது அனுஜோட ஆன்டி ஸ்லிப்பரி டைல், ட்ரெயின்ல கூட வழுக்காம சேஃபா இருக்கும். அனுஜ் டைல்ஸ் மால்ல டிஃபரண்ட் பிளேஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி பல ஆன்டி ஸ்லிப்பரி டைல்ஸ் இருக்கு. 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் அண்ட் தென்காசி.
10: காதுகுத்து, வழக்காப்பு, பிறந்த நாள், உங்க வீட்டு ஃபங்க்ஷனா இருந்தாலும் சரி, கார்ப்பரேட் ஈவெண்ட் ஆயிருந்தாலும் சரி, 5-star ஹோட்டல்ல நடத்தணுமா, அப்ப நீங்க வர வேண்டிய இடம் ராமேஸ்வரம் தி ரெசிடென்சி டவர்ஸ். ராமேஸ்வரம் தீவின் ஒரே 5-star ஹோட்டல். பிசினஸ் ஆர் ஃபேமிலி செலிபிரேஷன், கிராண்ட் செலிபிரேஷன்ஸ்காகவே இருக்க 10 to 500 நபர்கள் வரை அமரக்கூடிய பிரீமியம் பேங்க்வெட் ஹால், வேர்ல்ட் கிளாஸ் டைனிங், எலகன்ட் லான்ச், சிக்னேச்சர் கேக் அண்ட் பீசா ஷாப்ஸ், ரெஃப்ரெஷிங் ஸ்விம்மிங் பூல், ஃபுல்லி எக்யூப்ட் ஃபிட்னஸ் சென்டர், ரெஜுவினேட்டிங் ஸ்பா, அட்டகாசமான அவுட்டோர் கேட்டரிங். வாழ்க்கையின் சிறந்த தருணங்களை சிறப்பாக்க தி ரெசிடென்சி டவர்ஸ் ராமேஸ்வரம். தொடர்புக்கு 7397-790-803.
11: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
10: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4.
12: வாழ்க்கை அழகானது அப்படின்ற கதைய அலை பாயுதே நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கிறோம். வித்யாக்கு அன்னைக்குன்னு கிடையாது, எல்லா நாளும் இதே மாதிரி தான் இருக்கும். காலையில எந்திரிப்பாங்க, வேக வேகமா எல்லா வேலையும் பண்ணுவாங்க. அவங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்காகவும் அவ்வளோ அன்பா பாசமா ஒவ்வொன்னத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுவாங்க. அது சமையல்ல இருந்து துணி துவச்சு போடுறதுல இருந்து எல்லா வேலையும் அடங்கும். வித்யாவோட வீட்டுக்காரரும் வேலைக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்காரரு பிள்ளைங்கன்னு எல்லாரும் வெளியில போனதுக்கு அப்புறமும் வித்யாக்கு வேலை முடிஞ்சு அப்பாடான்னு ஊஞ்ச பாடல. பாத்திரம் தேய்க்கணும், திரும்ப பசங்களுக்கு சாயந்தரத்துக்கான ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணணும், அப்புறம் துணியெல்லாம் மடிச்சு வைக்கணும், மாப் போடணும், வீடு கூட்டி விடணும், இந்த மாதிரி எக்க

எக்கச்சக்கமான வேலைகள், இல்லத்தரசியான வித்யாக்கு இருந்துச்சு. அன்னைக்கு அவங்க ரொம்ப டென்ஷனா வேற இருந்தாங்க. சாயந்தரம் ஆனது கூட அவங்களால கவனிக்க முடியல, அந்த அளவுக்கு அவங்க பரபரப்பா இருந்தாங்க. பிள்ளைங்க ஸ்கூல் முடிச்சு வந்து டியூஷன் போயிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரத்திலேயே தூங்கவும் போயிட்டாங்க. ரொம்ப சோகத்தோட வீட்டு வாசல்ல போய் வித்யா உட்கார்ந்துட்டாங்க. தம் மனைவி சோகத்தோட உட்கார்ந்து இருக்கிறத பார்த்ததும் குமார் அவங்க பக்கத்துல வந்து உட்கார்ந்தாரு. என்ன வித்யா, இன்னைக்கு ஃபுல்லா நீ ரொம்ப டென்ஷனா இருக்கியே, எப்பயும் அப்படி நீ டென்ஷன் வெளியில காட்ட மாட்டியே, ரொம்ப ரேரா தான் காட்டுவ, என்னாச்சு? காலையில இருந்து சாயந்தரம் வரைக்குமா இப்படியே இருப்ப? இந்தா தூங்கவே போறோம், நைட் ஆச்சு, என்ன பிரச்சனைன்னு சொன்னாதானே தெரியும். ரொம்ப கஷ்டமா இருக்குங்க, எவ்வளவுதான் சமாளிக்கிறது? நான் என்ன ரோபோவா இல்ல மிஷினா? சமயத்துல எரிச்சலா வருது எனக்கு. அப்படிலாம் சொல்லாத வித்யா, இது நம்மளோட குடும்பம், நம்ம தான் எல்லா வேலையும் செய்யணும். இதுக்கெல்லாம் அழுத்துக்க முடியுமா? பசங்க பெரியவங்களாயிட்டா உனக்கு கொஞ்சம் ஈஸியா போயிரும். எப்படிங்க இவ்வளவு ஈஸியா பேசுறீங்க? பிள்ளைங்களை பாத்துக்கிறது தான் எனக்கு பெரிய வேலையா இருக்கு. பிரபுவ நைட்டு ஹோம்ஒர்க் பண்ணுன்னு சொன்னா காலையில பண்றேன்னு படுத்துடுறான். காலையில தினமும் அவனோட போராட்டமா இருக்கு. ஸ்கூலுக்கு எந்திரிச்சு போடான்னு சொன்னா அப்படியே படுத்து கிடக்கான். எழுப்புறதுக்கே அரை மணி நேரம் ஆகுது. கூடவே மத்த வேலைகளையும் பாக்கணும், ரதையும் சேட்டை பண்றா. கொஞ்சமாச்சும் மரியாதை கொடுக்கணும்ல. எல்லாம் சரியா போயிரும் வித்யா, நீ கண்டதே நினைச்சு குழம்பிட்டு இருக்காத. உன் ஃப்ரெண்டு ஸ்வேதா இருக்காளே, அவ கூட அமெரிக்கால இருந்து வந்திருக்கான்னு சொன்னியே, போய் பாத்தியா? ஆமாங்க, நேத்து கூட என் ஃப்ரெண்டு ரமா எனக்கு கால் பண்ண, வர்ற சண்டே எல்லாரும் அவ வீட்டுல போய் மீட் பண்ணலாமான்னு கேட்டான். இன்னும் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வர்றதா வேற சொன்னான். போலாமா வேணாமான்னு தான் யோசனையா இருக்கு.

ஏன் வித்யா, நீ போய் பாத்துட்டு வாயேன், உனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும்ல. என்ன விளையாடுறீங்களா? பசங்க தான் சின்ன பிள்ளைங்க, புரியாம இருக்காங்கன்னா நீங்களும் புரிஞ்சுக்காம பேசுறீங்க. ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு எவ்வளவு வேலை கிடக்கு, எப்படிங்க போக முடியும்? நான் தெளிவா தான் பேசுறேன். இருக்கட்டும் விடு, இந்த வாரம் எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். பசங்களுக்கும் சாப்பாடு நான் வெளியிலே வாங்கி கொடுத்துறேன். நீ போயிட்டு வா, உன் ஃப்ரெண்ட்ஸ பார்த்து பேசிட்டு வந்தா உன் மனசுக்கும் நிம்மதியா இருக்கும்ல. நிஜமா தான் சொல்றீங்களா? அப்புறம் நான் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன தேவையில்லாம வம்பிழுக்க கூடாது. சாச்ச, நான் இன்னைக்கு உன்கிட்ட வம்பிழுத்திருக்கேன், நீ போயிட்டு வா. நான் சுய நினைவோட தான் சொல்றேன். அப்படிங்களா? சரி, நான் அப்போ போயிட்டு வரேன் அப்படின்னு சிரிச்ச முகத்தோட வித்யா சொல்லிட்டு அவங்களோட ரூம்க்கு வேகமா போயிட்டாங்க. உடனே அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி அவங்க வர்ற விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. வாழ்க்கை அழகானது அப்படின்ற கதையை அன்பான உள்ளங்கள் கூட சொல்லிட்டு இருக்கிறது சுல்தானா. பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: போஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வெசிலா மேரியம் பேரு, வயசு வந்து 52. ஊரு இருந்த ஊர் தான், பிரான்ச்னார் தான். நான் சின்ன வயசுல நடந்தது சொல்றேன். ஒரு 10 வயசு இருக்கையில இந்த காட்டு வேளாங்கண்ணி இருக்குல்ல தெக்க, அங்கதான் போய் முன்னையெல்லாம் அந்த பாரம்பரியம் அங்கதான் இருக்கும். குச்சி கட்டி இருப்பாங்க எல்லாரும், தெரியுதா? கல்லூரிலாம் இருக்காது, வெறும் குச்சி. நாம குச்சி கட்டி தண்ணி ஊத்து, தண்ணிக்கு வந்து ஊத்து தோண்டிதான் தண்ணி எல்லாம். நாம சிரட்டையில அள்ளி அள்ளி ஊத்துவோம் தண்ணி. ரொம்ப சிரமம்தான். இங்கே இருந்து பார்த்துட்டு மறுபடியும் என்ன செய்வாங்க, அவங்க இருக்கிற வீட்டுகளுக்கு போவாங்க, அங்கே இருந்துட்டு வருவாங்க. இங்கே வடக்க தெக்க இருந்துட்டு சாமந்தரம் வாங்கிட்டு மறுபடி போவாங்க. நைட்லாம் விடிய விடிய கழிப்பாங்கயா, இந்த ரால் வெள்ள நைட்டே வந்துடும். கழிச்சு அந்த அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க கொல்ல எல்லாம் இது அப்படித்தான் கஷ்டப்படுங்க ரொம்ப. அதில் தான் அக்கா அந்த வலையை அண்ணங்கார என்னது தான் என் தலையில் வச்சு ஏற்றி விட்டு விட்டுட்டான். எல்லாம் செமந்தே தான் கொண்டு போகணும், ஆளுக்கு செமந்து செமந்து கொண்டு போவாங்க. என்னிட்ட எங்கள் அண்ணன் கொடுத்து விட்டுருச்சு. அப்புறம் அழுதுகிட்டு என்ன செய்யறோம், அந்த பாலத்துக்கிட்ட போட்டுக்கிட்டு அக்கா உட்காந்துருக்கேன். கடற்கரையில் இருந்து தூக்கிட்டு வந்து நான் இருந்திருக்கேன் 8 மைல் தூரத்தில். எங்கள் அம்மாவை சொல்லி யாரை சொல்லி எங்கள் அம்மா வர்றாங்க. பாலத்தில் வந்து கிடக்கேன் அக்கா போட்டுட்டு, எங்கள் அம்மா வர்றாங்க அழுதுகிட்டு, எங்கள் அம்மா வந்து தூக்கிட்டு போகிறாங்க. அதெல்லாம் ஒரு வாழ்க்கைன்னு சொல்கிறோம் நாங்கள், தெரியுதா? ரொம்ப கஷ்டம்தான் அந்த தொழில்லாம். வர்றவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க கொல்ல இந்த ஆளை பிறக்க. நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில அலைபாயுதை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமையும் ஆச்சு. வித்யா, ரமா அப்புறம் இன்னும் உங்களோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸோட ஸ்வேதா வீட்டுக்கும் போயிட்டாங்க. சந்தோஷமா ஓடி வந்து தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் ஸ்வேதா சிரிச்ச முகத்தோட வரவேற்த்தாங்க. ஸ்வேதா, அமெரிக்கா போனதும் ஆளே மாறிட்ட, அழகாயிட்டியடி, ஹேர் கட் எல்லாம் சூப்பரா இருக்கு, மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்க அப்படின்னு ஸ்வேதாவோட ஃப்ரெண்ட்ஸ் ஆள் ஆளுக்கு ஒன்னு ஒன்னு சொல்ல சிரிப்போட ஸ்வேதா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்ற எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டாங்க. ஆமாண்டி ஆமா, காலம் போற போக்குல நம்மளும் அதுக்கேத்த மாதிரி போயிட வேண்டியதுதான். இங்கிலீஷ்ல கூட சொல்லுவாங்களே, கோ வித் த ஃப்ளோன்னு, அந்த மாதிரிதான். சரி சரி, எல்லாரும் உட்காருங்க, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம மீட் பண்றோம். நான் போய் எல்லாருக்கும் ஜூஸ் கொண்டு வரேன். கொஞ்ச நேரத்திலேயே நல்ல கூலிங்கா ஐஸ் கட்டி போட்டு நல்லா எல்லாருக்கும் மேங்கோ ஜூஸ் ஊத்தி ஸ்வேதா கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்கவுங்க கல்யாண வாழ்க்கை அப்புறம் குடும்ப வாழ்க்கைய பத்தி ஒவ்வொருத்தரா பேச ஆரம்பிச்சாங்க. ரமா, அப்புறம் சொல்லு, நீ எப்படி இருக்க? உன் லைஃப் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எனக்கு என்ன, சூப்பரா இருக்கேன். பசங்க வீட்டில் இருக்காங்க, அவரை கூப்பிட்டேன் வரலன்னுட்டாரு, அதான் நானே வந்துட்டேன். ஸ்வேதா, நீ மட்டும்தான் வந்திருக்கியா அமெரிக்கால இருந்து? உன் வீட்டுக்காரர் வரலையாடி? இல்ல ரமா, அவர் வரல, நான் மட்டும்தான் வந்தேன். அம்மா வீட்டில் ஒரு மாசம் இருந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போலான்னு இருக்கேன். நம்ம அடிக்கடி சந்திக்கணும், என்ன சொல்றீங்க? எப்பவுமே நம்ம ஒரு டச்ல இருக்கணும். எவ்வளவு தூரம் நம்ம பயணப்பட்டு போனாலும் நம்மளோட நட்புக்கு பிரிவு ஏற்படவே கூடாது. எல்லாம் வாஸ்தவம் தாண்டி, ஆனா அது நடக்குமா? இன்னைக்கு என்னோட வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன். ஞாயிற்றுக்கிழமையில கூட வீட்டுல எனக்கு வேலை இருந்துகிட்டே இருக்கும், ரெண்டு பசங்க வேற இருக்காங்க. இதெல்லாம் சாத்தியமா, நீயே சொல்லு அப்படின்னு வித்யா ரொம்ப சங்கடமா அவங்க ஃப்ரெண்டை பார்த்து பேச சமையல்கார அம்மா காஃபி டம்ளரோட வந்தாங்க. எல்லாருக்கும் டபரா சட்டியில மணக்க மணக்க காஃபி போட்டு அவங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க. அது வாங்கின ஸ்வேதா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அன்போட பரிமாறினாங்க. அக்கா, அம்மா ரூம்ல இருப்பாங்க, அவங்களை கீழே வர சொல்றீங்களா? சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வேலை பார்க்குற அம்மா மாடிக்கும் போனாங்க. ஸ்வேதாவோட அம்மா கீழே வந்திருப்பாங்களா இல்லையான்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். கதையெல்லாம் அதுக்கப்புறம் என்னென்ன ஆக போதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அழகழகான ரெண்டு பாடல்கள் நேயர்களுக்காக வர இருக்கு. தொடர்ந்து இணைஞ்சிருங்க அலைபாயுதே நிகழ்ச்சிக்காக. நான் சுல்தானா.

0: பதினொன்றாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலிக்கு இந்தியாவின் முன்னாள் நிதி மற்றும் உள்துறை அமைச்சர் திரு ப. சிதம்பரம் அவர்களின் வாழ்த்து.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடலோசை எஃப்எம் 90.4. இந்தியாவிலேயே முதல் முறையாக மீனவர்களுக்காக பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையால் தொடங்கப்பட்ட கடலோசை எஃப்எம் 90.4 ராமநாதபுரம் மாவட்ட மக்களுக்காக பாம்பனில் இருந்து தனது சேவையை ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறது. 2016 பிப்ரவரி மாதம் 4 அன்று தனது ஒளிபரப்பை தொடங்கிய நாள் முதல் இன்று வரை கடல் வாழ் நண்பர்களுக்கு உற்ற தோழனாயிருந்து இனிய இசையை தருவதோடு அனைத்து சமுதாய மக்களுக்கும், குறிப்பாக அப்பகுதியில் வசிக்கும் மீனவ மக்களுக்கும் தங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு ஒரு கருவியாக இந்த ஒளிபரப்பு பயன்படுகிறது. கடலோசை எஃப்எம் 90.4 பணியாளர்களுக்கும் கடல் ஓசையின் நேயர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4
1: அலைபாயுதே அலைபாயுதே நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 வாழ்க்கை அழகானது அப்படின்ற கதையை அலைபாயுதே நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கிறோம். கொஞ்ச நேரத்திலேயே கையில 4 வயசு சின்ன பையனை பிடிச்சபடி அங்க வந்த ஸ்வேதாவோட அம்மா சிரிச்சபடி அங்க இருக்கிற எல்லாரையும் வரவேற்றாங்க. வாங்கம்மா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்களெல்லாம் பார்த்து எவ்வளவு வருஷம் ஆச்சு? உங்க ஃப்ரெண்டு வந்தாதான் நீங்க வீட்டு பக்கமே வருவீங்க இல்ல? ஐயோ, அப்படிலாம் இல்லம்மா, எல்லாரும் குடும்பம் குழந்தைன்னு பிஸி ஆயிட்டோம், டைம் இல்லம்மா. அதான், மத்தபடி ஒண்ணும் கிடையாது, இது நம்ம வீடு மாதிரி, எப்ப வேணாலும் வரப்போக இருப்போமே. அம்மா கிட்ட கேக்கணுமா என்ன? உரிமையோட வரப்போறோம். நல்லா பேசுறடிரம்மா, உட்காருங்கம்மா, நான் வேணா ஜூஸ் கொண்டு வரவா? ஐயோ வேணாம்மா, இப்பதான் குடிச்சோம், ஜூஸ் குடிச்சிட்டு காஃபி குடிச்சிட்டு உட்காந்துருக்கோம் அப்படின்னு ஸ்வேதாவோட இன்னொரு ஃப்ரெண்டு சொல்லும் போது, அந்த சமயத்துல ஒரு குட்டி பையனை கூட்டிட்டு வந்தாங்கல்ல, ஸ்வேதாவோட பையன், அவன் வந்திருக்கிற எல்லாரையும் பார்த்து நல்லா சிரிச்சான். ஆனா திடீர்னு அவங்க பாட்டியோட கைய திடுதுப்புன்னு உதறிட்டு அந்த சின்ன பையன் அம்மான்னு கூப்பிட்டபடி ஸ்வேதாவை கட்டி பிடிச்சான். ஸ்வேதா, இது உன் பையனா? ஆமா, என் செல்ல குட்டி இவன்தான், இவன்தான் என்னோட உலகம். அம்மா, எனக்கு சாக்லேட் வேணுமா அப்படின்னு சொன்ன அந்த குட்டி பையன் மழலை மொழியில தடுமாறி வார்த்தைகளை மாறி மாறி சொன்னான். கையவும் காலையும் ஒரு மாதிரி முறுக்கி நாக்க தொங்க விட்டுட்டு முகத்தை கோணலாக்கி சிரிச்சான். அத பார்த்து எல்லாருமே கொஞ்சம் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. ஆனா அது எதையுமே காட்டிக்காம மௌனம் காக்கவும் ஆரம்பிச்சாங்க. ஆனா ஸ்வேதா அது எல்லாத்தையும் கவனிச்சாங்க. என்ன பாக்குறீங்க? ஏதாச்சும் கேக்கணும்னா வெளிப்படையா கேட்டுருங்க, மூடி மறைச்சு ஒன்னும் ஆக போறதில்ல. இல்ல ஸ்வேதா, தம்பிக்கு ஏதோ உடம்புக்கு முடியாத மாதிரி தெரியுது, என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? பிரச்சனைய பிரச்சனையா பார்த்தாதான் அது பிரச்சனை. பிரச்சனைய பிரச்சனையா பாக்கலன்னா அது நமக்கு பிரச்சனையே இல்லை, கண்ணுல கூட தெரியாம காணாம போயிரும். இவன் ஸ்பெஷல் சைல்டு, பிறந்தப்போ நார்மலா தான் இருந்தான், 5 மாசம் ஆனதுக்கு அப்புறம் தான் அவனோட இயல்புல மாற்றம் இருந்ததே எனக்கு தெரிய வந்துச்சு. டாக்டர் கிட்டயும் காமிச்சேன், அவரு எல்லா டெஸ்டையும் எடுத்து பார்த்துட்டு இவன் ஸ்பெஷல் சைல்டுன்னு சொல்லிட்டாரு. அப்ப எனக்கு ஒரு நிமிஷம் உலகமே சுத்துற மாதிரி இருந்துச்சு. அவ்வளவுதான், இனி வாழ்க்கையில நிம்மதியே இல்ல, எல்லாம் முடிஞ்சு போச்சு, என் பையன் இனிமே நல்லா இருக்க மாட்டான், அவன் ஹாப்பியா இருக்க மாட்டான்னு நானே பல வாரம் என்ன தாழ்வு மனப்பான்மைக்குள்ள புகுத்திக்கிட்டேன். இனி உங்களோட கவனிப்புலதான் உங்க குழந்தையோட எதிர்காலமே இருக்கு, கொஞ்சம் கவனம் எடுத்து பாத்துக்கோங்கன்னு டாக்டரும் சொல்லிட்டாரு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என் குழந்தையோட முகத்தை பார்த்தேன், அவன் எனக்கானவன், என்னை நம்பி இந்த உலகத்துக்கு வந்திருக்கான், அவனை நான் நல்ல முறையில வளர்ப்பேன், அவனுக்கு எந்த கஷ்டமும் வரவிட மாட்டேன்னு நானே எனக்குள்ள மன உறுதியை எடுத்துக்கிட்டேன். அன்னையில இருந்து இப்ப வரைக்கும் அவனுக்கு தேவையான எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கேன். இதுல எனக்கு எப்பவுமே அலுப்போ விரக்தியோ வந்ததே இல்லை, ஏன்னா அவன் என்னோட பையன் அப்படின்னு ஸ்வேதா சொல்லும் போது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மூக்கு மேல விரல வச்சபடி ஆச்சரியமா ஸ்வேதாவையே பார்த்தாங்க. ஸ்வேதாவோட நல்ல மனசு அவங்க எல்லாரையும் வியப்படைய வச்சுச்சு. கதையெல்லாம் அதுக்கப்புறம் என்ன இருக்கும்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடர்ந்து

0: நம்ம கற்ற விட அழகா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அப்ப சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப முக்கியம் தானே. வாசப்படி இன்னோ ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி பெர்ஃபெக்டா டிசைன் பண்ணதான் அனு ஸ்டைல்ஸ் மாலின் ஸ்டெப் டைல்ஸ். 100க்கும் மேற்பட்ட டிசைன்ஸோட பிரீமியம் லுக்ல பக்கவா இருக்கும்.
1: 30% ஆஃபர்ஸ் உடன் இலவச டெலிவரியும் உண்டு. அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் மற்றும் தென்காசி.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4.
4: பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலியில அலை பாயுதே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறோம். நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா. கடவுள் நமக்கு எதை அமைச்சு கொடுக்கிறாரோ அதை நம்ம மனசார ஏத்துக்கணும். அப்பதான் அந்த வாழ்க்கை அழகானதா அற்புதமானதா மாறும். இவனை என்னால ஒரு நல்ல மனுஷனா ஆற்றல் மிக்கவனா வளர்க்க முடியும்ன்ற நம்பிக்கை என் மனசு முழுக்க இருக்கு. ஸ்பெஷல் ஸ்கூல்ல சேர்த்து இவனை நான் படிக்க வைக்கிறேன். ஒரு அம்மாவா கூடுதல் கவனத்தையும் அவன் கிட்ட காட்டுறேன். என் பையன் மேல அக்கறை காட்டாம நான் யாரு மேல அக்கறை காட்ட போறேன்? கஷ்டமோ நஷ்டமோ இவன் தான் என் உலகம், இவனை பாத்துக்கிறதா என் கடமை அப்படின்னு ஸ்வேதா சொல்லி முடிச்சு புன்னகையோட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பார்த்தாங்க. இவனை பாத்துக்கிறதுல எனக்கு எந்த சிரமமும் இல்லை. அவனோட அன்றாட செயல்களுக்கும் அவன் படிக்கிறதுக்கும் நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு கொடுக்கற ஆதரவை விட கூடுதல் கவனிப்பும் வழிகாட்டுதலும் நான் கொடுக்கணும். அவ்வளவுதான், அன்பான வழிகாட்டுதல் இருந்தா இப்படிப்பட்ட சிறப்பான பிள்ளைங்களை அவங்களோட தனித்திறமைகளை வெளிப்படுத்தி சிறந்தவங்களை உருவாக்க கண்டிப்பா முடியும். என் பையனும் நாளைக்கு ஒரு சிறந்த சயின்டிஸ்டா வருவான். இல்லன்னா அவனுக்கு என்ன பிடிக்குதோ அது வாயிட்டு போறான். டாக்டர் ஆகட்டும், போலீஸ் ஆகட்டும், இன்ஜினியர் ஆகட்டும், பைலட் ஆகட்டும், என்ன வேணாலும் ஆகட்டும், அவன் இஷ்டப்படி படிச்சு நல்ல நிலைமைக்கு போட்டோம். அந்த அளவுக்கு அவனுக்கு நான் பயிற்சி கொடுத்து அன்போட வளர்ப்பேன். ஸ்வேதா பேச பேச அவங்களையே பிரமிச்சு பார்த்தபடி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உட்கார்ந்திருந்தாங்க. மறுபார்த்த அவங்க யாராலையும் பேச முடியல. ஏன்னா ஆச்சரியத்துல அவங்களோட தொண்டையெல்லாம் அடைச்சு போச்சு. ஸ்வேதாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோட முகத்திலையும் புன்னகை மட்டும் தான் தெரிஞ்சிச்சு. கொஞ்ச நேரத்த ஃப்ரெண்டு வீட்டுல இருந்துட்டு மதியானம் சாப்பிட்டுட்டு சாயந்தரம் போல ஸ்வேதாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கிளம்பியாச்சு. வித்யாவும் கிளம்பிட்டாங்க. அடுத்த நாள் காலையில வித்யாவோட வீடு அமைதியா இருந்துச்சு. கிச்சன்ல வேலை பார்த்தபடி தன் பையனை பக்கத்துல கூப்பிட்டு அவனுக்கு கணக்கு பாடம் புரியறபடி பொறுமையா வித்யா சொல்லி கொடுத்தாங்க. பிரபு, சீக்கிரம் கணக்கு போட்டுட்டு தங்கச்சிய குளிக்கிறதுக்கு கூட்டிட்டு வா, இன்னும் அரை மணி நேரத்துல நம்ம ரெடி ஆயிரலாம், சரியா? சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு தன் அம்மாவோட கண்ணத்துல முத்தம் கொடுத்துட்டு கையில நோட்புக்கோட பிரபு அங்கிருந்து போயிட்டான். அப்போன்னு பார்த்த அங்க வந்த குமார், என்ன வித்யா, காலையில டென்ஷனே இல்லாம அமைதியா போற மாதிரி இருக்கு, எப்பயும் படபடான் இருப்ப. சரி நகர், நான் போய் காஃபி போட்டு கொடுக்கறேன். இல்லங்க, நீங்க போய் உட்காருங்க, உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து நானே காஃபி போட்டுட்டேன், அங்க வச்சிருக்கேன், நீங்களே எடுத்து ஊத்திக்கோங்க. இன்னும் நிறைய நேரம் இருக்கு, பசங்களை நான் ரெடி பண்ணிருவேன், நீங்க போங்க அப்படின்னு அமைதியா சிரிச்ச முகத்தோட வித்யா சொல்லும் போது விழிகள் விரிய ஆச்சரியத்தோட குமார் அவர் மனைவிய பார்த்தாரு. என்ன வித்யா, உன்கிட்ட நிறைய வித்தியாசம் தெரியுதே, தெரியாம எப்படி? இது என்னோட குடும்பம் இல்ல, நான் தானே எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணணும். வாழ்க்கை எவ்வளோ அழகானதுன்னு கடவுள் நேத்தே எனக்கு புரிய வச்சுட்டாரு அப்படின்னு வித்யா புன்னகையோட சொன்னாங்க. தன் மனைவியோட மன மாற்றத்தை பார்த்து குமாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. நேயர்களுக்கு இன்னைக்கு நம்ம கேட்ட கதை பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல கதையில அன்பான உள்ளங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் போயிட்டு வரேன், தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது இரவு 10 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 17 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 41 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கொரியர் வந்திருக்கு.
1: ஆ தேங்க்ஸ் பா. ஏய் தம்பி நில்லுப்பா, பாக்ஸ்ல வர பேப்பர் தான் இருக்கு, ஆர்டர் பண்ண பொருளை காணோம்.
0: போச்சா?
1: என்னப்பா 70% டிஸ்கவுண்ட்னு ஒரு வாட்ச் ஆர்டர் போட்டிருந்தேன், இது என்ன?
0: அக்கா இதுதான் இப்ப புது ட்ரெண்ட், சைபர் கிரைம், ஆன்லைன் மோசடி. இதுக்கு தான் அக்கா மலிவான விலையில எப்படி இவ்வளவு சீப்பா கிடைக்குதுன்னு யோசிக்காம பொருட்களை ஆர்டர் பண்ண கூடாது.
2: அறிமுகம் இல்லாத புதிய இணையதளத்தில் சென்று குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கும் என்று நம்பி அதில் இருக்கும் செல்போன் எண் மற்றும் லிங்கில் சென்று பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்போம்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அஜித்தி மாமா மச்சான், எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறதை கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பான்னு தோணுதா? 10th, 11th, 12th மார்க் ஷீட்டு. இதுக்கு மேல படிக்கலன்னா அதுக்கான TC, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா, என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: செம்பாண்டி சீமே தன் மாங்கு பாட்டு காத்தோட வாழோ சாமியே ஓம் பேர போ.

1 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.0

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும். டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோசியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலாம்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்க்கிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டதை நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது நள்ளிரவு 12 மணி. எளிய மக்களின் குரலாய், வளர்ச்சியின் வழிகாட்டியாய், இதமான இசையாய், நீதல் கரையில் பிறந்து கடல் காற்றில் மிதந்து உங்கள் ஆதரவோடு 11

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: ஐயா வணக்கம். என் பேர் ரவித, வயசு 68. நான் பாம்பன் போய் பார்த்தது பாம்பளை செட்டில் 40 வருஷம் ஆச்சு. நாங்கள் அப்போ பாய் வீட்டில் பள்ளிவட்டம் கடலுக்கு போகும்போது மழையும் காற்று பொய்யல், கடல்லாம் குந்தளிக்க தெற்கு சைடு, மல்லிவட்டம் தெற்கு சைடு தான் போவோம். கடல் குந்தளிக்கும், அது அந்த மழையும் காற்றுக்கும் இடியும் ஒரு வளத்தில் உளுந்துட்டு, அது எங்கள் மதினி வளத்தில் எங்கள் மச்சா மேலே தான் அந்த இடியும் உளுந்தது. 6-7 நாள் சென்று தான் அவங்களும் கரையை வந்தாங்க இடி உளுந்து. இது வருஷம் வந்து எனக்கு வயசு வந்து ஒரு 18-19 வயசு இருக்கும். புயலில் வந்து 7 நாளும் எங்களுக்கு எந்த ஒரு திசையுமே தெரியல. 7 நாளுமே கடலில் வந்து அந்த மழை தண்ணியை தான் குடிச்சிக்கிட்டே கிடந்தோம். மழை பெஞ்சு அந்த கடல் தண்ணியை தான் குடிச்சிக்கிட்டு இருந்தோம். எங்கிட்டு போகிறதுலுமே எங்களுக்கு 7 நாளும் தெரியல. அப்போ நைட்டில் அப்போ கா லைட்லாம் கிடையாதுல்ல, சின்ன காண்டா லைட்டு பொறுத்து காண்டா பொறுத்துவோம். இந்த காற்று கூட கொஞ்சம்னா அது எரியாது, மூந்துடும். எங்களோட தெரிஞ்சவங்கெல்லாம் நிறைய பேர் பாய் அடித்து ஓடி சுலோனுக்கு போனவங்க போய் அட்ரஸ்லாம் இல்லை, இதுவரை அவங்க என்ன ஆனாலுமே தெரில. நாங்கள் எங்கேயுமே அப்படி பாய் அடிக்கலை, கடல்லையே தான் கிடந்தோம் 7 நாள். எங்களை யாரும் தேடி வரலாம் கொள்ளலை. 7 நாள் சென்னை நாங்களாம் பாய் அடிச்சு 7 நாள் பசி தாகம் போல சித்துக்கிறது போகும் போல எல்லாருமே அப்படி ஐயா பாய் அடிச்சு ஓடணும். பாய் அடிச்சு ஓடினாயா 7 நாள் சென்று ஒரு கரையை வள்ளம் போகுது, அது எந்த கரையும் தெரியலையா. வேளாங்கண்ணியில கடல்ல குளிச்சுக்கிட்டு இருந்த ஆளுக்கு வளத்துல ஏறி பாயா இறக்கி எங்க எல்லாத்தையுமே தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு வேளாங்கண்ணில எங்களை குளுக்கோஸ் பாட்டு எல்லாம் போட்டு 2-3-4 நாள் சென்று எங்களை வளத்துல ஏற்றி எங்களை நீங்க எந்த ஊருக்கு போகணுமோ அந்த ஊருக்கு எங்களை அனுப்பி வச்சாங்க. 7 நாள் அண்ணந்தண்ணி இல்லாமல் சோறு கஞ்சி இல்லாமல் தான் கிடந்த கடலில். வேளாங்கண்ணியில் பிடிக்காம அவங்க எங்களை உடனே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டாங்க. அவங்கள இறக்கி அவங்களே பாய் வரும்பலை பாய் மரத்தை சாச்சி பாய் கொடுத்தாங்க. எல்லாம் கடலில் வேளாங்கண்ணில் சாமி கும்பிட வந்தவங்க விளையாடி எங்களை கொண்டு போனாங்க. அதெல்லாம் சரியான சரித்திரம். நன்றியா.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி 11 ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை முன்னிட்டு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு ஸ்ரீநாத் அவர்களின் வாழ்த்து.
1: கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியை ஒரு 10 வருஷமா சிறப்பா அதை நடத்திக்கிட்டு இருக்க திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதுல என்ன அப்படின்னா, ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம், இந்தியாவிலேயே ஒரே சேனல், ஒரே ஒரு எஃப்எம் ஸ்டேஷன் ஃபார் த சொசைட்டி, ஃபார் த கம்யூனிட்டி ஆஃப் ஃபிஷர்மென் அப்படின்னா இதுதான். மீனவர்களுக்கான ஒரே எஃப்எம் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்றதுல ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். ஐ விஷ் ஆம்ஸ்ட்ராங் அண்ட் ஹிஸ் டீம் வெரி வெரி குட் லக், பெஸ்ட் விஷஸ், காட் பிளஸ், தேங்க்யூ.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: கம்ப்யூட்டர் சாம்பிராணின்னு சொல்றோம். கம்ப்யூட்டருக்கும் சாம்பிராணிக்கும் என்ன சம்பந்தம்? இந்த சாம்பிராணி போடுறதுனால என்ன பயன்லாம் இருக்கு தெரிஞ்சுக்கலாமா? பொதுவாவே சாம்பிராணிய கோவில்கள்ல வீடுகள்ல பெண்கள் தலைமுடிய காய வைக்க, இன்னும் சில நாடுகள்ல மருத்துவ குணங்களுக்காக கூட யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஆனா சாதாரணமா நினைக்கக்கூடிய சாம்பிராணி போடுறதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் காரணம் கூட இருக்குதான். சாம்பிராணியோட மூலப்பொருள் தான் பென்சாயி ரெசின். இந்த வகை பொருளுக்கு காத்துல உள்ள பூஞ்சை நுண்ணுயிரிகளை கட்டுப்படுத்துற திறன் இருக்குதான். இதனாலதான் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்துக்கிற இடங்கள்ல காத்துல பூஞ்சை பரவுறதை கட்டுப்படுத்த இயற்கை ஒரு ஏர் பியூரிஃபயரா இன்னும் வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம கொசு பூச்சி வர்றத கூட இந்த சாம்பிராணிகள் தவிர்க்குமா? சரி, ஏன் இந்த சாம்பிராணிகள் பெரும்பாலும் கம்ப்யூட்டர் சாம்பிராணி அப்படின்னு சொல்லப்படுதுன்னு தெரியுமா? இந்த சாம்பிராணிகளோட பேரு முதல்ல கம்ப்ரஸ்டு சாம்பிராணி தான். இந்த சாம்பிராணி இருந்த காலகட்டத்துல அப்போதான் கம்ப்யூட்டர் அறிமுகமாயி ரொம்பவே பிரபலம் அடைஞ்சிட்டு இருந்திருக்கு. கடைசியில கம்ப்ரஸ்டு சாம்பிராணி தான் கம்ப்யூட்டர் சாம்பிராணியாவே மாறி இருக்குது.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: வேளா வேளா, இங்கே கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோசை எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதில் காற்று எவ்வளோ போட்டிருக்குன்னு படிச்சு சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்லேருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா நாளைக்கு?
0: காற்று வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆஃபீஸில் டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான், காற்று கொஞ்சம் புயலாக தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கிறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ் இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே?
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தல?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலதுகையில அடிக்குதா இடதுகையில அடிக்குதா, இல்ல கண்ணத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கண்ணத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம் தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலையும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி, அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது. அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐஸ் வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பஸ வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம் ஓட வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கோமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை படம் வாங்கிட்டு வர சொன்னாரு? மொபைலா மொபைலா. இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
1: ரெண்டு.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
1: ஹலோ, இப்ப எதுக்கு ரெண்டுன்னு பதில் வர்ற மாதிரியே கேள்வி கேக்குறீங்க?
2: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு பட பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 1:00. எளிய மக்களின் குரலாய், வளர்ச்சியின் வழிகாட்டியாய், இதமான இசையாய், நீதல் கரையில் பிறந்து கடல் காற்றில் மிதந்து உங்கள் ஆதரவோடு 11 ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நம்ம கடல் ஓசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 17 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 41 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன்

0: ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் வெல்கேம். இப்போ கருவாட்டு வியாபாரம் பார்க்குறேன். சின்ன வயசுல 10 வயசுல சவுக்க காட்டில் குடை வச்சு தண்ணியை ஊற்றுனேன். அதுக்கு முன்னால் கல்யாணம் முடிஞ்சு முடிஞ்சு கள்ளிச்சம்மக்கு போனேன். அது எவ்வளவு? 100 கல்லு 100 ரூபா. அந்த அதெல்லாம் அள்ளிச்சமைப்போம், இந்நேரமாக சமைப்போம். 12 மணி 1 மணிக்கு தான் எங்களை விடுவாங்க. அது மணி 4 மணிக்கு சமைப்போம். 100 கல் சமைக்க முடியாது எங்களுக்கு. நான் 60 கல் 70 கல் தான் சமைப்பேன். சவுக்க காடு போவேன். சவுக்க காடு போவேன்னா 1 கட்டு 40 ரூபா. அதை வச்சு சாப்பிட்டோம், அதை வச்சு தின்னோம். விறகு உரிப்போம். விறகு உரித்து அடுக்கி கிடுக்கி தூக்கிட்டு வந்து ஒரு இடத்துல குத்து வச்சு கஞ்சி தண்ணியை குடிப்போம். 80 ரூபா 100 ரூபாய் கூட விற்க முடியாது. 80 ரூபா நாங்கள் அதுக்காக 30 ரூபா 40 ரூபாய்க்கு சாப்பிட்ருவோம். சாயா குடிப்போம், இச்சரியை வெடிப்போம், வாங்கிட்டு போவோம். கிடக்கிற காசு 50 ரூபாய் 40 ரூபாய் மிஞ்சுனா அம்மா மாட்டை கொண்டு கொடுத்துருவோம். எங்களுக்கு ஆடி மாத்தக்கு பாவாடை சட்டை எடுத்துவாங்க. அதெல்லாம் ஒரு கதை. ஒரு அம்மா மரத்தை சாக்கிறவங்க மேலே விழுந்து செத்து போச்சு. அந்த அம்மா பெரிய வயசு, என்னோட மூத்த கத்தா இருப்பாது. அப்படியே மரம் விழுந்து செத்து அங்கே தோலில் போட்டு கம்பு போட்டு தூக்கிட்டு வந்தோம். தொட்டி போட்டு தூக்கிட்டு வருவாங்க. அப்படி 10 பேர் சேர்ந்து தூக்கணும். தூக்கி தூக்கி வந்து அதுக்கு வந்து கோயில், நம்ம சஞ்சயபுர கோயில் இருக்குல்லையே பழைய கோயில், அதை தூக்கிட்டு வச்சுட்டு என் காலுக்களை கூப்பிட விட்டு ஒரு வண்டியில் ஏற்றிட்டு போய் இங்கேருந்து போகும்போது செத்துட்டாரு. அப்படி ஒரு விபத்து எங்களுக்கெல்லாம். அந்த விபத்து நடக்கும், எல்லாத்துக்குமே நடக்கும். எனக்கு ஒரு விபத்து நடந்துச்சுன்னா சவுக்க கம்பு இப்படி இழுத்து அடிக்கும்போது இப்படி அடிச்சு இப்படி அடிச்சு மூக்கு இழுத்து மூக்கு வலிக்கும். அப்படி ஒரு கதையெல்லாம் நடந்து நாங்கள் வாழ்க்கை சேர்ந்துக்கிட்டு இருக்கோம். எந்த வாழ்க்கையை நடத்த எந்த வாழ்க்கையை சொல்ல. இப்போ ஒரு 10 வருஷம் போய் சவுக்க கடலாம் போய் போக முடியாது. மறுவா கால் வழியில் அந்த கீழெல்லாம் விழுந்து அந்த கால் தள்ளாடுறதுல கீழெல்லாம் விழுந்து வந்து அதெல்லாம் சொல்லக்கூடியது. நன்றி ஐயா, நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
1: ஆதியிலே அஞ்சலி தேவியடா,
2: பிளாக் அண்ட் ஒயிட்.
1: மிடில் சரோஜா தேவியடா,
2: கேவா கலர்.
1: அட் பிரசன்ட்லே நம்ம சிம்ரானடா,
2: ஈஸ்டர்ன் கலர்ரா.
1: சிம்ரான நம்ம பைய
2: ஏப்பா
1: ஏப்பா
2: ஏப்பா
1: வந்தாச்சுப்பா.
2: எங்கப்பா
1: எங்கப்பா.

0: நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி 11 ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய செயலாளர் மற்றும் ராஜ்யசபா உறுப்பினர் மாண்புமிகு கிறிஸ்டோபர் திலக் MP அவர்களின் வாழ்த்து.
1: கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்களுக்கும் மீனவ சொந்தங்களுக்கும் என் அன்பிற்கினிய வணக்கம். மீனவ மக்களுக்கு தினந்தோறும் வானிலை தகவல்கள், மீன் விலை நிலவரம், வேலைவாய்ப்பு தகவல்கள், பருவநிலை மாற்றம், பாரம்பரிய அறிவு, போட்டித் தேர்வுகள் குறித்த நிகழ்ச்சிகளை வழங்கி வரும் கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி ஆகஸ்ட் 15 அன்று 10ஆம் ஆண்டை நிறைவு செய்வதை அறிந்தேன். பணியாற்றக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். குறிப்பாக கடலோசை எஃப்எம் 90.4 நிறுவனர் அகில இந்திய மீனவர் காங்கிரசின் தலைவர் அன்பு நண்பர் திரு ஆம்ஸ்ட்ராங் பெர்னாண்டோ அவர்களுக்கு மீனவ மக்களுக்காக இந்த வானொலி சேவையை கடந்த 10 ஆண்டுகளாக செய்து வருவதற்காகவும் இன்னும் பல 100 ஆண்டுகள் இந்த வானொலி சேவை தொடரவும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் இருந்துச்சிங்களா?
1: வாச தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது.
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன் புக் வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் ஏன் வெளியே விட போறேன்?
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட வம்புழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்கும் டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணனுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை. ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
1: அன்பு ரமி ரசிகர்களுக்கு காந்தனின் வணக்கம். ஒரு சிறிய விடயம், புயல் அடித்த தேசத்துக்கு பின்பு நான் காந்தனின் காத்திய 27 என்னும் ஒரு இசைத்தொகுப்பை வளைத்திருக்கிறேன். இன்னும் 3 வாரங்களில் உங்கள் கரங்களில் அது வந்து சேரும். அது வேகம் கொண்ட சினிமா காலத்தில் இதில் போட்டியிட்டு ஜெயிப்பேன். நன்றி. காந்தன்.

0: விவரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: இன்று உயிரிலே கலந்தது மற்றும் கண்ணெதிரே தோன்றினால் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று உயிரிலே கலந்தது மற்றும் கண்ணெதிரே தோன்றினால் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 2:00. எளிய மக்களின் குரலாய், வளர்ச்சியின் வழிகாட்டியாய், இதமான இசையாய், நீதல் கரையில் பிறந்து கடல் காற்றில் மிதந்து உங்கள் ஆதரவோடு 11 ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 17 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 41 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

எழுதுங்கள் என் கல்லறையில் அவள் இரக்கமில்லாதவள் என்று, பாடுங்கள் என் கல்லறையில் இவன் பைத்தியக்காரன் என்று. கண்கள் தீட்டும் காதல் என்பது அது கண்ணில் நீரை

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம். என்னோட பேர் பெனு. எனக்கு வந்து வயசு வந்து 28 ஆகுது. நான் இங்கே மாமல்ல தான் இருக்கேன். என்னோட லைஃப்ல வந்து ரொம்பவும் மறக்க முடியாத தருணம் அப்படின்னு சொன்னால் என்னோட வளகாப்பு, இன்னொன்று வந்து எனக்கு டெலிவரி நடந்தது, அதான் என்னோட மறக்க முடியாத தருணம். ஏன்னா கரெக்டாக வந்து எனக்கு 4 மந்த்ஸ் நடந்துட்டு இருக்கும்போதே எங்கள் வீட்டுக்காரவங்க வந்து ஃபாரின் போயிட்டாங்க. எனக்கு கரெக்டாக 7 மந்த் நடக்கும்போது மலகாப்புக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது, ஏன்னா நான் வந்து எங்கள் மாமனார் வீட்டில் யார்கிட்டே நான் பேசிக்கிற மாட்டேன், எனக்கு எந்த சப்போர்ட்டுமே கிடையாது. என்னோடய எங்கள் அம்மா அப்பா வீட்டு சப்போர்ட் மட்டும் தான் இருந்துச்சு. எனக்கு மலகா போடுறதுக்கு எங்களோட ரிலேட்டிவ்ஸில் வந்து சொல்கிறதுக்கு வந்து எனக்கு அப்போ யாரையுமே தெரியாது. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரங்க ஃபாரின் போனதுக்கப்புறம் அவங்கள்ட்ட ஒன்று ஒன்றா கேட்டு 7 மாத குழந்தை வயிற்றில் இருக்கும்போதே என்னோடய வளகாப்புக்கு நான் போய் தங்கச்சி மடத்தில் உள்ள ரிலேட்டிவ்ஸ் இங்கே எல்லாத்துலேயுமே நானே போய் சொல்லி என்னோடய வளகாப்பை வந்து நானேவே நடத்தினேன். அது வந்து என்னோடய லைஃப்பில் வந்து மறக்கவே முடியாது. அதுக்கப்புறம் எனக்கு 9 மந்த்ஸில் வந்து டெலிவரிக்கு நாங்கள் ஹாஸ்பிட்டல் வயிறு வலிச்சு போயிட்டோம். போனால் எங்கள் வீட்டுக்காரவங்க கடல் மேலே இருக்காங்க, எங்கள் ஃபாரின்ல கடல் மேலே இருக்காங்க, டவர் கிடைக்கல அவங்களுக்கு, வயிறு வலிச்சு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் மட்டும் தான் போட்டேன். அதுக்கப்புறம் உங்கள் டவர் கிடச்சி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணால் நாங்கள் நைட்டு ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகிட்டோம். அட்மிட் ஆனதுக்கப்புறம் மார்னிங் வந்து ஒரு 8:33 தான் என் மகன் பிறந்தான். அது வந்து என்னால் எங்கள் வீட்டுக்காரவங்கள்ட்ட வந்து நேராக சொல்ல முடியாத சூழ்நிலை ஒன்று, இன்னொன்று வந்து குழந்தை எங்கள் வீட்டுக்காரவங்க கையில் வாங்க முடியாத சூழ்நிலையாகவும் அமைஞ்சு போச்சு. அதாவது என்ன சொல்கிறது, நம்ம கல்யாணம் முடிஞ்ச பெண்களுக்கு வந்து ஒரு முக்கியமான தருணமே வீட்டுக்காரவங்க தான் குழந்தைய வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்போம். ஆனால் எனக்கு வந்து வளகாப்பு நேரத்துலேயும் அவங்க இல்லை, டெலிவரி டைம்லேயும் கூட இல்லை. எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கு வந்து குழந்தை பிறந்ததே வந்து நாங்கள் வந்து ஃபோனில் தான் எங்கள் அத்தை வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சி விட்டு அப்போ தான் அவங்களுக்கு வந்து மகன் பிறந்ததே நாங்கள் வந்து சொன்னோம். அதெல்லாம் வந்து நான் என்னோடய லைஃப்பில் வந்து மறக்க முடியாது. இன்னொன்று வந்து அவங்க வந்து என் மகனுக்கு 8 மாதம் ஆனதுக்கப்புறம் தான் வந்து அவங்க வந்து குழந்தைய வந்து கையில் வாங்கி தூக்குனாங்க. அப்போ அவங்ககிட்ட குழந்தைய கொடுக்கும்போது எனக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அப்போ கொடுக்க முடியாத குழந்தைய வந்து இப்போ கொடுக்குறேன், இதான் உங்கள் மகன் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அது வந்து என்னோடய லைஃப்பில் வந்து எப்போவுமே மறக்கவே முடியாது. நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மனம் கலங்காதே மதிமயங்காதே, கலங்காதே மதிமயங்காதே, என்னதான்

வாய்க்கும் மதியாதா தலைவாசல் பிரிக்காதே என்று மாறமுள்ள மனிதனுக்கு அவை சொன்னது, அது அவை சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில்

0: ஜாம்ப நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 வானொலி ஜாம்பவான் திரு பிஹெச் அப்துல் ஹமீத் அவர்களின் வாழ்த்து.
1: வணக்கம் அன்புள்ளங்களே, கடலோசை பண்பலை வானொலியின் ஆரம்ப விழாவில் கலந்து கொண்ட அந்த பசுமையான நினைவுகள் இன்னும் என் நெஞ்சை விட்டு அகலவில்லை. காலம் காற்றாற்று வெள்ளம் போல் ஓடி மறைகின்றது. உலகத்திலேயே தமிழில் முதன் முதலாக மீனவர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட வானொலி என்ற பெருமையை கடலோசை பண்பலை பெற்றிருந்தாலும் கூட, இந்த மீனவ சமுதாயத்தையும் தாண்டி அனைத்து மக்களது அங்கீகாரத்தையும் அபிமானத்தையும் இந்த வானொலி பெற்றிருக்கிறது என்றால், அதற்கு காரணம் இந்த வானொலியை வழி நடத்தும் நிர்வாகிகள், அதைவிட மிக முக்கியமாக அர்ப்பண சிந்தையோடு இந்த வானொலியில் பணியாற்றும் ஒலிபரப்பாளர்கள், தொகுப்பாளர்கள் என்றே நான் நினைக்கின்றேன். இன்று இணையதளத்தினூடாகவும் உலகளாவிய பல்வேறு ஊடகங்கள் மூலமாகவும் கடல் ஓசை பண்பலை வானொலியின் புகழ் பரவி வருவதை நானும் அவதானித்து வருகின்றேன். மகிழ்ச்சி. இலங்கை வானொலியில் நான் பணியாற்றிய 50 ஆண்டுகால நினைவுகளை பின்னோக்கி புரட்டினால், சுமார் 45 ஆண்டுகளுக்கு முன்பு மீனவர்களுக்காகவே ஒரு சஞ்சிகை நிகழ்ச்சியை ஓராண்டு நடத்தினேன். அதுவும் மீனவர்களை நேரில் சந்தித்து அவர்கள் மத்தியில் ஒளிப்பதிவு செய்த நிகழ்ச்சி. அதன் பெயர் மீனவ நண்பன். ஆனால் அந்த காலத்தில் கூட, எதிர்காலத்தில் மீனவர்களுக்காகவே ஒரு பண்பலை வானொலி உருவாகும் என்று நான் கனவிலும் நினைத்திருக்கவில்லை. அதனை நனவாக்கிய புரவலர் நண்பர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு நம் எல்லோரது நெஞ்சார்ந்த நன்றியும் உரித்தாக வேண்டும். கடல் ஓசை பண்பலை வானொலியின் புகழ் தேச எல்லைகள் கடந்து உலகெல்லாம் பரவ வேண்டும். அதற்கு எல்லோருக்கும் பொதுவான ஏக இறைவன் நல்லருள் புரிய வேண்டும் என பிரார்த்தனை செய்து உங்கள் அனைவரையும் நெஞ்சார வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்த்துக்கள், நன்றி.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அடி நாக்கு, என் மூக்கு, என் கண்ணு, என் பல்லு, என் ரதை.

0: அக்கா, நம்ம பிரியா அக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா? நம்ம கடலோசை எப்பம் நேசகரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க, அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நாளை மறுநாடி காதல் சொல்லுமா?
1: நாளை நாளை என்றை வந்தேன், நல்ல நேரம் பார்த்து வந்தேன்,
0: பத்தி பத்தி ஓடி வந்து

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆட பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம், அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா, நம்ம போட்டோவை இப்படி மார்க்கிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலேன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

ஆஹா, குலுக்கி மினுக்கிக்கிட்டு குடங்களையும் தூக்கிக்கிட்டு தழுக்கு நடை போட்டுக்கிட்டு ஜாடையிலே பார்த்துக்கிட்டு குளத்தங்கரை ஓரத்தில்

0: கொத்தமல்லு பட்டி வாய் நீங்கதா நீங்கதா நில்லுங்கடி.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 3 மணி. எளிய மக்களின் குரலாய், வளர்ச்சியின் வழிகாட்டியாய், இதமான இசையாய், நீதல் கரையில் பிறந்து கடல் காற்றில் மிதந்து உங்கள் ஆதரவோடு 11ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நம்ம கடல் ஒசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 17 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 41 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4

குட்டி பூவை போல செவந்திருப்பாளாம், நைசு சீலுக்கு துணியை போல காற்றில் அசைந்திருப்பாளாம், செம்பருத்தி பூவை போல செவந்திரு

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் டயசு, ஊர் பாம்பன், வயசு 56. இப்போ விசாகப்பட்டினத்தில் மீன்பிடி கப்பல், 1990 மீன்பிடி கப்பல் வேலை தான். அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம ஊரில் வந்து கடலுக்கு தான் கடலுக்கு போயிருக்கோம், எல்லாம் வல்லத்துக்கு போயிருக்கோம். அதே போல் விசாகப்பட்டினமும் மீன்பிடி தொழிலுக்காக நாங்கள் அதே மாதிரி தான் மீன் பிடித்தலாம். அங்கே என்னென்னா நிறைய மாற்றங்கள் தெரியும். இங்கே வந்து நம்ம போட்டில் 1 மடி இழுப்போம், அதே போல் 1 தடவையில் 4 மடி இழுக்கும் கப்பல். மீன் சொல்ல போனால் டெஸ்ட் இன்னொன்று ட்ரெயில் நெட் அப்படின்ட்டு, அது ஒன்று, அதை அஞ்சு, அதை சேர்த்து 5 மடின்னு சொல்லலாம். ஒரே டைமில் 4 மடியும் உள்ள வர வெளியே போவோம், அந்த மாதிரி பாடுவாங்க. 4 மடியும் ஒரே ட்ராவலிங், அதுக்கு வந்து 4 ட்ராவலிங். அது உண்மையிலே புது விதமாக இருந்துச்சு. அங்கே உள்ள சூழ்நிலைகள், அங்கே வெளில விசாகப்பட்டினத்தில் அங்கே உள்ள அட்மாஸ்பியர், நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், மாடல், எப்படின்னா மாடலை ஃபிஷிங் கடலுக்கு போயிட்டு இருந்தே இங்கே போனால் கடலுக்கு போனால் கரெக்டாக 45 நாள், குறைஞ்சது 50 நாள் கழிச்சு தான் கரைக்கு வருவோம். அதுவே பெரிய அனுபவம் தான். அங்கே உள்ள கடலுடையதே வந்து மாற்றம் ரொம்ப வேறு மாதிரி இருக்கும். நீவாடு, அதாவது கரண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அவ்வளவு வேகமாக போகும். அதே மாதிரி தொழில், ஒரு திடீர்னு புயல், புயல்லாம் வந்தால் உடனே வாணி கொடுத்தா ஓடுவோம். ஒரு பாடு, ஒரு நேரம் மடி வச்சுருப்போம், ஒரு நாள் கூட தொழில் பண்ணிக்க மாட்டோம். 3 நாள் கரையில் ஒன்று போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் வாணிங் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப போவோம். சாப்பாடெலாம் பார்த்தீங்கன்னா உலகத்தில் எங்கேனாலும் அப்படி சாப்பிட முடியாது. அந்த மாதிரி ஒரு வகையான சாப்பாடு கொடுப்பாங்க கப்பலில் மீன் பிடி. ஆனால் நமக்கு சாப்பிட்றக்கான டைம் இருக்காது. ஒரு நாள் காலையில் இட்லி சப்பாத்தி, ஒரு நாளைக்கு பூரி, ஒரு நாளைக்கு தோசை, ஒரு நாளைக்கு பொரோட்டா அப்படி கொடுப்பாங்க. அங்கே அதாவது 10 மணிக்கு ஜூஸு, 12 மணிக்கு சாப்பாடு, 5 மணிக்கு டீ, 6 மணிக்கு போஸ்ட்டு, 8 மணிக்கு சாப்பாடு. ஒரு மீன்பிடி தொழிலில் அது இருக்கிறத ரொம்ப மிக ஒரு ஆச்சரியப்படக்கூடிய வசதி. என்ன ஒரே ஒரு சூழ்நிலை அங்கே எப்படி இருக்குன்னா, குளிக்கிறது குறைவாக இருக்குது. 2 நாளைக்கு ஒரு 3 நாள் தான் குளிக்கணும். 15 நாளைக்கு ஒரு பெட்ஷீட்டு மாற்றுவோம், 15 நாளைக்கு ஒரு பெட்டில் அவ்வளோ நீட்டாகும். கப்பலை உள்ளக்கு வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். சமைக்கிறதுக்கு தனி ஆள் இருப்பாங்க, நம்ம வேலை மீன்பிடிக்கு அந்த சம்மந்தப்பட்ட வேலைகளை அதை பார்க்குறது. ஆனால் ரொம்ப கஷ்டமான வேலை, ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை. சீசன் டைம்லலாம் பார்த்திங்களா, 20 நாள் நனைஞ்சிக்கிட்டே இருப்போம். ஆச்சரியமான தொழில், ரொம்ப ஒரு அனுபவமான, நம்ம மீன்பிடிக்காரங்களுக்கு பிடிச்சமான தொழில், ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அது ரொம்ப மிகையான ஒரு தொழிலான விசாகப்பட்டினம். நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 முனைவர் திரு கு ஞான சம்பந்தம் அவர்களின் வாழ்த்து.
2: வணக்கம். கடலோசை வானொலி வாழ்த்துக்கள் வளரட்டும். அதனுடைய சேவை, இதனுடைய சிறப்பு என்ன என்றால், இதனை தொடங்கி வைத்த அந்த பெருமக்களோடு நானும் இருந்தேன். தொடக்க விழாவிற்கு சென்றிருந்த நான் அதனுடைய வளர்ச்சி கண்டு பெருமிதம் அடைகின்றேன். மீனவ நண்பர்களுக்காக தொடங்கப்பட்ட ஒரு அற்புதமான சமுதாய வானொலி இந்த கடலோசை. என்னுடைய இனிய நண்பர் ஆம்ஸ்டாங் அவர்கள் தன்னுடைய பெருமுயற்சியால் இதனை ஏற்பாடு செய்திருக்கிறார். கடலுக்குள் மீன்பிடிக்க செல்கின்ற மீனவ நண்பர்களுக்கு கால சூழ்நிலை, காலத்தின் நிலை, சமுதாயத்தின் நிலை எத்தனையும் தெரிவிப்பதற்காக இந்த கடலோசை தொடங்கப்பட்டிருக்கிறது. சுற்றுப்புற சூழல், பெண்கல்வி என்று எல்லா துறைகளிலும் கையில் எடுத்துக்கொண்டு கடலோசை தன்னுடைய இனிய ஓசையால் உலகத்தை மகிழ்விக்கின்றது. கடலோசைக்கு மீண்டும் வாழ்த்துக்கள். வெள்ளி விழா காணட்டும், பொன் விழா காணட்டும், நூற்றாண்டு விழா காணட்டும். கடலோசியின் ஓசை ஒலி எங்கும் ஒலிக்கட்டும்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை புரியவில்லையே நான் கொண்டு.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோ யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எப்பா என்ன வெயில், 5 நிமிஷம் வெளியே போயிட்டு வர முடியல. இப்படியே போச்சுன்னா நாம இந்த பூமியில வாழ முடியுமா என்ன?
1: முடியாதுப்பா, என்னால முடியாது.
0: இதுக்கெல்லாம் காரணம் இந்த பருவநிலை மாற்றம் தான்.
1: ஆமா, எங்க பார்த்தாலும் எல்லாரும் பருவநிலை மாற்றம் பத்தி தான் பேசுறாங்க. இந்த பருவநிலை மாற்றம்னா என்ன, எனக்கு கொஞ்சம் புரியற மாதிரி சொல்றியா?
0: சொல்றேன் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பருவநிலை மாற்றம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க கேப்போம்.
1: வெயில் காலத்துல வெயில் அடிக்காம மழை பெய்யும், மழை காலத்துல வெயில் அடிக்கும், அதானே?
0: எல்லாருமே பொத்தாம் பொதுவா இப்படிதான் நினைக்கிறாங்க. நமக்கு கோடை காலம் மார்ச் ஏப்ரல் மே, மழைக்காலம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர், குளிர்காலம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி. இதுதானே நம்ம படிச்சது. ஏன், நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் இப்ப என்ன சொல்றாங்க, அவங்க காலத்துல எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி அந்தந்த சீசன்ல அது அது நடக்கும்னு. ஆனா இந்த காலத்துல எல்லாமே மாறிட்டுன்னு புலம்புறாங்க. அதாவது கடந்த 30 வருஷத்துல வெயில் காலம், மழைக்காலம், பனிக்காலம், இந்த சீசன்ல மாற்றம் வந்திருக்குல்ல, அதுதான் பருவநிலை மாற்றம். தினசரி நடக்கிற மாற்றங்களை வானிலை மாற்றம்னு சொல்லுவாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. இந்த பருவநிலை மாற்றத்தினால எல்லாமே அளவுக்கு அதிகமா தான் நடக்கும்.
1: எப்படி, புரியலையே.
0: அளவுக்கு அதிகமானா வெயில் அடிக்கும் போது இப்ப நமக்கு அடிக்கல அந்த மாதிரி அளவுக்கு அதிகமா வெயில் அடிக்கும், அளவுக்கு அதிகமா மழை பெய்யும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட துபாயில 1 வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சு தீர்த்துச்சே, மறக்குமா நெஞ்சம், அதிகமான பனி, இப்படி எல்லாமே அதிகமா தான் நடக்கும். இனிமே பேச்சே கிடையாது, வீச்சு தான். இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பருவநிலை மாற்றம்னா என்னன்னு.
1: புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு.
2: வரும் காலங்களில் இந்த பூமியில் நடக்க போகும் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாக இருக்க போவது பருவநிலை மாற்றம்தான் என்பதை புரிந்து கொள்வோம், விழித்துக் கொள்வோம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காது குத்து, புப்பிடி தடி ராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசையம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 4 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 17 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 41 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: எளிய மக்களின் குரலாய், வளர்ச்சியின் வழிகாட்டியாய், இதமான இசையாய், நீடல் கரையில் பிறந்து கடல் காற்றில் மிதந்து உங்கள் ஆதரவோடு 11ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நம்ம கடல் ஓசை FM 90.4. நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: உங்க ஸ்கின் இன்னும் க்ளோ ஆகணுமா? உங்க முடிக்கொற்ற பிரச்சனைக்கு சரியான தீர்வு வேணுமா?
1: தென்னிந்தியாவில் 45 மேற்பட்ட கிளைகளுடன் மக்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமான பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் இப்ப நம்ம ராம் நாட்டுக்கு வந்தாச்சு.
0: ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், பிஆர்பி, ஜிஎஃப்சி, லேசர் ஹேர் ரிமூவல், ஹைட்ரா ஃபேஷியல் உள்ளிட்ட அட்வான்ஸ் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ராம் நாட்டிலேயே கிடைக்குது. திருப்பு விழா சலுகையாக நீங்கள் எடுக்கும் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு 30% தள்ளுபடியுடன் ஃப்ரீ கன்சல்டேஷன். பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர், RR பிரியாணி அப்ஸ்டேர்ஸ், பாரதி நகர் பஸ் ஸ்டாப், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட் 9150080065.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் சகாயமாரி. எனக்கு இப்போ 49 வயசாச்சு. எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷம் கழிச்சு என் மக பிறந்து 10 நாள் இருக்கும். எங்கள் வளம் கடலுக்கு கிளம்பிச்சு. கடலுக்கு கிளம்பியில போயிட்டு 3 நாள் கழிச்சு 2 நாள் கழிச்சு தான் வருவாங்க. அப்போ அங்கே வலை புட்டு பிடிச்சி தான் வர முடியும். போன வரலாம் வரல. 1 நாள் போயிடுச்சு, 2 நாள் போயிடுச்சு, 3வது நாள் ஆயிடுச்சு. என் தம்பி அதில் போனான். என் குழந்தை 2 பேர், என் தம்பி 1 ஆள், இவங்க 1 ஆள், 4 பேர். அவனெல்லாம் சின்ன சின்ன பிள்ளைய தான். தண்ணியில் விழுந்தா கூட நீஞ்சு போக முடியுமா முடியாதுங்கிற ஒரு கண்டிஷனாக அவங்களுக்கு கிடையாது. அப்போ இவங்க உதவியில் தான் அவனுங்க இருக்கானுங்க. அப்போ இவங்களை தேட தான் அவனால் பார்க்க முடியும். அதுக்கு பின்னாடி 2வது நாள் நாங்கள் தேட ஆரம்பிச்சிட்டோம். 3வது நாள் எங்கள் அண்ணன் வரலாம், இன்னும் 2 அண்ணன் போச்சு. அது பின்னாடி 2 போட்டோ அனுப்புனாங்க. போட்டோக்காரவங்களுக்கும் தெரியல. அப்படின்னா ராமேஸ்வரம் எங்கள் மாமா வீட்டுக்கு, அந்த மாமா வீட்டிலேருந்து 1 போட்டோ அனுப்புனாங்க. எங்கடா போச்சு போட்டு தக்காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. தீவுக்குள்ள இருந்தால் தெரியாதுல்ல, வெளியே கடல் பகுதியாக கடந்தால் தெரியும், தீவுக்குள்ள இருக்கும்போது தெரியாது நம்மளுக்கு. அதுக்கு பின்னாடி அவங்களா தான் பாதி தூரம் ஓடி வந்துட்டு கொடி நட்டியிருக்காங்க. அந்த அங்கே சொல்லுங்கிறவங்க உதவி பண்ணி பயத்திரம் வந்து கொடி நட்டி தான் அப்புறம் வல்ல இந்த கிடக்குன்னு சொல்லி தெரிஞ்சு 3 நாள் கழிச்சு, 4வது நாள் ஆயிட்டு, 4வது நாள் தான் கரை கொண்டு தான் வளர்த்தேன். கச்சதிகளும் ஒதுங்கிட்டு வெள்ளம் போட்டுட்டு தூங்கும் போதே வெள்ளம் தாழ்ந்துட்டு டீசல் கேன் மட்டும் மிதப்பாக கிடந்திருக்கு. இப்போ சாப்பாடு கொண்டு இருக்காது, எதுவுமே இருக்காது. அங்கே போய் பழங்காய் எடுத்து சுட்டு சாப்பிட்ருக்காது. அங்கே உள்ள படையில் உள்ள பணங்க அதுக்கு பின்னாடி தான் எங்களுக்கு தெரியும். எங்கே இருந்து ஏதிருந்தேன்னு சொன்னோம். இப்படி நாங்கள் அங்கே போய் கிடந்துட்டோம். எங்களை சோழங்கிறவங்க பார்த்துக்கிட்டாங்க, நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எங்களுக்கு சாப்பாடு வந்தாங்க, பண்ணு கொண்டு கொடுத்தாங்க, டீ போடு சாமான் கொண்டு கொடுத்தாங்க. நான் எங்களை எதுவும் செய்யலாம் பார்த்துக்கிட்டாங்க. அப்போ இப்படி கெடுபடியாலாம் இருக்காது. ஒருத்தர் ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிறவா கடன் மேல பார்த்து நீங்கள் கரையை போயிருங்க, உங்களுக்கு நாங்கள் உதவி பண்ண முடிச்சுட்டு வளர்த்த கிளப்பி தண்ணி ஊற்றி விட்டு அவள் வளர்த்த விலங்கு எடுத்து விட்டு டீசில் ஊற்றி அனுப்பிவிட்டுருந்தாங்க. அவனெல்லாம் வரையில் வந்து இந்த சாப்பிடாமல் கடந்ததுக்கும் அப்போ அப்போ எப்படி இருந்திருக்கும், ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு. இவரோ ஒரு சூழ்நிலையில் கடன் மேலே ஏதாவது நம்ம வாழ்கிற அப்படின்னு சொல்லி. நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 வானொலி ஜாம்பவான் திரு பிஹெச் அப்துல் ஹமீத் அவர்களின் வாழ்த்து.
1: வணக்கம் அன்புள்ளங்களே, கடலோசை பண்பலை வானொலியின் ஆரம்ப விழாவில் கலந்து கொண்ட அந்த பசுமையான நினைவுகள் இன்னும் என் நெஞ்சை விட்டு அகலவில்லை. காலம் காற்றாற்று வெள்ளம் போல் ஓடி மறைகின்றது. உலகத்திலேயே தமிழில் முதன் முதலாக மீனவர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட வானொலி என்ற பெருமையை கடலோசை பண்பலை பெற்றிருந்தாலும் கூட, இந்த மீனவ சமுதாயத்தையும் தாண்டி அனைத்து மக்களது அங்கீகாரத்தையும் அபிமானத்தையும் இந்த வானொலி பெற்றிருக்கிறது என்றால், அதுக்கு காரணம் இந்த வானொலியை வழி நடத்தும் நிர்வாகிகள், அதைவிட மிக முக்கியமாக அர்ப்பண சிந்தையோடு இந்த வானொலியில் பணியாற்றும் ஒலிபரப்பாளர்கள், தொகுப்பாளர்கள் என்றே நான் நினைக்கின்றேன். என்று இணையதளத்தினூடாகவும் உலகளாவிய பல்வேறு ஊடகங்கள் மூலமாகவும் கடல் ஓசை பண்பலை வானொலியின் புகழ் பரவி வருவதை நானும் அவதானித்து வருகின்றேன். மகிழ்ச்சி. இலங்கை வானொலியில் நான் பணியாற்றிய 50 ஆண்டுகால நினைவுகளை பின்னோக்கி புரட்டினால், சுமார் 45 ஆண்டுகளுக்கு முன்பு மீனவர்களுக்காகவே ஒரு சஞ்சிகை நிகழ்ச்சியை ஓராண்டு நடத்தினேன். அதுவும் மீனவர்களை நேரில் சந்தித்து அவர்கள் மத்தியில் ஒலிப்பதிவு செய்த நிகழ்ச்சி. அதன் பெயர் மீனவ நண்பன். ஆனால் அந்த காலத்தில் கூட, எதிர்காலத்தில் மீனவர்களுக்காகவே ஒரு பண்பலை வானொலி உருவாகும் என்று நான் கனவிலும் நினைத்திருக்கவில்லை. அதனை நனவாக்கிய புரவலர் நண்பர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு நம் எல்லோரது நெஞ்சார்ந்த நன்றியும் உரித்தாக வேண்டும். கடல் ஓசை பண்பலை வானொலியின் புகழ் தேச எல்லைகள் கடந்து உலகெல்லாம் பரவ வேண்டும். அதற்கு எல்லோருக்கும் பொதுவான ஏக இறைவன் நல்லருள் புரிய வேண்டும் என பிரார்த்தனை செய்து உங்கள் அனைவரையும் நெஞ்சார வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்த்துக்கள். நன்றி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆட பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலாம்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோவை எடுத்து மார்பிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்பிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிரலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா Facebook ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டதை நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

நான் தேடி வந்த ஒரு கோடை நிலவு அவள் நீதானே நீதானே, மன கண்ணில் நின்று பல கவிதை தந்த மகள் நீதானே நீதானே நீதானே, விழியில் எனும் போது வழி கொடுத்தான்.

0: ஆசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 5 மணி. எளிய மக்களின் குரலாய், வளர்ச்சியின் வழிகாட்டியாய், இதமான இசையாய், நீதல் கரையில் பிறந்து கடல் காற்றில் மிதந்து உங்கள் ஆதரவோடு 11ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 24 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 36 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், என்னோட பேர் ஸ்வீட்சன். இப்போ ஐடியில் விளாக்குறேன். எனக்கு வந்து ஸ்கூல் படிக்கும் போது கல் போனோம் தான் ஒரு ஆர்வம் இருந்துச்சு. சரி, நம்ம படித்து என்னத்த பண்ண போகிறோம், கல் போனோமா ஏதாவது சம்பாதிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டில் இருந்தேன். கடலுக்குலாம் போகாத, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் அதே கேட்கல. ஒரு நாள் கல்லுக்கு போவேன், ஸ்கூலுக்கு போவேன், ஸ்கூலுக்கு என் தோண்டாம தான் போவேன். அந்த மாதிரி நான் கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கும் போது அவட ஒரு முதல் நாள் கடலுக்கு போகிறேன், எங்கள் தாத்தா ஊர்லாம் போகிறேன். வருஷம் வந்து 2018. என் மாமா தான் போட்டோட டிரைவர். என்னை அதிகமாக வேலையை பார்க்க கூட மாட்டாங்க போட்டில். மோஸ்ட்லி எனக்கு தோணாம மட்டும் தான் இருந்துச்சு போவேன். அந்த மாதிரி போட்டில் போகும்போது அந்த போட் ரன்னிங்கில் இருக்கும்ல, ரன்னிங்கில் இருக்கும்போது எனக்கு எதுவுமே தெரியாது. இந்த மோஷன் சீக்வன்ஸ் சொல்லுவாங்களே, அந்த வாமிட் சீக்வன்ஸ் அந்த மாதிரி இருக்கும்ல, அதான் மோஷன் சீக்வன்ஸ் சொல்லுவாங்க. போட்டில் போயிட்டு இருக்கும்போது ரன்னிங்கில் இருக்கும்போது எனக்கு எதுவுமே தெரியல. போட்டில் ஆஃப் பண்ணிட்டு தான் வலை இழக்குவாங்க. மடி இழக்கும் போது எனக்கு ஒரு மாதிரியா, அந்த அலைக்கு இப்படி போட்டு இப்படி தூக்கி போடுமா, தூக்கி போடும்போது எனக்கு ஒரு மாதிரியா குடலில் போட்டுட்டு முறுக்கிற மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சாப்பிட்டது உடனே வாந்தி எடுத்துட்டேன். வாந்தி எடுத்து அதோடு நிற்குமான்னு பார்த்தா அங்கே காலையில் ஒரு 11 மணிக்கு வாந்தி எடுத்திருக்கேன். அடுத்த நாள் காலையில் 3 மணி போகிற வரைக்கும் வாந்தி எடுத்துகிட்டே தான் இருக்கேன். வாந்தியே வரலை, வாய் உள்ளேருந்து வாந்தியே வரலை. இந்த பித்தை வாந்தி சொல்லுவாங்க இல்லைமா, பச்சை கலரில் போதுமா, அந்த மாதிரிலாம் வாந்தி எடுத்து அப்படி கடந்தேன். அதோட இடையில இருந்துச்சு வேலையும் பார்த்தேன். நான் உள்ளே ஒரு கருப்பு கையில் ஒரு கைலியை கட்டியிருந்தேன். கைலியை கட்டிட்டு வீலர்ஸ்னு சொல்லுவோம்ல, டிரைவர் உட்காந்துருப்பாங்களே, அதுக்குள்ளே போய் படுத்த வந்தான். அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு வந்தான், வாந்தி எடுக்க அதுக்குள்ளே போய் படுக்க, வாந்தி எடுக்க அதுக்குள்ளே போய் படுக்கன்னு கிடந்தேன். உள்ள சாப்பிடவே இல்லை அன்றைக்கி ஃபுல்லாக. சாப்பிட்டா வாந்தி வந்துடுவான், வாந்தி வந்துடுவான் சொல்லிட்டே இருந்தாங்க. நீ சாப்பிட்றா, சாப்பிட்டுனா வாந்தி வராது அப்படின்னு சொன்னாங்க. நான் சாப்பிடவே இல்லை, வாந்தி வந்துடுவோம் வாந்தி வந்துடுவான்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிடாமல் எடுத்து படுத்துட்டேன். அடுத்த நாள் காலையில் போவேன், என் மாமா போய் என் தாத்தாட சொன்னேன், ஃபுல்லாக வாந்திப்பா அப்படின்னு சொல்லிட்டு என் தாத்தாட சொல்லிட்டு இருக்கோம். என் தாத்தா விட்டுட்டு போய் இந்த அவுச்சம் விட்ட இருக்கல, அவுச்சம்ட்டையாக உப்பு குளிச்சு கொடுப்பேன். முதல் நாள் கல் போயிட்டு வந்தவளுக்கு முட்டை ஜூஸ்லாம் குடிச்சதுக்கப்புறம் தான் கொஞ்சம் இதாகும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஆனால் கரையை வந்தப்பெல்லாம் எதுவுமே தெரியல, அவ்வளோவுக்கு பெருசாக இல்லை. கடல் மலை இருக்கும்போது அப்படி இருந்துச்சு. அப்படியே போக போக ஒரு 2-3 கடலும் 4-5 கடலுக்கு போனேன். போக வாந்தி எடுத்துக்கிட்டே தான் இருந்தேன். கண்ணு வாந்தி எடுத்தேன், அப்புறம் போக போக தான் பழகிச்சு. அப்புறம் எனக்கு கடல் ஒத்துக்கலை, அதோட படிக்க ஆரம்பிச்சிட்டேன். காலேஜ் போய் படித்து இப்போ ஐடியில் விளாக்குறேன். ரொம்ப நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 முனைவர் திரு கு ஞான சம்பந்தம் அவர்களின் வாழ்த்து.
1: வணக்கம். கடலோசை வானொலி வாழ்த்துக்கள். வளரட்டும் அதனுடைய சேவை. இதனுடைய சிறப்பு என்ன என்றால், இதனை தொடங்கி வைத்த அந்த பெருமக்களோடு நானும் இருந்தேன், தொடக்க விழாவுக்கு சென்றிருந்த நான் அதனுடைய வளர்ச்சி கண்டு பெருமிதம் அடைகின்றேன். மீனவ நண்பர்களுக்காக தொடங்கப்பட்ட ஒரு அற்புதமான சமுதாய வானொலி இந்த கடலோசை. என்னுடைய இனிய நண்பர் ஆம்ஸ்டாங் அவர்கள் தன்னுடைய பெருமுயற்சியால் இதனை ஏற்பாடு செய்திருக்கிறார். கடலுக்குள் மீன்பிடிக்க செல்கின்ற மீனவ நண்பர்களுக்கு கால சூழ்நிலை, காலத்தின் நிலை, சமுதாயத்தின் நிலை எத்தனையும் தெரிவிப்பதற்காக இந்த கடலோசை தொடங்கப்பட்டிருக்கிறது. சுற்றுப்புற சூழல், பெண்கல்வி என்று எல்லா துறைகளிலும் கையிலெடுத்துக் கொண்டு கடலோசை தன்னுடைய இனிய ஓசையால் உலகத்தை மகிழ்விக்கின்றது. கடலோசைக்கு மீண்டும் வாழ்த்துக்கள். வெள்ளி விழா காணட்டும், பொன் விழா காணட்டும், நூற்றாண்டு விழா காணட்டும். கடலோசியின் ஓசை ஒலி எங்கும் ஒலிக்கட்டும்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என் கைகளில் சிந்தித்தேன் செந்தூர இதழ்களில் சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை
1: சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை

0: மாப்பிள வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சிட்டு இருந்தியே, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாதி